ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 26 நாள். ஸ்ரீ பராபவ வருடம் ஆடி திங்கள் 32 நாள். 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 17 தேதி திங்கட்கிழமை. 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் வேஸ் ஆட் இணைய வழியிலும் இன்றைய எமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிகழ்ச்சியின் துவக்கமாக கேட்போம் மங்கள இசை ராகம் பூபாலம்.

இன்று இடம்பெறுவது அதிகாரம் 5, இல்வாழ்க்கை, குரல் எண் 5. குறளும் பொருளும் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இல்வாழ்க்கை அன்பும் அறனும் உடையதாயிருப்பின் அதுவே அதன் பண்பும் பயனுமாகும்.

குறளும் பொருளும் மீண்டும். அன்பும் அறனும் உடைதாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இல்வாழ்க்கை அன்பும் அறமும் உடையதாய் இருப்பின் அதுவே அதன் பண்பும் பயனும் ஆகும். குறளமுதம் கேட்டீர்கள். இன்று இடம்பெற்றது அதிகாரம் 5, இல்வாழ்க்கை.

நேரம் 6:30 ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இன்று எமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

நேர்களை இன்று காலை 11 மணிக்கு மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொள்ளும் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவின் நேரலை இடம்பெறும். இன்று 8:30 மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு இடம்பெறுகிறது. இனி திரையிசை இடம்பெறும் நிகழ்ச்சிகள். காலை 7:25 குட் மார்னிங் நீல் கிரீஸ் நிகழ்ச்சியிலும், 8:30 டிரைவ் டைம் நிகழ்ச்சியிலும், 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியிலும் இடம்பெறும். 1:55 திரைகானம் இடம்பெறும். பிற்பகல் 3:02 ஹலோ ஊட்டியில் ஒரு சொல் திரையிசையில் திரைகானம் இடம்பெறும். 6:10 விளக்கேற்றும் வேளையில் திரையில் ஒலித்த பக்தி பாடல்களாக திரையிசை இடம்பெறுகிறது. 8:05 நினைத்தாரை இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 10:30 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். 6:05 தொடர்ந்து காலை 6:05 காங்கிரத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 இணைதானம் நலவை கேட்க வழங்குபவர் முனைவர் மா சார்குணம் அவர்கள். 6:15 அருளி செய் பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 இயற்கையின் மொழி காற்று மாசுபாடு குறித்து தகவல்களை வழங்குகிறார் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் மாநில கருத்தாளர் கே ஜே ராஜு அவர்கள். 7:00 காலை கதர் நலமுடன் வாழ குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் ஹோமியோபதி மருத்துவம் குறித்து மருத்துவர் டாரி அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைக்காணும் நிறைவாக சட்டமறிவோம். தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் பொதுவான பணிகள் குறித்து தகவல் வழங்குகிறார் வழக்கறிஞர் ஹீனா ரஹ்மான் அவர்கள். தமிழில் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நீல் கிரீஸ். புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். தொடர்ந்து புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4வது பருவம். அதனைத் தொடர்ந்து நுட்பம் கற்போம். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி நிலவரம். 10:00 என்சிஆர்டி வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:30 பயணிகள் விருப்பம். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல். 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 2:15 நீலமலை நேரம் காட்டுநாயக்கர் பாடல்கள். 2:30 பூவையர் உலகம். வானிலை அறிக்கை. 3:00 செய்திச் சுருக்கம். 4:00 எதிரும் புதிரும். 1 நிமிடம் தமிழ் பேசுங்கள். 5:00 செய்திச் சுருக்கம் தொடர்ந்து வாடாமலர். 6:05 காங்கிரத்தில் செய்திகள்.

0: bye. Meanwhile, the Indian duo of M.R. Arjun and Hariharan Amsa Karunan will take on the Irish duo of Scott Gildy and Paul Reynolds. In the mixed doubles category, 15th seed pair of Dhruv Kapila and Tanisha Krasto have also proceeded to the round of 32 after a bye. In men's cricket, India will resume their first innings at the overnight score of 460 for 9 on day 3 of the first test match of the series, the Gal International Stadium in Sri Lanka today. And that is the end of this news bulletin.
1: நேரம் இப்போது 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் சூழலியல் பாதுகாப்பு கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள்.
3: இக்காலத்தில் சூழலியல் ஈகாலஜி எனும் சொல் பழக்கத்துக்கு வருவதற்கு வெகு காலத்துக்கு முன்பே பழந்தமிழர் இயற்கையை இறையாக கொண்டு தம் வாழ்வின் அடிப்படையாக உணர்ந்து சூழல் சார்ந்து வாழ்ந்துள்ளனர். சங்க நூல்கள் ஐந்திணை என பகுக்கப்பட்டமை வெறும் புவியமைப்பு பாகுபாடு மட்டுமல்ல, அறிஞர்கள் அதனை நுண்ணிய சூழலியல் சார்ந்த பாகுபாடு என்பர். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்பவை அவ்நிலத்தோடு இயைந்து வாழ்ந்த மக்கள் இயற்கைக்கு எந்தவித கேடும் விளைவிக்காமல் அவ்வச்சூழலை விழிப்புடன் பாதுகாத்தனர். பழங்காலத்தில் தாவரங்களை மனிதர்கள் தமது உறவினர் போல் கருதினர். விலங்குகளில் தம் வளர்ப்பில் உள்ளவற்றை பெயரிட்டு அழைக்கும் இயல்பும் இருந்தது. செடிகளை நட்டு வளர்ப்பதை குடும்ப உறுப்பினர் போல் கருதியுள்ளனர். விளையாடு ஆயமுடு வெண்மணல் அழுத்தி என தொடங்கும் நற்றிணை பாடலில் சிறு பெண் ஒருத்தியிடம் அவள் தாய், உன்னை விட சிறந்தது உனக்கு பின் வளர்ந்த உன் தங்கை என ஒரு செடியை சுட்டியதை நும்மினும் சிறந்தென்று நுவ்வையாகும் என அன்னை கூறினள் புன்னையது சிறப்பே எனும் அடிகள் புலப்படுத்தும். தங்கள் வீட்டு செடியையும் மரத்தையும் வெறும் தாவரமாக பார்க்காமல் அவற்றை தம் சொந்த உடன்பிறப்பு போல் எண்ணி நெய்யும் பாலும் ஊட்டி போற்றி வளர்த்து அற்றை தமிழரின் இந்த இயற்கை பொருளிடம் கொண்டிருந்த அன்பு உயர்வானது. ஆடு மாடுகளை வளர்ப்போர் அவற்றுக்கு மனிதர்கள் போல் பெயரிட்டு அன்புடன் பழகுவதை இன்றளவும் காண முடிகிறது. ஒவ்வொரு நிலத்திற்கும் உரிய மரங்களையும் உயிரினங்களையும் அவ்வப்பகுதிகளில் வாழ்ந்தோர் பேணி வளர்த்துள்ளனர். விலங்குகள் தாவரங்களைப் போல் சங்க தமிழர்கள் சிறந்து விளங்கினர். ஊருணி நீர் நிறைந்தற்று எனும் திருக்குறள் தொடர் ஊருக்கு அல்லது ஊரில் உள்ளோர் பயன்கொள்வதற்கு என்று ஊர் நடுவிலோ அல்லது அண்மையிலோ குளம் போன்ற நீர்நிலையை அமைத்து பாதுகாத்துள்ளனர். ஊருணி என்பது அதனையே சுட்டும். பழந்தமிழரின் நீர் மேலாண்மைக்கு அது எடுத்துக்காட்டாக இன்றளவும் விளங்குகிறது. கரிகாலன் கட்டிய கல்லணை இன்று நம் நினைவு கூறியது. நீரின்று அமையாத உலகெனின் என்பதன் அடிப்படையாக நீர் உயர்வாக பாதுகாக்கப்பட்டது. அக்காலத்தில் மனிதர்களின் வாழ்விடங்களும் விலங்குகளின் வாழ்விடங்களும் தனித்தனியே அமைந்திருந்தன. அக்கால புலவர்கள் வெவ்வேறு இடங்களில் வாழும் பறவைகளையும் அவை தேவையின் பொருட்டு ஓரிடம் விட்டு தொலைவிடம் நோக்கி இடம்பெயர்வதையும் உற்று நோக்கியுள்ளனர். புலம்பெயர் பறவைகளில் செங்கால் நாரையை அடையாளம் கண்டுள்ளனர் அக்கால புலவர்கள். குளம் தொட்டு வளம்பெருக்குதல் என்னும் நீதி நூல் அடியின் மூலம் அக்கால தமிழர்கள் நீர்நிலைகள் உருவாக்குவதையும் பாதுகாப்பதையும் மிக உயர்ந்த சமூக அறமாக கருதியுள்ளனர் என அறிகிறோம். புலால் உண்ணாமை மற்றும் உயிர்கொலை செய்யாமையை நீதி நூலார் வலியுறுத்துவதன் வழி தன்னுயிர் போல் மண்ணுயிர் காக்கும் அவர்தம் உணர்வு வெளிப்பாட்டை வெளிப்படுத்துகிறது. இன்று புலால் உண்ணும் பழக்கம் மக்களிடம் பெருகுவது பல்லுயிர் பெருக்கத்துக்கு மாறான ஒன்றாகவே அமைந்துவிடக்கூடும். எந்த நோக்கிலாக இருந்தாலும் இயற்கையை சிதைப்பது மனிதகுலம் தம்மைத்தாமே அழிவுக்கு உள்ளாக்கிக் கொள்வதாகவே பொருள்படும். எனவே சூழலியல் காக்க இயன்றவரை இயற்கையோடு இயைந்து வாழ நாமும் முற்படுவோம்.
2: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் சூழலியல் பாதுகாப்பு கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

நேரம் 6:15. அருளிசை ஒலிக்கும் நேரம் இது. கேட்பதற்கு முன் நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். ஒரு மனிதன் தவறு செய்த பின் அதை எண்ணி வருந்துவதோ அல்லது அதை திருத்திக் கொள்ள முயல்வதோ சரியானதுதான். ஆனால் அதை காட்டிலும் எளிய காரியம் ஒன்று உண்டு. விழுந்து எழுந்திருப்பதை விட விழாமல் இருப்பதே நல்லது. அருள்சையின் முதல் பாடல் இதோ. உன்னிகிருஷ்ணன் பாடியது.

0: விளக்கின் ஒளி மேல் நோக்கிதான் எரியும் தன்மை உடையது. அதுபோல் நீங்களும் மேன்மையானவர்களாக உயர்ந்த எண்ணம் கொண்டவர்களாக உயர்ந்து நிற்க வேண்டும். அருளிசையிலே ஒழிக்கும் இந்த பாடல் மனோ பாடியது.
1: தேவ ஜனமே ஆயத்தப்படுங்கள்.

0: வாழ்க்கையில் இறைவன் நமக்கு கொடுத்திருப்பது வெற்று காகிதம். அதில் எழுதுவதோ வரைவதோ கிறுக்குவதோ கிழிப்பதோ நம் கையில்தான் உள்ளது.
1: உங்கள் ஊட்டி FM 101.8

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM-க்கு விளக்கேற்றும் வேளை.

இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதே. என்னால் இயலாது என்று ஒருபோதும் எண்ணாதே. ஏனெனில் நீ வரம்பில்லா வலிமை பெற்றவன்.

எஃப்எம் 101.8 திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:40 ஒலிபரப்பாகும் புதின பக்கங்கள் நிகழ்ச்சியில் எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதினத் தொடர் கேட்கத் தவறாதீர்கள்.

வானிலை முன்னறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். கேட்பதற்கு முன் நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். முதலில் வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 20-21 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 12-13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90-95% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 80-85% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இனி விவசாயிகளுக்கான அறிவிப்புகளை கேட்கலாம். கேட்பதற்கு முன்

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: சிலர் வந்து ஒரு வருஷத்துக்கு கூட நிறுத்தி வைக்கிறாங்க. அது வந்து இன்னும் நல்ல மகசூல், அந்த கிழங்கு வந்து பெருசா வரும், கொஞ்சம் நீளமாகவும் கூட வரும், நல்ல கனமாகவும் கூட இருக்கும் சார். அந்த மாதிரி மகசூல் நிறைய கிடைக்கணுன்றதுக்காக சிலர் வந்து அதை வந்து ஒரு வருஷம் வரைக்கும் வச்சு அதுக்கப்புறம் அறுவடை செய்யறாங்க சார்.
0: நீலகிரி மாவட்டத்தினுடைய கூடலூர் பகுதி பல பயிர்கள் விளையும் ஒரு செழிப்பான பகுதி. அந்த பகுதியில மரவள்ளி கிழங்கு சாகுபடியும் செய்யறாங்க. அதுல என்ன வகையான நுட்பங்கள் விவசாயிகள் பயன்படுத்துகிறார்கள் என்பதை குறித்து கூடலூர் பகுதியை சேர்ந்த விவசாயி சசிதரன் அவர்கள் பல பயனுள்ள தகவல்கள் நமக்கு அளிக்கப் போகிறார் இன்று இரவு 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
2: விவசாயத்தில் விதைதான் மிக முக்கியமான மற்றும் அடிப்படையான இடுபொருள். விதை பரிசோதனையின் மூலம் விதைப்புக்கு தகுதியான விதைகளின் தரம் நிர்ணயிக்கப்படுகிறது. விதை குவியல்களின் தரத்தை அறிந்து விதைகளை விற்பனை செய்ய விதை பரிசோதனை அவசியமாகிறது. கோவை விதை பரிசோதனை நிலையம் இந்தியாவிலேயே பொதுத்துறை விதை பரிசோதனை நிலையங்களில் பன்னாட்டு விதை பரிசோதனை குழுமத்தின் அங்கீகாரம் பெற்ற முதல் விதை பரிசோதனை நிலையம் என்று பெருமை கூறியது. விதைகளை ஏற்றுமதி செய்வதற்கு இந்த விதை பரிசோதனை குழுமத்தின் அங்கீகாரம் பெற்ற ஆய்வக விதை பரிசோதனை மிகவும் அவசியமாக கருதப்படுகிறது. கோவை விதை பரிசோதனை நிலையம் இந்த ISTA அங்கீகாரம் பெற்ற ஆய்வகம் என்பதால் சர்வதேச தரத்திற்கு விதை மாதிரிகளை உறுதி செய்யும் பொருட்டு ஏற்றுமதிக்கு தகுதியான ஆரஞ்சு நிற விதை குவியல் சான்றிதழ் மற்றும் நீல நிற விதை மாதிரி சான்றிதழ் வழங்கும் தகுதியை இவ்வாய்வகம் பெற்றுள்ளது. விதை ஏற்றுமதியாளர்கள் ISTA எனும் பன்னாட்டு விதை பரிசோதனை குழுமத்தின் அங்கீகாரம் பெற்ற விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறையின் கீழ் இயங்கும் கோவை விதை பரிசோதனை நிலையத்தில் நீல நிற சர்வதேச விதை மாறி சான்றிதழ் மற்றும் ஆரஞ்சு நிற சர்வதேச விதை குவியல் சான்றிதழ் பெற்று விதை ஏற்றுமதி செய்து அதிக வருவாய் பெறலாம் என்று கோவை விதை பரிசோதனை அலுவலர் கூறுகிறார். முட்டைகோஸ் பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் என்ற அளவில் இலை வழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். கேரட் பயிரில் துரு ஈ மேலாண்மையை விதைத்த 45-50 நாட்களில் 1 ஏக்கருக்கு 4 கிலோ குளோரான்ட் ரானிலிப்ரோல் என்ற குருணை மருந்துகளை மழையில்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். இதுவரை வானிலை முன்னறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் 6:45 மாநில செய்திகள் தொடரும் சென்னையிலிருந்து. இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக் குழு அமைத்து தவறு இழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அம்மாநில அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். இதற்கென இன்று காலை திருச்சியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் 10:30 மணி அளவில் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்திற்கு செல்ல உள்ளார். அங்கு அவருக்கு பல்கலைக்கழகத்தின் சார்பில் வரவேற்பு அளிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்குவதுடன் சிறப்பிடம் பெற்ற 50 பேருக்கு தங்கப்பதக்கங்களையும் வழங்க உள்ளார். பின்னர் தஞ்சாவூரில் தனியார் பல்கலைக்கழகத்தின் வெள்ளி விழா நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்க உள்ளார். இந்நிலையில் சென்னையில் நேற்று நடைபெற்ற மறைந்த முன்னாள் நாகாலாந்து ஆளுநர் இல கணேசனின் 1வது நினைவு நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் பங்கேற்றார். தேசத்திற்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் இல கணேசன் என்று அவர் புகழாரம் சூட்டினார். அரசியலை தாண்டி தமிழ் மீதும் தமிழ் இலக்கியத்தின் மீதும் இல கணேசன் தீவிர பற்று கொண்டிருந்ததாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார்.
1: இலா கணேசன்ஜி அவர்கள் மறைந்து விட்டார் என்றும் இன்னும் ஓராண்டு கடந்து விட்டது என்றாலும் ஏதோ நம்மோடு அவர் இணைந்து செயல்படுவதைப் போலவே ஒரு உணர்வு இருக்கிறது. அவரது செயல்பாடுகளும் நகைச்சுவை பங்கு அவர் பேசுவதும் அவர் எளிமையான தோற்றமும் என்றைக்கும் நம்முடைய நெஞ்சத்தை விட்டு அகலாது. சோர்வில்லாமல் இடைவிடாத முயற்சிகளை செய்கின்றவர்கள் விதியை புறங்காட்டி ஓடச் செய்வார்கள் என்கின்ற குரலுக்கு ஏற்ப தன் வாழ்நாளை அமைக்கொண்டவர் எல்ஜி அவர்கள். அரசியலை தாண்டி தமிழ் மண்ணின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் அவருக்கு இருந்த பேரார்வம் மகத்தானது. தீராத இலக்கிய ஆர்வத்தால் புற்றாமரை என்ற இலக்கிய அமைப்பை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். எத்தனையோ வேலைப்பழுவுக்கு இடையிலும் மாதந்தோறும் இலக்கிய கூட்டங்களை நடத்துவதற்கு அவர் ஒருபோதும் தவறியதில்லை. இதில் அவர் காட்டிய ஆர்வம் தமிழ் ஆர்வர்களை கூட ஆச்சரியப்படுத்தும். கம்பராமாயணம் பக்தி இலக்கியங்களில் அவரது புலமை அவரது மேடை பேச்சுகளிலே எப்பொழுதும் எதிரொலிக்கும்.
0: அதைத் தொடர்ந்து மற்றொரு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் இந்து முன்னணி நிறுவனர் ராமகோபாலன் தொடர்பான நூல் ஒன்றை வெளியிட்டார். இந்நூலை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பெற்றுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக் குழு அமைத்து தவறு இழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அம்மாநில அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இப்படுகொலையை வன்மையாக கண்டிப்பதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக கர்நாடக வனத்துறை கொடுத்துள்ள விளக்கம் ஏற்புடையதாக இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இனி இதுபோன்ற சம்பவம் நடக்காமல் இருக்க கர்நாடக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு விஜய் கூறியுள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் தயாரிக்கப்படும் அக்கார வடிசல் பிரசாதத்தை சர்வதேச அளவில் கொண்டு செல்ல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவில்களில் பிரசாதத்தை இந்து சமய அறநிலையத்துறை மூலமாகவே தயாரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார். மாநிலத்தில் உள்ள முக்கியமான திருக்கோவில்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். தாவேக அரசின் 100 நாள் ஆட்சியில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அடுத்த 5 ஆண்டுகளில் நாட்டின் முதன்மை மாநிலமாக தமிழகத்தை மாற்ற பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் திரு ரமேஷ் தெரிவித்தார். தமிழகத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் நீர்நிலைகளை தூர்வாரும் பணி இன்று தொடங்க உள்ளது. இதில் 10,000-க்கும் மேற்பட்ட கால்வாய்கள், சுமார் 800 ஏரிகள் மற்றும் குளங்கள் சீரமைக்கப்பட உள்ளன. சென்னையை தவிர பிற 37 மாவட்டங்களில் சுமார் 508 கோடி ரூபாய் மதிப்பில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக இப்பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் மழை நீரை முழுமையாக சேகரித்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த முடியும் என நீர்வளத்துறை தெரிவித்துள்ளது.

0: மாநில செய்தி அறிக்கை.
1: கர் கர் திரங்கா, ஹர் கர் திரங்கா.
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: காவிரியில் தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. இது தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவில் கடந்த 30ஆம் தேதி காவிரி மேலாண்மை ஆணையம் பிறப்பித்த உத்தரவை கர்நாடக அரசு பின்பற்றவில்லை என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தமிழகத்தில் காவிரி டெல்டா விவசாயிகளின் நலன்களை பாதித்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. எனவே கர்நாடகாவின் அணைகளில் நீர்வரத்து மற்றும் வெளியேற்றத்தை கண்காணித்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று தமிழக அரசின் மனுவில் கோரப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வில் இன்று விசாரணைக்கு வருகிறது. எண்ணூர் முகத்வார பகுதியில் கொசஸ்தலை ஆற்றில் மீன்கள் உயிரிழந்து மிதந்த சம்பவம் குறித்து தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொழிற்சாலை கழிவுகளால் நீர் மாசுபட்டு மீன்கள் உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நீரில் கலந்துள்ள ரசாயன கழிவுகளை உடனடியாக அகற்றி நீர்நிலைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர் மற்றும் மீன்களின் மாதிரிகளை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் தொழிற்சாலைகளின் கழிவுநீர் வெளியேற்றத்தை அரசு கண்காணிக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தேமுதிக கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஒரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 51 அதிகரித்துள்ளது. பெல்ஜியத்தில் ஏற்பட்டுள்ள கடும் காட்டுத்தீ காரணமாக 27 சதுர கிலோமீட்டர் வனப்பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை வரலாற்று நூலை அவரது முன்னிலையில் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று வெளியிடுகிறார். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பொதுத்துறை நிதி நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகள் பங்கேற்கும் 2 கூட்டத்தை புதுதில்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தொடங்கி வைக்கிறார். மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி திட்டத்தின் கீழ் நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கும் நிகழ்ச்சி மத்திய மின்னணுவியல் துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. கிரேட்டர் நொய்டாவில் இன்று நடைபெறவுள்ள தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சிலின் 32வது நிறுவன நாள் விழாவில் மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி பங்கேற்கிறார். சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் திருப்பத்தூரில் இணையவழி குற்றங்கள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் ஆடித் திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். திருவாரூர் நகருக்கு உட்பட்ட மேட்டுப்பாளையம் பகுதியில் 7 வீடுகளில் தீ விபத்து ஏற்பட்டதையடுத்து தீயணைப்புப் படையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். சென்னை பெருங்குடி மண்டலம் பாலாஜி நகரில் நவீன ஸ்கேட்டிங் மைதானம் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இந்தியா சார்பில் PV சிந்து, காயத்ரி கோபிசந்த், ஆயுஷ் ஷெட்டி, சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி, ரங்கிரெட்டி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். கிருஷ்ணகிரியில் மாநில அளவிலான ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன் போட்டி நேற்று தொடங்கியது. 2 நடைபெறும் இப்போட்டியில் 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 600 மாணவிகள் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் 3 சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணை குழு அமைத்து தவறிழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அம்மாநில அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு தாக்கல் செய்த மனு

0: உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது காற்று மாசுபாடு குறித்த தகவல்களை வழங்குகிறார் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் மாநில கருத்தாளர் கே ஜே ராஜு அவர்கள்.
2: இன்று நாம் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய இந்த இயற்கை வளங்கள் இன்றைய கணக்கின்படி 1.8 பூமி, அதாவது ஏறக்குறைய 2 பூமிகள் இருந்தால்தான் நாம் இன்று பயன்படுத்தக்கூடிய அளவு வளம் போதுமானது. நாம் ஒவ்வொருவரும் அமெரிக்கர்களைப் போல கனவு கண்டு கொண்டிருக்கோம், அமெரிக்கர்களைப் போல வாழ வேண்டும், அவர்களைப் போல வீட்டுக்கு 5 கார்கள் வேண்டும், 5 பைக்குகள் வேண்டும் என்று எல்லோரும் ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று நாம் போய்கொண்டிருக்கோம். இந்த நிலை அதிகரிக்குமானால் இந்த பூமியில் வளம் இல்லை. அமெரிக்கர்களைப் போல நாம் வாழ 9 பூமிகள் வேண்டும் என்று ஒரு விஞ்ஞானி எச்சரிக்கிறார். நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்த அந்த பூமியை நாம் அப்படியே நம்மளுடைய வாரிசுகளுக்கு, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். இந்த பூமி நமக்கானதல்ல, நமது பிள்ளைகளுக்கானது. நாம் அனுபவித்த தூய காற்று பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். இது குறித்து நாம் அனைவரும் சிந்திக்க வேண்டும். சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டதனுடைய விளைவுகளை நாம் இன்று பல வகைகளில் பார்க்கிறோம். ஒன்று காற்று மாசு என்று கூறுவார்கள். இப்பொழுது இந்த வாகனங்களிலிருந்து வெளிப்படும் புகைகள் காரணமாக பூமியை ஃபாக் என்று கூறுவார்கள். ஃபாக் என்று கூறுவது பனி கார்பன் டை ஆக்சைடு இரண்டும் சேர்ந்த ஒரு கலவை. இதன் விளைவாக இன்று நமது இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய நகரங்கள் அனைத்தும் வாழ்வதற்கே தகுதியில்லாத நகரங்கள் என்று ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துவிட்டது. டெல்லி மனிதர்கள் வாழ்வதற்கு உகந்த இடமே இல்லை என்று நமக்கு தெரியும். கிரிக்கெட் வீரர்கள் கூட டெல்லிக்கு வரமாட்டேன் என்று கூறுகிறார்கள். அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் பள்ளிகளுக்கு கூட விடுமுறை விட்டு விடுவார்கள். அந்த டிசம்பர் பனி காலத்திலே இதன் விளைவாக ஆஸ்துமா போன்ற சுவாச நோய்கள் மிக வேகமாக பரவி நம்மளுடைய சென்னை நகரம் கூட அந்த பாதுகாப்பற்ற காற்று மாசு நிலைக்கு வந்துள்ளது. அவ்வளவையே நமது நீலகிரி மாவட்டத்தில் 60% காடுகள் உள்ளன. நீலகிரியில் உள்ள காடு ஒரு வருஷத்துக்கு 17 மில்லியன் டன்கள் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கொண்டு 2.5 மில்லியன் டன்கள் ஆக்சிஜனை கொடுக்கிறது. இவ்வளவு காற்று இருந்தும் நாம் இன்று அண்மையில் எடுக்கப்பட்ட ஒரு தரவில் இருந்து நீலகிரியினுடைய காற்று சுவாசிக்க தகுதியற்றது என்ற ஒரு விஞ்ஞானிகள் அறிவித்துள்ளார்கள். எவ்வாறு எனில், நமக்கு டூரிசம் அதாவது சுற்றுலா என்ற பெயரிலே வருடம் முழுவதும் ஏராளமான வாகனங்கள் நீலகிரிக்கு வந்து கொண்டே இருக்கின்றன. அதுவும் குறிப்பாக இந்த வெப்ப காலத்தில் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் ஒரு நாளைக்கு 10,000 வாகனங்கள் நீலகிரிக்கு வந்து செல்கின்றன. இந்த வாகனங்களினுடைய வெளிப்படும் புகை நமக்கு சுவாசிக்கவே தகுதியற்றது என்ற ஒரு நிலையை எட்டியுள்ளதுதான் இன்று நம் முன்னுள்ளார் ஒரு யதார்த்தம். இது போன்ற காற்று மாசு நம்ம நீலகிரி மட்டுமல்ல, இன்றைக்கும் கூட கோயம்புத்தூரில் பார்லர் வைத்திருக்கிறார். ரேஸ் கோர்ஸ் ரோட்ல பியூட்டி பார்லர் அல்ல, ஆக்சிஜன் பார்லர் என்று கூறுவார்கள். அங்க ஆஸ்துமா போன்ற நோயாளிகள் அந்த கோவை நகரத்தினுடைய காற்று அவர்களால் சுவாசிக்க முடியாத கட்டத்தில் அங்கு சென்று 1 மணி நேரம் அந்த தூய காற்றை சுவாசித்து வெளியே வரும்போது 150 ரூபாய் பணம் செலுத்த வேண்டும். நமது நீலகிரி மாவட்டத்தில் ஒவ்வொரு மரமும் 18 பேர்களுக்கு வாழ்நாள் முழுக்க தேவையான ஆக்சிஜனை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இவ்வளவு இருந்தும் என்னமோ சொல்லுவார்கள், பாவர்டி அமங் பிளண்டி என்று கூறுவார்கள். எல்லாம் இருக்கிறது, ஆனால் ஒரு வளமும் இல்லை என்பதுதான் நம் கண்முன்னுள்ள ஒரு யதார்த்தம்.
1: இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் இதுவரை காற்று மாசுபாடு குறித்த தகவல்களை வழங்கினார் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் மாநில கருத்தாளர் கே ஜே ராஜு அவர்கள்.
0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். நேயர்களே, இன்று காலை 11 மணிக்கு

0: அருள்மிகு குடியரசுத் துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொள்ளும் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவின் நேரலை இடம்பெறும். இன்றிரவு 8:30 மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பும் இடம்பெறும். நிலையத்தில் நேரம் 7 மணி.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
2: காலை கதிர் நிகழ்ச்சியின் துவக்கமாக நலமுடன் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்குமான ஹோமியோபதி மருத்துவம் குறித்து மருத்துவர் எம் டாலி அவர்கள் வழங்கும் தகவல்களை கேட்கலாம்.
3: அடுத்து பொதுவா ஹோமியோபதி மருத்துவர்கள் கிட்ட கேட்கப்படுற கேள்விகள் என்னென்ன அப்படின்னு பாக்கலாம். சோ முதல் கேள்வி என்ன அப்படின்னா, ஹோமியோபதி குழந்தைங்களுக்கு சேஃப் தானா, குழந்தைங்களுக்கு ஹோமியோபதி மருந்து கொடுக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. உண்மையா சொல்லணும் அப்படின்னா, ஹோமியோபதி குழந்தைங்களுக்கு தான் பெஸ்டான ட்ரீட்மெண்ட்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, குழந்தைகள் அப்படின்றப்ப இந்த வளர்ற பருவம் அப்படின்றப்ப நிறைய வளரும் போது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இப்ப பல்லு முளைக்கும் போது நிறைய குழந்தைங்களுக்கு பிரச்சனை வரும். சிலருக்கு குரோத்தே வந்து ப்ராப்ளமா இருக்கும். சிலர் வந்து ஹைட் ஒழுங்கா வளரமாட்டாங்க, வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு அடிக்கடி வரக்கூடிய பிரச்சனைகள்னு பாத்தீங்கன்னா, டான்சில்ஸ், அடினாய்ட்ஸ், இந்த மாதிரி நோய்கள் திரும்ப திரும்ப வரும். அதே மாதிரி திரும்ப திரும்ப இருமல், சளி இந்த மாதிரி வரும். நேசல் பாலிப்ஸ் வருது, ADHD, ஆட்டிசம், இதெல்லாம் குழந்தைங்களுக்கு வர காமனான ப்ராப்ளம்ஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே ஹோமியோபதியில நிரந்தர தீர்வு இருக்கு. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு கர்ப்பிணி பெண் இருக்காங்க, இல்லை வந்து ஒரு பாலூட்டும் தாய்மார் இருக்காங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு ஹோமியோபதியில ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமா, சேஃப் தானா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக சேஃப் தான். ஆனால் ஃபிசிஷியன், அதாவது உங்கள் டாக்டர் என்ன டோஸில் எடுக்க சொல்கிறாங்களோ, என்ன மருந்து எடுக்க சொல்கிறாங்களோ அதுதான் எடுக்கணும். செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணுறதை அவாய்ட் பண்ணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யூடியூப்பில் பார்த்துட்டு இந்த நோய்க்கு இந்த மருந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்களா எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணக்கூடாது. அடுத்து பொதுவாக கேட்கப்படுறது, ஹோமியோபதியில் டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா, அதான் பத்தியம்னு சொல்லுவோம் இல்லையா, ஹோமியோபதி எடுத்தா இதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக ஹோமியோபதியில் டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. அதாவது ஹோமியோபதி மருந்து எடுத்தா இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு கிடையாது. உங்களுடைய நோய்க்கு என்னென்ன சாப்பிடக்கூடாதோ அது மட்டும் அவாய்ட் பண்ண சொல்லுவோம். இப்போ எடுத்துக்காட்டு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ உங்களுக்கு தைராய்டு இருக்கு, அப்போ தைராய்டுக்கு காலிஃப்ளவர் சாப்பிடாதீங்க, கேபேஜ் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஹோமியோபதி எடுக்கிறனால இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஃபுட்டு எடுக்கிறீங்க, அதாவது சாப்பாடு எடுக்கிறீங்க அப்படின்னா, சாப்பாடுக்கும் மருந்து எடுக்கிறதுக்கும் நடுவில் 15 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் கேப் எடுக்க சொல்லுவோம். ஸோ அடுத்து பொதுவாக கேட்கப்படுற கேள்வி என்ன அப்படின்னா, சிலர் வந்து சொல்லுவாங்க ஹோமியோபதி எடுத்தால் காஃபி குடிக்கக்கூடாது, டீ குடிக்கக்கூடாது இப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து உண்மைதானா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கம்பல்ஷன் கிடையாது. அதாவது ஹோமியோபதி எடுத்தால் நீங்கள் காஃபியே குடிக்கக்கூடாது, டீயே குடிக்கக்கூடாது அப்படின்ட்டு கிடையாது. மாட்ரேஷன் தான், அதாவது அளவாக எடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ப்ராப்பர் டைம் கேப், ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் கேப் எடுக்க சொல்லுவோம். தொடர்ந்து எடுக்கக்கூடாது, கேப் எடுக்கணும், சரிங்களா? ஏன் வந்து இந்த மாதிரி முன்னாடி ஒரு நம்பிக்கை இருந்தது, அதாவது காஃபி எடுத்தால் ஹோமியோபதி மருந்து வேலை செய்யாது அப்படின்ட்டு முன்னாடி ஒரு பழைய ஒரு நம்பிக்கை இருந்தது. பட் இப்போ அப்படி எதுவும் இல்லை. காஃபி எடுத்தால் ஹோமியோபதி மருந்து வேலை செய்யாது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது, சரிங்களா? பொதுவாகவே காஃபின்றது உடலுக்கு நல்லதில்லை. இப்போ நீங்கள் நிறைய காஃபி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கம் சரியாக வராது, மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆக்டிவாகவே இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி சிலருக்கு ஆங்ஸைட் இஷ்யூஸ் வரும். ஸோ இந்த ரீசன்ஸ்னால தான் காஃபி எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி, இப்போ வந்து உடனே சாப்பிட்ருக்கோம், சாப்பிட்ட உடனே வந்து ஹோமியோபதி மெடிசன் எடுக்கலாமா, இப்போ தான் வந்து ஒரு டீயோ காஃபியோ குடிச்சிருக்கோம் உடனே எடுக்கலாமா, இல்லை ப்ரஷ் பண்ண உடனே ஹோமியோபதி மெடிசன் எடுக்கலாமா, இப்படிலாம் கேட்குறாங்க. பொதுவாக ப்ரஷ் பண்ணாலும் சரி, இல்லை சாப்பாடு தண்ணி குடிக்கிறது, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் 15லேருந்து 30 மினிட்ஸ், அதாவது காலவரிலேருந்து அரை மணி நேரம் கேப் விடணும். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் மற்ற சிஸ்டம் மெடிசன் எடுத்தீங்க அப்படின்னா அது உங்கள் வயிறு வரைக்கும் போய் அப்சர்வ் ஆகும். பட் ஹோமியோபதி மெடிசன்ஸ் உங்களுடைய வாயிலே, அதாவது உங்களுடைய நாக்கிலேயே அப்சர்வ் ஆகிடும். அதனால் வாயில் வேறு எந்த ரெசிடியூவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இப்போ சாப்பிட்ருக்கீங்க, இல்லை ஏதாவது குடிச்சிருக்கீங்கன்னா அதோட ரெசிடியூ இருக்கும் இல்லையா, ஸோ அது இருக்கக்கூடாது அப்படின்றனால தான் மெயினாக இந்த கேப் விட்டுக்க சொல்கிறது.
2: நலமுடன் வாழ நிகழ்ச்சியில் இதுவரை குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்குமான ஹோமியோபதி மருத்துவம் குறித்து மருத்துவர் எம் டாலி அவர்கள் வழங்கிய தகவல்களை கேட்டீர்கள்.

0: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் பொதுவான பணி குறித்து வழக்கறிஞர் ஹீனா ரகுமான் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: நம்ம இப்போ பார்க்க போறது தகவல் தொழில்நுட்ப சட்டம், அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட். ஏன் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்த சட்டம் தெரிஞ்சுக்கணும்ன்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். சட்டம் நமக்கு உரிமைகளை கொடுக்குது, ஆனா அதே நேரத்துல பொறுப்புகளும் நம்மளுக்கு வழங்கியிருக்கு. அதனால நம்ம பிறருடைய தனிப்பட்ட தகவல்கள், அதாவது பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ, அவங்களோட அனுமதி இல்லாம யாருக்கிட்டையும் பகிரக்கூடாது. போலி செய்திகளை ஷேர் பண்ணக்கூடாது. பிறரோட இன்டர்நெட் அக்கௌண்ட்ல ஹேக் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ஓடிபி மற்றும் பாஸ்வேர்டை யாருக்கிட்டையும் நம்ம ஷேர் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி உரிமை பொறுப்புகள் எல்லாம் நம்மளுக்கும் இருக்கு. ஒரு நல்ல டிஜிட்டல் குடிமகனா நம்ம எப்படி இருக்கிறதுனா, இந்த பொறுப்புகள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண பண்ண நம்ம ஒரு டிஜிட்டல் குடிமகனா இருப்போம். நம்ம எப்பவுமே பொறுப்புடன் தான் இணையத்தை யூஸ் பண்ணணும்ன்றத சொல்றோம். இணையம்ன்றது நம்மளோட வாழ்க்கைய எளிமையாக்குது, ஆனா வசதியுடன் பொறுப்போட யூஸ் பண்ணா அது நம்மளுக்கு இன்னுமே நல்லதா இருக்கும். நம்மளோட வீட்டுல நம்ம கதவுக்கு பூட்டு போடுற மாதிரி நம்மளோட டிஜிட்டல் வாழ்க்கைக்கும் பாதுகாப்பு தேவை. அதனால நம்ம சட்டத்தை தெரிஞ்சு அதை எப்படி யூஸ் பண்ணுன்றத தெரிஞ்சுக்கணும். தகவல் தொழில்நுட்ப சட்டம், அதோட முக்கியமான அம்சங்கள் மற்றும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் சட்டம் பாதுகாப்பு, இது எப்படி நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்க போறோம். அது என்னன்னா, தகவல் தொழில்நுட்ப சட்டம், அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட், முக்கியமான அம்சங்கள். அது என்னென்னு நம்ம ஒன்னொன்னா பாக்கலாம். நீங்க இன்னைக்கு காலையில என்ன செஞ்சீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க கூகுள் பே இல்ல போன்பே மூலமா பணம் அனுப்புனீங்களா? இல்ல உங்களோட இபி பில்ல ஆன்லைன்ல பே பண்ணீங்களா? ஒரு பொருளை வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலமா வாங்குனீங்களா? இல்ல வாட்ஸ்அப் மூலமா ஏதாவது ஆவணத்தை அனுப்புனீங்களா? இதெல்லாம் வந்து நம்மளோட டிஜிட்டல் ஆக்டிவிட்டீஸா இருக்கு நம்மளோட தினசர வாழ்க்கையில. ஆனா ஒரு கேள்வி இருக்கு, இந்த ஆன்லைன் செயலை வந்து யாரு பாதுகாக்கிறான்றத. இந்த ஆன்லைன் செயல் எல்லாமே வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டு கீழே பாதுகாக்கப்படுது. ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்ம வந்து ஒப்பந்தம், அதாவது கான்ட்ராக்ட வந்து டைப் பண்ணி அதுக்கப்புறம் அதை படிச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து டைரக்டா போய் சைன் போட்டோம். ஆனா இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம இமெயில் மூலமா கான்ட்ராக்ட்ஸ் அனுப்புறோம். ஆன்லைன் அப்ளிகேஷன் கூட நம்ம வந்து இணையம் மூலமா தான் ஃபில் பண்றோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு டிஜிட்டல் ரெசிப்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆனா இதோட முக்கியமான மின்னணு பதிவுகள் வந்து சட்ட அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் முன்னெல்லாம் நம்ம ஒரு ஒப்பந்தத்தை வந்து டிராஃப்ட் தான் பண்ணுவோம், டைப் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு லெட்டர் எழுதினாலும் அது வந்து நம்மளோட கையெழுத்துல தான் எழுதுவோம். அதுக்கப்புறம் போக போக டெக்னாலஜி வளர வளர நம்ம எல்லாமே ஆன்லைன் மூலமா செஞ்சுட்டு வரோம். உதாரணத்துக்கு இமெயில் மூலமா ஒப்பந்தத்தை அனுப்புறது, ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நம்ம சர்வீசஸ் ஆன்லைன்ல பண்றது, டிஜிட்டல் ரிசிப்ட்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லா சர்வீசஸும் நம்ம ஆன்லைன் மூலமா தொடங்கிட்டோம். பேப்பர் ஃபார்ம்ல இருக்கிற டாக்குமெண்ட்டும் டிஜிட்டலா இருக்கிற டாக்குமெண்ட்டும் ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி லீகல் வேல்யூ இருக்கா அப்படின்னு கேட்டா, ஆமா கண்டிப்பா அதுக்கும் டிஜிட்டல் டாக்குமெண்ட்க்கும் ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி வேல்யூ தான் கொடுக்க போறாங்க. அடுத்தது வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர். முன்னெல்லாம் நம்ம நேர்ல போய் ஒரு அப்ளிகேஷனை படிச்சு இல்ல ஒரு கான்ட்ராக்ட படிச்சு அதுக்கு சைன் போடுவோம். ஆனா இப்ப வந்து நம்ம எங்க இருந்தாலும் அவங்க இமெயில் மூலமா அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் நம்மளுக்கு அனுப்பிடுவாங்க. அதுக்கு நம்ம வந்து நம்மளோட டிஜிட்டல் சிக்னேச்சரை வந்து போட்டா போதும். அது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட கவர்மெண்ட் சர்வீசஸ்க்கு இல்ல நம்மளோட பிசினஸ் கான்ட்ராக்ட் எல்லாமே நம்மளுக்கு இப்ப எல்லாம் இமெயில் மூலமா ஷேர் பண்ணிடுறாங்க. ஆன்லைன்லயே எல்லாமே கிடைச்சிருது. சோ அதுக்கு நம்ம நம்மளோட டிஜிட்டல் சிக்னேச்சரை போட்டா மட்டுமே போதும்.
0: சட்டம் அறிவோம்.
1: இதுவரை தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் பொதுவான பணி குறித்து வழக்கறிஞர் ஹீனா ரகுமான் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
3: இன்னும் சில நொடிகளில் 7:15 தமிழில் செய்திகள் தொடரும். சென்னையிலிருந்து
4: ஆகாஷ்வாணி.

செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். மேற்குவங்கம் மற்றும் ஒடிஷாவின் சில இடங்களில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. 500-க்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்களில் குடிநீரின் தரம் குறித்து கணக்கு தணிக்கைத்துறை வெளியிட்ட அறிக்கையை தொடர்ந்து அதுகுறித்து ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் ஆய்வு மேற்கொண்டார். பயணிகளுக்கு பாதுகாப்பான மற்றும் தூய்மையான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்ய உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். இதன் ஒரு பகுதியாக ரயில்வே கட்டமைப்பு முழுவதும் சுமார் 20,000 இடங்களில் புதிய நீர் சேமிப்பு தொட்டிகள் அமைக்க அவர் உத்தரவிட்டுள்ளார். வழக்கமான நீர் தர பரிசோதனைகளை துல்லியமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய அவ்வப்போது அறிக்கைகள் வெளியிடப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கணக்கு தணிக்கை அலுவலகத்தின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள குறைகள் களையப்பட்டு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் உறுதியளித்துள்ளது. பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. இதில் பிரிக்ஸ் நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்று நிலையான வளர்ச்சி, பருவநிலை மாற்றம் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க உள்ளனர். சுற்றுச்சூழல் மேம்பாட்டுக்கான முன்னுரிமைகள் குறித்தும் சுழற்சி பொருளாதாரம், பேரிடர் மேலாண்மை, காட்டுத்தீ தடுப்பு உள்ளிட்டவை குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. நாளை பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள், உயரதிகாரிகள் மற்றும் துறை சார்ந்த வல்லுநர்கள் பங்கேற்கின்றனர். ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். இன்று அவர் நேபாள ராணுவ தலைமை தளபதியுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். அதனைத் தொடர்ந்து நாளை சிவபுரியில் உள்ள நேபாள ராணுவ அகாடமியில் பயிற்சி அதிகாரிகளிடையே உரையாற்ற உள்ளார். ஜெனரல் தீரஜ் சேத்தின் இந்த பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராணுவ ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய பணியாளர் நலத்துறை சார்பில் வழங்கப்படும் அனுபவ் விருதுகளை புதுதில்லியில் மத்திய பணியாளர் நலன் மற்றும் ஒய்வூதியத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று வழங்குகிறார். ஒய்வூதிய பலன்களை பெறுவது குறித்த கலந்தாய்வு பயிலரங்கத்தையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார். முக்கிய கனிமங்களின் 8வது கட்ட ஏலம் குறித்த பயிலரங்கமும் விளக்க நிகழ்ச்சியும் பட்னாவில் இன்று நடைபெறுகிறது. இதனை மத்திய சுரங்கத்துறை இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர தூபே இன்று தொடங்கி வைக்கிறார். கிராஃபைட், கேலியம், டங்ஸ்டன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய கனிம தொகுதிகளின் ஏலம் குறித்து இதில் விளக்கப்படும் என நிலக்கரி அமைச்சகம் கூறியுள்ளது. இதில் சுரங்க அமைச்சகம், இந்திய புவியியல் ஆய்வு நிறுவனம் ஆகியவற்றின் மூத்த அதிகாரிகள், தொழில்துறையினர் மற்றும் முதலீட்டாளர்கள் பங்கேற்க உள்ளனர். பீகாரில் புதிதாக 100 நவீன பேருந்து நிலையங்கள் அமைக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். ஜமுய் பகுதியில் புதிய பேருந்து நிலையத்தை நேற்று தொடங்கி வைத்து பேசிய அவர், சாலை போக்குவரத்து இணைப்பை வலுப்படுத்தவும் மக்களுக்கு நவீன வசதிகளை வழங்கவும் மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக கூறினார். 100 புதிய பேருந்து நிலையங்களை கட்டமைக்கும் மாநில அரசின் நடவடிக்கை பீகாரின் வளர்ச்சியை விரைவுபடுத்தும் என்று அவர் தெரிவித்தார். மின்சாரம், கல்வி, சுகாதாரம், தொழில்துறை என அனைத்து துறைகளின் மேம்பாட்டுக்காகவும் அரசு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக திரு சாம்ராஜ் சௌத்ரி தெரிவித்தார். மறைந்த முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் நல்லாட்சிக்கான உதாரணமாக திகழ்ந்ததாக மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். வாஜ்பாயின் 25 அடி உயர சிலை நிறுவும் பணிகளுக்கு இந்தூரில் நேற்று அவர் அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய திரு மோகன் யாதவ், சுமார் 2 கோடி ரூபாய் செலவில் இந்த சிலை அமைக்கப்படும் என்றார். இச்சிலை சிறந்த நிர்வாகம் மற்றும் ஜனநாயக விழுமியங்களுக்கு அடையாளமாக திகழும் என்று அவர் தெரிவித்தார். இச்சிலை ஒரு அடையாள சின்னமாக மட்டுமல்லாமல் வாஜ்பாயின்

0: கருத்துக்களை வருங்கால சந்ததியினருக்கு கொண்டு சேர்ப்பதாக அமையும் என்று திரு மோகன் யாதவ் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: நாடு முழுவதும் கடந்த 9ஆம் தேதி தொடங்கிய இல்லம்தோறும் தேசிய கொடி இயக்கம் இன்றுடன் நிறைவடைகிறது. இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் தேசிய கொடி பேரணிகள் நடைபெற்று வருகின்றன. ஹரியானாவின் கர்னூலில் நடைபெற்ற தேசிய கொடி பேரணியை மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தொடங்கி வைத்தார். பல்கர் நடைபெற்ற பேரணியில் மத்திய இணையமைச்சர் திரு கிஷன்பால் குர்ஜார் தொடங்கி வைத்தார். சத்தீஸ்கரில் நக்சல் தீவிரவாதம் முற்றிலும் ஒடுக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டங்கள் உற்சாகமாக நடைபெற்றன. மாநிலத்தில் நக்சல் பாதித்த கிராமங்களில் பல இடங்களில் முதல் முறையாக தேசிய கொடி ஏற்றப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். இதனிடையே பஸ்தர் பகுதியில் நக்சலைட்டுகளாக இருந்து சரணடைந்தவர்களின் மறுவாழ்வுக்காக ஏராளமான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மத்திய அரசும் சத்தீஸ்கர் மாநில அரசும் ஒருங்கிணைந்து மேற்கொண்ட தொடர் நடவடிக்கைகள் காரணமாக தற்போது நக்சல் பாதிப்பு அறவே இல்லாத மாநிலமாக சத்தீஸ்கர் உருமாறியுள்ளது. பஸ்தர் பகுதி தற்போது வளர்ச்சியை நோக்கி பீடுநடை போடுவதாக மகிழ்ச்சி தெரிவிக்கிறார் கொண்டேகாவ் மாவட்ட ஆட்சியர் நுபுர் ராசிபண்ணா. நக்சல்கள் இல்லாத சத்தீஸ்கர் மாநிலத்தை உருவாக்கிய மத்திய அரசு மனம் திருந்தி வாழ நினைக்கும் நக்சலைட்டுகளின் வாழ்க்கை தரம் மேம்படுவதற்கும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. கொண்டேகாவ் மாவட்டம் உட்பகுதியில் ஆயத்த ஆடை தயாரிப்பு தொழிற்சாலை உருவாக்கப்பட்டுள்ளது. கிராமப்புற திறன் மேம்பாட்டு கூட்டமைப்பு என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த ஆயத்த ஆடை தயாரிப்பு தொழிற்சாலையில் நக்சலைட்டுகளாக செயல்பட்டு மனம் திருந்தி வாழும் பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அவர்களுடைய மறுவாழ்வு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறுகிறார் ஆயத்த ஆடை தயாரிப்பு தொழிற்சாலையின் பயிற்சியாளர் சீனிவாசன்.
3: வந்து நக்சல் இருந்து வந்தவங்களும் இருக்கிறாங்க, இங்க லோக்கல்ல யாரும் பீப்புள் இருக்காங்க, அவங்களுக்கும் எல்லாம் வேலை கொடுத்துருக்கோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வரும்போது கொஞ்சம் பயமா தான் இருந்தது, சோ இப்போ கொஞ்சம் அந்த பயம் எல்லாம் ஒன்றும் இல்லை.
2: சத்தீஸ்கர் மாநிலத்தில் மலைவாழ் மக்களின் வளர்ச்சி பாதையில் இருந்த தடைக்கற்களை மத்திய அரசு முழுமையாக அகற்றிவிட்ட நிலையில் அந்த மாநிலத்தைச் சேர்ந்த மக்கள் முன்னேற்ற பாதையில் நடக்க தொடங்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
4: சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசாவின் சில இடங்களில் இன்று அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. அசாம், மேகாலயா, பீகார், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களிலும் ஒரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக ஒடிசாவின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. பாலசூர், மயூர்பஞ்ச் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். இம்மாவட்டங்களைச் சேர்ந்த 2 லட்சம் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 293 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு மக்களுக்கு உதவி வழங்கப்படுகிறது. கேந்திரபாரா, பூரி ஆகிய மாவட்டங்களிலும் தொடர் மழை பெய்து வருகிறது. மயூர்பஞ்ச், பத்ரக், கியோன்ஷர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் தில்லி அணி ரெனேட்கள் அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி ராணுவ அணியை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரத் சேத் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசாவில் சில இடங்களில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

Neil Grace. ஒரு நொடி துணிந்தால் வாழ்க்கையை முடித்து விடலாம், ஆனால் ஒவ்வொரு நொடியும் துணிந்தால் அதே வாழ்க்கையை ஜெயித்து விடலாம். ஜெயிக்க பிறந்தவர்கள் நாம். சிந்திப்போம், செயல்படுவோம். நிகழ்ச்சியில் இணைவது நான் உங்கள் அன்பு தோழி கவிதா.

0: ஒளித்தேந்து பாடல் தலைவர் தம்பி தலைமையில் படத்திற்காக விஷ்ணு விஜய் இசையமைத்து பாடியது. ஒலித்துக் கொண்டிருப்பது குட் மார்னிங் நீல் கிரேஸ்.
1: தேநீரின் நறுமணம், தென்றலின் தாலாட்டு, மனதை வருடும் இசை, உங்கள் நாளின் இனிய தொடக்கம். இது குட் மார்னிங் நிலகிரீஸ். இணைந்திருங்கள், இது உங்கள் ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

நம்ம மாவட்டத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய இடங்களில் வந்து மிதமான மழை, கனமழை அப்படின்லாம் வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நமது நீலகிரி மாவட்டத்தில் லேசான மழைக்கு மட்டும்தான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம எப்பொழுதும் போல கையில் கொடையும் ரெயின் கோட்டும் எடுத்துகிட்டு போகிறதுல பெரிய சிரமம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா திடீர்னு மழை வந்தது அப்படின்னாக்கா அப்போ நம்ம தத்தளிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்பொழுதுமே நம்ம வந்து கையில் அதை எடுத்துகிட்டு போகிறது வந்து பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களானாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களானாலும் சரி, புக்ஸ் எல்லாம் நினையாமல் நீட்டாக எடுத்துகிட்டு வரணும். நம்ம சேஃபாக வரணும் அப்படின்னா கொடையும் ரெயின் கோட்டும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. எல்லாம் புறப்பட்டுட்டே இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்பி ரெடி ஆகிடுங்க.

சேஃபாக ஸ்கூலுக்கும் வேலைக்கும் போங்க. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்புறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது. லேட்டாக போகிறனால தான் நிறைய ப்ராப்ளம்ஸை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். இன்றைக்கி நாள் ஃபுல்லாக டென்ஷன் இல்லாமல் இருக்கணும்னா 10 மினிட்ஸ் பிஃபோர் நம்ம வந்து ரெடி ஆகிறது நல்லது அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கும் அதுக்கப்புறம் சொல்லணும் அப்படின்னாக்கா முக்கியமான ஒரு விஷயம் பிரேக்ஃபாஸ்ட். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் அழகாக சாப்பிட்டுட்டு சரி நல்ல பிள்ளைங்களாம் கிளம்புங்க. ஸோ அடுத்த பாடல் வந்துட்டே இருக்குது ஜோ படத்திற்காக. ஸ்டேடியோ உண்டு இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

துரத்தி கொண்டு வந்த படகில் இருப்பவர்கள் தீப்பந்தங்களை கொளுத்தி தங்கள் கப்பலின் மேல் எரியும் அளவுக்கு தாக்குதல் வளர்ந்துவிட்டதைக் கண்டு அமைதியாக கை கட்டிக் கொண்டு நிற்கும் இளங்குமரனை பார்த்து பெரும் சீற்றமடைந்தார் வளநாடுடையார். பகைவர்களுக்கு முன்னால் இரக்கம் காட்டுவது பேதமை.

தம்பி, பகைக்கு முன்னால் காட்ட வேண்டிய ஒரே அறம் பகைதான். அருள் என்றால் விலை என்ன என்று கேட்கிறவர்களிடம் நீ அருள் காட்டி பயனில்லை. உன் மனதை மாற்றிக்கொள். கைகளை உதறிக்கொண்டு இந்த எதிர்ப்பை ஏற்றுக்கொள்ள முன்வா. பறந்து வருகிற தீப்பந்தங்கள் இந்த கப்பலின் பாய்மரத்தில் பட்டுவிடாதபடி மறித்துப்பிடி. நமது பாய்மரம் தீப்பட்டு எரிந்து போனால் பின்பு இந்த கப்பல் எந்த திசையில் போகும் என்று சொல்ல முடியாது. அனாதை கப்பலாகி கடலிலேயே கிடந்து அலைக்கிழியும். நமது பாய்மரத்தை காப்பாற்று. நம்முடைய இந்த கப்பல் கவிழ்ந்தால் இதனோடு என்னுடைய எல்லா நம்பிக்கைகளுமே கவிழ்ந்துவிடும் என்று ஆவேசத்தோடு கூறிய போது வளநாடுடையாரின் கண்கள் கோவை பழமாக சிவந்து விட்டன. அந்த கிழட்டு உடல் தாங்க முடியாத ஆவேசத்தை தாங்கிக் கொண்டிருப்பது போல தோன்றியது. அப்போது ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. அந்த பாய்மர கப்பலின் மீகாமன் வளநாடுடையாருக்கு அருகில் வந்து கூறினான், பதராதீர்கள் பெரியவரே, நமக்கு இது ஓர் எதிர்ப்பே அல்ல. கடலில் கவிழப்போவது அவர்களுடைய படகுதான். நம்முடைய பாய்மரம் தீப்பற்றுவதற்கு அவர்கள் இன்னும் பல தீப்பந்தங்களை வீசியறிய வேண்டும். இப்போது நான் இங்கிருந்து நேரே ஒரு சிறிய தீப்பந்தத்தை வீசியறிந்தால் போதும், அந்த படகே குபீரென்று பற்றிக் கொண்டு எரியும். அவர்களுடைய படகு எரிவதற்கு தேவையான நெருப்பு அந்த படகுக்குள்ளேயே இருக்கிறது. சந்தேகமாயிருந்தால் இதோ பாருங்கள் என்று இவ்வாறு கூறியபடியே ஒரு சிறிய தீப்பந்தத்தை எடுத்து அந்த படகில் ஓர் இலக்கை குறிவைத்து வீசினான் கப்பல் தலைவன். குறி தவறாமல் பாய்ந்தது அந்த தீப்பந்தம். என்ன அதிசயம்! கப்பல் தலைவனுடைய தீப்பந்தம் அந்த இடத்தை நெருங்கும் முன்பே படகுக்குள் தீப்பற்றிவிட்டார் போல ஜோதிமயமான மாபெரும் தீ நாக்குகள் அந்த படகிலிருந்து எழுந்தன. அதிலிருந்து கற்பூர மனத்தை சுமந்த புகைச் சுருள்கள் எங்கும் பரவின. படகில் பற்றிய நெருப்புச் சுடருக்கு நடுவே இருந்து, அடப்பாவி, படகில் கற்பூரம் இருப்பதை முன்பே என்னிடம் சொல்லித் தொலைத்திருக்க கூடாதா என்று குரூரமான ஒரு குரல் வினாவியது. அந்த குரூர குரல் நகைவேழம்பருடையது என மணிமார்பன் புரிந்து கொண்டான். ஐயா, அதை சொல்ல வந்தபோதுதான் நீங்கள் என்னை அடக்கி பேசவிடாமல் தடுத்துவிட்டீர்களே என்று ஏளனச்சிரிப்போடு ஒரு குரல் அதற்கு பதிலும் கூறியது. நெருப்பு கொழுந்துகளுக்கு இடையே பயங்கரமாக தெரிந்த நகை வேழம்பருடைய முகத்தை தங்கள் கப்பலின் மேல் தளத்திலிருந்தே பார்த்தான் மணிமார்பன். அந்த காட்சியைக் கண்டு பயத்தால் உடல் சிலிர்த்தது அவனுக்கு. அருவறுப்போடு அவன் தன் கண்களை மூடிக்கொண்டான். இந்த நெருப்பினால் அவியாமல் இருக்கிற இவனது மற்றொரு கண்ணும் அவிந்து போய்விடும் போலிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே வளநாடுடையார் தம் கையிலிருந்த வேலை படகுக்குள்ளிருந்த நகை வேழம்பரின் முகத்துக்கு குறிவைத்த போது மீகாமன் பாய்ந்து அவரை தடுத்துவிட்டான். வேண்டாம், புனிதமான புத்த பூர்ணிமைக்கு யாத்திரை செய்யும்போது இத்தகைய முரட்டு செயல்களை செய்வது நம்முடைய யாத்திரையின் தூய்மையை கெடுக்கும். அந்த படகில் கற்பூரம் குவிந்திருப்பதை நான் முதலிலேயே பார்த்துவிட்டேன். கூடியவரை அவர்களை ஒன்றும் துன்புறுத்தாமலேயே திரும்பிப் போகச் செய்துவிடலாம் என்றுதான் முதலில் நான் எண்ணினேன். அவர்கள் தீப்பந்தங்களை எரிந்து நமது பாய்மரத்தை எரிக்க முயல்வதைக் கண்ட பின்புதான் நானும் அவர்களை எரித்துவிட முன்வந்தேன். இவ்வளவு பழிவாங்கியது போதும், இனி அவர்களை விட்டுவிடுங்கள் என்று கப்பல் தலைவனாகிய மீகாமன் கூறியது நியாயமாகவே தோன்றியது. உடனே அப்போது மீகாமன் கூறியபடியே செய்தார் வளநாடுடையார். மறுபடியும் அவர்கள் கப்பல் மேல்தளத்திலிருந்து திரும்பி பார்த்தபோது அந்த படகு தீயோடு மூழ்கிக் கொண்டிருப்பதையும் அதிலிருந்தவர்கள் அலைகளில் தத்தளித்தபடியே நீந்திக் கொண்டிருப்பதையும் கண்டனர். அந்த பகுதி கடற்காற்றில் எல்லாம் கற்பூரம் கருகிய மனம் மணந்து கொண்டிருந்தது. கடல் தெய்வத்துக்கு கற்பூர ஆரத்தி எடுத்து முடித்தாயிற்றுப்பதுமே! ஐயோ பாவம், தங்கள் படகு நிறைய கற்பூரத்தை குவித்துக் கொண்டு அடுத்தவர்கள் கப்பலில் தீப்பந்தங்களை எரிய துணிந்த அறியாமையை இவர்கள் எங்கேதான் கற்றுக்கொண்டார்களோ! தன்வினை தன்னை சுடும் என்பார்களே, அந்த பழமொழிதான் இப்போது எனக்கு நினைவுக்கு வருகிறது பதுமை என்று தனியே தன் மனைவியிடம் கூறிக்கொண்டிருந்தான் மணிமார்பன்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் நான்காம் பருவம். குரல் வண்ணம் வி கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால்

0: எங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: வீடுகள் தோறும் மூவர்ண கொடி ஏற்றுவோம். ஹர் கர் திரங்கா 2026. நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வீடுகள் தோறும் மூவர்ண கொடியை ஏற்றும் ஹர் கர் திரங்கா 2026 இயக்கம் ஆகஸ்ட் 9 முதல் 17 வரை நாடு முழுவதும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நமது தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையிலும் தேசப்பற்றை போற்றும் விதத்திலும் நடைபெறும் இந்த சிறப்புமிக்க இயக்கத்தில் நாமும் பங்கேற்போம். நமது இல்லங்களில் மூவர்ண கொடியை ஏற்றி அதன் புகைப்படங்களை ஹர் கர் திரங்கா இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து பெருமைக்குரிய மின்னணு சான்றிதழையும் பெற்றிடுவோம். வீடுகள் தோறும் மூவர்ண கொடி பறக்கட்டும், நம் உள்ளங்களில் தேசப்பற்று பெருகட்டும். மூவர்ண கொடியை ஏற்றுவோம், நாட்டின் பெருமையை போற்றுவோம்.
2: அடுத்ததான் உங்களுக்காக ஒரு தகவல் வச்சிருக்கேன், என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீலகிரி மாவட்டத்துல நம்ம உதகை வந்து ஒரு பெரிய சுற்றுலா தலமா அப்படியே எல்லாரும் மனசையும் கவர்ந்த ஒரு இடமா வந்து மாறிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து நிறைய இடங்களை பார்க்கறதுக்கு வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம ஊட்டி மலை ரயில், அதாவது 100 பழமை வாய்ந்த இல்லை மலை ரயிலில் பயணிக்க வெளி மாநிலங்கள்லேருந்து மட்டும் இல்லைங்க, வெளி நாடுகள்லேருந்துமே வந்து நிறைய பேர் வந்து பயணிக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க. இதுக்கு நிறைய பேர் முன்பதிவெல்லாம் செஞ்சுட்டு இந்த மலை ரயிலை வந்து அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில் இந்த சிறப்பு மலை ரயில் சேவைகளை தெற்கு ரயில்வே சேலம் கோட்டம் வந்து ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டி டு குன்னூர் இதுக்கிடையே வாராந்திர சிறப்பு மலை ரயில் சேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 4 வரைக்கும் எல்லா வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த மலை ரயில் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரயில் ஊட்டியில் 2:50 புறப்பட்டு 3:55 குன்னூர் போய் சேரும். மறுமார்க்கமாக 5 வரைக்கும் அனைத்து சனி மற்றும் திங்கட்கிழமைகளில் குன்னூர்லேருந்து காலை 9:20 புறப்பட்டு 10:45 ஊட்டிக்கு வந்தடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மேட்டுப்பாளையத்திலிருந்து காலையில் 9:10 புறப்பட்டு 2:25 ஊட்டிக்கு வந்தடையும். இந்த ரயிலில் காலையில் 11:25 புறப்பட்டு மாலை 4:20 மேட்டுப்பாளையம் திருப்பியும் போய் சேரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிறப்பு மேட்டுப்பாளையம் முதல் குன்னூர் வரை முதல் வகுப்பில் 40 இருக்கைகளும் 2 வகுப்பில் 140 இருக்கைகளும், குன்னூர் ஊட்டி இடையே முதல் வகுப்பில் 80 இருக்கைகளும் 2 வகுப்பில் 140 இருக்கைகளும் கூடிய வகையில் இது ரயில் வந்து இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நீட்டிக்கப்பட்ட சிறப்பு ரயிலோட முன்பதிவு தொடங்கியிருக்கு. இதில் நீங்கள் முன்பதிவு செஞ்சு பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சேலம் கோட்டை ரயில்வே நிர்வாகம் தெரிவிச்சிருக்கு. இந்த ஒரு சூப்பரான விஷயத்தோட நம்ம அடுத்ததாக ஒரு சூப்பரான பாடல் கேட்க போகிறோம். திருச்சிற்றம்பலம் படத்திலிருந்து ஸ்டேட்யூண்ட் இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமையிட்டு அனிருத் ரவிச்சந்திரன் இசையில் தனுஷ் பாடிய பாடல் அது.

0: நேரம் 7:54 நிமிடம். இது ஊட்டி எஃப்எம் 101.8 வழங்கிட்டிருக்கிற குட் மார்னிங் நீல் கிரேஸ்.
1: உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நுட்பம் கற்போம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் கிளவுட் செக்யூரிட்டி குறித்து மென்பொருள் பொறியாளர் சுவாதி மனோகரன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
3: வணக்கம் நேர்களை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா கிளவுட் செக்யூரிட்டி. கிளவுட் செக்யூரிட்டினா என்னன்றத வந்து நம்ம பார்க்க போறோம், ஓகேங்களா? டெய்லி நம்ம போன்ல போட்டோ சேவ் பண்றோம், கூகுள் டிரைவ் யூஸ் பண்றோம், ஆஃபீஸ்ல வந்து ஃபைல்ஸ் கிளவுட்ல போடுறோம். ஆனா அது சேஃபா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு. வாங்க பார்க்கலாம், நான் ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கிளவுட்னா என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். கிளவுட் வந்து என்னன்னா அது ஒரு இன்டர்நெட் லாக்கர் மாதிரி, ஓகேங்களா? நம்ம கம்ப்யூட்டர் ஃபோனில் ஸ்பேஸ் இல்லைன்னா நம்ம ஃபைல்ஸை என்ன பண்ணும், ஆன்லைனில் ஒரு பெரிய சர்வரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும், ஓகேங்களா? அதுதான் கிளவுட். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கூகுள் ஃபோட்டோஸ் வந்து எல்லா ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ்லேயும் இருக்கும், ஐக்ளவுட் வந்து ஆப்பிள் ஃபோனில் இருக்குங்க, ஆஃபீஸ் 365, ட்ராப் பாக்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம டேட்டா வந்து ஸ்டோராக இருக்கு இல்லையா? ஸோ இன்டர்நெட்டில் ஒரு கம்பெனி

ஓட சர்வரில் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு பயம் வருங்க. நம்ம டேட்டாஸ் எல்லாம் நம்ம ஃபோனில் வைக்கிறோமே, யாராச்சும் திருடி பார்த்துருவாங்களா அப்படின்றது நம்மளுக்கு ஒரு பயம் வரும். இது வந்து நார்மலாக எல்லாத்துக்குமே வர ஒரு பயம் தான். கம்பெனி நம்ம டேட்டாவை வச்சு யாருக்கிட்டேயும் கொடுத்துடாது இல்லைங்களா. கம்பெனி வந்து நம்ம டேட்டா வச்சு என்ன பண்ணும், டேட்டா ஃபைல்ஸில் வந்து அதை ஸ்டோர் பண்ணி வைக்கும், அவ்வளோதான். சம்டைம்ஸ் வந்து நம்ம சர்வர் வந்து கிராஷ் ஆகி நம்ம ஃபோட்டோ போயிருமோ அப்படின்றது கூட நம்மளுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும். சிம்பிளாக சொல்ல போனாங்க, கிளவுடில் இருக்கிற நம்ம டேட்டா எப்படி சேஃபாக காப்பாற்றுறது தான் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான சேஃப்டி டிப்ஸ். ஓகே, ஃபஸ்ட் ஒன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட். ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் எல்லா மீடியாஸ்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து போடணும். அது எப்படிங்க போடுறது அப்படின்னு நம்மளுக்கு வந்து கேள்வி வரும் இல்லைங்களா. ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு வந்து நம்ம எப்படி போடணும்னா, நேம் ப்ளஸ் நம்பர் ப்ளஸ் சிம்பிள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா தான் அந்த பாஸ்வேர்டு வந்து யாருனாலேயும் கண்டுபிடிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் நேமே நீங்கள் போட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த்தே நீங்கள் போட்டிங்கன்னா ஹேக்கர் கூட கண்டுபிடிச்சி உங்கள் ஃபோனை வந்து ஹேக் பண்ணிட்டு போயிடுவான். ஸோ நான் சொல்கிற மாதிரி மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறேங்க, நேம் ப்ளஸ் நம்பர் ப்ளஸ் சிம்பிள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் போடுங்க. அப்போ தான் ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டை நம்ம வந்து பில்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு டூ ஃபேக்டர் ஆர்த்தன்டிகேஷன் அப்படின்னா, நம்ம ஃபோனில் நீங்கள் என்னென்ன மீடியாஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் எல்லாமே இந்த டூ ஃபேக்டர் ஆர்த்தன்டிகேஷன் இருக்கும். நீங்கள் வந்து அதை ஆன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நீங்கள் லாகின் பண்ணுறப்போ அங்கே ஒரு ஓடிபி கேட்கும். ஸோ அந்த ஓடிபி போட்டால் மட்டும்தான் நீங்கள் லாகின் பண்ண முடியும். எந்த ஹேக்கர்னால உங்களோட ஃபோனோ டிவைஸோ ஹேக் பண்ண முடியாது. ஸோ ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் போடுங்க, உங்கள் ஃபோனை சேஃபாக வைங்க. யாருக்கு நீங்கள் உங்கள் டேட்டாஸை ஷேர் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். யாருக்குமே உங்கள் டேட்டாஸை நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. ஸ்பெசிஃபிக்காக உங்கள் பர்சனல் டேட்டாஸை வந்து உங்கள் பர்சனலாக நீங்கள் வைக்கிறது வந்து ரொம்ப நல்லதுங்க. ஸோ நிறைய டைம் வந்து நம்ம கூகுள் டிரைவில் எனி ஒன் வித் லிங்க் கேன் வியூ அப்படின்னு நம்ம போட்டுட்ருவோம். ஸோ அது வந்து போடுறது வந்து ரொம்ப டேஞ்சர். எனி ஒன் வித் லிங்க் அந்த ஆப்ஷனே நீங்கள் வந்து கிளிக் பண்ணாதீங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஞ்சர் ஆயிரும். ஷேர் பண்ணுறது அவசியம்னா மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், இல்லைனா உங்கள் ஸ்பெசிஃபிக் மெயிலுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே பப்ளிக்காக வைக்காதீங்க, எல்லாமே ப்ரைவேட்டாக வைக்கிறது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, எல்லாமே நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்ஸை வந்து ப்ரைவேட்டாக வைங்க, பப்ளிக்காக போடாதீங்க. பப்ளிக்காக நீங்கள் போட்டிங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. டிப் 3 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபோனில் வந்து அப்டேட்ஸ் கேட்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்டேட் பண்ணும். வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி மந்த்லி அப்டேட் கேட்கும், இல்லைனா வீக்லி வீக்லி அப்டேட் கேட்கும். ஸோ அப்டேட் கேட்டால் இமீடியட்டாக நீங்கள் அப்டேட் பண்ணுங்க. அப்போ தான் உங்கள் ஆப் வந்து ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். ரன் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஃபோன் ஆப்பில் நீங்கள் அப்டேட் பண்ணணும், லேப்டாப்பில் அப்டேட் பண்ணணும், கிளவுட் ஆப் எல்லாமே அப்டேட் கேட்குங்க. ஸோ எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். அதை ஸ்கிப் மட்டும் பண்ணிடாதீங்க. அப்டேட் பண்ணால் தான் அந்த ஆப் வந்து கரெக்டாக அந்த ட்ராக்ல ரன் ஆகும். ஸோ அப்டேட்ஸில் வந்து நிறைய செக்யூரிட்டிஸ் வந்து பக் வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அது நம்ம கிளவுடை வந்து ஸ்ட்ராங்காக வைக்கும். அடுத்தது வந்து ஒரு ரெண்டு டிப் பார்க்கலாம். என்னென்னு பாருங்கள், பேக்கப் வந்து எல்லா மொபைல்ஸ்லையுமே கேட்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா மீடியாஸ்லையுமே பேக்கப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நான் சொன்ன மாதிரி பேக்கப் வந்து கேட்குங்க. ஸோ கிளவுடில் வந்து 100% வந்து சேஃபுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ நம்ம முக்கியமான ஃபைலுக்கு எக்ஸ்ட்ரா காப்பி வச்சு அதை ஹார்ட் டிஸ்கில் வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ஃபைல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நீங்கள் மெயிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அடுத்தது வந்து நான் சொல்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னு பாருங்கள், ஃப்ரீ பப்ளிக் வைஃபைல வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எங்கே வேணாலும் வைஃபை வந்து கொடுக்குறாங்க, கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ஈஸியாக உங்கள் டேட்டாவை திருடிட்டு போயிடுவாங்க. கஃபேல வைஃபை இருக்குது, ஹோட்டலில் வைஃபை இருக்குது, ஒர்க் பிளேஸில் வைஃபை இருக்குது. வைஃபை வந்து யூஸ் பண்ணி கிளவுட் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ரிஸ்க். ஹேக்கர் வந்து என்ன பண்ணுவோம், ஈஸியாக உங்கள் டேட்டாஸை திருடிட்டு போயிடுவான். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் விபிஎன் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்கள் மொபைல் டேட்டா யூஸ் பண்ணி உங்கள் நெட்டை யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பாருங்கள், கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிங்களில் வந்துட்டு செக்யூரிட்டிக்கு நிறையா செலவு பண்ணுறாங்க. நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட செக்யூரிட்டிஸை வந்து நம்ம வந்து சேஃபாக வைக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. என்கிரிப்ஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது என்னென்னா, நம்ம டேட்டா கோடுன்னு ஒன்று இருக்குது, லாங்குவேஜில் மாற்றிடும். ஸோ ஹேக்கர் கூட வந்து அதை வந்து நம்ம இன்வால்வ் பண்ண முடியாது. ஹேக்கர் வந்து என்ன பண்ணாலுமே அதை வந்து அந்த கோடை வந்து அந்த ஹேக்கர்னால கிராப் பண்ண முடியாது. ஆனால் லாஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நம்ம கிட்ட தான் இருக்குங்க. லா கம்பெனி கொடுத்தாலும் கீ நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். முக்கியமாக என்னென்னா, நம்ம பாஸ்வேர்டை வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக வச்சுக்கணும். அப்டேட்ஸ் கேட்டால் அப்டேட் பண்ணணும், பேக்கப் கேட்டால் பேக்கப் பண்ணணுங்க. பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ்க்கும் என்கிரிப்ஷன் இருக்குது. நான் சொன்ன மாதிரி அவங்க கூட நம்ம ஃபைலை வந்து டைரெக்டாக பார்க்க முடியாதுங்க. ஆனால் நீங்கள் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கரெக்டாக அக்செப்ட் பண்ணணும். நீங்கள் எல்லாத்துக்குமே அக்ரி அக்ரின்னு பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து உள்ளே பூந்து உங்களோட டீட்டெயில்ஸை எல்லாமே கிராப் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் என்ன ஆப்ஷன் கொடுத்தாலும் பார்த்து கவனமாக நீங்கள் கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் 2025 இருந்துச்சு, ஆனால் இப்போ 2020

0: பேசிக்ஸில் வந்து க்ளவுட் இல்லாமல் நம்ம வாழ்க்கையே இல்லை. ஸோ க்ளவுடில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆன்லைன் பேங்கிங் இருக்குது, யூபிஐ இருக்குது, ஆஃபீஸ் ஒர்க் எல்லாமே க்ளவுடில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ யூஸ் பண்ணுங்கள், பட் அவேராக யூஸ் பண்ணுங்கள். பாஸ்வேர்ட்ஸை வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுங்கள், பேக்கப் கொடுங்க, அண்ட் தென் அப்டேட் பண்ணுங்கள். நன்றி.
1: நிகழ்ச்சியில் இதுவரை கிளவுட் செக்யூரிட்டி குறித்து மென்பொருள் பொறியாளர் சுவாதி மனோகரன் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
2: குட் மார்னிங் நீல்கிரீஸ்.
3: குட் மார்னிங் நீலகிரிஸ்க்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கும் தான். சுவாரஸ்யமான விஷயங்கள், வாசிப்பை நேசிக்க புதின பக்கங்கள், நாள்தோறும் விதவிதமான தகவல்களுடன் உங்களை வரவேற்கிறது குட் மார்னிங் நீலகிரிஸ். தினமும் காலை 7:25 கேட்க தவறாதீர்கள். உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
2: எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.

விஜய் யேசுதாஸ் சத்யஸ்ரீ கோபாலன் பாடிய பாடல் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் மாமன் திரைப்படத்திற்காக ஒலித்தது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு தகவல், இந்தியாவோட வடகிழக்கு பிராந்தியத்தில் பாயிற ஒரு ஆறு பற்றி பேச போகிறோம். அந்த நதி வந்து தங்க நதி அப்படின்னு சொல்கிறோம். அந்த தங்க நதி அதோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபான் சிரி அப்படின்ற நதி தான். இது வந்து தங்க நதி அப்படின்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறது. திபத்தோட இமயமலை பகுதியில் உற்பத்தியாகி அருணாச்சல பிரதேசம் வழியாக இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சு அஸ்லாமில் இருக்கிற பிரம்மபுத்திரா நதியோட கலக்கிற இந்த நதி இயற்கை அழகு மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் கொண்ட நதியாக இருக்குது. சுபான் சிரி அப்படின்ற பெயர் சுபன் அப்படின்னா தங்கம் அப்படின்னும் சிரி அப்படின்னா நதி அப்படின்ற வார்த்தைகளிலிருந்து வந்ததாக சொல்லப்படுது. நாட்டுப்புற கதைகள் உள்ளூர் கதைகள் அதுபடி இந்த நதியோட மணலில் சின்ன சின்ன தங்கத்துகள்கள் இருந்ததாக சொல்லப்படுது. இதோட கரைகளில் வாழ்ந்த மக்கள் வந்து பாரம்பரிய முறையில் மணலை சளிச்சு தங்க துகள்களை வந்து சேகரித்ததுனால இது வந்து தங்க நதி அப்படின்னு சொல்லப்படுதுன்னு சொல்கிறாங்க. சுமார் 440 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த சுபான்சிரி பிரம்மபுத்திரா நதியோட மிகப்பெரிய துணை நதியாக இருக்குது. இந்த நதி பாயிர பள்ளத்தாக்குகள், அதுக்கப்புறம் அடர்ந்த காடுகள், அரிய வகை பறவைகள், பட்டாம்பூச்சிகள், வனவிலங்குகளோட புகலிடமாக விளங்குது. சுபான்சிரி நதியோட வேகமான நீரோட்டம் காரணமாக படகு சவாரி, முகாம் அமைத்தல், அதுக்கப்புறம் சாகச விளையாட்டு, மலை பயணம், இதுக்கெல்லாம் வந்து புகழ்பெற்ற ஒரு நதியாக இந்த சுபான்சிரி நதி இருக்குது. உள்ளூர் பழங்குடியின மக்களோட வாழ்வாதாரத்துக்கு உதவுற இதே வேளையில் இந்தியாவோட முக்கிய நீர்மின் திட்டங்களில் ஒன்றான சுபான்சிரி நீர்மின் திட்டம் இதனுடைய குறுக்கே அமைக்கப்பட்டு வருது அப்படின்றத ஒரு முக்கியமான தகவலாக எடுத்துக்கொள்ளலாம். நேரம் பார்த்தீங்கன்னா 8:10 ஆயிடுச்சு. குட் மார்னிங் நீல்கிரீஸ் நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்காக மதராசி படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியூன் இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமகிட்டு.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது குட் மார்னிங் நீல் கிரேஸ் நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் உங்கள் அன்பு தோழி கவிதா. இன்னும் சில நொடிகளில் 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் தொடரும். டெல்லியிலிருந்து இணைந்திருப்போம் ஊட்டி FM 101.8 உடன்.

வேலைக்கு போற வழியில நாலு பாட்டு நச்சுங்க. உங்க நாளை சிறப்பா தொடங்க கேளுங்க டிரைவ் டைம் பீட்ஸ். உங்களுக்காகவே காலையில

0: at OTFM 101.8.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: நேயர்களே, எத்தனையோ நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க, ஆனா என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா? சிந்திக்க கொஞ்ச நேரம் ஒதுக்கலாமே.
1: வாகனம் என்பது நமது வசதிக்காகத்தானே தவிர நம்மை வானுலகம் அழைத்துச் செல்ல அல்ல.
2: வாழ்க்கையில் ஒருவரை முந்துவது உன் லட்சியம், வாகனத்தில் ஒருவரை முந்துவது உன் அலட்சியம்.
1: சாதாரணமாக நம்மை தலைக்கணம் என்று கூறும் சமுதாயத்தில் நாம் வாகனம் ஓட்டும் போது தலையில் கணத்துடன் செல்லலாமே.
2: இளவட்டங்களே, வாழ்க்கை ஒரு சிறு வட்டம் என்று எண்ணாதே. வேகம் உனது வாழ்க்கையை சிதறடிக்கும் மோகம் என்று உணர்ந்து கொள்.
1: எடுப்பதற்குள் நின்றுவிடும் மொபைல் ரிங். அப்பதான் வெளியே போன போது வீட்டுக்கு வந்துட்டு போன யாரோ, இது அவங்களான யோசிப்பதற்குள் சிக்னலில் விழும் பச்சை.
2: எப்பொழுதுமே ஒரு நொடிதான் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. சிக்னலில் நின்று செல்வோம், சாலை விதிகளை மதிப்போம்.
1: குடும்ப கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாம், அவங்க படிக்கிற பிள்ளைங்கன்னு சொல்ற அப்பா அம்மா 18 ஆகாம லைசன்ஸ் கூட எடுக்காம 1,00,000 வண்டியை வாங்கி கொடுக்கலாமா? இது நியாயமா?
2: உங்கள் வீட்டின் வாழை மரத்தை நீங்களே வாடச் செய்யலாமா? சிந்திப்பீர் பெற்றோர்களே. பொதுநலன் கருதி உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.
1: தினமும் காலை 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள்.

0: தேடி.
1: இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம். நேரம் சரியாக 8:50. ஒழித்துக் கொண்டிருப்பது டிரைவ் டைம் பீட்ஸ் நிகழ்ச்சியில் இனி அன்பு பாய்ஸ் படத்திற்காக பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம்.

0: ஒலித்து பாடலுடன் நிறைவு பெற்றது டிரைவ் டைம் பீட்ஸ்.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: நேயர்களை நீ கேட்டு மகிழலாம் ரெட்ரோ ராகங்கள். கேட்பதற்கு முன் நேயர்களை, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: பத்து லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா?
2: ஒலி ஆஃபர்ஸ் இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
3: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று மனதை மயக்கும் தேனிசை மெட்டுகளுடன் இது மேஜிக் மெலடிஸ்.
1: நிகழ்ச்சியில் இனி கரிசக்காட்டு பூவை படத்திற்காக இளையராஜா இசையமைத்து பாடியது.

0: சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இடையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்.
3: சில பேர் எப்படின்னா அவங்க பேசுகிற வார்த்தை ஒரு மாதிரியாக இருக்கும், அதுக்கு அர்த்தம் வந்து வேறு மாதிரியாக இருக்கும். அதனால் நாம் அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது, யோசித்து பார்க்கணும். இல்லைன்னா விவரம் தெரிஞ்சவங்கள கேட்டு அதுக்கு அர்த்தம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு ஊரில் ஒரு பெரியவர் இருந்தார், அவருக்கு மூணு பிள்ளைங்க. கடைசி காலத்தில் அவர் அந்த மூணு பிள்ளைங்களையும் கிட்டத்தில் கூப்பிட்டு மூணு அறிவுரைகளை சொல்லிவிட்டு கண்ணை மூடிட்டார். அவர் சொன்ன அறிவுரைகள் என்ன தெரியுமா? பெத்த தாய்க்கு சோறு போடாதே, இது ஒரு அறிவுரை. கொடுத்த கடனை கேட்காதே, இது ஒரு அறிவுரை. விதைச்ச நிலத்துக்கு வேலி போடாதே, இது ஒரு அறிவுரை. என்ன இது எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது, இதெல்லாம் பார்த்தா அறிவுரை மாதிரியாக தெரியுது, என்னப்பா இப்படி சொல்கிறியே அப்படின்னு கேட்கலாம்னா அவர் அதுக்குள்ளே கண்ணை மூடிட்டார். சரி, அப்பா சொல்லிவிட்டு போன அறிவுரைக்கு அர்த்தம் என்ன, அதை எப்படியாவது கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மூணு பிள்ளைங்களும் ஆளுக்கு ஒரு அறிவுரையை எடுத்துக்கிட்டு வெளியில் புறப்பட்டாங்களாம், விவரம் தெரிஞ்சவங்கள கேட்கலாம்னு. ஒரு பெரியவர் வந்தார், அவரை பார்த்து விளக்கம் கேட்டாங்க. ஐயா கொஞ்சம் நில்லுங்க, எங்கள் அப்பா சாகிற சமயத்தில் பெத்த தாய்க்கு சோறு போடாதேன்னு சொல்லிவிட்டு போனார், அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாங்க. அந்த பெரியவர் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் விளக்கம் சொன்னார். பெத்த தாய்க்கு சோறு போடாதேன்னா பொதுவாக வயசானவங்களுக்கு அடிக்கடி கோபம் வரும், மருமகளோ மற்றவங்களோ சோறு போட்டால் சீராக போட்டால் ஐயோ குறைச்சி போடுறாளே, தாராளமாக போடுறதுக்கு மனசு வரலையேம்பாங்க, தாராளமாக போட்டால் ஐயோ இப்படி மாட்டுக்கு கொட்டுறது மாதிரி கொட்டுறாளேம்பாங்க, ஆக எப்படி போட்டாலும் கோபம் வரும். அதனால் இவங்களுக்கெல்லாம் நாம் வந்து சோறு போடக்கூடாது, அவங்களா எடுத்து போட்டுக்கிற மாதிரி அவங்களுக்கு முன்னாடி வச்சுடணும், அதுதான் புத்திசாலித்தனம். அதை தான் உங்கள் அப்பா வந்து பெத்த தாய்க்கு சோறு போடாதேன்னு சொல்லியிருக்கிறார். போடாதேன்னா அவங்களா எடுத்துக்கிற அளவுக்கு அவங்க முன்னாடி சோத்தை வச்சுருங்க, அவங்க வேணுங்கிறத எடுத்துக்கிட்டோம்னு அர்த்தம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தார் அந்த பெரியவர். சரிங்க, அடுத்தபடியாக எங்கள் அப்பா கொடுத்த கடனே கேட்காதேன்னு சொன்னார், அது எப்படிங்க நாங்கள் கேட்காம இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெரியவர் சொன்னார், கொடுத்த கடனை கேட்காதேன்னா கடனை கொடுத்துட்டு அதை கேட்டு வாங்குற அளவுக்கு நடந்துக்கிறவனுக்கு கடன் கொடுக்காதேன்னு அர்த்தம். கொடுத்த கடனை கேட்காமலே திருப்பி கொண்டாந்து கொடுக்குற நல்லவங்களாக பார்த்து கடனை கொடுக்கணும், அதை தான் உங்கள் அப்பா அப்படி சொல்லியிருக்கிறார், கொடுத்த கடனை கேட்காதேன்னு அப்படின்னு விளக்கம் கொடுத்தார். உடனே இவங்க அந்த மூணாவது விஷயத்தையும் சொல்லி விளக்கம் கேட்டாங்க. விதைச்ச நிலத்துக்கு வேலி போடாதேன்னு சொன்னார், அது எப்படி வேலி போடாமல் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க. ஏன் முடியாது, நம்ம நிலத்தை சுற்றி இருக்கிற நிலத்துக்கு சொந்தக்காரங்கள்லாம் நல்லவங்களாக இருந்துட்டா நம்ம நிலத்துக்கு வேலி போட வேண்டிய அவசியம் இல்லையே, வேறு பாதுகாப்பு தேவையில்லையே, அதனால் நல்லவங்க நிலத்துக்கு மத்தியில் நம்ம நிலம் இருக்கிறது மாதிரி பார்த்துக்கணும், அதுதான் அதுக்கு அர்த்தம் அப்படின்னார் அந்த பெரியவர். அதுக்கு பிறகு தான் இந்த பிள்ளைங்களுக்கு அப்பா சொன்ன புத்திமதியோட பொருள் புரிஞ்சு தான் ஒரு பெரியவர் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய நிலைமையில் இருக்கிறார், கட்டிலில் படுத்திருக்கிறார், சொந்தக்காரங்கள்லாம் கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு புத்திமதி விதமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறார், அவங்கெல்லாம் கிட்டத்தில் வந்து அவர் சொல்கிற புத்திமதியை கேட்டுட்டு போகிறாங்க. கடைசியாக அவரோட மனைவி கிட்டத்தில் வந்தாங்களாம், எனக்கு என்ன புத்திமதி சொல்லிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உனக்கு எதுவும் புத்திமதி சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன்னாராம் அவர். ஏன்னு கேட்டாங்களாம் இவங்க. இது வரைக்கும் நான் சொன்ன எந்த புத்திமதியை நீ ஒழுங்காக கேட்டிருக்கிற அப்படின்னு சொன்னாராம்.
0: சைபால் வழங்கிய தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால்,
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: ஓடி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

ரூபாய், பாகற்காய் 55 ரூபாய், கொத்தவரை 40 ரூபாய், பூசணிக்காய் 18 ரூபாய், அரசாணிக்காய் 20 ரூபாய், பச்சை மிளகாய் 50 ரூபாய், சின்ன வெங்காயம் 70 மற்றும் 75 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 48 மற்றும் 45 ரூபாய்க்கும், பொரியல் தட்டை 35 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 38 ரூபாய்க்கும், தேங்காய் 65 ரூபாய்க்கும், மாங்காய் 100 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வாழைக்காய் 45 ரூபாய்க்கும், சேனை கிழங்கு 40 ரூபாய்க்கும், மரவள்ளி கிழங்கு 35 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளி கிழங்கு 45 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 40 மற்றும் 60 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மேரக்காய் 25 ரூபாய்க்கும், முள்ளங்கி 30 ரூபாய், கேரட் 50 ரூபாய், பீட்ரூட் 50 மற்றும் 60 ரூபாய், நூல்கோல் 45 ரூபாய், டர்னிப் 40 ரூபாய், முட்டைகோஸ் 25 ரூபாய், காலிஃபிளவர் 40 ரூபாய், பட்டாணி 120 மற்றும் 110, வெள்ளைப்பூண்டு 200 மற்றும் 220, இஞ்சி 170 மற்றும் 120, புஷ் பீன்ஸ் 80 ரூபாய், டபுள் பீன்ஸ் 70 ரூபாய், ஊட்டி அவரை 100 மற்றும் 110 ரூபாய், குடைமிளகாய் 70 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 50 ரூபாய், ப்ரொக்கோலி 100 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கருவேப்பிலை 40 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 70 மற்றும் 80 ரூபாய்க்கும், புதினா 60 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கீரை வகைகள் அனைத்தும் 60 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வாழைத்தண்டு 10 ரூபாய், வாழை இலை 40 ரூபாய், வாழைப்பூ 10 ரூபாய், நெல்லிக்காய் 90 ரூபாய், வெள்ளரிக்காய் 50 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மக்காச்சோள கதிர் 30 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. பழங்களில் கொய்யாப்பழம் 80 ரூபாய்க்கும், சப்போட்டா 130 மற்றும் 140 ரூபாய்க்கும், பப்பாளி 50 ரூபாய்க்கும், மாதுளம்பழம் 180 ரூபாய்க்கும், திராட்சை 180 மற்றும் 200 ரூபாய்க்கும், மாம்பழம் 120 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வாழைப்பழத்தில் பூவன் பழம் 50 ரூபாய்க்கும், ரஸ்தாளி 60 ரூபாய்க்கும், மோரிஸ் 45 ரூபாய்க்கும், நேந்திரன் 50 மற்றும் 55 ரூபாய்க்கும், செவ்வாழை 90 மற்றும் 85க்கும், கற்பூரவள்ளி 55க்கும் விற்கப்படுகிறது. ஆப்பிள் 240 ரூபாய்க்கும், ஆரஞ்சு 150 ரூபாய்க்கும், சாத்துக்குடி 100 ரூபாய்க்கும், அன்னாசி பழம் 90 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நேயர்கள் இதுவரை கேட்டது உதகை உழவர் சந்தையில் இன்று விற்கப்படும் காய்கறி பழங்கள் கீரை வகைகளின் விற்பனை நிலவரம்.

ஊட்டிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். நேரம் 9:35 ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில் இனி தொடரும் இந்த பாடல் நந்தவன தேரு படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியது.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: OTFM 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று மனதை மயக்கும் தேனிசை மிட்டுகளுடன் இது மேஜிக் மெலடிஸ்.
3: நிலையத்தில் நேரம் 9:45, 40 நொடி.

தீபக் அவர்கள் இசையில் மனோ பாடியது சுந்தரகாண்டம் படத்திற்காக ஒலித்தது. நிலையத்தில் நேரம் 9:50. ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இனி இளையராஜாவின் இசையில் உன்னிகிருஷ்ணன், அருண்மொழி, சுரேந்திரன் ஆகியோர் இணைந்து பாடியது சேது படத்திற்காக.

உயிரை படத்திற்காக உன்னிமேனன் ஸ்வர்ணலதா குரலில் ஒலித்தந்த பாடல் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைப்பில் வைரமுத்து வரிகளில் ஒலித்தது. கேட்ட அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில். இதுவரை பாடல்களை உங்களுக்காக தொகுத்து வழங்கியது நான் உங்கள் அன்பு தோழி கவிதா.

0: और उनके शहीद स्थलों पर मेले लगते हैं।
1: भारत सरकार ने उन्हें सम्मान देते हुए भारतीय स्वतंत्रता संग्राम का आदिवासी स्वतंत्रता सेनानी घोषित किया, उनकी स्मृति में डाक टिकट जारी किया और उनके नाम पर संथाल परगना में सिद्धू कान्हू विश्वविद्यालय की स्थापना की, जिसमें जनजातीय विषयों पर गहराई से शोध किया जाता है। इन शहीदों को हमारा शत शत नमन।
2: अभी आपने सुना कार्यक्रम सिद्धू और कान्हू। अब इसी के साथ हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। तो अब अपने मित्र अजीत को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ चेतना, जगबंधु
3: और मंजू जी के साथ विमलेश को आज्ञा दीजिए।
2: नमस्कार।
4: उमंग उमंग उमंग उमंग।
5: नेरम 10:31।
6: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 பயணிகள் விருப்பம். வார வாரம் பயணிகள் விருப்பம் நிகழ்ச்சியில நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலா வந்திருக்கக்கூடிய பயணிகள் எல்லாம் சந்திச்சு அவங்களுடைய ஃபேவரட் சாங்ஸ் மற்றும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கேட்டு என்ஜாய் பண்ணிட்டே இருக்கும். அந்த வரிசையில இந்த வாரம் நம்ம கூட பேசுறதுக்காக,
7: ஹாய் வணக்கம், உங்க பேர் என்ன?
8: ஐயே லியோ.
7: எங்க இருந்து வரீங்க?
8: நான் திருச்சில இருந்து வரேன். நான் திருச்சில வந்து வழக்கறிஞரா பணியாற்றிட்டு வரேன். நாங்க இங்க தங்கச்சி ஃபேமிலியோட எல்லாரும் வந்திருக்கிறோம், 10 பேர் வந்திருக்கோம். போட்டோஸ் போனோம், அங்க ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணோம், ரெஸ்பான்சிபிள் நல்லா கொடுத்தாங்க. இப்ப இங்க வந்திருக்கோம், இங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம், நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலையா இருக்குது.
7: சோ எவ்வளவு நாளைக்கு முன்னாடி போட்ட பிளான் இது?
8: உடனே போட்டு உடனே வந்துட்டோம். ரொம்ப நாள்னா நாங்க பிளான் பண்ணல, தொடர்ந்து ஒரு 3 நாள் லீவ் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால இந்த லீவை என்ஜாய் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம்.
7: ஓகே, என்னென்ன பிளேஸ் எல்லாம் போனீங்கன்னு சொல்லிட்டீங்க, எத்தனை

0: வணக்கம். இந்த நிகழ்ச்சி பயணிகள் விருப்பம். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு. ஹாய், உங்க பேர் என்ன?
1: நிவேதா.
0: எங்க இருந்து வரீங்க?
1: மதுரை.
0: ஓகே,
1: பொள்ளாச்சி.
0: ஓகே, எத்தனை டைம் ஊட்டி வரது?
1: இது ஆஃப்டர் மேரேஜ், இது ஃபர்ஸ்ட் டைம்.

0: உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் ஸ்பாட் ஏதாவது இருக்கா?
1: ஃபேவரட் ஸ்பாட் அப்படிலாம் இதுவும் இல்லை.
0: ஓகே, இதுதான் சொல்லி சொல்கிறேன்.
1: இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ் வந்தது. ஸோ ஊட்டியில் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் இப்போ வந்தனால எதுவும் தெரில, இப்போ தான் எல்லா பக்கமும் சுற்றி பார்த்துட்ருக்கோம். சரி, எது இனிமேல் வரையில எது நம்மளுக்கு ஃபேவரட்டோ அதை சூஸ் பண்ணிக்க
0: வேண்டியது. எந்த இந்த ஸ்பாட்டெல்லாம் போனீங்க ஞாபகம் இருக்கா?
1: இப்போது போட்டிங் போனோம், போட்டிங் போனோம், அப்புறம் ரோஸ் கார்டன் போனோம், பொட்டானிக்கல் கார்டன் போனோம், நெக்ஸ்ட் இங்கே வந்திருக்கோம், நெக்ஸ்ட்டு தோட்டப்பேட்டை போகலான்னு பிளான் இருக்குது.
0: ஓகே, இதில் ஃபேவரட்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது?
1: திஸ் பிளேஸ்,
0: இந்த பிளேஸ் தான். மைன் ஃபாரஸ்ட் தான் பிடிச்சிருக்கு. எதனால? ஏதாவது ரீசன் இருக்கா?
1: நேச்சுரல், ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது.
0: ஓகே ஓகே, ஃபேமிலியோட வந்திருக்கீங்களா?
1: ஃபேமிலியோட தான்.
0: ஓகே, எவ்வளோ டேஸ் ட்ரிப் இது?
1: டூ டேஸ்.
0: ஓகே, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே, நாளைக்கு கூட முடிஞ்சிடும்.
1: நாளைக்கு கூட முடிஞ்சிடும்.
0: ஓகே ஓகே, தமிழ் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்ப்பீங்களா? சாங்ஸ் எல்லாம் கேட்பீங்களா? ஃபேவரட் சாங் ஏதாவது ஒன்று நம்மளுடைய ப்ரோக்ராமில் யாருக்கா டெடிகேட் பண்ணணும்னா என்ன சாங் யாருக்கு?
1: இவருக்கு தான், என் நிலை படத்தில் என்னோட ஃபேவரட் சாங்.
0: என்ன படம்?
1: இவன் யாரோ சாங்.

0: 101.8 நேர்கள் கிடைஞ்சாமணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பயணிகள் விருப்பம். ஹாய், உங்க பேர் என்ன?
1: ஹலோ, என்னோட பேர் ஜெய கிருஷ்ணகுமார்.
0: நீங்க எங்க இருந்து வரீங்க?
1: நாங்க உடுமலைப்பேட்டையில இருந்து வந்திருக்கோம்.
0: ஓகே, நீங்க வந்து எத்தனாவது டைம் ஊட்டி வரீங்க?
1: எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆஃப்டர் மேரேஜ் நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா ஊட்டிக்கு வந்து பாத்துட்டு இருக்கிறேன். இது வந்து எனக்கு 2 days ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். இது வந்து ஃபர்ஸ்ட் டே ட்ரிப். ஒரு சில முக்கியமான ஸ்பாட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம்.
0: ஓகே, நீங்க வந்து பிளான் பண்ணி வந்திருப்பீங்களே, இந்த பிளேஸுக்கு கண்டிப்பா போயிடணும் யாராவது ரெக்கமெண்ட் பண்ணது, அந்த பிளேஸ்னா ஊட்டி அப்படின்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர பிளேஸ் என்ன சொல்வீங்க?
1: இன்ஃபேக்ட் இது நாங்க வந்து பிளானட் ஆக்டிவிட்டியா வரல, சடன் பிளான்ல தான் வந்தது. பட் நிறைய வியூஸ் எல்லாமே பார்க்கும்போது இந்த பைன் ஃபாரஸ்ட், போட் ஹவுஸ், இதெல்லாருமே எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ தட் இதெல்லாம் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம்.
0: ஓகே, இவ்வளோ நாள் என்ஜாய் பண்ணது வந்து எப்படி இருந்தது? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆச்சா? நல்லா என்ஜாய் பண்ணீங்களா?
1: ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதுனால அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து ஈவன் பெட்டராகவே இருக்குது. ஸோ நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கோம்.
0: ஓகே, ஃபைன். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சாங் கேட்கணும், யாருக்காவது டெடிகேட் பண்ணணும், நீங்கள் என்ன சாங் கேட்பீங்க, யாருக்கு டெடிகேட் பண்ணுவீங்க?
1: நான் வந்து இன்ஃபேக்ட் ஃபேமிலி ரிலேட்டட் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ தட் என்னோட ஃபேமிலிக்காக அதை நான் டெடிகேட்டும் பண்ணுறேன். நான்
2: எங்கள் குடும்பத்தோட வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ உலர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாமல் குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பாக இருந்துச்சு. அந்த சந்தோஷம் ஊஞ்சல்ல ஆடி தெரிந்த எங்களுக்கு காத்தடிச்சு அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயலடிச்சா ஏத்து நிற்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

0: வணக்கம் ஊட்டி எஃப் 101.8ல.
1: ஹாய், உங்க பேர் என்ன?
2: கனிமொழி.
1: நீங்க எங்க இருந்து வரீங்க?
2: நாங்க வந்து கோயம்புத்தூர்ல இருந்து வரோம்.
1: ஓகே, ஃபேமிலி ட்ரிப்பா ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்பா?
2: ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்.
1: ஓகே, எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க?
2: 4 மெம்பர்ஸ் வந்திருக்கோம்.
1: ஓகே, சூப்பர். ஓகே, எவ்வளவு நாள் ட்ரிப் இது? 1 டே. மார்னிங் 1 டு ஈவினிங்
2: போறோம். மார்னிங் 1 டு ஈவினிங் போறோம். 1 டே ட்ரிப் தாங்க.
1: ஓகே, நீங்க கோயம்புத்தூர்ன்றதால நிறைய ஊட்டி வந்திருப்பீங்கல்ல?
2: ஆஹா, ஆஃப் கோர்ஸ்.
1: ஓகே, எத்தனை தடவை இது ஊட்டி வரது?
2: எனக்கு இது வந்து 4th டைம்.
1: உங்களுக்கு ஊட்டில ரொம்ப ஃபேவரட் ஸ்பாட்னா?
2: பைன் ஃபாரஸ்ட். அப்சல்யூட்லி பைன் ஃபாரஸ்ட்.
1: எதனால இது ரொம்ப பிடிக்கும்?
2: Pine Forest holds some memories, personally some memories hold panirka, so I like Pine Forest.
1: Okay, fine. Okay, neenga vandu Tamil cinema la paapingala, songs kepingala?
2: Oh yes.
1: Okay, ungalkaga or song vandu kudukla, adu yarkka dedicate pannu appadina enna song yaar dedicate panninga?
2: அப்படி எதுவும் ஸ்பெஷல் சாங்ஸ் நிறைய இருக்கு, யாருக்கும் டெடிகேட் பண்ற அளவுக்கு இப்ப யாரும் என் கூட இல்ல.
1: ஓகே,
2: ஓகே.
1: சாங் ஏதாவது கேட்கலானா? உங்களுக்கு பிடிச்ச சாங்?
2: எனக்கு பிடிச்ச சாங் நிறைய இருக்கு, எது சூஸ் பண்றதுன்னு தெரியும். எனக்கு பிறை தேடும் இறைவிலே பர்சனலி ரொம்ப பிடிக்கும், அது ரொம்ப பிடிக்கும்.
1: ஓகே.

நீர்கள் கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி பயணிகள் விருப்பம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம நீலகிரி மாவட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை சந்திச்சு அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் பேசினோம். அண்ட் அவங்களுடைய டூரிஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் ஃபேவரட் சாங்ஸ் எல்லாம் கேட்டஞ்சா பண்ணோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பயணிகள் விருப்பம். நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார், அமைப்பில் உதவி கீர்த்திகா.

0: ஒரு மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். முன்னாள் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை வரலாற்று நூலை அவரது முன்னிலையில் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று வெளியிடுகிறார். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பொதுத்துறை நிதி நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகள் பங்கேற்கும் இரண்டு நாள் கூட்டத்தை புதுதில்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தொடங்கி வைக்கிறார். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. மத்திய பணியாளர் நலத்துறை சார்பில் வழங்கப்படும் அனுபவ விருதுகளை புதுதில்லியில் மத்திய பணியாளர் நலன் மற்றும் ஒய்வூதியத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று வழங்குகிறார். பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது.
2: திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவின் நேரலைக்கு வணக்கம் கூறி உங்களை வரவேற்பது சித்ரா திருவாளன் மற்றும் விஜயலட்சுமி ராம்குமார்.
3: வணக்கம் நேயர்களே. சோழவள நாட்டின் பண்டைய தலைநகரான திருவாரூர் அன்று கலாச்சாரத்தின் ஆணி வேராக திகழ்ந்தது. இன்று உயர்கல்வியினையும் ஆய்வு படிப்பினையையும் வழங்கி வரும் கல்விக் களஞ்சியமாகவும் விளங்குகிறது. திருவாரூரில் 2009 செப்டம்பர் மாதம் 30 மேனாள் தமிழக முதல்வர் மு கருணாநிதி அவர்களின் முன்னிலையில் இந்திய நடுவண் அரசின் மேனாள் அமைச்சர் கபில் சிபில் அவர்கள் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்கப்பட்டது திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தன் பயணத்தை தொடங்கிய தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் இன்று 55,000 சதுரடி பரப்பளவில் தன்னுடைய சொந்த வளாகமான நீலக்குடியில் 17 ஆய்வுக் கல்வியிலும் ஆழிபோல் விரிந்து நல்லறிவு புகட்டி வருகின்றது திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம். வேதாரண்யம் விளக்கழகு, திருவாரூர் தேரழகு, திருவிடை மருதூர் திருவழகு, மன்னார்குடி மதிலழகு என்பார்கள். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகமும் அழகுதான். பொன்பரப்பிய திருவீதியாம் திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழா இன்று சீரும் சிறப்புமாக இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவுள்ளது. நகரின் வீதியெங்கும் விழா கோலம். மாண்பமை துணை குடியரசுத் தலைவர் வரவேற்கும் விதமாக, சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வரவேற்கும் விதமாக பதாகைகள், மாவிலை தோரணங்கள், பூக்களால் அழகிய மாலைகள், வாழை மரங்கள் என மத்திய

0: பல்கலைக்கழகம் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு கல்விக்கண் திறக்கும் வளாகமாக மிளர்கிறது. முன்னதாக 12:30 அளவில் மாண்புமிகு துணை குடியரசுத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து தனி விமானம் மூலம் திருவாரூர் புறப்பட்டு சென்றார். அவரை பல்கலைக்கழகத்தில் அற்புதமாக சிறப்பான முறையில் வரவேற்றார்கள். இந்த பட்டமளிப்பு விழாவில் மேல்நிலை குழுவினர், உயர்நிலை குழுவினர், செயற்குழுவினர், நிதிக்குழுவினர், கல்விக்குழு உறுப்பினர்கள், பேராசிரியர்கள், பணியாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள். இந்த விழாவில் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் வேந்தர் பேராசிரியர் கோ பத்மநாபன் அவர்கள் தலைமை வகிக்கின்றார். தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பொறுப்பு வகிக்கும் முதுநிலை பேராசிரியர் சுலோச்சனா சேகர் அவர்கள் வரவேற்புரையாற்றி அறிக்கையினை வழங்குகின்றார். தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலத்தின் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், உயர்கல்வித்துறை அமைச்சர் பி விஸ்வநாதன், திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் வி மோகனச்சந்திரன் ஆகியோரும் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள். இந்த விழாவில் துணை குடியரசுத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பல்கலைக்கழகத்தின் சிறந்த பட்டதாரிகளுக்கு தங்க பதக்கங்களை வழங்கி பட்டம் பெறும் மாணவர்களிடையே உரையாற்றவும் இருக்கின்றார்.
1: மேனாள் குடியரசுத் தலைவர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களின் வாய்மொழி, உலகை மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் கல்வி. திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் எதிர்கால மாணவர்கள் எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கை சவால்களை சமாளிக்க வெற்றி நடை போட வழிவகுத்து கொண்டே இருக்கிறது. 13 புலன்கள், 28 துறைகளின் கீழ் 66 பிரிவுகளில் கல்வி வாய்ப்புகள், 24 இளங்கலை, 27 முதுகலை, 29 ஆய்வு படிப்புகள், 3 பிஜி டிப்ளமா.
0: நேர்களே, திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் கல்வி அணி வகுப்பு துவங்கி நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இங்கே 11வது பட்டமளிப்பு விழா சீரும் சிறப்புமாக நடைபெற உள்ளது. அந்த பட்டமளிப்பு விழாவில் பாரத திருநாட்டின் மாண்புமை துணை குடியரசுத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி விழா பேருரையும் ஆற்ற உள்ளார். திருவாரூரில் அமைந்துள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் வழங்கப்படும் படிப்புகளின் பட்டியல் ஏராளம் ஏராளம். 4 ஒருங்கிணைந்த இளங்கலை படிப்புகள், அதாவது பிஏ பிஎட் தமிழ், பிஏ பிஎட் ஆங்கிலம், பிஏ பிஎட் ஹிந்தி, பிஎஸ்சி பிஎட் கணிதம், 5 ஒருங்கிணைந்த முதுநிலை படிப்புகளாக ஒருங்கிணைந்த எம்எஸ்சி இயற்பியல், வேதியியல், கணிதம், உயிரி தொழில்நுட்பம், ஒருங்கிணைந்த எம்ஏ பொருளாதாரம், ஒருங்கிணைந்த எம்பிஏ இசை, 2 முதுகலை படிப்புகள் பிஜி புரோகிராம்ஸ், எம்ஏ செம்மொழி தமிழ் ஆய்வுகள், ஆங்கிலம், ஹிந்தி, வரலாறு, பொருளாதாரம், மக்கள் தொடர்பியல், எம்எஸ்சி வேதியியல், பயன்பாட்டு உளவியல், புவியியல், நிலவியல், நோய் பரவலியல் மற்றும் பொது சுகாதாரம், தோட்டக்கலை ஆகியவையும் சிறப்பாக வழங்கப்பட்டு வருகின்றது. பதிவாளர் ஆர் திருமுருகன் தலைமையில் பட்டம் பெறும் மாணவர்கள் அரங்கினுள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். நேர்களை, பட்டமளிப்பு விழா நேரலைக்கு திருவாரூருக்கு அழைத்துச் செல்கின்றோம்.

0: தமிழகத்தின் ஆளுநர் அவர்களும் உடனிருக்கிறார். மற்றும் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர், பேராசிரியர் பெருமக்கள், ஆசிரியர்கள் அனைவரும் உடனிருக்கிறார்கள். இப்பொழுது இந்திய குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் அனைவருக்கும் வணக்கங்களை சொல்லியபடி மேடையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். விழா இன்னும் சில நொடிகளில் தொடங்க உள்ளது.
1: Followed by the national anthem and the Tamil Thai Vaazhthu.

தாயின் அன்பாய், தந்தையின் அறிவாய், குருவின் ஒளியாய், தாயாய் தந்தையாய் குருவாய் தெய்வமாய் நாம் மனிதனமும் வழிபடுகின்ற சர்வ சக்தியையும் தன்னகத்தை கொண்டிருக்கின்ற புனித பாரத அன்னையின் பொற்பாதங்களை முதற்கண் பணிந்து வணங்கி, தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவிற்கு வருகைதந்து மேடையிலே என்னோடு அமர்ந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களும் அறிஞர் பெருமக்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை நான் முதலிலே உரித்தாக்குகிறேன். இன்றைக்கு மேடையிலே எனக்கு முன்னாலே நம்முடைய இளைய தலைமுறையினருக்கு மிக அற்புதமாக ஒரு உரையை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற தமிழகம் மற்றும் கேரளத்தினுடைய மேதகு ஆளுநர் ஸ்ரீமான் ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர் ஜி அவர்களே, நம்முடைய நாகப்பட்டினம் மக்களவையினுடைய உறுப்பினர் பாசத்திற்கினிய அருமை சகோதரர் திரு செல்வராஜ் அவர்களே, தி சான்சலர் ஆஃப் அவர் யூனிவர்சிட்டி ஸ்ரீமான் ப்ரொஃபசர் ஜி பத்மநாபன் ஜி அவர்களே, வைஸ் சான்சலர் ஆஃப் த யூனிவர்சிட்டி சீனியர் ப்ரொஃபசர் சுலோச்சனா சேகர் ஜி அவர்களே, இங்கே வருகை புரிந்து அமர்ந்திருக்கின்ற வேளாங்குறிச்சி ஆதீனம் பூஜனிய சாமிஜி அவர்களே, பெற்றோர்களே, அறிஞர் பெருமக்களே, பேராசிரியர் பெருமக்களே, நாளைய நல்லுலகத்தில் இந்தியாவை உலகின் உச்சிக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற வேட்கையோடு இன்றைக்கு பட்டமளிப்பு விழாவிலே பட்டங்களை பெறுவதற்காக காத்து கொண்டிருக்கின்ற எனது அருமை மாணவ கண்மணிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து எழுகின்ற முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கி, இட் கிவ்ஸ் மீ இம்மென்ஸ் பிளஷர் டு பி வித் யூ ஆல் ஃபார் தி 11th convocation of the Central University of Tamil Nadu

0: சிறப்பும் சிறப்புமாக நடைபெற்றது திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழா. இன்று 1103 மாணவர்கள் பட்டம் பெற்றுள்ளார்கள். 50 மாணவர்களுக்கு தங்கப்பதக்கங்கள். இதில் மொத்தம் 616 மாணவிகள், 487 மாணவர்கள் இன்று பட்டம் பெற்றுள்ளார்கள். 45 பல்வேறு துறை முனைவர் பட்டங்களும் இன்று வழங்கப்பட்டன. மதிப்புமிக்க தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பின்படி 2 ஆண்டுகள் தொடர்ந்து இந்தியாவின் முதல் 100 பல்கலைக்கழகங்களில் தனது இடத்தை பிடித்ததன் மூலம் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் குறிப்பிடத்தக்க சாதனையை படைத்துள்ளது. திருவாரூரில் அமைந்துள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் 2009 நாடாளுமன்ற சட்டத்தால் நிறுவப்பட்ட 12 மத்திய பல்கலைக்கழகங்களில் முதல் பல்கலைக்கழகமாக தரவரிசையில் உள்ளது என்ற செய்தியுடன் இந்த நேரலையை நிறைவு செய்கிறோம். நேயர்கள் இதுவரை கேட்டது மாண்புமை இந்திய குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்ட திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவின் நேரலை. நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8 திரைகானம் கேட்கலாம் நேர்களே.

0: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உயர்கல்வி நிறுவனங்கள் பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றுள்ளதாக குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பொதுத்துறை வங்கிகளுக்கான உயர்நிலைக் குழு விரைவில் அமைக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் லக்கீசராய் மாவட்டம் அசோக்தாம் கோவிலில் இன்று நேரிட்ட கூட்ட நெரிசலில் 7 பேர் உயிரிழந்தனர். இந்தியா தலைமையேற்று நடத்தும் பிரிக்ஸ் மாநாடு கூட்டு முயற்சிகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையால் நாட்டின் உயர்கல்வி நிறுவனங்கள் பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றுள்ளதாக குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், அதிக அளவில் மத்திய பல்கலைக்கழகங்கள், நிர்வாகவியல் கல்லூரிகள், தொழில்நுட்ப கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் 12 எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதனால் மருத்துவக் கல்விக்கு உத்வேகம் அளிக்கப்படுவதுடன் ஏராளமான ஏழை எளிய மக்களும் தரமான உயர்தர சிகிச்சை பெற்று வருவதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பொதுத்துறை வங்கிகளுக்கான உயர்நிலைக் குழு விரைவில் அமைக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெறும் 2 பொதுத்துறை வங்கிகள் மாநாட்டில் பேசிய அவர், வங்கித்துறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்களை இந்த உயர்நிலைக் குழு அரசுக்கு பரிந்துரைக்கும் என்று கூறினார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் முயற்சியில் பொதுத்துறை வங்கிகளின் பங்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அவர் தெரிவித்தார். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பொது நிதி நிறுவனங்களும் மாறிவரும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப முக்கியத்துவம் வாய்ந்த பணிகளை மேற்கொள்வது குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளதாக கூறினார். வங்கி நிறுவனங்களும் நிதி நிறுவனங்களும் இணைந்து செயல்படுவதன் அவசியத்தை திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தினார். பீகார் மாநிலம் லக்கீசராய் மாவட்டம் அசோக்தாம் கோவிலில் இன்று நேரிட்ட கூட்ட நெரிசலில் 7 பேர் உயிரிழந்தனர். சாவன் மாதத்தில் மேற்கொள்ளப்படும் சிறப்பு பூஜையின்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டபோது இந்த விபத்து ஏற்பட்டது. படுகாயமடைந்த 10 பேர் பாட்னா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை மாநில அரசு செய்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பீகார் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். 15வது இந்தியா தாய்லாந்து கூட்டு ராணுவ பயிற்சிக்காக இந்திய ராணுவக் குழு இன்று புறப்பட்டுச் சென்றது. பாதுகாப்பு அமைச்சகம் இதுகுறித்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மைத்ரி எனப்படும் இந்த கூட்டு ராணுவ பயிற்சி இரு நாடுகளுக்கும் இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடர்ந்த காட்டுப்பகுதிகளிலும் நகரப்பகுதிகளிலும் ஊடுருவும் தீவிரவாதிகளை கண்டறிந்து ராணுவ நடவடிக்கையை மேற்கொள்வதற்கான பயிற்சியும் இதில் மேற்கொள்ளப்பட உள்ளது. ராணுவத்தினருக்கான களப்பயிற்சிகள், வகுப்புகள் உள்ளிட்டவையும் இதில் இடம்பெற்றுள்ளன. ராணுவத்தில் சேர்க்கப்பட்டுள்ள புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் அவற்றை கையாள்வதற்கான நடைமுறைகள் குறித்தும் இதில் விளக்கம் அளிக்கப்பட உள்ளது. ராணுவம், விமானம் மற்றும் கடற்படையினர் இணைந்து மேற்கொள்ளும் நடவடிக்கைகளும் இந்த பயிற்சியில் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை தொடங்கவுள்ள இப்பயிற்சி இம்மாதம் 31 தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சுயமாக பதிவு செய்யும் முறை இன்று தொடங்கியது. இம்மாதம் 31 தேதி வரை இதற்கான இணையதள வசதி செயல்பாட்டில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த 1000

0: 115 கிராமங்கள் மற்றும் 3 நகராட்சிகளில் இந்த சுயபதிவு முறை தொடங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வசிக்கும் இடம், தொழில் உள்ளிட்ட 40 கேள்விகள் இந்த சுயபதிவு செய்யும் படிவத்தில் இடம்பெற்றுள்ளது. அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட 4 மாவட்டங்களில் உள்ள மக்களுக்கு தலா 15,000 ரூபாய் இடைக்கால நிவாரணத்தை அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் ஹிமந்த பிஸ்வ சர்மா விடுவித்துள்ளார். குவஹாத்தியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிவாகர், கோலாகட், ஜோர்ஹட், சரைதியோ ஆகிய மாவட்டங்களில் உள்ள மக்களுக்கு உடனடியாக இந்த தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு அளிப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு நிர்வாகம் முழுவீச்சில் மேற்கொண்டு வருவதாகவும் டாக்டர் ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: இந்தியா தலைமையேற்று நடத்தும் பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு மாநாடு கூட்டு முயற்சிகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சகத்தின் பொருளாதார உறவுகளுக்கான செயலர் திரு சுதாகர் தலேலா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் முன்னோட்டமாக பிரிக்ஸ் பொது சந்திப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், மனிதாபிமான அணுகுமுறைக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் பிரிக்ஸ் மாநாடு திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 350 மேற்பட்ட கூட்டங்கள் இந்த மாநாட்டையொட்டி பல்வேறு நகரங்களில் நடைபெற்றதாக அவர் கூறினார். அரசியல், பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பு ஆகியவற்றை உறுப்பு நாடுகளுக்கு இடையே வலுப்படுத்துவதை முக்கிய குறிக்கோளாக கொண்டு பிரிக்ஸ் உச்சிமாநாடு நடைபெற உள்ளதாக அவர் தெரிவித்தார். வளர்ந்து வரும் நாடுகளின் எதிர்பார்ப்புகளை உலக அரங்கிற்கு கொண்டு செல்ல வேண்டியதன் அவசியத்தையும் இம்மாநாடு வலியுறுத்தும் என்று அவர் கூறினார். பன்முக கட்டமைப்புக்கான ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்துவதற்கான தளமாக இது அமையும் என்று திரு சுதாகர் தலேலா தெரிவித்தார். நடப்பாண்டுக்கான பிரிக்ஸ் உச்சிமாநாடு புதுதில்லியில் அடுத்த மாதம் 12 தேதி தொடங்குகிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்த கைவினைப் பொருட்கள் தயாரிப்பான டோக்ரா பாணி உலோக சிற்பக்கலையை சத்தீஸ்கட் மாநில பழங்குடியின மக்கள் போற்றி பாதுகாத்து வருகின்றனர். தங்களது கலை பாரம்பரியத்தை டோக்ரா பழங்குடியின மக்கள் இந்த சிற்பங்கள் மூலம் வெளிப்படுத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சத்தீஸ்கர் மாநிலத்தின் பஸ்தர் பகுதியைச் சேர்ந்த மலைவாழ் பழங்குடியின மக்களின் மிகச்சிறந்த அடையாளங்களில் ஒன்றாக டோக்ரா பாணி உலோக சிற்பக்கலை தயாரிப்புகள் திகழ்கின்றன. டோக்ரா கலை என்பது இந்தியாவின் பழமையான உலோக சிற்பக்கலைகளில் ஒன்றாகும். இது பெரும்பாலும் மெழுகு வார்ப்பு முறை மூலம் தயாரிக்கப்படுகிறது. இந்த கலைக்கு சுமார் 4,000 ஆண்டுகளுக்கு மேலான பாரம்பரியம் இருப்பதாக கருதப்படுகிறது. டோக்ரா சிற்பங்கள் பொதுவாக வெண்கலம், பித்தளை உள்ளிட்ட உலோகங்களால் உருவாக்கப்படுகின்றன. மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், பழங்குடியின வாழ்க்கை, தெய்வ உருவங்கள் மற்றும் அன்றாட வாழ்க்கை காட்சிகள் ஆகியவை சிற்பங்களின் முக்கிய கருப்பொருளாக உள்ளன. இந்த சிற்பங்களின் தனி சிறப்பு அவற்றில் காணப்படும் கையால் செய்யப்பட்ட இயற்கையான வடிவமைப்பு மற்றும் நுணுக்கமான அலங்கார வேலைப்பாடுகள் ஆகும். தங்களின் வாழ்க்கை முறையை முழுக்க முழுக்க டோக்ரா பாணி சிற்பக்கலையில் உருவாக்கி சத்தீஸ்கர் மாநில பழங்குடியினர் சாதனை படுத்தி வருகின்றனர்.
3: ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக சத்தீஸ்கர் மாநிலம் குண்டேகாவ் கிராமத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: மேற்குவங்க மாநிலம் பிர்பூம் மாவட்டத்தில் விடுதி ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். அந்த விடுதியில் வரவேற்பறையில் ஏற்பட்ட தீ படிப்படியாக 4 மாடி கட்டடத்தில் பரவியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிகாலை நேரத்தில் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அமெரிக்காவின் ஹவாய் மாகாணத்தில் லாலா சூறாவளி தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்தார். பிக் ஐலண்ட் தீவில் கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டதில் அதிக அளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லாலா சூறாவளி குறித்து தெரிவித்துள்ள ஹவாய் மாகாண ஆளுநர் திரு ஜோஷ் கிரீன், உடைமைகளுக்கு மட்டும் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் உயிரிழப்பு பெரிய அளவில் இல்லை என்றும் கூறியுள்ளார். அப்பகுதிகளில் தொடர்ந்து மிக கனமழை பெய்து வருகிறது. 200,000+ மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இப்போட்டி மாலை மணி 6:30 தொடங்குகிறது. கேலையில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3 நாளான இன்று உணவு இடைவேளையின்போது இலங்கை முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்புக்கு 99 ரன் எடுத்துள்ளது. இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 462 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. தில்லியில் நடைபெற்று

0: உலகக்கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி இன்று சீனாவின் யூ கி ஷியை எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து அயர்லாந்தின் சோஃபியா நோபலை எதிர்த்து விளையாடுகிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உயர்கல்வி நிறுவனங்கள் பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பொதுத்துறை வங்கிகளுக்கான உயர்நிலைக்குழு விரைவில் அமைக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் லகிசராய் மாவட்டம் அசோக்தாம் கோவிலில் இன்று நேரிட்ட கூட்ட நெரிசலில் 7 பேர் உயிரிழந்தனர். இந்தியா தலைமையேற்று நடத்தும் பிரிக்ஸ் மாநாடு கூட்டு முயற்சிகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50.
2: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று
3: பிரதம மந்திரி தேசிய சிறுநீரக சுத்திகரிப்பு இயக்கம் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். நமது உடலின் மிக முக்கிய வடிகட்டியாக செயல்பட்டு கழிவுகளையும் நச்சுப் பொருட்களையும் வெளியேற்றும் பணியை செய்பவை நமது சிறுநீரகங்கள். ஆனால் மாறிவரும் வாழ்க்கை முறை, கட்டுப்பாடற்ற நீரிழிவு நோய் மற்றும் உயர் இரத்த அழுத்தம் காரணமாக இந்தியாவில் நாள்பட்ட சிறுநீரக நோயாளிகளின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது. சிறுநீரகம் முழுமையாக செயலிழக்கும் நிலையை அடையும் நோயாளிகளுக்கு மாற்று சிறுநீரகம் பொருத்தப்படும் வரை அல்லது வாழ்நாள் முழுவதும் வாரத்திற்கு 2-3 முறை சிறுநீரக சுத்திகரிப்பு அதாவது டயாலிசிஸ் செய்வது கட்டாயமாகிறது. தனியார் மருத்துவமனைகளில் ஒரு முறை டயாலிசிஸ் செய்ய 1,500 to 2,500 ரூபாய் வரை செலவாகிறது. மாதத்திற்கு சுமார் 15,000 to 20,000 வரை டயாலிசிஸிற்கு மட்டுமே செலவிடுவது ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களை பொருளாதார ரீதியாக முற்றிலும் முடக்கிவிடும். இந்த அவல நிலையை போக்கி நாட்டின் அனைத்து மாவட்ட மருத்துவமனைகளிலும் இலவச மற்றும் தடையற்ற டயாலிசிஸ் சேவைகளை வழங்கும் நோக்கில் மத்திய அரசின் தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் 2016 தொடங்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க திட்டம்தான் பிரதம மந்திரி தேசிய சிறுநீரக சுத்திகரிப்பு இயக்கம். இலவச சிறுநீரக சுத்திகரிப்பு இயக்கமானது சில முக்கிய இலக்குகளை கொண்டு இயங்குகிறது. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஏழை குடும்பங்களுக்கு முழுமையான இலவச டயாலிசிஸ் சேவையை வழங்குதல், வறுமை கோட்டிற்கு மேல் உள்ள குடும்பங்களுக்கு தனியார் மையங்களை விட மிக குறைந்த சலுகை கட்டணத்தில் டயாலிசிஸ் சேவையை அளித்தல், நோயாளிகள் டயாலிசிஸ் செய்வதற்கு பெருநகரங்களுக்கும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கும் அலைவதை தடுத்து அவர்கள் வாழும் சொந்த மாவட்ட மருத்துவமனையிலேயே இச்சேவையை உருவாக்குதல், அரசு மருத்துவமனைகளின் இடவசதியை பயன்படுத்தி தனியார் தொழில்நுட்ப பங்களிப்புடன் அதிநவீன டயாலிசிஸ் எந்திரங்களை நிறுவி சேவையை விரிவுபடுத்துதல் ஆகியவை இதன் இலக்குகளாகும். இந்த திட்டத்தின் கீழ் நோயாளிகளின் வசதிக்கேற்ப 2 வகையான சுத்திகரிப்பு முறைகள் செயல்படுத்தப்படுகின்றன. இரத்த சுத்திகரிப்பு முறை. இது மருத்துவமனைகளில் அதிநவீன எந்திரங்கள் மூலம் இரத்தத்தை சுத்திகரிக்கும் வழக்கமான முறையாகும். இத்திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து நாடு முழுவதும் 1,000+ மாவட்ட மருத்துவமனைகளில் ஹீமோடயாலிசிஸ் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மருத்துவமனைக்கு அடிக்கடி வர முடியாத நோயாளிகள், முதியோர்கள் மற்றும் சிறுவர்களுக்காக 2019 இத்திட்டத்தில் பெரிட்டோனியல் டயாலிசிஸ் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டது. இம்முறையில் நோயாளி தனது வீட்டிலேயே பாதுகாப்பாக டயாலிசிஸ் செய்து கொள்ள முடியும். இதற்கான திரவப்பைகள் அரசு மூலம் நோயாளிகளின் வீடுகளுக்கே நேரடியாக விநியோகிக்கப்படுகின்றன. இத்திட்டத்தின் மிக முக்கிய முன்னேற்றமாக PMNDP டிஜிட்டல் தளம் உருவாக்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷனின் ஆபா அடையாள எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பிழைப்புக்காகவோ அல்லது பயணங்களின் போதோ ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்திற்கு செல்லும் நோயாளிகள் இந்தியாவின் எந்த ஒரு PMNDP மையத்திலும் தங்களின் அடையாள அட்டையை காண்பித்து தடையின்றி இலவச டயாலிசிஸ் சேவையை பெற முடியும். எத்தனை நோயாளிகள் பயன்பெறுகிறார்கள், எந்திரங்களின் இயங்கு நிலை, திரவ இருப்பு விவரங்கள் அனைத்தும் இந்த டிஜிட்டல் தளம் மூலம் உடனுக்குடன் கண்காணிக்கப்படுகின்றன. பிரதம மந்திரி தேசிய சிறுநீரக சுத்திகரிப்பு இயக்கம் இந்திய பொது சுகாதாரத்துறையில் ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை நாடு முழுவதும் 1,00,000+ நோயாளிகளுக்கு சுமார் 2 crore அதிகமான டயாலிசிஸ் அமர்வுகள் வெற்றிகரமாக செய்து முடிக்கப்பட்டுள்ளன. வறுமையில் வாடும் குடும்பங்களுக்கு இத்திட்டம் மூலம் ஆண்டுதோறும் 1,00,000+ ரூபாய் மருத்துவ செலவு மிச்சப்படுத்தப்பட்டு அவர்கள் வறுமையின் பிடியில் மேலும் கூப்பளிப்பதை தடுத்துள்ளது. கிராமப்புற மற்றும் மலைப்பகுதி மக்கள் தங்கள் வீட்டின் அருகிலேயே சிகிச்சை பெறுவதால் அவர்களின் பயண செலவும் நேரமும் பெருமளவு மிச்சமாகிறது. சிறுநீரக செயலிழப்பு என்பது ஒரு மனிதனின் உடல்

0: நலனை மட்டுமல்ல அந்த முழு குடும்பத்தின் வாழ்வாதாரத்தையுமே அசைத்து பார்க்கக்கூடிய ஒரு கொடூரமான நோயாகும். அத்தகைய நோயாளிகளுக்கு பிரதம மந்திரி தேசிய சிறுநீரக சுத்திகரிப்பு இயக்கம் ஒரு மருத்துவ திட்டம் மட்டுமல்ல, அவர்களின் வாழ்நாளை நீட்டிக்கும் ஒரு ஜீவரட்சையாகும். அரசாங்கத்தின் இந்த இலவச சேவையை பற்றிய விழிப்புணர்வை சமூகத்தில் உள்ள அனைத்து ஏழை எளிய மக்களிடமும் கொண்டு சேர்ப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இதுவரை பிரதம மந்திரி தேசிய சிறுநீரக சுத்திகரிப்பு இயக்கம் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டோம்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
3: மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம் நேர்களே.

0: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

கேட்ட அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய வண்ண வண்ண பூக்கள் நிகழ்ச்சியில் பன்மொழி திரைப்பட பாடல்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் மாணாக்கர் கல்வி கற்பதற்கான மிக வலுவான கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் இன்று அறிவித்துள்ளார். இணையதளம் மூலம் பத்திரப்பதிவு செய்யும் திட்டம் தமிழகத்தில் இன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் நீர்நிலைகளை புனரமைக்கும் பணிகளை நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் ஒற்றையர் முதல் சுற்றில் ஆயுஷ் ஷெட்டி, பி வி சிந்து உள்ளிட்டோர் இன்று களமிறங்குகின்றனர். இனி விரிவான செய்திகள். நாட்டில் மாணாக்கர் கல்வி கற்பதற்கான மிக வலுவான கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் மாணாக்கருக்கு பட்டங்களை வழங்கி உரையாற்றிய குடியரசு துணைத் தலைவர், மாணாக்கர் தாங்கள் கற்ற கல்வியை சமுதாயத்திற்கு வழங்குவதை என்றென்றும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றார். நாட்டில் கல்விக்கான கட்டமைப்புகள் அனைத்தும் ஒவ்வொரு சாமானியரின் வரி வருவாயிலிருந்து உருவாக்கப்பட்டது என்பதை அனைவரும் உணர வேண்டியதன் அவசியம் குறித்தும் வலியுறுத்தினார். நாட்டில் பொதுத்துறை வங்கிகளுக்கான உயர்மட்ட குழு ஒன்று விரைவில் அமைக்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பொதுத்துறை வங்கிகள் தொடர்பான 2 நாள் மாநாட்டை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், வங்கி சீர்திருத்தங்களின் அடுத்த கட்ட முன்னெடுப்புகள் குறித்து இக்குழு தீர்மானிக்கும் என்றார். வங்கிகளின் எதிர்கால பங்கு குறித்த பரிந்துரைகளை இக்குழு உருவாக்கும் என்றார். இம்மாநாட்டில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெறும் என நம்பிக்கை வெளியிட்டார். வாரா கடன் அளவு மிக குறைவான அளவிலேயே இருப்பதால் இந்திய வங்கிகள் வலுவான நிலையில் உள்ளதாகவும், இதன் மூலம் இத்துறை சார்ந்த சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வகை செய்யப்படுவதாகவும் எடுத்துரைத்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா எனும் இலக்கை அடைவதில் வங்கியாளர்களின் இன்றியமையா பணிகள் குறித்து எடுத்துரைத்த அமைச்சர், நாட்டில் வங்கிகள் மற்றும் நிதித்துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் குறித்து இம்மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படும் என்றார். தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட பயிர்க்கடன்களுக்கு கூடுதல் தள்ளுபடி அறிவிப்பை முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் இன்று வெளியிட்டுள்ளார். பேரவையில் அவை விதி 110 கீழ் அறிக்கை தாக்கல் செய்து பேசிய அவர், 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுவதாக எடுத்துரைத்தார். 75,000 ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றவர்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாயும், 1,00,000 மேல் பயிர்க்கடன் பெற்றவர்களுக்கு 35,000 ரூபாயும் தள்ளுபடி செய்ய
1: 75,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் 100% முழுமையாகவும், 75,000 ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 1,00,000 ரூபாய்க்கு மேல் பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி வழங்கப்படும். இதன் மூலம் 2,38,264 விவசாயிகளுக்கு தலா 75,000 ரூபாய் வரை தள்ளுபடி வழங்கப்படும்.
0: இதன் மூலம் அரசுக்கு 953 கோடி ரூபாய் கூடுதல் சுமை ஏற்படும் என்று கூறிய முதலமைச்சர், தற்போதுள்ள தமிழக அரசின் நிதி நெருக்கடியிலும் உழவு தொழிலையும் விவசாயிகளையும் மதித்தால்தான் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்றார். இதன் மூலம் 13,34,000 விவசாயிகளுக்கு 6,220 கோடி ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்தார். தவேக அரசின் 100வது நாள் நிறைவையொட்டி பேரவையில் முதலமைச்சருக்கு அவைத்தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் வாழ்த்து தெரிவித்தார். 100 நாட்களில் வலிமையான அடித்தளத்தை அமைக்கும் வகையில் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் கோப்புகளில் முதலமைச்சர் கையெழுத்திட்டுள்ளதாக கூறினார். கோவையில் கல்லூரி மாணவர் அமுதன் மற்றும் திருவொற்றியூரில் மாணவர் தனுஷ் ஆகியோர் கொலை சம்பவம் தொடர்பாக சட்டப்பேரவையில் இன்று கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. தீர்மானத்தின் மீது எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி, அஇஅதிமுக உறுப்பினர் திரு காமராஜ், திரு எஸ் பி வேலுமணி, பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர் திரு செல்லசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு மாரிமுத்து, காங்கிரஸ் உறுப்பினர் திருமதி தாரகை கட்பத், பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார் ஆகியோர் பேசினார்கள். இந்த விவாதத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதிக்கும் அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன் ஆகியோருக்கிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. விவாதத்தில் பேசிய திரு உதயநிதி ஸ்டாலின், 100 நாள் சாதனைகளை சொல்லும்போது அண்மை காலத்தில் நடைபெற்ற கொலை சம்பவங்களை குறிப்பிட வேண்டிய நிலை ஏற்படுகிறது என்றார். கோவையில் நடைபெற்ற அமுதன் கொலை கோஷ்டி மோதல் அல்ல, போதைப் பொருள் குறித்த தகவலை அமுதன் கொடுத்ததால் காவல்துறையினர் அந்த தகவலை கசியவிட்டதாக கூறினார். போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த அரசு தவறிவிட்டது என்றும் குற்றம் சாட்டினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு மாரிமுத்து பேசியபோது, மாணவர் சமுதாயம் பாதுகாக்கப்பட வேண்டும்.

0: என்றும் ஓய்வு பெற்ற நீதிபதியை கொண்டு விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இத்தீர்மானத்திற்கு பதிலளித்த மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், இரண்டாம் ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கும் நான்காம் ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக அமுதன் கொலை செய்யப்பட்டதாக தெரிவித்தார். முன் விரோதத்தில் மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக அமுதன் கொலை செய்யப்பட்டதாகவும், போதைப் பொருள் தொடர்பாக கொலை செய்யப்பட்டதாக கூறப்படுவது உண்மைக்கு மாறானது என்றும், வழக்கை திசை திருப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். மூன்று மாதத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாகவும், இதுவரை இந்த வழக்கில் 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் கூறினார். தமிழகத்தில் இணையதளம் மூலம் பத்திரப்பதிவு செய்யும் திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் சென்னை தலைமை செயலகத்தில் இன்று தொடங்கி வைத்தார். மனைப்பிரிவில் முதல் மனை மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பில் முதல் வீடு விற்பனை ஆவணங்களுக்கு பதிவுத்துறையில் இணைய வழியில் வருகையில்லா ஆவணப்பதிவு கட்டாயமாக்கல் நடைமுறை இன்று துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆவணப்பதிவில் புதிய முறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. பதிவுத்துறை இணையதளத்தில் தங்களது உள்நுழைவினை தாங்களே உருவாக்கி ஆவணங்களை இணைய வழியில் சமர்ப்பிக்கலாம். ஆவணத்தை எழுதி கொடுப்பவர்கள், பெறுபவர்கள் மற்றும் சாட்சிகள் ஆகிய அனைவருக்கும் ஆதார் அட்டை பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: செங்கல்பட்டு மாவட்டத்தில் 9.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நெடுங்குன்றம் ஊராட்சிக்குட்பட்ட புத்தூர் ஏரி கால்வாய் புனரமைக்கும் பணிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஊரக வளர்ச்சித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள வரத்து கால்வாய்கள், குளங்கள் மற்றும் ஊரணிகள் புனரமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. நீலகிரி மாவட்டம் உதகையில் முதன்முறையாக தானியங்கி பால் விநியோக சேவையை ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு இன்று தொடங்கி வைத்தார். இத்திட்டத்திற்கு பொதுமக்களின் வரவேற்பை பொறுத்து கூடுதல் இயந்திரங்கள் நிறுவப்படும் என்று கூறினார்.
2: மக்கள் இதுல வந்துட்டு அவங்களோட கண்டெய்னரோ, டின்னோ, கேனோ, அவங்களோட சொந்த டப்பாவை கொண்டு வந்துட்டு பால் எடுக்கலாம். கேஷ் இன்சர்ட் பண்ணா மெஷின் ஆட்டோமேட்டிக்கா எவ்வளவு அமௌண்ட் ரீட் பண்ணி அந்த அளவுக்கு கரெக்டா வந்து மில்க் வந்து டிஸ்பென்ஸ் பண்ணுது. கார்டு கூட இருக்கு, யூபிஐல கூட நம்ம இப்ப இன்டிகிரேட் பண்றோம். டோட்டலா நமக்கு மெஷின் 5 லேக்ஸ், வெளியே இருக்கிற கேபின் ஒரு 2 லேக்ஸ், டோட்டலா ஒரு 7 லேக்ஸ் செலவு பண்ணி இருப்பாங்க.
0: காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து மனுக்களை பெற்று அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அலுவலர்களை அறிவுறுத்தினார். நாகை மாவட்டத்தில் மகளிர் சுய உதவிக் குழுக்களின் தயாரிப்பு பொருட்களை சந்தைப்படுத்தும் நடவடிக்கைகளை இத்துறை சார்ந்த அலுவலர்கள் வலுப்படுத்த வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் அறிவுறுத்தியுள்ளார். இம்மாவட்ட பேருந்து நிலையத்தில் நாகை மகளிர் சந்தையை துவக்கி வைத்து பேசிய அவர், பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் இத்தகைய சந்தைகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டத்திற்குட்பட்ட கிராமங்களில் நாளை மறுநாள் நடைபெறும் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாமில் பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகள் தொடர்பான மனுக்களை அளித்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஷரண்யா அரி தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 8555 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 81.85 அடியாக உள்ளது. குடிநீர் தேவைக்காக 2000 கனஅடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரியாற்றில் நீர்வரத்து இன்று 12500 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பு கருதி இரண்டாவது நாளாக இன்றும் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் விடுபட்டோருக்கான குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கும் முகாம் இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் ஆயுஷ் ஷெட்டி சீனாவின் யூகி ஷியையும், மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் பி வி சிந்து அயர்லாந்தின் சோபியா நோபலையும் இன்று எதிர்கொள்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் மாணாக்கர் கல்வி கற்பதற்கான மிக வலுவான கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் இன்று அறிவித்துள்ளார். இணையதளம் மூலம் பத்திரப்பதிவு செய்யும் திட்டம் தமிழகத்தில் இன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் நீர்நிலைகளை புனரமைக்கும் பணிகளை நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் ஒற்றையர் முதல் சுற்றில் ஆயுஷ் ஷெட்டி

0: வி சிந்து உள்ளிட்டோர் இன்று களமிறங்குகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊடியம் 101.8. நேரம் 1:55. திரைப்பட பாடல் கேட்கலாம் நேர்களே.

0: கிடைக்கும்
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
0: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
0: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
0: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
0: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
0: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
3: நீலமலை நேரம். நீலகிரி மாவட்டம் என்றாலே அழகிய மலை காடுகள், அதில் காணப்படுகின்ற நீர் ஓடைகள், ஆறுகள், பசுமையான காடுகளுக்கே அழகு சேர்க்கும் பறவைகள், விலங்கினங்கள் என பார்ப்பவரின் மனதை கவரும் பச்சை பசேல் என தேயிலை தோட்டங்கள், பசுமையான மலை காய்கறிகள் விளையும் அழகிய நிலங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் வளைந்து நெளிந்து காணப்படும் சாலைகள், சாலையோரம் வளர்ந்து நிற்கும் மரங்கள், செடி கொடிகள் என இம்மாவட்டத்தில் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்டைய பழங்குடி மக்களின் அழகிய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம் என தங்களுக்கே தனி கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து வரும் 6 பழங்குடி மக்களும் இம்மலை மாவட்டத்தின் உயிர் நாடிகள் எனலாம். தங்களின் வாழ்வியல் வாழ்விற்கேற்ப மலை தொடர்களில் வாழ்ந்து வரும் பழங்குடிகளான இருளர், கோத்தர், தோடர், பணியர், காட்டு நாயக்கர், முள்ளுக்குறும்பர், ஆளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் என தொல் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடிகளின் சிறப்பு காலங்கள் பல கடந்தாலும் மாறாமல் இருப்பது இவர்களின் தங்களுக்கே உரித்தான தனி மொழி, ஆடை அணிகலன்கள், பாரம்பரிய சடங்கு முறைகள், திருவிழாக்கள் என தனியான சமுதாய கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து வரும் இவர்களின் பாரம்பரிய பாடல்கள், இசை என ரீங்காரமிட்டு அழகு சேர்க்கின்றன எனலாம்.
4: இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் பண்டைய பழங்குடி காட்டு நாயக்க இன மக்கள் வழங்கும் பாடல்கள் மற்றும் இசை இடம்பெற கேட்கலாம்.
5: நாங்க சாமி கோயிலுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு முடிஞ்சு சாமிக்காக நாங்க

0: ஊட்டி எஃப்எம் 101.8 பூவையர் உலகம். நேயர்களே, ஒவ்வொரு வாரமும் பூவையர் உலகம் நிகழ்ச்சியில நாம நீலகிரி மாவட்டம் உதகை நகரம் பல்வேறு பெண்களுக்கு முன் உதாரணமாக இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு இன்னல்களையும் சரி பல்வேறு சவால்களையும் சரி எதிர்கொண்டு வாழ்க்கையில் தானும் ஒரு முன்னேற்றத்தை காண வேண்டும், இந்த சமூகத்தில் தனக்கென்று ஒரு இடம் வேண்டும் என்ற நோக்கில் முனைப்புடன் செயல்படக்கூடிய மகளிர்கள் இவர்களை சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சிதான் பூவையர் உலகம். இன்றைய பூவையர் உலகம் நிகழ்ச்சியில நாம யாரை சந்திக்க போறோம் அப்படின்னு சொன்னோம்னா, தான் ஒரு இஸ்லாமிய குடும்பத்திலிருந்து வந்திருந்தாலும் இன்னைக்கு இந்த சமூகத்துக்கு நான் என்ன செய்தேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கண்டிப்பாக வேணும். அதாவது இந்த நாடு உனக்கு என்ன செய்தது அப்படிங்கறத தாண்டி இந்த நாட்டிற்கு நீ என்ன செய்தாய் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள எழுணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்மளுடைய முன்னோர்கள். அந்த மாதிரி இந்த சமூகத்திற்கு நான் என்ன செய்தேன், என்னால என்ன செய்ய முடியும், நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி களமிறங்கி இருக்கிறார்கள் குன்னூர் பகுதியை சேர்ந்த திருமதி நஸ்ரின் பேகம் அவர்கள். அவர்களை தான் நாம் சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: இப்போ உங்களுடைய குடும்பத்திலேயோ இல்லை வந்து சுற்றுப்புற பகுதிகளிலேயோ நீங்கள் வந்து ஒரு சமூக சேவைக்கு அப்படின்னு இறங்கும்போது நிறைய விஷயங்களை வந்து தியாகம் பண்ணணும்.
1: கட்டாயம்,
0: சரிங்களா? ஏன்னா நமக்கு குடும்பத்துக்குள்ள ஒரு சில விதிகள் இருக்கலாம், ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கலாம். ஆனால் சமூகம் அப்படின்னு வரும்பொழுது அந்த கட்டுப்பாடுகளை கண்டிப்பாக நாம் கடந்து தான் ஆக வேண்டும்.
1: கட்டாயம்,
0: அது நிச்சயமா இருக்கு.
1: இருக்கு.
0: ஸோ இதெல்லாம் பேர் பண்ணும்போது நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கும். அதெல்லாம் நீங்கள் எப்படி எதிர்கொண்டீங்க அந்த விமர்சனங்களை?
1: கட்டாயம் வந்தது தான். எங்களுக்குள்ள ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கும் இருந்தாங்க, எங்களை பிரிக்கவும் இருந்தாங்க. எல்லாம் ஒரு கட்டத்தில் அதை எல்லாம் தாண்டி சொல்கிறவன் 1000 சொல்லிட்டு போட்டோம், அது நமக்கு தேவையில்லை. நான் யாருன்னு உனக்கு தெரியும், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாரு நம்ம குழந்தைங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற இது வந்து சினிமா டைலாக் தான் இருந்தாலும் நான் சேஞ்ச் பண்ணி சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது எங்களுக்குள்ள எந்த ஒரு இதுவுமே இல்லை. அந்த வகையில் நாங்கள் கரெக்டாக போயிட்டுருக்கோம். நிறைய விஷயங்கள் எதிர்கொண்டு இருந்தோம், இல்லைன்னு சொல்லலை. நாங்கள் எங்களுக்குள்ள புரிஞ்சுக்கிட்டதுனால எங்களுக்கு அந்த இது இருக்கு.
0: இல்லை, அப்போ அந்த நேரத்தில் உங்களுடைய மன தைரியம் எப்படி இருந்தது? நான் இதை பேசுறவங்கெல்லாம் பேசிட்டோம், ஆனால் நான் நினைச்சிருக்கேன், நான் இதை தான் போகணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன், நான் இந்த சமுதாயத்துக்கு இதை செய்யணும்னு நினைச்சேன், அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களோட மனசு அந்த தைரியம் எங்கேருந்து வந்தது?
1: சேவை செய்யணுன்றது நான் முடிவு பண்ணியாச்சு. அது வழி வர்றது என்னமோ கரடு முரடான பாதை வரும். அந்த பாதையில் வந்துட்டு கரெக்டான பாதையை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ அந்த வேலையை கட்டாயம் செஞ்சு முடிக்கணுங்கிறது ஒரு கான்ஃபிடென்ஸில் நாங்கள் ரெண்டு பேர் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம்.
0: இப்போது இந்த ட்ராவலிங் பண்ணும்போது குடும்பத்தையும் பார்க்கணும், வேலையும் பார்க்கணும், இது ரெண்டுக்கும் டைமிங் பேலன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க?
1: கட்டாயமாக காலையில் எப்பவும் போல் நாங்கள் தொழுகைக்கு 5 மணிக்கு எழுந்திரிச்சிருவோம். சேம் டைம் குழந்தைங்களும் எழுந்திரிச்சிருவாங்க. நாங்கள் 4 பேருமே அந்த டைமிங்கை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்போ அந்த டைமிங்கில் வந்துட்டு இவங்களுக்கு சமையல்லேருந்து இவங்களுக்கு லன்ச்சு டின்னர் வரைக்கும் ரெடி பண்ணுறதெல்லாம் பண்ணிவிடுவோம். மீதி இருக்கிற சின்ன சின்ன வேலைகள் பார்ப்பாங்க இவர், எல்லாம் சேர்ந்து செஞ்சுருவாங்க. ஸோ 8 to 8:30 என்னோடய வேலை முடிச்சிடும், ஃப்ரீ ஆகிடுவேன். ஈவினிங் 6:30 வரைக்கும் என்னோடய வேலைகள், இந்த சமூக பணி மற்ற வேலைகளெல்லாம் நான் பார்த்துக்குவேன். 7:00 நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் வேலைகளில் ரொட்டீனாக பண்ணிடுவோம்.
0: ஸோ இது எவ்வளோ ஒரு அழகான ஒரு கான்செப்டாக சொல்கிறீங்க பாருங்கள். காலையில் நாங்கள் 4 பேருமே ஒரே நேரத்துக்கு எந்திரிச்சிருவோம். குழந்தைங்க அவங்களுக்கு முடிஞ்ச வேலையை அவங்க செஞ்சுக்குவாங்க, அவங்க ஸ்கூலுக்கு தயாராகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் அதுக்கு தயாராகிக்குவாங்க. கணவர் எனக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணுறாரு. ஸோ இந்த ஒரு குடும்பத்தினுடைய ஒரு ஒத்துழைப்பு இல்லாமல் இன்றைக்கி பெண்கள் வந்து ஒரு சமூகத்தில் ஒரு உயர்ந்த நிலைக்கு வர முடியாது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொன்னாங்க. என் குடும்பம் எல்லாருமே சேர்ந்து எனக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க, அதனால தான் நான் அந்த நேரத்தை வந்து பேர் பண்ண முடியுதுன்னு. அதே மாதிரி சமூகத்துக்கு வரும்பொழுது ஒரு சில நேரங்களில் வேலைக்கு போகிற பெண்களுக்கும் சமூகத்தில் சேவை செய்யக்கூடிய பெண்களுக்கும் நிறைய ப்ரெஷர் இருக்கும்.
1: கட்டாயமாக இருக்குது.
0: ஆனால் வீட்டுக்குள்ளே போன உடனே வந்து அந்த ப்ரெஷர் அப்படிங்கிறத வந்து தனியாக எடுத்துடணும். எடுத்தால் தான் குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போக முடியும். ஸோ அதை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, ஆனாலும் இது எல்லாத்தையும் நான் வீட்டுக்குள்ளே போகும்போது மறந்துடுவேன் அப்படின்னா அதற்கான வழிமுறைகள் என்ன? ஏன்னா மற்ற பெண்களும் அதை வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே, இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இல்லையா, நம்மளும் ஏன் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெண்கள் ட்ரை பண்ணலாம் இல்லையா?
1: டென்ஷன் இல்லாமலாம் இருக்காது. வெளியில் போயிட்டு வந்தாலும் அந்த டென்ஷன் இருக்கும், வீட்டுக்குள்ளே வந்தாலும் அந்த டென்ஷன் இருக்கும். எல்லா நேரமும் குழந்தைங்களும் கணவனும் ஒரே மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பாங்கன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது வெளி டென்ஷனும் சரி வீட்டு டென்ஷனும் சரி எல்லாமே எனக்கு கணவன் கணவனுக்கு நான் அப்படின்னு இருக்கும்போது எங்கள் ரெண்டு பேருமே சண்டை வரும். அந்த சண்டையை வந்து அப்போதைக்கப்பே போட்டுருவோம். அதுக்கப்புறம் நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு எங்களோட அடுத்த கட்ட வேலைகள் என்னவோ அடுத்த நாளே நாங்கள் பேச பழகி அதே மாதிரி எங்களோட வேலைக்கு நாங்கள் போயிடுவோம்.
0: அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், நான்

0: அதெல்லாம் அளவே இல்லை. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வேலைக்கு போகிற இடம், வெளியில் வண்டி ஓட்ட போகும்போது, அந்த மாதிரி நிறைய இடத்துல அவங்களுடைய ப்ராப்ளமை வந்து நிறையவே அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த மாதிரி பெண்களுக்கு தைரியம் இல்லை. தைரியமாக அவங்க வந்துட்டு அந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணணுங்கிறது தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கி நிறைய ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் எல்லாமே இருக்குது. உடனுக்குடனே அவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளத்தை வந்துட்டு உடனுக்குடனே அவங்க சொல்யூஷன் பண்ணால் மட்டும்தான் அவங்களுடைய பாதுகாப்புக்கு, அவன் தன்னோட பாதுகாப்புக்கு தான் தான் கவசங்கிற மாதிரி அவங்க வெளியே வரணும்.
1: இப்போ உங்களுடைய கணவரும் சரி, நீங்களும் சரி, குன்னூர் பகுதியில் வந்து சமூக சேவை மட்டுமல்ல, பேரிடர் காலங்கள்லையும் நிறைய விஷயங்களை வந்து செஞ்சிட்ருக்கீங்க. ஒரு இடத்துல மரம் விழுந்துருச்சு, இல்லை வந்து ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டது அப்படின்னா கூட அந்த இடத்துல நீங்கள் ஓடி போய் உதவி செய்கிறீங்க. இப்போ இந்த பக்குவம் அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வராது. காரணம் என்னென்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி சமைச்சு தரேன் கொண்டு போய் கொடுத்துருங்க, நான் துணிமணி தரேன் கொண்டு போய் கொடுத்துருங்க, இதெல்லாம் வந்து பெண்களுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் ஒரு விபத்து நடந்த இடத்துல நானும் உங்கள் கூட வரேன், ஒரு பேரிடர் காலங்களில் நானும் உங்கள் கூட வரேன், ஒரு இடத்துல மண் செறிஞ்சிருச்சு ஓகே நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போகிறீங்க இல்லையா, அந்த தைரியமும் அந்த மனப்பக்குவமும் எங்கிருந்து வந்தது?
0: இப்போ பேரிடர் காலங்களில் வந்துட்டு நிறைய பெண்கள் வந்து அடிபடுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது நான் ஓப்பனாக பேசிடுறேன். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், ட்ரெஸ் கிழிஞ்சிருக்கலாம் அப்படி இப்படின்னு இருக்கும்போது அதை இன்னொரு ஆண் பார்க்கணுங்கும்போது அவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண்ணு ஹெல்ப்பாக இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து அந்த ஃபீல் ஃப்ரீயாக இருப்பாங்க. அது ஒரு கான்செப்ட். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே வந்து சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்காது, எனக்கு இந்த மாதிரி இருக்குது, எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணுங்கன்னு. ஆஸ் அ ஒரு லேடியாக நம்ம போய் நின்னோம்னா அவங்க தாராளமாக ஒரு விஷயங்களில் வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க நிறைய விஷயங்கள் என்கிட்ட சொல்கிறாங்க. அது மூலியமாக தான் எனக்கு சரி, லேடிஸ்க்குன்னும் போது பாதுகாப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அப்போ நம்மளாம் சேர்ந்து அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவோங்கிற மைண்ட் செட் வந்தது. நம்ம பார்க்குறோம், ஆனால் நமக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும் இல்லைங்களா. அப்போ அந்த மாதிரி பாதுகாப்புன்னு பார்க்கும்போது எங்கள் கூட நம்ம குரூப்பில் வந்துட்டு ஒரு 13 லேடிஸு நானும் வரேன்னு சொல்லி முன்னாடி வந்தாங்க. அவங்களையும் அரவணைச்சி நம்மளோட தேவைகள் என்னவோ அவங்களுக்கு, பேரிடர் காலங்களில் இருக்கிறவங்களுக்கு தேவைகளை எங்கள் சைடில் இருந்த லேடிஸ் எல்லாமே சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு சப்போர்ட்டாகவும் இன்னும் 40 பேர் நம்ம ஜென்ஸ் இருக்காங்க. எங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா பார்த்துக்கிறதுக்கும் அவங்க இருக்கிறாங்க. அந்த ஒரு இதில் தான் வச்சு இப்போ நாங்கள் இது பண்ணி போயிட்டுருக்கோம். அது மாதிரி தான் நாங்கள் வயநாடுக்கும் லாஸ்ட் டைம் போயிட்டு வந்தோம். வயநாடுக்கு எங்கள் லேடிஸ் டைம் லேடி மட்டுமே வந்து ஒரு 7 பேர் போயிருந்தோம், கூட 13 பேர் ஜென்ஸ் வந்திருந்தாங்க. எங்களால் முடிஞ்ச உதவியும் வந்து அங்கே பண்ணியிருந்தோம். அதில் பார்க்க போனோம்னா நம்ம நின்றுட்டுருக்குறோம் ஒரு இடத்துல, நிற்கும்போது ஜேசிபி வந்து எடுக்கிறாங்க. எடுக்கும்போது அம்மா கொஞ்சம் நகர்ந்து நில்லுங்க, இங்கே பாடி இருக்குது அப்படின்னா கண்ணு முன்னாடி பார்க்குறோம், பாடி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வரும்போது பார்த்தா அந்த ஜேசிபிலேருந்து அந்த மண் வரும்னு பார்த்தா ஒரு குழந்தையோட கை வந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக இருந்தது. அதை பார்த்து ஒரு அம்மா அழுதாங்க. யாருக்குமே வந்து நமக்கு இல்லைன்னு சொல்கிறத விட உன் கூட நான் இருக்கேன்னு சொல்லும்போது அந்த ஆறுதல் வந்து வேற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாமே வந்து நீங்கள்லாம் இருக்கீங்க அப்படிங்கிற அந்த ஒரு அரவணைப்பில் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ண வந்தது.
1: இனிமையான பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் நாம் நேயர்களை இணைந்திருங்கள்.

0: அதாவது நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு சாதாரணமாக அவங்க மருத்துவமனைக்கு சென்றால் கூட ஒரு லேடிஸோட வார்டில் ஜென்ஸ் நைட்ல இருக்க முடியாது,
1: கட்டாயமா
0: நிச்சயமாக இருக்க முடியாது. அந்த ஒரு சூழ்நிலையில சாதாரண ஒரு தலைவலி காய்ச்சல் நம்ம ஒரு மருத்துவமனைக்கு போனா கூட ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண் தான் உதவியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்க சொன்ன மாதிரி ஒரு விபத்திலேயோ பேரிடர் காலத்திலேயோ பாதிக்கப்பட்ட பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்க வாய் திறந்து சொல்ல முடியலனால அவங்களுடைய

0: அந்த மனசு சொல்லும் இல்லையா,
1: கட்டாயம்
0: நமக்கு இந்த கோலத்துல இருக்கோம், நம்ம இன்னொரு ஆண் நம்மளை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கமே.
1: இதுல ஒரு விஷயம் ஞாபகப்படுத்துறேன், வயநாடுக்கு நாங்க போயிருந்தோம், எல்லாத்துக்குமே வந்து சாப்பாடு கிடைச்சது, துணிமணி கிடைச்சது, கம்பளி கிடைச்சது, எல்லாமே கிடைச்சது. நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக லேடிஸ்க்கு இன்னஸ் வாங்கிட்டு போனோம், சானிட்டரி நாப்கின்ஸ் வாங்கிட்டு போனோம். அதில் ஒரு பொண்ணு, அதாவது ஒரு 20 30 வயசுக்குள்ளே தான் இருக்கும், எனக்கு பார்க்குறதுக்கு ஏஜ் தெரியலை, அந்த பொண்ணு கட்டி பிடிச்சி அழுதாங்க. எல்லாமே எல்லாத்துக்கும் கிடச்சிருது, ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எங்களுக்கெல்லாம் கிடைக்கவே இல்லை, காலில் மட்டும்தான் அவங்க விழுகலை, மித்த மாதிரி அவங்க அழுதுட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு பெண்ணுக்கு, பெண்ணு மட்டும்தான் துணையாக இருக்க முடியுங்கிறது அப்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன தான் ஆம்பளைங்க வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு பாதுகாப்புக்கு செய்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன்னு சொன்னாலும் சில உள் விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு பெண்ணை தான் புரிஞ்சுக்க முடியும்.
0: நிச்சயமாக அந்த விஷயத்தில் வந்து இந்த சமூகத்தினுடைய பார்வையில் நான் ஒரு பெண்ணாக இருந்து மற்ற பெண்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். இன்னைக்கு இந்த 40 ஒரு குழுவாக இருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கீங்க, எந்தெந்த விஷயங்களை வந்து நீங்கள் இந்த 40 சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய இதுவரைக்கும் நீங்கள் செய்த பணிகள் என்ன, இதற்கு மேலே இதை பண்ணலாம் அப்படின்னு இருக்கன்னு நினைக்கக்கூடிய பணிகள் என்ன?
1: சாலை ஓரத்துலேயும் பஸ் ஸ்டாண்ட் சைட்லேயும் வந்து நிறைய பெண்கள் வந்து அந்த மாதிரி தான் இருக்காங்க. அவங்க தூங்கும் போதோ இல்லை அவங்க ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கட்டத்தில் வந்துட்டு தவறான வழியில் அந்த பெண்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காகத்தான் எங்களுடைய குழு கொண்ட அந்த 40 வந்துட்டு அவங்களுக்கு ஒரு இடத்த வச்சு பாதுகாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்களுக்கான தேவைகள் எல்லாமே நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். துணிமணி, சாப்பாடு, தூங்கறதுக்கு இடம், கட்டல் வசதின்னு முத கொண்டு எல்லாமே நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். இப்போது வந்து நமக்கு ஒரு இடம் ஒன்று இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து இன்றைக்கி 10 பார்க்குறோம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல நம்ம சொந்த இடமா இருக்கணும் போது அங்கே ஒரு 20-40 வரைக்கும் பார்க்கலாங்கிற மைண்ட் செட்டு இருக்குது. அதுக்கு தேவையான அந்த மக்களுக்கு, அதாவது நம்ம நிலைமை அவ்வளவுதான் அப்படின்ற அந்த நினைக்கக்கூடிய அந்த ஆதரவு இல்லாமல் இருக்கிற மக்களுக்கு நீங்கள் இதை பழகுங்க, ஜஸ்ட் ஒரு பொடி, இட்லி பொடி, சாம்பார் பொடி, இதெல்லாம் இப்படி செய்யணுங்கிறத பழகுங்கன்னு அவங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு மாதிரி ஏற்படுத்தி கொடுத்து அவங்க மனசில் இருக்கிற அந்த வேதனைகளை வெளியே எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா, நமக்கும் இவங்கெல்லாம் இருக்காங்கடா அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் அவங்களுக்குள்ளே வரும்.
0: இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி சமூகத்தில் பெண்களுக்கு இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் சொல்லிகிட்டே இருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து நிறைய இடத்துல இந்த மருத்துவ பரிசோதனையிலையும் கண் பரிசோதனையிலையும் வந்து பங்கேற்கிறீங்க இல்லையா? அப்போது நிறைய பேர்த்துக்கு ஃப்ரீயாகவும் நீங்கள் வந்து கண்ணாடி கொடுத்துட்ருக்கீங்க,
1: ரீடிங் கிளாஸ்
0: கொடுத்துட்ருக்கீங்க. இவ்வளோ வேலைக்கிடையிலையும் அதையும் செய்யணும் அப்படின்னு ஏன் தோணுச்சு? அதுவும் முக்கியமாக வந்து மருத்துவம் அப்படின்னு சொன்னாக்கா நிறைய மருத்துவங்கள் இன்னைக்கு இருக்குது. இப்போ ஒரு மருத்துவ முகாம் நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் இருதயத்துக்கு தனியாக நடத்துவாங்க, பொது மருத்துவம் நடத்துவாங்க. இதெல்லாம் தாண்டி கண் பரிசோதனைக்காக நான் வரணும், இந்த வயசானவங்களெல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதையும் உங்களுக்கு தோணுச்சு?
1: இப்போது மருந்து மாத்திரை கொடுக்கும்போது 1 சாப்பிடுவாங்க, 10 சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் நமக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த மருந்து மாத்திரை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே கண்ணுன்னும் போது அது அவங்களுக்கு ஒரு முக்கிய தேவையாக இருக்குது. அந்த இடத்துல கண்ணாடி போட்டாதான் ஒரு பொருள் நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கும்போது அது அவங்களுக்கு ஒரு அத்தியாவசிய தேவை மாதிரி ஆயிடுச்சு. அது மூலியமாக தான் அவங்களுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கணவன் மூலியமாக தான் கிடச்சிது. ரோட்டரி கிளப்பில் இந்த மாதிரி வேலை இருக்குது, நீங்கள் வாங்க வந்து ஜாயின் பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. போனேன், இன்டர்வியூவில் செலக்ட் ஆனேன், எனக்கு ட்ரைனிங்கும் கொடுத்தாங்க, படிக்க வச்சாங்க, அங்கேயுமே எக்ஸாம் எழுதணும், பாஸ் பண்ணோம். இன்றைக்கி அவங்க கொடுக்குற ரோட்டரி மூலயமா கொடுக்குற 100,000 கண்ணாடியை வந்து எங்களுக்கு கொடுக்குறாங்க. எங்கள் மூலயமா அந்த சேவையும் செஞ்சுட்டு, எங்களுடைய அந்த சமூக சேவையும் செஞ்சுட்டு சைடில் இதுவும் நான் செய்கிறேன். இது மூலயமா எனக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு இன்கம் வருது, அதை வச்சு ஃபேமிலியிலேருந்து எங்களால் என்ன முடியுமோ சோஷியல் சர்வீஸும் ஃபேமிலியும் நான் இதை வச்சு பேர் பண்ணி பார்த்துக்கிறேன்.
0: அதாவது சமூகத்தில் நான் வந்து ஒரு எல்லாரும் எப்படி படித்தாங்களோ அந்த மாதிரி தான் நானும் படித்தேன். திருமணம் ஆகி வந்தேன், திருமணம் பிறகு என்னுடைய குடும்பம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையில் இருந்தேன், அதை தாண்டி இன்னைக்கு வந்து சமூகம் அப்படிங்கிற ஒரு பார்வையில் இறங்கினேன். சமூக சேவையோடு சேர்ந்து என்னுடைய தேவைகளையும் நான் நிறைவேற்றி கொள்ள வேண்டும், அதற்காக ஒரு வேலைக்கும் போயிட்டுருக்கேன். ஸோ இது அத்தனையுமே சேர்ந்து ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு மட்டும் இல்லைங்க, ஒரு மனதைரியத்தை கொடுக்குது, நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய தெம்பை கொடுக்குது, சவால்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை கொடுக்குது. இது எல்லாத்தையுமே என்னுடைய குடும்பத்தாரோட ஒத்துழைப்போட நான் வந்து நிறைவேற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கான வேலைவாய்ப்புகளை

0: படுத்தி கொடுத்து அவர்களையும் வந்து பொருளாதார ரீதியாகவும் மன உளைச்சல்களிலிருந்து விடுபடுறதுக்கான சேவைகளையும் ஒரு பக்கம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பெண்மணிகள் நம்மளுடைய சமூகத்தில் இன்னும் உருவாக வேண்டும், அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனமான உண்மை. ஸோ இவ்வளோ நேரம் நம்மளுடைய நிலையத்திற்கு வருகை தந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தன்னுடைய அனுபவங்களையும் தான் எதிர்கொண்ட சவால்களையும் இன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு சமூக பணிகளையும் எல்லாமே எடுத்து கூறி மற்ற பெண்களுக்கு முன்னுதாரணமாகவும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாகவும் இவ்வளவு நேரம் நமக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நஸ்ரின் பேகம் அவர்களுக்கு நிலையத்தின் சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: நன்றி சார். அதே மாதிரி இந்த நன்றி வந்துட்டு என் கூட முக்கியமாக என் கணவனுக்கும் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி வச்ச அவருக்கும், நான் இவ்வளோ சோசியல் சர்வீஸ் செய்கிறதுக்கு காரணமாக இருக்கிற என் பேக் போன் சப்போர்ட்டாக இருக்கிற எங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ஆல் இண்டியா ரேடியோ சார்பாக வந்துட்டு அவங்களுக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார்.
0: நன்றி. இணைந்திருங்கள் உங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

நேயர்களே, ஜூலை 1 தேதியிலிருந்து திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:40 கதை போமா. எழுத்தாளர் சாவி அவர்களின் வாஷிங்டனில் திருமணம் நகைச்சுவை காவியம் தொடர்கதையாக உங்கள் ஊட்டி FM 101.8 கேட்க தவறாதீர்கள்.

0: தேடி.
1: இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.
2: அளவுகளும் கன்னியாகுமரி மாவட்டம் தர்மபுரம் 4 சென்டிமீட்டர், நெய்யூர் கன்னியாகுமரி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு, கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், சூரலக்கோடு திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து புத்தனணை மயிலாடி பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் கன்னிமார் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. பாலமூரில் பதிவான மழையின் அளவு 1 சென்டிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ்,

0: இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பையொட்டியே காணப்பட்டது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 39.7 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.4 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை கரூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கரூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தருமபுரி, திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. சென்னை, நீலகிரி, கடலூர், ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, நாகப்பட்டினம், சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் அதிக வெப்பநிலை 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது, மேலும் அதிகரித்து 1.5 டிகிரி செல்சியஸ் உயர்ந்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களின் ஒரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த மழைப்பொழிவு இருக்கக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம் மாவட்டங்களின் ஒரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசான மழை. நாளை மறுநாளுக்கான வானிலை இது. 20ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. வடகடலோர தமிழ்நாட்டின் ஓரிடங்களில் அதிக வெப்பநிலை சற்று உயர்ந்திருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. அதிக வெப்பநிலை தமிழ்நாட்டின் வடக்கு உட்பகுதிகளில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்படக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு உண்டு. வெப்பநிலை அதிக அளவு 20 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 30.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 23.4 டிகிரி செல்சியஸ். இன்று தொடங்கி இம்மாதம் 21ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென்கடலோர தமிழ்நாடு, குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், தென்மேற்கு வங்க கடற்பரப்பு, வடமேற்கு வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி சென்னை மத்திய 720 கிலோ ஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பித்துடன் நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு.
1: இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. ஒற்றுமையின் வலிமையே நாட்டின் வளர்ச்சியை உறுதி செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். மத்திய அரசு பணியில் சிறப்பாக செயல்பட்டு வருபவர்களுக்கான விருதுகளை பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று புதுதில்லியில் வழங்கினார். நாடு முழுவதும் 99.92% கிராமங்கள் 5 கிலோமீட்டர் தொலைவிற்குள் வங்கி வசதியை கொண்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவின்படி தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றுள்ளவர்களுக்கு முழுமையாகவும், 75,000 முதல் 1 லட்சம் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 1 லட்சத்திற்கும் கூடுதலாக பெற்று

0: உள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். சிறுவர் சீர்திருத்த இல்லங்களின் பாதுகாப்பை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. போதையினால் ஏற்படும் குற்றங்களை தடுக்க தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. வடசென்னை பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்து மீன்வளம் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் ஹரிஹரன் அம்சகருணன் இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. அஜர்பைஜான் ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் வைதேகி காளிதாசன் வெண்கலப் பதக்கம் வென்றார். கானாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அபுதை சௌத்ரி ஆயுஷ் மக்கீஜா இணை பட்டம் வென்றது. ஸ்லோவேக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரோவிந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கல்லேயில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாளான இன்று இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 215 ரன் எடுத்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டல்வீனில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா ஆடவர் பிரிவில் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. நேரம் 3:02. நீர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் ஹலோ ஊட்டி, ஒரு சொல் திரைசை. இன்றைக்கு இடம்பெறும் சொல் காளை.

உன்னிகிருஷ்ணன் சாதனா சர்க்கம் இருவரும் இணைந்து பாடிய அருமையான அந்த பாடல் நியூ திரைப்படத்திலிருந்து கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் 3:07 ஆயிடுச்சு. நம்ம கேட்ட இந்த பாடல் ரொம்ப அழகான பாடல் இல்லைங்களா? காலையில் தினமும் கண் விழித்தால் அந்த காலையில் கண் விழிக்கிறது, அதை பத்தி நம்ம வந்து கண்டிப்பா பேசியே ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் தான் விடியுது, அது என்ன காலையில கண்ணில் திறக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு எல்லாரும் யோசிப்போம். அந்த ஒவ்வொரு நாள் விடியல் வந்து வெறும் விடியல் கிடையாதுங்க, நம்மளுடைய அடுத்த நாளுக்கான ஒரு தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம். நேற்று வந்து எப்படி இருந்திருந்தாலும் சரி, நமக்கு வந்து வெற்றியா இருந்திருந்தாலும் சரி, தோல்வியாக இருந்திருந்தாலும் சரி, அடுத்த நாளை நம்ம சிறப்பாக அமைச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் நம்ம காலை பொழுது அப்படின்ற அந்த பொழுது நம்மளுக்காக வரக்கூடிய ஒரு விடியல். ஸோ அந்த விடியல்ல இந்த மாதிரியான அருமையான பாடல்களெல்லாம் கேட்குறப்போ நமக்கு வந்து ரொம்பவுமே இனிமையா இருக்கும். இதை வந்து 3 ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் நம்ம ஏன் இந்த விஷயத்தை வந்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில இதை பத்தியெல்லாம் யோசிக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் நமக்கு நேரம் இருக்குமா அப்படின்ற கண்டிப்பா தெரியாது. ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்க வேலைக்காக ஓடிட்டு இருப்போம், அவங்கவுங்களுடைய சொந்த விஷயங்கள் இல்லைன்னா நிறைய விஷயங்களை பத்தி யோசிச்சுட்டு அதற்கு பின்னாடி ஓடிட்டு இருப்போம். ஸோ இன்றைக்கு இந்த நொடி இந்த நிமிஷம் கேட்டுட்டு இருக்க நேர்கள் எல்லாருமே அடுத்த நாள் காலையில, அதாவது அடுத்த நாள் காலையில நம்மளோட காலை பொழுது இப்படிதான் அமைச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ஹலோ ஊட்டி நிகழ்ச்சி நம்ம இருக்க போகுது. ஸோ நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. நிறைய பாடல்களோட காலை பொழுது நம்ம எப்படி சூப்பரா அமைச்சுக்கலாம், அந்த பொழுது எப்படி நமக்கு வெற்றிகரமா இருக்கிறதுக்கு சில விஷயங்கள் காலையில நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸை பத்தியும் இந்த ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில நம்ம பேசலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

வேங்கை திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடல் கேட்டோம். ஒரு சொல் திரை இசையில இன்றைக்கு காலை அப்படின்னு தொடங்குற பாடல்கள், இல்லை நம்மளுடைய காலை பொழுதுகளை வெளிப்படுத்தக்கூடிய பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்மளுடைய காலை பொழுதை சிறப்பாக அமைச்சுக்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதையும் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம எல்லாருக்கும், அதாவது பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை பொழுது விடுகிறது எப்போ, நம்ம கண் விழிக்கிறப்பதா இல்லைங்களா? ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் அது இது நிறைய சொல்றாங்க. சூரியன் உதிர்க்கும் அந்த நேரம் வந்து காலை விடிய காத்தால ஒரு 4 மணி அப்படின்றது நம்ம வச்சுப்போம். நம்ம ஊர்ல வந்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5:30 to 6 அந்த நேரத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் சார் வந்து வெளியே வருவார். ஆனா நம்ம கண் விழிக்கிற நேரம் தானே நமக்கு காலை பொழுது. நம்ம எப்போ கண் முழிக்கிறோமோ அதுதானே நமக்கு விடியும் பொழுது இல்லைங்களா? ஸோ அந்த கண் விழிக்கும் நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீக்கிரம் ஏஞ்சிருந்தாலும் சரி, இல்ல லேட்டா ஏஞ்சிருந்தாலும் சரி, ஏஞ்சோடனா ஐயோ லேட் ஆயிடுச்சே இன்னைக்கு அவ்வளவுதான் போச்சு அந்த மாதிரி எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜிக்கும் நம்ம வந்து இடம் கொடுக்காம பாசிட்டிவா நம்மளுடைய தினத்தை அமைச்சுக்கலாம். ஒரு நாள் அலாரம் மிஸ் ஆகி கொஞ்சம் லேட் ஆயிட்டோமா, பரவாயில்ல இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இருந்தாலும் ஓகே நம்ம ஏஞ்சிட்டோம்ல, அடுத்தது நம்ம என்னென்ன பண்ணி சீக்கிரம் ரெடி ஆகலாம் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம யோசிச்சுட்டு அந்த ஒரு நிமிடத்திலிருந்து நம்ம நேரத்தை எடுத்துட்டு போகலாம். அதை விட்டுட்டு ஐயோ ஏஞ்சதே லேட்டா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நொடியை நம்மளை வந்து நெகட்டிவ் படுத்தி உட்கார வைக்காம நம்மளை அடுத்து செட் ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்றத யோசிச்சுட்டு நம்மளுடைய நாளை ஆரோக்கியமா தொடங்கலாம். அதே மாதிரி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ரொம்ப அவசர அவசரமாக ரெடி ஆகி அடிச்சு பிடிச்சி போயிட்டு சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இல்லாமல் ஓடுவாங்க சில பேர். ஸோ இதை வந்து தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம யோசிச்சுக்கலாம். காலையிலேருந்து என்னென்ன வேலை செய்கிறோம், அந்த வேலைகள் எவ்வளவு நேரம் எடுக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இதில் நமக்கு தேவைப்படுற விஷயங்கள் என்னென்ன, காலையில் தான் இதை வந்து கண்டிப்பாக பண்ணுமா, இல்லை ஒரு நாள் முன்னாடி அதாவது ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நம்மளால செய்ய முடியுமா அப்படின்றத

பார்க்கலாம். ஸோ அப்படி பிரிக்கிறப்போ முன்கூட்டியே செய்யக்கூடிய விஷயங்களெல்லாம் முன்னாடி நாளே நம்ம பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்த நாள் அந்த டைம் வந்து நமக்கு மீதியாகும். அப்படி டைம் மீதி ஆகிறப்போ நம்மளுக்கு என்ன இருக்கும், கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கிறப்போ நம்மளும் ஃப்ரீயாக கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அழகாக ரெடியாகி போகலாம். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம காலையில் ட்ரை பண்ணுறப்போ அந்த நாள் முழுக்கவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ நாளைக்கு காலையில் எல்லாரும் இந்த வந்து ஒரு ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி வந்து உட்காந்து ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு நமக்கு தேவைப்படுற விஷயங்கள் எல்லாம் எழுதிட்டு முன்கூட்டியே இதெல்லாம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்றத பார்த்துட்டு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம எல்லாரும் ட்ரை பண்ணலாம். தொடர்ந்து ஒரு பாடல் இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8 எல்லாமே செம்ம ஹிட்டு.

பகவதிபுரம் ரயில்வே கேட் திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடல் ஜானகி தீபா சக்கரவர்த்தி இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் 3:21 ஆயிடுச்சு. இன்றைக்கு ஹலோ ஊட்டி ஒரு சொல் திரை இசலை காலை நேரம் இந்த நேரத்திலான பாடல்கள் எல்லாம் கேட்டுட்ருக்கோம். அதே மாதிரி நம்மளுடைய காலை பொழுது இல்லை அந்த ஒரு நாள் முழுக்க எப்படி நம்ம வந்து ஒரு ப்ரொடக்டிவிட்டியாக மாற்றிக்கிறது அப்படின்றத பற்றியும் பேசிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்போ எனக்கு கொஞ்சம் ரீசெண்டான நேரத்தில் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ரொம்பவுமே வேணும் ஒருத்தர் வந்து சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நிறைய விஷயங்கள் நம்ம பிளான் பண்ணி வச்சிருப்போம். இதை வந்து கண்டிப்பாக செய்யணும், இதை வந்து முடிக்கணும் அப்படின்னு நம்ம பிளான்ல இருக்கும். அதுக்கு ப்ரையாரிட்டியும் கொடுத்து வச்சிருப்போம். இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எப்படியாவது நம்ம முடிச்சிடுறோம், நாளைக்கு இது வந்து ஷெட்யூல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ என்ன அப்படின்னா, அந்த விஷயம் முக்கியமானது அப்படின்றது நமக்கு தெரியும், அது கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அப்படின்றதும் நமக்கு தெரியும். இப்போ நமக்கு அதுக்கான ஃப்ரீ டைம் இருக்கிறப்போ அதையே நம்ம நாளைக்கு செய்யணும், அந்த ஃப்ரீ டைம்லேயே முடிச்சிடலாம் இல்லைங்களா? ஸோ எந்த விஷயம் நமக்கு முக்கியமானது அப்படின்னு தோணுதோ அதை கண்டிப்பாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் படுதோ அந்த விஷயத்த அந்த நேரம் நம்ம ஃப்ரீயாக இருந்தால் அப்போவே அதை முடிச்சிடலாம். அதே மாதிரி அடுத்த நாளுக்கு செய்யக்கூடிய விஷயம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொன்று அட்வான்ஸாக பிளான் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அதை வந்து முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸாக நம்ம பிளான் பண்ணி நம்மளுடைய வேலைகளெல்லாம் முடிக்கிறப்போ நம்மளுடைய வேலைகள் இன்னுமே ஈஸியராக மாறிடும். அதே மாதிரி ரொம்பவுமே ஈஸியாக நம்ம வந்து ஈஸியானா நம்ம ஒரு மன அமைதியோடு அந்த விஷயம் செய்யலாம். ஹரிபரியா ஐயோ டைம் ஆயிடுச்சு டெட் எண்டு இதுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்ற அந்த டென்ஷன் இல்லாமல் ஒரு மன அமைதியோடு அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கான ஒரு இதாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லியிருந்தாங்க. சில விஷயங்களில் நானுமே அதை ட்ரை பண்ணி பார்த்தேன், நம்மளுக்கு வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஃப்ரீயாக இருக்கிறப்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம மனசு வந்து ரொம்பவுமே அமைதியாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்தாலும் அதற்கான தீர்வு வந்து நமக்கு சட்டுன்னு கிடைக்கும். அதுவே நம்ம வந்து டெட் எண்டில் ரொம்ப டென்ஷனாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம மைண்டும் நம்ம சொல்கிற மாதிரி வேலை செய்யாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்களும் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் நாளைக்கு ஷெட்யூல் பண்ணியிருக்கீங்க, ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா தாராளமாக அதை இன்னைக்கே நீங்கள் வந்து முயற்சி பண்ணலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8 எல்லாமே செம்ம ஹிட்டு.

நீயே மாலையும் நீயே திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடல் எஸ் ஜானகி அவங்க குரல்ல கேட்டோம். இன்றைக்கே ஹலோ ஊட்டியில நம்மளுடைய காலை பொழுதை எப்படி நம்ம வந்து ரொம்பவுமே அழகாகவும் ஆனந்தமாகவும் அமைச்சுக்கலாம் அப்படின்றத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். பொதுவாக இந்த காலை பொழுது அப்படின்னு சொல்றப்போ உடல் பயிற்சி, அதாவது வாக்கிங், இந்த மாதிரியான விஷயங்கள் பத்தி பேசாம இருக்கவே முடியாது இல்லைங்களா. நிறைய பேருக்கு நிறைய பேர் கொடுக்குற அட்வைஸ் இதாக தான் இருக்கும். காலையில கொஞ்சம் வாக்கிங் போங்க, எல்லாமே சரியாயிரும். காலையில கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்க. முக்கியமா நமக்கு வந்து ஒரு ஏஜ் வந்து ஒரு 40 above அந்த மாதிரி ஆயிடுச்சுனாலே நீங்க வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்றது நல்லது, கொஞ்சம் வாக்கிங் போறது நல்லது, அதே மாதிரி உங்க டயட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம கேட்போம் இல்லைங்களா. இது வந்து எந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதோ அதே மாதிரி மன ஆரோக்கியத்திற்கும் இந்த வாக்கிங் நல்லது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? எப்படி 10 to 15 minutes, ஒரு 10 to 15 நிமிஷம் நம்ம வாக்கிங் பண்றது நம்ம உடல் பகுதி எல்லாத்துக்குமே வந்து ஒரு வேலை கொடுக்குறோம் இல்லைங்களா. ஸோ மசில்ஸ்ல இருந்து பிளட்ல இருந்து எல்லாத்துக்குமே ஒரு வேலை வரப்போ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குஷியாயிடுவாங்க. இப்போ இவங்க நம்ம உடல் உறுப்புகள் எல்லாம் குஷியாகிறப்போ நம்ம மனசு மட்டும் என்ன ஆகும்? அதுவுமே குஷியாகும். எப்படி அப்படின்னு கேட்குறீங்கன்னா, என்ட்ரோஃபின்ஸ் அப்படின்ற ஒரு கெமிக்கல் வந்து நம்ம உடலில் வந்து சுரக்குங்களாம். ஸோ அந்த கெமிக்கல் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு இருக்கக்கூடிய கவலை, ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே போக்கி ரொம்பவுமே சந்தோஷம், எக்ஸைட்மெண்ட் எல்லாம் கொடுக்குமாமா. ஸோ நம்மளோட உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டும் இல்லாமல் மன ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த விஷயம் நம்ம வந்து ஏன் செய்யக்கூடாது இல்லைங்களா? ரொம்ப நேரம் செய்ய முடியலனாலும் ஒரு 10 நிமிஷம் அல்லது ஒரு 15 நிமிஷம் நம்ம வந்து அந்த வாக்கிங் எடுக்கிறப்போ நமக்கு இவ்வளோ நல்லது நடக்கிறப்போ தாராளமாக அதை பண்ணலாம் இல்லைங்களா. நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க, இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8.

0: ನಮ್ಮ ಪಕ್ಕದ
1: காசு தங்க காசு திரைப்படத்திலிருந்து மனோசித்ரா இருவரும் இணைந்து பாடிய அருமையான அந்த பாடல் கேட்டோம். நேர்கள் எல்லாரும் ஹலோ ஊட்டி நிகழ்ச்சி கேட்டுருக்க இந்த நேரம் 3:34 ஆயிடுச்சு. இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம வந்து எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை நேரம் நம்மளுடைய காலை பொழுதை வந்து எப்படி அருமையாக அமைச்சிக்கலாம் அப்படின்ற விஷயம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி பாடலுக்கு முன்னாடி நடைப்பயிற்சி, இதை பற்றி நிறைய விஷயம் பேசியிருந்தோம் இல்லைங்களா. உடலுக்கு மட்டும் இல்லாமல் மனசுக்கும் அது வந்து எப்படி ஆரோக்கியத்தை கொடுக்குது அப்படின்ற மாதிரியான பேசியிருந்தோம். அதே மாதிரி இப்போ நம்ம நைட்டு வந்து சரியாக தூங்கலை அப்படின்னா கூட காலையில் வந்து லேட்டாக எழுந்திருப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த நைட்டு தூக்கத்தை கரெக்ட் பண்ணுறதுக்குமே நம்மளோட உடல் பயிற்சி, அதாவது இந்த மாதிரி வாக்கிங்கான விஷயங்கள் வந்து நமக்கு உதவுங்களாம். இந்த மாதிரி உடல் ரீதியாக நம்ம வந்து ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறப்போ நம்மளோட தூக்கமும் மேம்படும். நல்லா தூங்கி எழுந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த நாள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். அதே தூக்கம் வந்து சரியில்லை அப்படின்னா அடுத்த நாள் நம்ம எவ்வளோ சீக்கிரம் எழுந்திருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நாள் முழுக்க நம்ம வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருப்போம். ஸோ நம்மளோட தூக்கத்தை சரி பண்ணுறதுக்கு, இன்றைக்கி ராத்திரி நம்மளோட தூக்கத்தை சரி பண்ணுறதுக்கு இன்றைக்கு காலையில், அதாவது இந்த நாள் பொழுதில் நம்ம பண்ணக்கூடிய உடல் பயிற்சிகள் தான் நமக்கு உதவிகரமாக இருக்க போகுது அப்படின்ற இந்த விஷயம் வந்து நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. ஸோ இன்றையிலிருந்தே நம்ம வந்து உடல் பயிற்சி ஆரம்பிச்சுக்கலாம். இதை வந்து காலை நேரத்தில் நம்ம வந்து அதிகாலையில் எத்தனை பண்ணணும், இப்போ நாங்கள் எப்படி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்க. அதிகாலையில் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லைங்க, அதை வந்து தினந்தோறும் பண்ணணும் அப்படின்றது தான் அவசியம். நமக்கு எந்த நேரம் ஃப்ரீயாக இருக்கோ அந்த நேரம் வந்து நம்ம கரெக்டாக எடுத்துட்டு தினமுமே அந்த நேரத்தில் நம்ம உடல் பயிற்சி பண்ணாலே போதும், நம்ம அதிகாலையில் பண்ணக்கூடிய அனைத்து பலன்களும் அந்த உடல் பயிற்சி மூலமாகவே நமக்கு கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இன்றையிலிருந்தே அதற்கான ஒரு இனிஷியேட் எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் நமக்கு எப்போ ஃப்ரீ டைம் அப்படின்றத பார்த்துட்டு ஒரு சின்ன உடல் உழைப்பில் நம்மளால என்ன பண்ண முடியும்.

0: தீய திரைப்படத்திலிருந்து கார்த்திக் அவருடைய குரல்ல அருமையான அந்த பாடலை கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டு இந்த நேரம் 3:41.
1: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.
0: ஹலோ, ஊட்டி நிகழ்ச்சியில ஒரு சொல் திரை இசை கேட்டுட்டே இருக்கும் காலை நேரம். இதை சார்ந்த பாடல்கள் மற்றும் நம்மளுடைய காலை பொழுதை எப்படி நம்ம வந்து சூப்பரா அழகா அமைச்சிக்கலாம் அப்படின்றத பத்தியும் பேசிட்டு இருக்கோம். அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லலாம், சரிங்களா? அதாவது நம்மளோட சின்ன வயசுல எல்லாம் ஸ்கூல் படிக்கிறப்போ மிஸ் வந்து ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. இப்போ முன்னாடி நாள் நம்ம அந்த ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சு வச்சுட்டோம்னா அடுத்த நாள் எந்திரிக்கிறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சூப்பரா எல்லா ஹோம்ஒர்க்கும் முடிச்சுட்டோம், நல்லா படிச்சு வச்சிருக்கோம், இன்னைக்கு மிஸ் கிட்ட நம்ம வந்து ஒரு நல்ல பேர் வாங்கணும், குட் வாங்குவோம் அப்படியெல்லாம் நினைச்சிட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்கா அந்த நாள் நம்ம வந்து ரெடி ஆகும். அதே வந்து அந்த ஹோம்ஒர்க்கை மறந்துட்டோம், செய்யல, இல்ல ஏதோ ஒரு இதுல நம்ம வந்து விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில எந்திரிக்கும் போதே பாத்தீங்கன்னா அப்படியே கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். ஐயோ, இன்னைக்கு ஸ்கூல்ல மாட்டினோம்டா, மிஸ் கிட்ட என்ன சொல்ல போறோம், ஏது சொல்ல போறோம், அப்பத்துல இருந்தே நம்ம வந்து மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே படப்படப்படப்பட அதை பத்தியே யோசிச்சுட்டு வேற எந்த காரியத்திலயுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் போகாது. இப்போ வரைக்குமே நம்ம வளர்ந்து அந்த ஸ்கூல் எல்லாம் முடிஞ்சு, காலேஜ் எல்லாம் முடிஞ்சு, ஆபீஸ் வரைக்கும் வந்துட்டோம், ஆனாலும் அந்த படப்படுப்பு பாத்தீங்கன்னா மாறவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். முன்னாடி நாளே நம்ம எல்லா வேலையும் முடிச்சு வச்சிருந்தோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில அப்படியே சூப்பரா அமைதியா பீஸ்ஃபுல்லா எழுந்து போவோம். அதுவே வந்து அந்த வேலையெல்லாம் பெண்டிங்கா இருந்துச்சுன்னா, ஐயோ நேத்து வேலையே இன்னும் பெண்டிங்ல இருக்கே, என்ன பண்ண போறோம் இன்னைக்கு அப்படின்ற மாதிரியான டென்ஷனோட நம்ம போவோம் இல்லைங்களா? ஸோ எல்லா டைமும் நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்பவுமே கஷ்டமா இருக்க டாஸ்க் எல்லாம் வந்துட்டு அப்புறம் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஈஸியா இருக்கிறதெல்லாம் முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிப்போம். ஸோ ஈஸியா இருக்கிறதெல்லாம் முடிக்கிறப்போ நம்ம மைண்டுக்கு என்ன ஆகும்னா, ஒரு வேலை நம்ம வந்து முடிச்சிட்டோம், அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பிரேக் எடுக்கணும், எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வேலையை முடிச்சோம், அதனால ஒரு பிரேக் எடுப்போம்னு சொல்லிட்டு பிரேக் எடுக்க கேட்கும், நம்மளும் பிரேக் எடுப்போம். அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே போயிடும். அப்போ அந்த கஷ்டமான டாஸ்க் என்ன ஆகும்னா பெண்டிங் ஆகும். ஸோ எப்பொழுதுமே நம்மளுக்கு வந்து ஒரு கஷ்டமான டாஸ்க் முன்னாடி இருக்குது, அதை தாண்டி தான் ஒரு 5 ஈஸியான டாஸ்க் இருக்குது அப்படின்னா, முதல்ல நம்ம அந்த கஷ்டமான டாஸ்க்கை வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு குஷி வரும். அப்போ வர சந்தோஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் எடுக்க தோணாது, இவ்வளோ பெரிய டாஸ்க்கே நம்ம வந்து முடிச்சிட்டோம், அப்போ மீதி சிம்பிளாக இருக்க அந்த 5 டாஸ்க்கையும் கையோடு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு உத்வேகம் வரும். ஸோ அடுத்த டைம், அதாவது இன்றைக்கு இந்த மாதிரியான டாஸ்க் உங்கள் முன்னாடி இருக்குது அப்படின்னா, எது கஷ்டமான டாஸ்க் அப்படின்றத பார்த்துட்டு இப்போவே முடிங்களே, நமக்கு அந்த எந்தூசியாஸ்டிக், அந்த சந்தோஷம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ தொடர்ந்து அதே சந்தோஷத்தோடு ஒரு அருமையான பாடலையும் கேட்டுடலாம். இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8, எல்லாமே செம்ம ஹிட்டு.

உயர்ந்த உள்ளம் திரைப்படத்துல இருந்து பி சுஷிலா அவங்களுடைய குரல்ல அருமையான அந்த பாடலை கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டு இருக்க இந்த நேரம் 3:49 ஆயிடுச்சு. நம்மளுடைய காலை பொழுது எப்படி எல்லாம் அருமையா அமைச்சுக்கிறது அப்படின்ற மாதிரி பல தகவல்கள் இந்த நிகழ்ச்சியில நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். நேர்கள் இதுவரைக்கும் கேட்டுட்டு இருந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அதை இப்போத்துல இருந்தே நம்ம வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோன்னா அடுத்த நாள் காலையில, அதாவது நாளைக்கு காலையில, நம்மளோட நாள் வந்து சிறப்பா அமையறதுக்கு வந்து நமக்கு பயனுள்ளதா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொட்டீன் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு இருக்கும். அதாவது காலையில் எழுந்திரிச்சோன்னே இந்த விஷயம் இந்த நேரத்துக்குள்ள நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடணும். அதில் ஏதாவது ஒன்று பிரேக் ஆனால் கூட நமக்கு என்ன ஆகிடும்னா பார்த்தீங்கன்னா, போச்சு இந்த நாளே முடிஞ்சு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொட்டீன் இருக்கிறது வந்து நல்லது தான், ஆனால் அந்த ரொட்டீனை சார்ந்து நம்மளுடைய வாழ்க்கை அமையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது தப்பு. எப்போவா இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் மாறும். ஏன்னா நம்மளோட கையில் மட்டும் கிடையாது இல்லைங்களா, நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களுடைய கையிலையும் அந்த விஷயம் இருக்கு. ஸோ அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய ஃபீட்பேக் இல்லை, அவங்க நமக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து சில நேரங்களில் வந்து மாறும். அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம், இப்போ தாய்மார்கள் வந்து தினமும் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் லேட் ஆச்சுன்னா அந்த குழந்தை வந்து கத்த ஆரம்பிச்சிடும், மா நீ இன்னைக்கு லேட் பண்ணிட்டேன் அதனால எனக்கு வந்து இன்னைக்கு நாளே போச்சு அப்படின்ற மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம வந்து சொல்லி பிரிய வைக்க முடியாது. ஆனால் ஓரளவுக்கு வளர்ந்தவர்களுக்கு வந்து நமக்கு தெரியும், நம்ம வந்து யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது, சில விஷயங்கள் வந்து நமக்கு நாமே செஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி யாரையும் சார்ந்து இல்லாம நம்மளுடைய ரொட்டீன் நம்மளே செஞ்சு முடிச்சுக்கிறது எந்த அளவுக்கு நல்லது அப்படின்றத பார்த்துட்டு, எதெல்லாம் நம்மளால செஞ்சுக்க முடியும் அப்படின்றதையும் பார்த்துட்டு முன்கூட்டியே நம்ம வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அன்றைக்கு நாளும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா அமைதியா அமையும். இதை வந்து நாளைக்கு

காலையில் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ண போகிறோம். அதாவது அடுத்தவங்களை சார்ந்து இருக்கிறதுன்றது ஒரு விஷயம், அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்கறதும் ஒன்று இருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரி யாருக்கும் தொல்லையும் கொடுக்காமல் யாரையும் சார்ந்தும் இருக்காமல் நம்மளோட வேலைகளை நம்மளே முடிச்சுக்கிட்டு அழகாக நம்ம வந்து கிளம்பிடலாம். ஸோ இதை தொடர்ந்து ஒரு அருமையான பாடல் இணைந்திருங்களுடைய FM 101.8 உடன்.

ராஜராஜேஸ்வரி திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடலை கேட்டோம். இன்றைக்கே ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் நம்மளுடைய காலை பொழுதை எப்படி சிறப்பாக அமைச்சுக்கலான்ற பல விஷயங்கள் பேசிட்டோம். பேசினதில் பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். ஸோ இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பேசின எல்லா விஷயமே நாளைக்கு காலையில் உங்கள் நாளை அருமையாக்குறதுக்கான உதவியாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.

0: நேரம் 4 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊடியம் 101.8. இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். இந்த நிகழ்ச்சியை வழங்குறதுக்காக நான் உங்கள் ஆர்ஜே கீர்த்திகா.
1: நான் உங்கள் ஆர்ஜே அம்மு.
0: ஓகே அம்மு, இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில வந்து ஒரு சூப்பரான தலைப்பு இருக்கக்கூடிய நாள் தான் வந்து திங்கட்கிழமை இல்லையா, மங்களகரமா. சோ இன்னைக்கு வந்து என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்றீங்களா?
1: அதாவது தலைப்பு அப்படின்றது சொல்றதை விட எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தாய்மொழி பேசுறது யாருக்கு தான் பிடிக்காது இல்லைங்களா? சோ இன்றைக்கு வந்து நம்ம என்ன எதிரும் புதிரும்ல பாத்தீங்கன்னா, 1 நிமிடம் தமிழில் பேசுங்கள்

0: தாய்மொழி அப்படின்றது கண்டிப்பா பிடிக்கும் இல்லைங்களா அதனாலதான் அப்படி சொன்னேன்
1: ஓகே. பட் என்னதான் இருந்தாலும் பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத தாண்டி இப்ப ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு நிமிடம் தமிழ் பேசும்போது அவங்க வந்து எந்த அளவுக்கு அதுல வந்து ஆங்கிலம் இங்கிலீஷ் கலக்காம பேசுறாங்க அப்படின்றதுலாம் அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வந்து நமக்கு கிடைக்க போகுது
0: கண்டிப்பாக.
1: சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்க போகுதுன்னா, நீங்க வந்து கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு தலைப்பு கொடுப்போம். அந்த தலைப்புல கரெக்டா நாம வந்து ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணி வச்ச மாதிரி ஒரு நிமிடம் விடாம நீங்க வந்து தமிழ்ல பேசணும். அண்ட் அதுல வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நான் வந்து சொல்லிடுறேன். அதாவது சொன்ன வார்த்தையவே திரும்ப சொல்லக்கூடாது அப்படி சொல்லிட்டா ஃபர்ஸ்ட் வந்து அவுட்.
0: ஓகே.
1: அண்ட் செகண்ட் வந்து ஆங்கில வார்த்தை அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து
0: நேர்கள் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க நினைக்கிறேன். யாரைங்க பாக்கலாம்?
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாரைங்க இருந்து சொல்லுங்க உங்க பெயர்?
2: கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம்.
1: ஓகே. பட் உங்களுக்கு வந்து ரொம்ப நெருங்கடமான ஒரு விஷயம்னு கிடையாது இந்த தலைப்பு, கொஞ்சம் ஒரு தொலைவான தலைப்பு தான். பட் இருந்தாலும் இதுல நீங்க அருமையா பேசுறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கான தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா கடற்கரை அப்படின்ற தலைப்புல நீங்க வந்துட்டு ஒரு நிமிஷம் தமிழ்ல வந்து பேசணும், நிறுத்தாம பேசணும். அண்ட் சொன்ன வார்த்தையவே திரும்ப சொல்லக்கூடாது, நடுவில் ஒரு ஆங்கில சொற்கள் கூட யூஸ் பண்ணக்கூடாது.
0: ஆமா, கடற்கரை பத்தி ஒரு நிமிடம் நீங்க பேசுங்க உங்களுடைய.
2: கடற்கரையில
1: பல விதமான காற்று எல்லாம் உட்கார்ந்து போச்சு. சரி, கண்டினியூ.
2: சரி, ஒரு தடவை விடுங்கம்மா.
0: சரி, நம்ம முதல்ல இருந்து ஆடல எல்லாம் கொட்டையாளிங்க.
1: ஓகே, முதல்ல இருந்து எல்லாமே அடிச்சுட்டு உங்களுக்கு
0: நேரம் ஆரம்பம்
1: ஸ்டார்ட்.
2: கடற்கரையில போய் உட்கார்ந்தா காற்று வாங்கலாம், அப்புறம் எல்லாரும் ஜனங்களையும் பாக்கலாம், எல்லாம் வாங்கி சாப்பிடலாம். கடற்கரையில எதையும் இல்லாம இல்ல, எல்லா ஜனங்களும் பார்த்து சந்தோஷப்படலாம், நம்ம கவலையெல்லாம் மறந்து உட்காரலாம். அந்த ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையுமே பார்த்து உட்கார்ந்து ஆராய்ச்சி வீட்டுல இருக்கிற கவலையெல்லாம் மறந்து போயிடலாம்.
1: ஓகே, மிகவும் அருமையாக முயற்சி செய்தீர்கள். ஆனால் வந்து
0: பாத்தீங்கன்னா கவலை உட்கார்ந்து ஓகேமா, அதாவது உங்ககிட்ட இருக்க எல்லா கவலையும் போயிடணும் அந்த கடற்கரையோடய. ஓகேங்களா? இருந்தாலும் அருமையா முயற்சி பண்ணீங்க, நன்றி.
1: ஓகே, இன்னொரு நேரும் ரெடியா இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம்.
0: பேசிடலாம்.
1: வணக்கம்.
3: இரண்டு சகோதரிகளுக்கும் மாலை வணக்கம் கூறுவது தென் பொன்முடியிலிருந்து தேனாமணி. இந்த நலமாக இருக்கிறீர்களா?
0: அருமையா இருக்கும். மாலை வணக்கம், ரொம்ப தயாரா வந்திருக்கீங்க போலீங்களே, வரும்போதே தமிழ் மனம் வணக்குது.
3: ஆமாங்க, ஊட்டி பண்பலையை தினமும் கேட்கிறோம் அல்லவா.
0: அடேடே, அருவை அருவை. அப்ப நம்ம உங்களுக்கு வந்து ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டாம், டைரக்டா போயிடலாம் இல்லைங்களா?
3: நீங்கள் கூறியதை நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். வினாக்களை தொடுங்கள், என்னால் முடிந்த அளவு விடையளிக்கிறேன்.
1: ஓகே, உங்களுக்கும் வந்து அதே தலைப்பு தான், கடற்கரை அப்படின்ற தலைப்புல ஒரு நிமிடம் வந்து விடாம நீங்க தமிழ்ல பேசணும், சொன்ன வார்த்தையை திரும்ப சொல்லக்கூடாது.
3: கடற்கரை வந்து நமது தமிழகத்தின் பெரும் பொக்கிஷமாக கருதலாம். மெரினா கடற்கரை என்பது இந்தியாவிலேயே மிகவும் பெரிய கடற்கரை என்று கேள்விப்பட்டிருந்தேன். இந்த கடற்கரை 3 முறை வந்து விட்டது. இது என்ன சொல்லலாம், தளர்த்தி கொள்ளலாமா விதியை?
0: பயங்கரமா தயாராகி வந்தீங்களே, அப்புறம் எதுக்கு விதிய தளர்த்தணும்?
1: ஓகே, பட் நீங்க பாத்தீங்கன்னா நடுவுல பிரேக் விட்டுட்டீங்க, ஒரு நிமிஷம் விடாம பேசணும்.
3: என்னன்னா அது நாம் கூறும் பொழுது அது இந்த அது எது எது என்று நேர்களுக்கு புரியாது அல்லவா, அதனாலதான் அந்த வார்த்தையை 3 தடவை பிரயோகித்தேன்.
0: ஓ, அப்படி சொல்றீங்களா? பட் இருந்தாலும் நீங்க வந்து நடுவுல நீங்க ஒரு பிரேக் விட்டதால இந்த இதுல நீங்க வந்து விட்டுட்டீங்க.
3: மன்னித்துக் கொள்ளலாம், நேர்கள் ஜெயிக்கட்டும்.
0: மிக்க நன்றி, மிக்க நன்றி. ரொம்ப அழகா வந்து அடுத்த நேருக்கு வழி விட்டுட்டு போயிட்டாரு அவரு. ஓகே, விளையாடின ரெண்டு பேருமே வந்து எடுத்துக்காட்டு மாதிரி இருந்திருப்பாங்க இல்லைன்னா சொல்ற தொடர்ந்து நம்ம

0: நிகழ்ச்சியில யார் எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
2: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து?
2: கோவை மாவட்டம் சிந்தனம் சேர்ந்து செல்வராஜ் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: சூப்பரா இருக்கும் செல்வராஜ், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்க நல்லா இருக்கு. இருவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். லைன் பேச முடியலீங்க மேடம் வானொலியில.
0: ஓகே ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, நான் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவேன்ற மாதிரி இன்னைக்கு சொன்னீங்க, மிக்க நன்றி. நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: கேட்டுட்டே இருக்கிறேன் மேடம். எனக்கு தலைப்பு சொல்லுங்க மேடம்.
0: ஓகே, அதே தலைப்பு தான்.
2: கடலை வேணும் மேடம். மேடம்,
0: கடற்கரை.
1: கடற்கரை
2: பண்டங்கள் அதிகமாக வாங்கி சாப்பிடலாம். பொழுதுபோக்குக்கு இங்குதான் அதிகமாக செல்வார்கள். இங்கு பார்த்தா அதிக மக்கள் கூடுகிறார்கள். இங்கு பல தீனிப்பண்டங்கள் கிடைக்கும், பல ஜோடிகள் வரும்,
0: இளஞ்சோடிகள்
2: வரும்.
0: தமிழ் பேசுறது முக்கியம் இல்ல, கவனத்தோட பேசணும்.
2: கவனத்தை அதிகம் வந்துச்சுங்களா மேடம்?
0: இங்க இங்க ஒரு நாலு இங்குக்கு நீங்க போயிட்டீங்க.
2: அதாவது மூணு நேருக்கும் கடற்கரை கொடுத்துட்டீங்களா மேடம் பேசுறது?
1: ஓகே, அப்ப அப்ப தனியா வந்து ஸ்பெஷலா ஒரு தலைப்பு கொடுத்துட்டா அப்ப வந்து பேசிடலாமா? எதிரும் புதிரும் என்ன தலைப்பு ஒரு நிமிடம் தமிழ்ல பேசுங்க அப்படின்றதான் தலைப்பு.
0: ஆமா, எல்லாருமே வந்து நல்ல முயற்சி பண்றாங்க, இந்த சின்ன சின்ன விஷயத்துல வந்து தவற விட்டுறாங்க.
1: ஆமா, இதுல வந்து ட்விஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முன்னாடியே தலைப்பு சொல்லிட்டா கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிடலாம். பட் ஆன் ஸ்பாட் தலைப்பை கேட்கும் போதுதான் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நினைக்கிறேன். ஆனா லாஸ்ட் நேரம் ஆப்போசிட்டா சொன்னாரு, முன்னாடியே தலைப்பு
0: சொல்லிட்டதுனால எனக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்ல, ஆல்ரெடி பேசிட்டாங்க அப்படின்னு. சோ ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி இல்லைங்களா?
1: ஆனா முன்னாடியே தலைப்பு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ரிப்பேரா இருக்கலாம். பட் ஆன் ஸ்பாட் பேசுறது அப்படின்றது யாருக்கா இருந்தாலும் கஷ்டம் தான்.
0: கண்டிப்பா, ஆனா அதுதான் சுவாரஸ்யமே.
1: அந்த வயசுல அடுத்த நேர். வணக்கம்.
3: தமிழில் பாட வந்தே வணங்கி நின்றேன்.
1: ஓகே, பேச சொன்னா நீங்க பாட்டோட
0: பாட்டாவே படிச்சிட்டீங்களா?
3: மந்திரமூர்த்தி பேசுறேன். இருவருக்கும் இனிய பொன்மாலை வணக்கங்கள். நலம் நலமறிய ஆவல்.
0: அனைவரும் நலம், இனிய பொன்மாலை வணக்கம் உங்களுக்கும். ஓகே, அப்ப உங்களுக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டாம், நேரா தலைப்புக்கு போயிடலாம்.
1: இல்ல, இவருக்கு இம்பார்ட்டன்டான ஒரு ரூல் சொல்லணும்.
0: ம்,
1: தமிழ்ல பேசணும், பாடக்கூடாது.
3: உங்களுக்கான
1: தலைப்பு பாத்தீங்க சூப்பரான ஒரு தலைப்பு, தேநீர். தேநீர் அப்படின்ற தலைப்புல நீங்க வந்து பேசலாம். உங்களுக்கான
0: ஒரு நிமிடம்,
1: ஒரு நிமிடம் ஸ்டார்ட்.
3: தேநீர் காலையிலும் மாலையிலும் அருந்தலாம். காலையில் பால் கலந்து அருந்தலாம், மாலையில் பால் கலக்காமல் அருந்தலாம். தேநீர் ஒரு உற்சாக பானம். கேக்குறதோ?
0: கேக்குறது, பேசுங்க பேசுங்க.
3: உற்சாக பானத்தை அப்படி கொடுத்து பழகிவிட்டால் அன்றாடம் குடிக்கத்தான் தோன்றும். ஒரு சிலர் அந்த பானத்தை தொடவே மாட்டார்கள், நீர் ஆகாரம் அப்படி என்று சாப்பிடுவார்கள். ஆனால் பழக்கிவிட்டால் அந்த பானத்தை அந்த நேரத்தில் குடிக்காம இருந்தால் மயக்கமே வந்தது போல் இருக்கும் என்று சொல்வார்கள். நான் பருக பழகினேன், ஆனால் எனக்கு அருந்தாமல் இருந்தால் மயக்கமும் வராது, தயக்கமும் வராது, நான் உற்சாகமாகத்தான் இருப்பேன்.
0: ஓகே, உற்சாகமா இருக்கீங்க, ஆனா பானம் பானம் எத்தனை பானம்?
3: பானம்
0: ஒரு நாலு தடவை பானம் விட்டுட்டீங்க போலயே.
3: பானம்னா கண்ணையா?
0: இல்ல, பானம் கரெக்ட் தான், ஆனா அந்த பானம், அதாவது ஒரு வார்த்தையை நம்ம வந்து திரும்ப திரும்ப பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
3: நான் வில்லு என்று சொல்லவில்லையே.
0: நீங்க வில்லுன்னு சொல்லல, பானம் வந்து கரெக்டா தான் சொன்னீங்க.
1: என்னன்னா, பயன்படுத்தின ஒரு வார்த்தை இன்னொரு டைம் யூஸ் பண்ண கூடாது, அதுதான் இந்த கேமோட முக்கியமான ஒரு ரூல்.
3: இந்த ஒரு தடவையும் பொருத்தி

0: இருந்தாலும் அவர் முயற்சியை வந்து கண்டிப்பாக பாராட்டணும், நல்லா வந்து பேசினாரு. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில பேசவிருக்கும் அடுத்த நேயர்,
1: ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்,
1: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், குரல் திருப்பூர்ல இருந்து பாலன். நல்லா நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும். நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
0: ஓகே சூப்பர். அப்ப உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இல்லீங்களா? ஒரு நிமிடம் தமிழ்ல பேசணும், அதே மாதிரி பயன்படுத்தின வார்த்தையை மீண்டும் மீண்டும் பயன்படுத்த கூடாது. ஓகேங்களா?
2: ஓகே,
1: உங்களுக்கான தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை.
2: ஞாயிற்றுக்கிழமை
1: அப்படின்ற தலைப்புல நீங்க வந்து ஒரு நிமிடம் தமிழ்ல பேசலாம். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்.
2: ஞாயிற்றுக்கிழமை ஓரளவுக்கு உலகம் முழுவதும் விடுமுறை நாளாக இருக்கிறது. அலுவலகத்தில் அதிகமாக உழைத்தவர்களுக்கு அன்று ஒரு ஓய்வு நாள், குடும்பத்தோடு கழிக்கலாம், வெளியில் சென்று உறவினர்களை பார்த்து கோயில்களுக்கு செல்லலாம், மற்ற அனைத்து இடங்களில் சென்று மன மகிழ்ச்சியுடன் இருக்கலாம். திரைப்படம், நாடகம், தொலைக்காட்சி, வானொலி, சுற்றுலாஸ்தலங்களுக்கு மனமகிழ்வுடன் சென்று வரலாம். உங்களுடன் வானொலி தொடர்பு கொண்டு நேரடி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசலாம், அது வெற்றியும் பெறலாம்.
0: ஆனா சென்று சென்று நிறைய இடத்துல சென்றுட்டீங்க போலயே, போய் வந்துட்டீங்க.
2: தன்னை
0: அறியாமல். ஆமா, ஆனா அதுதான் நம்மளோட கேமோட ரூலே. ஓகே, மீண்டும் முயற்சி செய்யுங்க. நன்றி.
1: ஓகே, தேங்க் யூ சோ மச் ஃபார் காலிங். பட் சூப்பரா ட்ரை பண்ணீங்க. ரொம்ப நேரம் ஒரு தாக்கு பிடிச்ச நேர்னே சொல்லலாம்.
0: தாக்கு பிடிச்சு நின்னாரு. அந்த சென்று சென்றுன்ற வார்த்தை அதுதான், நம்மளால அறியாமல் அந்த மாதிரி வந்துருது. என்ன பண்றது,
1: அதுலயும் வந்து டாபிக் டக்குன்னு நம்ம சொன்ன உடனே அந்த டாபிக் உடனே பேசுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். சோ அவர் வந்து நல்லாவே ட்ரை பண்ணாருன்னு சொல்லலாம். அடுத்த நேயர் வணக்கம்.
3: கோத்தகிரி கோகிலா.
0: ஓகே, சூப்பர். நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா?
3: தேனியை பத்தி நான் சொல்லட்டுமா?
1: பேருந்து பயணம்.
0: மலைகளின்
3: ராணியான வளர்ந்து வந்ததால் என்னவோ எல்லோரும் உன்னிடம் காதல் வசப்பட்டு காலை முதல் மாலை வரை உன்னை அருந்தி மகிழ்கிறார்கள். மனிதர்களுக்கு தேவையோ நீர், உனக்கு பெயரோ தேநீர்.
0: ஒரு கவிதையே எழுதி வச்சிருக்கீங்க போலயே. ஆனா நாங்க பேருந்து பயணம் எல்லாம் கொடுத்தோம் உங்களுக்கு.
1: ஸ்டார்டிங்ல நினைச்சேன் இங்க வந்து சொல்லும் போது நீலகிரி மாவட்டம் இடில் கொஞ்சம் மலைகளில் பயணம் செய்யணும் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன்.
0: அடுத்தடுத்து வர நேயர்கள் அவங்களுக்கு குடுக்கக்கூடிய தலைப்பு ஆன் ஸ்பாட் தலைப்புலதான் பேசணும் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து
1: பாடு.

0: விடாமுயற்சி திரைப்படத்திற்காக அருமையான பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டு பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி
1: எதிரும் புதிரும்ல இன்றைக்கு ஒரு நிமிடம் தமிழில் பேசுங்கள் தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம்.
0: அந்த வரிசையில அடுத்த நேர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். நீங்க என்னமோ சொல்ல வந்தீங்க, சவுண்ட் மட்டும் கேட்டது. பட் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களோட லைன் வந்து கட்டாயிடுச்சு.
1: நேர்கள் நம்மளோட நிகழ்ச்சியில இணைந்து அவங்களும் வந்து தமிழில் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா 9344-9003-0018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும் 9342-9001-0018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும் தொடர்பு கொண்டு நீங்கள் பேசலாம். அதே மாதிரி வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 04-23 அப்படின்ற இணைப்பு என்னோட 2966-7811 அப்படின்ற இந்த எண்ணிற்கும் தொடர்பு கொண்டு பேசலாம். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேயர் யாரெங்கன்னு பார்க்கலாம்.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: தமிழ்ல ஒரு நிமிஷம் பேசணும். அதே மாதிரி பேசின வார்த்தையே திரும்ப பேசக்கூடாது. தொடர்ந்து உங்களுக்கான தலைப்பு பாத்திரலாங்களா?
0: உங்களுக்கான தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா மாலை நேரம்.
2: மாலை நேரமா?
0: ஆமா. ஒரு நிமிஷம் விடாம தமிழ் பேசணும். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்.
2: மாலை நேரம் என்பது அனைவருக்கும் பிடிக்கும். இது வெயில் இல்லாமல் கூலிங்காக
1: கூலிங்காக கூலிங்காக சில சில வென்று ஓகே பரவாயில்ல.
0: எப்படி இருந்தாலும்
2: ட்ரை பண்ணீங்க. ஓகே மேடம், நான் அரசு நிகழ்ச்சியில வந்து கண்டிப்பா வின் பண்ணிடுவேன்.
1: எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து ஆங்கில வார்த்தைகள் தமிழ்ல ஊறி போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரொம்பவே ஒரு இதா ஒரு கான்பிடென்டா வந்து பாத்தீங்கன்னா கூலிங்கா அப்படின்னு வர அளவுக்கு இருக்கு. ஓகே, சோ நேர்கள் இத வந்து கருத்தில் கொண்டு அடுத்தது வர நேர்கள் வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் கவனமாக பேசணும். ஓகேங்களா? சோ தொடர்ந்து
0: ஓகே நேர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம். திருப்பூர்ல இருந்து மனோஜா சந்திரசேகர்.
0: ஓகே சந்திரசேகர், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?

0: கேட்டிருக்கேன், தமிழ்ல பேசுறது.
1: ஆமா தமிழ்ல பேசுறதுதான். உங்களுக்கான தலைப்பு கொடுக்கலாமா?
0: கொடுங்க.
1: ஓகே, உங்களுக்கான தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா ரயில் பயணம்.
0: தொடர் வண்டியில் பதிவு சீட்டு வாங்கிட்டு அமர்ந்து
1: புது ட்ரிக்கா, சிக்னல் இல்லாம பேசினா தமிழ் புரியாது. ஓகே, நீங்க வந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு தெரியுது, பட் நீங்க பேசுறது வந்து ரொம்ப பிரேக் ஆகுது.
2: விட்டு விட்டு வருது.
1: நீங்க ஒன்னா வெளியில வரணும், இல்லனா நீங்க ஏதாவது ட்ரை பண்ணி ஒழுங்கா எங்களுக்கு கேக்குற மாதிரி பேசணும்.
3: உங்களுக்கான
2: தலைப்பு கொடுத்துடலாமா?
1: ஓகே, உங்களுக்கான தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா பள்ளிக்கூட நாட்கள்.
3: பள்ளிக்கூட நாட்கள் மறக்க முடியாத ஒரு விஷயம் எல்லாருடைய வாழ்க்கையிலும். அதை எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் மனதில் அசைப்பட்டு கொண்டே இருப்போம். அவர்கள் எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்தில் போனாலும் சரிதான், எவ்வளவு பெரிய வேலைக்கு சென்றாலும் சரிதான், அந்த நினைவுகளை மறக்கவே முடியாது. மலரும் விஷயங்கள் பல உண்டு. அதை என்னாலும் ஒவ்வொருத்தரும் நினைத்துக்கொண்டே இருப்பார்கள். அதுபோல கல்லூரி நாட்களும் அப்படிதான் வரும். இருந்தாலும் பள்ளிக்கூட நாட்கள்ங்கிறது எல்லாருக்கும் இளமையில் வரக்கூடிய ஒரு இது. இளமை அது பசுமரத்தாணி போல இளமையில் நம்முடைய மனதில் ஆழமாக பதிந்துவிடும் ஒரு நினைவுகள். உற்சாகமான சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நிறைந்த வாழ்க்கை அது சொல்லலாம்.
2: ஓகே, ரொம்ப அருமையா நீங்க வந்து உங்களுடைய அனுபவங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா இளமை, அந்த, இந்த, இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் திரும்ப திரும்ப பயன்படுத்திட்டீங்க. ஒரு மூன்று முறைக்கு மேல போயிருச்சீங்களா, அதனாலதான். இருந்தாலும் முயற்சிக்கு நன்றி.
1: ஓகே, கால் பண்ணதுக்காக ரொம்பவே நன்றி. ஆனா பாத்தீங்கன்னா இப்போ இதுல வந்து ஒரு ஆச்சரியம் என்னன்னா, யாருமே வந்து இது வரைக்கும் வின் பண்ணல.
2: ஆமா,
1: 20 மினிட்ஸ் கிட்டத்தட்ட நம்ம வந்து கடந்துட்டோம், நிறைய பாருங்களே பேசிட்டோம், பட் யாருமே வந்து வின் பண்ணல. வணக்கம்.
2: ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள், நிகழ்ச்சி
4: கேட்டுட்டு
2: தலைப்புக்கு போயிடலாங்களா?
1: ஓகே, உங்களுக்கான தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா மின்சாரம் போகும் நேரம்.
4: மின்சாரம் போகும் நேரம் என்பது மிகவும் கஷ்டமான நேரம். அதாவது நாம் வீட்டில் எந்த மின்சாதனத்தையும் பயன்படுத்த முடியாது, எப்பொழுது போகும் என்று சொல்ல முடியாது. அதனால் நாம் ஆயுதமாக இருக்க வேண்டும்.
2: பேசலாம். ஓகே, நீங்க பாஸ் விட்டதனால,
1: பட் இது வந்து கொஞ்சம் ஒரு ட்ரிக்கியான டாபிக் னே சொல்லலாம்.
2: கண்டிப்பா கண்டிப்பா.
1: இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த நேயர்கிட்ட வந்து பேசலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க, யாரங்கிறது?
5: சசிகலா, திருப்பூர் கனகம்பாளையம்.
2: ஓகே சசிகலா, நீங்க விஷயம் கேட்டு இருக்கீங்களா?
5: கேட்டுட்டு இருக்கேன்.
2: ஓகே, இப்ப வரைக்கும் யாருமே வந்து நம்ம ஷோல வின் பண்ணல, நீங்க முயற்சி பண்ணுங்க.
5: மாசத்துல ஒரு முறை மின்சார ஒயர்கள் பழுது பார்ப்பதற்காக காலை 9 மணியிலிருந்து

0: இரவு 6 மணி வரை அணைத்து வைப்பார்கள். அது முன்கூட்டியே நாம் தெரிந்திருந்தால் மின்சார சம்பந்தப்பட்ட வேலைகள் அனைத்தையும் முன்கூட்டியே நாம் செய்து வைக்கலாம்.
1: ஓகே, சூப்பரா ட்ரை பண்ணீங்க. பட் நீங்க முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா மின்சார வயர்கள் பழுது பார்க்கும் போது ட்ரை பண்ணீங்க. வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி.
1: ஓகே, ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டஞ்சா பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் கேட்டுட்டே இருக்கோம். அண்ட் இன்னைக்கு வந்து நேர்கள் எல்லாம் ரொம்பவே சூப்பரா ட்ரை பண்ணிட்டு இருக்க விஷயம் என்னன்னா, ஒரு நிமிடம் விடாம தமிழ்
2: பேசுங்கள்
1: அப்படின்றதுதான். அந்த வரிசையில நிகழ்ச்சியில அடுத்த நேர்கிட்ட பேசலாம்.
2: வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் மேடம்.
2: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
3: மகா தாராபுரத்துல இருந்து.
2: ஓகே, மகா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: சொல்லுங்க மேடம்.
2: ஓகே, இன்றைக்கு எதிரும் புதிரும்ல ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள் தான் நம்ம வந்து விளையாடிட்டு இருக்கோம். இதுல உங்களுக்கு ரூல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிமிடம் விடாமல் தமிழ்ல பேசணும், அதே மாதிரி சொன்ன வார்த்தையை மீண்டும் மீண்டும் நீங்க பயன்படுத்த கூடாது. ஓகேங்களா? சொல்லுங்க. நிகழ்ச்சியிலதான் இணைந்திருக்கீங்க.
1: தொலைபேசி
3: தொலைபேசி பத்தி பேசணுங்களா?
2: தமிழ்லயே பேசணும், ஒரு நிமிடம் பேசுங்க,
1: ஸ்டார்ட் பண்ணலாம்.
3: தொலைபேசி கண்டுபிடித்தவர் கிரகாந்தன். தொலைபேசியினால் நாம் நிறைய நன்மைகளை அடைகின்றோம். முன்பெல்லாம் கடிதம் மூலமாக செய்தி வர வேண்டும் என்றால் 3 நாட்கள் செல்ல வேண்டும். தொலைபேசி வந்த பிறகு உடனுக்குடன் நிகழ்வுகளையும் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்புறம் தொலைபேசியினால் நிறைய நன்மைகள் உண்டாகிறது. அதனால் நாம் வெளியூர் பயணம் செல்வது, விசேஷங்களுக்கு விசேஷங்களுக்கு பேருந்தில் செல்வது எல்லாமே குறைந்து தொலைபேசி மூலம் நிறைய காரியங்களை சாதித்துக் கொள்கிறோம். ஹலோ,
2: பேசுங்க பேசுங்க.
3: சாதித்துக் கொள்கிறோம்.
1: நீங்க ஹலோ என்று சொல்லிவிட்டீங்க. ஹலோ என்ற ஆங்கில வார்த்தை அப்படின்னு சொல்லி அவுட் ஆக்க நான் விரும்பல, கண்டினியூ பண்ணுங்க.
3: தொலைபேசியில் நண்பர்களுடன் அடிக்கடி பேசிக்கொள்வதால் நிம்மதியாக இருக்கிறது.
1: ஓகே, சூப்பரா வந்து ட்ரை பண்ணீங்க. பட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அதிகமா வந்து முடியும் முடியும் முடியும் என்று பயன்படுத்தி விட்டீர்கள்.
2: அதே மாதிரி அவங்களுக்கு இங்கிலீஷ் வார்த்தை வந்துச்சு, அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு பஸ்ன்னு வந்துச்சு, அதை கண்ட்ரோல் பண்ணி பேருந்து அப்படின்ட்டாங்க. டென்ஷன் வந்துச்சு, அதையும் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ரொம்ப அழகா வந்து முயற்சி பண்ணாங்க. முயற்சிக்கு நன்றி.
1: ஓகே, தொடர்ந்து நேர்கள் வந்து கால் பண்ணுங்க. இன்னும் நீங்க 5 மணி வரைக்கும் இன்னைக்கு கால் பண்ணி இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில வந்து ஒரு நிமிடம் தமிழ்ல பேசலாம், பேச ட்ரை பண்ணலாம். நாங்க கொடுக்கக்கூடிய தலைப்புல நிகழ்ச்சியில தொடர்ந்து அருமையான பாடல்

0: உங்களுக்காக அருமையான பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 91.8 நேயர்கள் கேட்டஞ்சா பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் கேட்டுட்டே இருக்கும். அண்ட் இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு நிமிஷம் நீங்க வந்து தமிழ்ல பேசணும். அண்ட் தமிழ்ல வந்து சும்மா பேச முடியாது, நாங்க கொடுக்கக்கூடிய டாபிக்ல நீங்க வந்து ஒரு நிமிஷம் விடாம தமிழ் பேசணும். அண்ட் அதுக்கான ரூல்ஸ் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா,
1: அதே மாதிரி வந்து சொன்ன மாதிரி ரூல்ஸ் என்னன்னா, சொன்ன வார்த்தையே நம்ம வந்து திரும்ப திரும்ப சொல்லக்கூடாது. அதே மாதிரி ஒரு நிமிடம் ஃபுல்லாக வந்து பேசணும். இதுதான் வந்து இன்னைக்கான ரூல்ஸ்.
0: ஓகே, அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் பேச போகிற அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலேருந்து பேசுகிறேன். நிலமா இருக்கீங்களா மேம்?
1: சூப்பராக இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: மகிழ்ச்சியாக உற்சாகமாக இருக்கிறேன் மேம்.
1: ஓகே சந்திரசேகர், அப்போ நல்லா ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
2: நல்லா பேசுவோம், நமக்கு நம்மளால எவ்வளவு பேச முடியுதோ உங்க ரெண்டு பேரு கூட பேசி அப்படியே கோப்பையை தட்டி போகலாம்.
1: ஓகே சூப்பர், அப்ப உங்களுக்கான தலைப்புக்கு போயிடலாங்களா?
2: சொல்லுங்களேன்.
0: ஓகே, உங்களுக்கான தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா, மின்கம்பம் அப்படின்றதான் உங்களுக்கான தலைப்பு.
2: மின்கம்பம், சரி. மின்கம்பம் மூலியமாக தான் ஒவ்வொருவருக்குமே வீட்டுக்கு மின் இணைப்பு அப்படிங்கறது போகும். அதை சரியாக பராமரிப்பது அப்படிங்கறது மக்களினுடைய ஒரு தலையாய கடமையாக இருக்கு. பெரும் வெள்ளம் வரக்கூடிய சமயங்கள்ல பொதுவாக அந்த மின்கம்பம் அறந்திருக்கு அப்படின்னா தகுந்த நபர்கள் கிட்ட சொல்லி அதை நம்ம அப்புறப்படுத்துவது அப்படிங்கறது தாளச்சிருந்தது. மின்வெட்டு அமல்படுத்துறாங்க அப்படின்னா அதற்கு ஒரு முக்கிய காரணமே பராமரிப்பு பணி அப்படிங்கறதும் கூட இருக்கலாம். எல்லாத்த விட அந்த அதிக அளவிலான காற்று அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் பொழுது மின் இணைப்புகள்லாம் சரிவர இருக்கா அப்படிங்கறத பார்த்து கொள்வதும் நம்மளுடைய முக்கியமான கடமையா இருக்கு. சில இடங்கள்ல மரங்கள் வந்து அந்த மின் கம்பங்கள் மேல பாயும்.
1: ஓகே, அப்படிங்கற உங்களோட ஃபேவரட்டான வார்த்தையே அப்படிங்கறது ஒரு நாலு தடவைக்கு மேல போயிடுச்சு.
2: எவ்வளவு டிஃபரன்ட், நாலு தடவை சொன்னேன்.
1: ஆமா,
2: அது தமிழ்ல தான் பேசினேன். அந்த இது வார்த்தை வந்துருச்சு,
1: அதுதான் உங்களோட ஃபேவரட் வார்த்தை இல்லைங்களா அப்படிங்கறது. அந்த உங்க ஃபேவரட் வார்த்தையினால இன்றைக்கு நீங்க வந்து இழந்துட்டீங்க சந்திரசேகர்.
0: நிகழ்ச்சியில பாத்தீங்க அப்படின்னா, நிறைய நேயர்கள் வந்து கால் பண்ணி சூப்பரா வந்து ட்ரை பண்ணிட்டு

0: நினைச்சீங்க அப்படின்னா நீங்க கால் பண்ணக்கூடிய நம்பர் 9344910018 அப்படின்ற நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். இல்லைனா 9334290010018 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். 8300109101018 இந்த நாலு நம்பருக்கு நீங்க வந்து கால் பண்ணீங்க அப்படின்னா இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில இன்னைக்கு வந்து 5 மணிக்குள்ள நீங்க வந்து கால் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து கலந்துக்கலாம். கலந்துட்டு நீங்க வந்து ஒரு நிமிடம் தமிழ்ல விடாம நீங்க வந்து பேசுறதுக்காக நீங்க வந்து ட்ரை பண்ணலாம் நாங்க கொடுக்கக்கூடிய டாபிக்ஸ்ல.
1: ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் ரொம்ப அருமையான தலைப்புலலாம் வந்து பேசிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அதாவது இந்த தலைப்புலலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட நினைவுகளை தோன்ற மாதிரியான தலைப்பு தான் இருக்குது. இப்போ நினைவு அப்படின்னு வரப்போ பார்த்தீங்கன்னா ஞாபகார்த்தத்தை அப்படியே எடுத்து பேசுவாங்க, அதனாலேயே கொஞ்சம் ஆங்கில வார்த்தைகள்லாம் மிக்ஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் கவனத்தில் வச்சுட்டு நேர்களெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நேயர் யாரைங்கிறதுன்னு பார்க்கலாம்.
2: மேடம் நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பராக இருக்கும். யார் எங்கிறது பேசுகிறீங்க? ஓகே, ஜெயராஜ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: அனைவரும் சினிமாவுக்கு செல்லலாம்.
1: சினிமா?
0: ஓகே, நான் வந்து கொஞ்சம் விடலாம், அதுக்கப்புறமா அவரை வந்து சொல்லலாம்.
1: ஓகே, இருந்தாலும் நல்ல முயற்சி பண்ணீங்க.
0: ஓகே, கால் பண்ணதுக்காக ரொம்பவே நன்றி.
1: நினைவுகள் அப்படியே நம்ம யோசிக்கிறப்போ கொஞ்சம் கவனத்தோட பேசலாம்.
0: ஓகே,
1: நம்ம நிகழ்ச்சி சூப்பரா வந்து எல்லாருமே வந்து முயற்சி பண்ணி பேசிட்டே இருக்காங்க. சோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அப்ரிசியேஷன் விதமா கண்டிப்பா ஒரு பாடல் வந்து நம்ம கொடுத்துடலாம்.
0: ஓகே, கண்டிப்பா ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு. லப்பர் பந்து திரைப்படத்திற்காக கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது உங்கள் ஊட்டி FM 101.8.
1: இங்க எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: லப்பர் பத்து திரைப்படத்துல இருந்து அருமையான பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கிட்டஞ்சல் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி
1: எதிரும் புதிரும்ல ஒரு நிமிடம் தமிழில் பேசுங்கள் அப்படின்ற இந்த நிகழ்ச்சி தான் நேர்கள் எல்லாம் கேட்டுட்டே இருக்கும். எல்லாரும் தமிழ் தானே நம்ம தாய்மொழி, தாராளமா பேசிடலாம் அப்படின்ற நினைப்போட வருவோம் தான் நம்ம எவ்வளவு அந்த இடத்துல வந்து தடைகள் வருது அப்படின்றது பேசுறப்ப தான் தெரியுது இல்லைங்களா.
0: கண்டிப்பா அந்த வரிசையில இப்ப வந்து நிகழ்ச்சியில ஒரு நேர் வந்து ஆர்வமா வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: ஓகே, அவங்க ஆர்வம் அதுக்குள்ளயா
0: சொல்லிட்டு
1: வாங்க நிகழ்ச்சியில ரொம்ப அருமையா தலைப்பின் கீழ வந்து நீங்க பேசலாம். சோ தமிழ் பேசுறப்போ நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா. அதாவது இவ்வளவு நேரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க எல்லாருக்குமே அது வந்து புரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னா, ஓகே தமிழ் தானே, நம்ம தாய்மொழி தானே, தினமும் பேசுறது தானே அப்படின்ற மாதிரி இல்லாம கொஞ்சம் கவனிச்சு நம்ம என்ன பேசுறோம், பேசுற வார்த்தை சரிதானா, அதை மீண்டும் பேசுறோமா அப்படின்ற மாதிரி விஷயங்களெல்லாம் நினைவில் வச்சுட்டு நம்ம பேசலாம்.
0: ஓகே, அந்த வரிசையில நிகழ்ச்சி 800 நேயர் இருக்காங்க. வணக்கம்.
2: நேச உள்ளங்களுக்கு பாச வணக்கங்கள், இரு சகோதரிகளுக்கும் இனிய மாலை வணக்கம்.
0: வணக்கம்.
2: மதுரையில இருந்து ஆண்டனி.
1: சூப்பரா இருக்கும் ஆண்டனி, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: ஆமா, தமிழ்ல பேசணும்னு சொல்லிருக்கீங்க.
1: ஆமா, தமிழ்ல பேசணும், ஆனா கொஞ்சம் ரூல்ஸ் இருக்கு. திரும்ப திரும்ப மீண்டும் பயன்படுத்தின வார்த்தையை வந்து நம்ம பயன்படுத்த கூடாது. அதே மாதிரி
2: அந்த வார்த்தை வரக்கூடாது.
1: ஆமா, மறுமுறை ஒரு இரண்டு முறை வந்தா பிரச்சனை இல்ல, மூன்று நான்குன்னு போக கூடாது ஓகேங்களா. அதே மாதிரி ஆங்கிலம் கலக்காம ஒரு நிமிடம் பேசணும். ஓகே, கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கான தலைப்பு சொல்லிடலாங்களா?
0: ஓகே, உங்களுக்கான தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா தொலைபேசி அப்படின்ற தலைப்புல நீங்க வந்து பேசலாம்.
2: தொலைபேசி இந்த இருக்க தருணங்கள் தான் உங்களிடம் இந்த தருணங்கள் வரைக்கும் உரையாடி கொண்டு இருக்கின்றேன். ஆமா, அந்த ஒரு உரையாடும் பொழுது ஏதாவது தேவைகளுக்காக மட்டும் பயன்படுத்த வேண்டும். குழந்தைகளுக்கு ஒரு ஒரு முக்கியமான பாடங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு இதே அவங்களுக்கு பயன்படுத்தி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். எந்த நேரம் அவர்கள் கூட தொலைபேசியோட இருக்க விடக்கூடாது. தொலைபேசி என்பது ஒரு ஊடகங்கள் ஒரு கொடுத்த ஒரு பெரிய ஒரு ஒரு விஞ்ஞானிகள் கொடுத்த ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்று நான் தருணங்களை உணர்கின்றேன். வரும் சந்ததிகளுக்கும் நல்ல ஒரு செய்தியாகவும் நல்ல ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு ஒரு மூல ஒரு ஒரு அபூர்வ சாதனமாக விளங்கும்
0: என்று
1: ஒரு ஒருவன் முதலாளின்ற மாதிரி பேசுற எல்லாத்துலயும் ஒரு ஒரு ஒரு ஒரு.
0: ஓகே, சூப்பரா ட்ரை பண்ணீங்க. நிகழ்ச்சியில கால் பண்ணதுக்காக ரொம்பவே நன்றி. நெக்ஸ்ட் டைம் வந்து வின் பண்ணிடுவீங்க நினைக்கிறேன். அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க யாரங்கிறது?
3: உங்களுக்கான
0: தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா தேநீர்.
3: தேநீர்
0: தேநீர் தண்ணீர் இல்லங்க, தேநீர். டீ, நான் டீனே சொல்லிடுறேன், பட் நீங்க தமிழ்லதான் சொல்லணும். எனக்கு ரூல்ஸ் கிடையாது. டீ அப்படிங்க, டீ என்கிற தேநீர். நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம்.
3: தேநீர் டீ மேடம்
1: சொல்லுங்க, ஸ்டார்ட் பண்ணலாம். உங்க ஒரு நிமிடம் தமிழ்ல நீங்க பேசலாம்.
0: இந்த தேநீர் டீய பத்தி ஒரு நிமிடம் நீங்க வந்து தமிழ்ல மட்டுமே இத பத்தி நீங்க வந்து சொல்லணும்.
3: சரிங்க,
0: ட்ரை பண்ணுங்க. டீ பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்க.
3: டீ எப்படிங்க சொல்றது?
1: என்ன
0: தலைப்பு வேணும்? பள்ளிக்கூட நாட்கள். பள்ளிக்கூடத்துல படிச்சதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து
1: ஓகே கேள்வியே அவங்க வந்து தலைப்பு எடுத்துட்டாங்க. பள்ளிக்கூட நாட்கள்
0: பள்ளிக்கூடத்துல
1: படிச்சதெல்லாம்
0: ஞாயிற்றுக்கிழமை விடுமுறைன்னு சொல்ல வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னொரு நேயர் இருக்காங்க. வணக்கம்.
4: உடுமலை வட்டம் குரல் குட்டை மலையாண்டி வட்டத்துல இருந்து கோபாலகிருஷ்ணன் பேசுறேன் மேடம்.
0: ஓகே கோபாலகிருஷ்ணன், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
4: கேட்டுட்டு தான் இருக்கேன் மேடம்.
1: ஓகே, தமிழ்ல பேச ரெடியா இருக்கீங்களா?
4: ரெடியா இருக்கேன் மேடம்.
0: ஓகே, உங்களுக்கான தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா காலை பொழுது.
4: காலை பொழுதுங்களா?
0: ஆமா,
4: காலையில் அந்த உடன் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அவங்க அவங்க தொழிலை செய்ய வேண்டும். எந்த வேலை போகிறார்களோ அந்த வேலையை செய்ய வேண்டும். அதுக்கு மேல் 9 மணிக்கு மேல் சாப்பிட வேண்டும். சாப்பிட்டுவிட்டு மறுபடியும் தொழிலுக்கு செய்ய வேண்டும். மதியானம் சாப்பிட வேண்டும். சாயந்தரம் வீட்டுக்கு வந்து
0: சாப்பிட வேண்டுமா?
4: தொலைக்காட்சி பார்க்க வேண்டும். சில நேரம் ஓய்வெடுக்க வேண்டும்.
0: செய்ய
1: நேர்கள் வந்து இதைத்தான் கவனத்துல வைக்கணும். சில வார்த்தைகள் வந்து இப்படிதான் நம்ம வந்து திரும்ப திரும்ப பயன்படுத்துற மாதிரிதான் இருக்கும். அதை வந்து கவனிச்சு நம்ம வந்து பேசணும் அப்படின்னா அதை வந்து தவிர்க்கலாம்.
0: ஓகே, நிகழ்ச்சியில வந்து ஒரு பாடலை கேட்டுட்டு வந்து தொடர்ந்து பேசலாம்.

0: பாடலை கேட்டீங்க. தக் லைஃப் திரைப்படத்திற்காக நேர்கள் கிட்டஞ்சா பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் கேட்டுட்டே இருக்கும். அண்ட் நிகழ்ச்சியில வந்து பேசுறதுக்காக நேரும் வந்துட்டாங்க.
1: ஒரு நிமிடம் தமிழில் பேச ரெடியா இருக்கிற அந்த நேயர், ஹலோ வணக்கம்.
2: எனக்கு வாய்ப்பு தேநீர் பத்தி பேசிட்டு பேருந்து பையனை பேசலாம் இருந்தேன்.
1: நீங்க இணைப்பை திருத்திட்டீங்க. ஓகே, மீண்டும் நீங்க
0: வந்திருக்கீங்க.
1: ஆனா இப்ப உங்களுக்கு பேருந்து பயணம் கொடுக்க மாட்டோம்.
2: வேற என்ன?
0: ஓகே, உங்களுக்கு வந்து இப்ப என்ன தலைப்பு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அசைவ உணவுகள்.
2: அசைவ உணவு
0: தெளிவா சொன்னா நான் வெஜிடேரியன், கரெக்ட் தானே? அசைவ உணவு,
1: கரெக்ட்
0: தான். உங்களுடைய நேரம் ஸ்டார்ட்.
2: உணவு வந்து ஊன் உணவு,
0: பட் நீங்க பேசுறது ரொம்ப பிரேக் ஆகி கேக்குதே. கொஞ்சம் தெளிவா பேசினாதான் நாங்க வந்து இதை கன்சிடர் பண்ண முடியும், இல்லைன்னா உங்களோட முயற்சி எல்லாம் வீணாயிரும்.
2: பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமையில இந்த அசைவ உணவு சாப்பிடுவாங்க. அசைவ உணவு சாப்பிடறதுனால நிறைய அதோட சத்து கிடைக்கும். வேற என்ன, வேற விழாக்கள் பேசுங்களுக்கு அசைவ உணவு பெரும்பாலும் எல்லா நிகழ்ச்சியிலும்
1: இருந்தாலும் உங்களோட மொபைல் நெட்வொர்க் கரெக்டா இருக்கா அப்படின்றத பாத்துட்டு நம்ம நிகழ்ச்சியில இணையலாம். நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசவிருக்கும் நேர்கள், ஓகே, நம்ம நேர்கள் வந்து கருத்தில் கொள்ள வேண்டிய சில விஷயங்கள்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதை தாண்டி மொபைல் நெட்ஒர்க்கும் இப்போ அது கூட ஆட் ஆயிருக்கு. ஸோ அடுத்ததான் நீங்கள் கால் பண்ணுறப்போ நம்ம நிகழ்ச்சியில் உங்கள் நெட்ஒர்க் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் நீங்கள் பேசலாம். ஏன்னா இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம்.
0: ஆமாம், கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைய நேர்கள் வந்து சூப்பராக கால் பண்ணி கலந்துகிட்ட ஒரு நிகழ்ச்சினே சொல்லலாம்.
1: கண்டிப்பாக
0: இன்னைக்கு வந்து வரலாறு காணாம என்ன ஒரு
1: யாருமே இந்த நிகழ்ச்சியில வந்து வின் பண்ணல,
0: எங்களுக்கு தான் சேரும்ன்றத வருத்தத்தோட தெரிவிச்சுக்கிறோம்.
1: ஓகே, ஸோ அந்த பாராட்டுகளோட நம்ம நிகழ்ச்சியில ஒரு அருமையான பாடலோட நிறைவு செஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள்.
0: ஓகே, இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி FM 101.8.
1: நீ எல்லாமே செம்ம ஹிட்டு.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாட்டின் மதிப்புமிக்க சொத்தாக ஓய்வூதியதாரர்கள் திகழ்கிறார்கள் என்று பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 99.92% கிராமங்கள் 5 கிலோமீட்டர் தொலைவிற்குள் வங்கி வசதியை கொண்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை அதன் தலைவர் திரு நிதின் நபின் வெளியிட்டுள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவின்படி தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றுள்ளவர்களுக்கு முழுமையாகவும், 75,000 முதல் 1 லட்சம் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 1 லட்சத்திற்கும் கூடுதலாக பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை தாவியக்க அரசு உறுதி செய்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். சிறுவர் சீர்திருத்த இல்லங்களின் பாதுகாப்பை தாவேக்க அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. போதையினால் ஏற்படும் குற்றங்களை தடுக்க தாவேக்க அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. வடசென்னை பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்து மீன்வளம் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுவதை தாவேக்க அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் ஹரிஹரன் அம்சகருணன் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. அஜர்பைஜான் ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் வைதேகி காளிதாசன் வெண்கலப்பதக்கம் வென்றார். கானாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின்

0: அபியுதய் சௌத்ரி ஆயுஷ் மக்கீஜா இணை பட்டம் வென்றது. ஸ்லோவேக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஓம் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கல்லேயில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 284 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா ஆடவர் பிரிவில் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 5:02. நேர்களினை தொடர்ந்து கேட்கலாம் பொன்மாலை பொழுது.

0: வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் அவருடைய குரல்ல கேட்டோம். இணைந்திருங்கள் ஓடி எஃப் எம் 101.8
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
3: இன்னொருவர் வேதனை இவர்களுக்கு வேடிக்கை, இதயம்.

0: ஆசை முகம் திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடல் கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டு இந்த நேரம் 5:13 ஆயிடுச்சு. இந்த பாடல்ல நம்ம கேட்ட மாதிரி நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் எத்தனை பெருசாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை நோக்கி நம்ம வாடாம பரவாயில்ல, இதை சமாளிக்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன முயற்சி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிற அந்த முயற்சி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான ஒரு சின்ன முயற்சியுமாக இருக்கும். ஏன்னா வெற்றி எப்பொழுதுமே பெருசா வர்றது கிடையாதுங்க, நம்மளோட சின்ன சின்ன முயற்சியில ஆரம்பமாகிறது தான் நம்மளுடைய பெரிய வெற்றி அப்படின்ற இந்த விஷயத்தோட தொடர்ந்து ஒரு அருமையான பாடல் இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய அருமையான அந்த பாடலை கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் 5:19 ஆயிடுச்சு. அதாவது இந்த பாட்டுல வந்த மாதிரியே பாத்தீங்கன்னா, நம்ம சில பறவைகளை பார்த்து ஒரு நாளும் நினைச்சிருப்போம் இல்லைங்களா, அடா ஒரு பறவையா பிறந்திருக்கலாமோ, இல்ல வந்து மிருகமா பிறந்திருக்கலாமோ, அந்த மாதிரி இருந்திருக்கலாமோ, இந்த மாதிரி இருந்திருக்கலாமோ, அந்த மாதிரி நிறைய விஷயம் யோசிப்போம். ஆனா சில நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம மேல நம்மளுக்கு இருக்கக்கூடிய குறைகளை பத்தி யோசிப்போம். ஒருவேளை நம்ம ஏதாவது மாத்திக்கிற மாதிரி இருக்குமா, நம்ம கிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்குமா, நம்ம சைட்ல இருந்து இதை மாத்தினா இந்த பிரச்சனை சரியாகுமா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை ரொம்பவுமே ரேரா தான் வரும் இல்லைங்களா. ஆனா அந்த யோசனை நமக்கு வரப்போ உட்கார்ந்து அந்த யோசனையை ஆராய்ஞ்சு இந்த விஷயத்துலதான் நம்மளுக்கு வந்து மைனஸ் பாயிண்டா இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு அதை மாத்திக்கிட்டா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நிறைய விஷயம் வந்து பாசிட்டிவா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது சில நேரம் நம்மளோட பழக்க வழக்கமா இருக்கலாம், இல்லைன்னா நம்ம வேலை செய்யற முறையா இருக்கலாம், இல்ல நம்மளுக்கு வரக்கூடிய கோபம், இல்ல எது மேலையாவது இருக்கக்கூடிய பயம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்லிட்டே போகலாம். அது ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும், ஆனா அதை தேடி கண்டுபிடிச்சு செய்யக்கூடிய அந்த ஒரு சின்ன மாற்றம் நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய வெற்றிக்கு கண்டிப்பா துணையா இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அருமையான அடுத்த பாடல் இணைந்திருங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே செம்ம ஹிட்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

0: எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடலை கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டிருக்க இந்த நேரம் 5:26. நிகழ்ச்சியில சொல்றது சந்திரோதயம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கறதுக்கு
1: முன்னாடி உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மனப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மனப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மனப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800 420-222.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் 5:35 ஆயிடுச்சு. மன்னாதி மன்னன் திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடலை கேட்டும். நம்மள நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சில நேரங்களில் வந்து நிறைய விஷயங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆகட்டும், சரியான நேரம் வரட்டும், அப்போ வந்து செய்யலாம் அப்படின்ட்டு இருப்போம். இல்லை சூழ்நிலை கொஞ்சம் சரியாகட்டும், இல்லை காசு சேர்த்து வச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், இல்லையா வீட்டில் எல்லாருமே எப்போ சப்போர்ட் பண்ணுறாங்களோ, எல்லாம் எப்போ ஓகே சொல்கிறாங்களோ அப்போ செய்யலாம், இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து தள்ளி போட்டுகிட்டே இருப்போம். அது வந்து நம்மளுக்கு ரொம்ப நம்மளுக்கே கான்ஃபிடென்ட் இருக்கும், இந்த விஷயம் பண்ணா கண்டிப்பா நம்ம வந்து லைஃப்ல ஜெயிப்போம், அடுத்த கட்டத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நமக்கு பின்னாடி இந்த மாதிரி சில விஷயங்கள்ல பயம் இருக்கிறனாலையும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த நேரம் எப்ப நல்லா இருக்குமோ அப்ப நம்ம பண்ணிக்கலாம்ன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறதுனாலயும் அதை தள்ளி போட்டுட்டே இருப்போம். ஆனா இதுல உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட் டைமிங் அப்படின்னு ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. நம்ம எப்போ முடிவெடுத்து அந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்றோமோ அதுதான் பெர்ஃபெக்ட் டைம். சோ எப்ப நம்ம வந்து அதை செய்யணும், நம்மளுக்காக ஒரு நல்ல விஷயம் நம்ம வந்து செய்யறோம் முடிவு பண்ணிட்டோம், அது வந்து அடுத்தவங்களுக்கு எந்த வித பிரச்சனையாவும் இருக்க போறது இல்லை, ஆனா நம்மளுக்கு வந்து அது நல்லதை கொடுக்கும், அதுல நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா மற்றவங்களுக்கும் நம்ம உதவலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அதுதான் நம்மளோட பெர்ஃபெக்ட் டைம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது எந்த ஒரு விஷயமா இருக்கலாம், ஒரு எக்ஸசைஸ் நம்ம வந்து இன்னிலிருந்து நம்ம வந்து ஒரு ரொட்டீன் செட் பண்றோம், இன்னிலிருந்து எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்றோம், இல்லை இன்னிலிருந்து புத்தகம் படிக்கிறோம், இந்த மாதிரி எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அதை இப்போத்திலிருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற கான்ஃபிடென்ட் நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி நீங்க உங்க லிஸ்ட்ல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா தாராளமா இன்னிலிருந்து

அரசிலங்குமரி பாசமலர் இரு திரைப்படங்களிலிருந்து தொடர்ந்து இரு பாடல்கள் கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் 5:44 ஆயிடுச்சு. நம்மள பல பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தாழ்வு மனப்பான்மை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும். அதாவது எல்லாத்துலேயுமே தாழ்வு மனப்பான்மை இருக்காது, குறிப்பிட்ட சில விஷயங்கள்ல சொல்ல. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எனக்கு வந்து அழகா எழுத வராது, எனக்கு வந்து தெளிவா பேச மாட்டேன் நான், எனக்கு அந்த அளவுக்கு உயரம் பத்தாது, அதே மாதிரி என்னுடைய நிறம் போதாது, இந்த மாதிரி பல விஷயங்கள் ஏதாவது ஒன்று ரெண்டுல வந்து நமக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை அப்படின்றது இருக்கும். அந்த தாழ்வு மனப்பான்மை பல இடங்கள்ல நமக்கு கிடைக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருந்து நம்மள கொஞ்சம் தள்ளியே வச்சிருக்கும் இல்லைங்களா. நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். ஸோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க இந்த நேரத்துல கேட்டுட்டு இருக்க நேர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு இப்போ அந்த தாழ்வு மனப்பான்மையை நம்ம தள்ளி வைப்போம். நம்மளை என்ன அது தள்ளி வைக்கிறது இல்லைங்களா. ஸோ அந்த தாழ்வு மனப்பான்மையை தள்ளி வச்சுட்டு என்னோட வாழ்க்கை எனக்கு ஏத்த மாதிரி ரொம்ப அழகாவே அமைஞ்சிருக்கு, எனக்கு கிடைச்சிருக்க எல்லாமே எனக்கு ஏத்த மாதிரி சூப்பரா கிடைச்சிருக்கு அப்படின்ற நம்பிக்கையோட இந்த நிமிஷத்திலிருந்து நம்ம இருப்போம் ஓகேங்களா. இந்த நம்பிக்கையை அதிகப்படுத்துறதுக்காக இந்த பாடல். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8 எல்லாமே செம்ம ஹிட்டு.

ஜாதிகளும் எனக்காக உலகம் பிற

பணம் படைத்தவன் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் அவருடைய குரல்ல அருமையான அந்த பாடலை கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் 5:53 ஆயிடுச்சு. பொன்மாலை பொழுதுல இன்றைக்கு வாடாமலர் நிகழ்ச்சியில பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அடுத்தவங்களை பார்த்து நம்ம வந்து பொறாமப்பட மாட்டோம், ஆனா சில சமயம் வந்து வருத்தம் இருக்கும். அதாவது அவங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்குது, ஏன் நம்மளுக்கு இன்னும் நடக்கல? அவங்க இவ்வளவு சீக்கிரம் அந்த வெற்றியை அடைஞ்சிட்டாங்க, நம்மளுக்கே இன்னும் கிடைக்கல. அவங்க எவ்வளவு நல்லா படிக்கிறாங்க, எவ்வளவு நல்லா பேசுறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள்ல வந்து நம்மளோட யோசனை வந்து அப்படியே அலமோதிட்டே இருக்கும் இல்லைங்களா? மேபி அவங்களுக்கான நேரம் வந்து அதனால அவங்களுக்கு வந்திருக்கலாம். அவங்களுடைய வாழ்க்கை பக்கங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருந்திருக்கலாம், அதனால அவங்களோட வெற்றியும் வந்து சீக்கிரம் கிடைச்சிருக்கும். ஒருவேளை நம்மளோட வாழ்க்கை பக்கங்கள் இன்னும் அதிகமா இருந்திருக்கும், இதுக்கப்புறம் தான் நம்மளோட வெற்றி அத்தியாயம் வர்றதுக்கு காத்திருக்கோ என்னவோ. ஸோ அதனால நம்மளோட வாழ்க்கை எப்படி வாழறோம் அப்படின்றத பார்த்துட்டு அடுத்தவங்க நல்லா இருக்கிறப்ப சந்தோஷப்பட்டுட்டு நம்மளுக்கான அத்தியாயம் இன்னும் வரல, அது வர நேரத்தில் கண்டிப்பாக நானும் வெற்றி பெறுவேன், அது வரைக்கும் என்னோட முயற்சியை தொடருவேன் அப்படின்ற எண்ணத்தோட அருமையான அடுத்த பாடலை கேட்கலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: டி எம் சவுந்தரராஜன் மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய அந்த பாடல் ஆனந்த ஜோதி திரைப்படத்திலிருந்து கேட்டோம். நேர்கள் கேட்ட இந்த பாடலுடன் இன்றைய பொன்மாலை பொழுது நிறைவு பெறுகிறது.
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
2: காலையில் எந்திரிச்சதும் ஓட்டம்,
3: குட் மார்னிங்,
2: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம். இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
1: தினந்தோறும் நண்பகல் 12:10 மணி முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.
4: குட் மார்னிங், நீல்கிரீஸ். குட் மார்னிங் நீலகிரிஸ்க்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கும் தான். சுவாரஸ்யமான விஷயங்கள், வாசிப்பை நேசிக்க புதின பக்கங்கள், நாள்தோறும் விதவிதமான தகவல்களுடன் உங்களை வரவேற்கிறது குட் மார்னிங் நீலகிரிஸ். தினமும் காலை 7:25 கேட்க தவறாதீர்கள். உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
5: எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.
0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நேரம் 6 மணி.

0: நேர்கள் தொடர்ந்து நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன் நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: பத்து லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா? வாவ்,
2: மாட்டிக்கிட்டீங்க. ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
3: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
5: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
4: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
5: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
4: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

நேர்களை தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்று மற்றும் நாளை ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள், 7:00 சட்டப்பேரவையில் இன்று, 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு, 7:30 தோட்டமும் தொழிலும் மரவள்ளி சாகுபடி குறித்து கூடலூர் பகுதியை சார்ந்த சசிநாதன் அவர்களுடன் நேர்முகம், அவர்களுடனான நேர்முகத்தின் 2 பகுதி, தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியவை இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம், 8:30 மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு, தொடர்ந்து நினைத்தாலே

இனிக்கும். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்திச் சுடர், 9:30 குசேல சரித்திரம் இசை பேருரை, நிகழ்த்துபவர் நீடாமங்கலம் வி அலமேலு.

0: நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கையின் மொழி. நீர் மாசுபாடு குறித்து தகவல்களை வழங்குகிறார் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் மாநில கருத்தாளர் கே.ஜே. ராஜு அவர்கள். 7:00 காலை கதிர். நலமுடன் வாழ ஹோமியோபதி மருந்துகள் எடுத்துக்கொள்ளும் முறைகள் குறித்து மருத்துவர் டாலி அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைக்காணும் நிறைவாக சட்டம் அறிவோம். தகவல் தொழில்நுட்ப சட்டம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் ஹீனா ரகுராம் அவர்கள். நாளை காலை 7:15 தமிழ் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ். புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா. பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பள்ளவம் புதின தொடரின் 4 பருவம். நிறைவாக அறிவோம் அரசின் திட்டங்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ். 9:00 ரெட்ரோ ராகங்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். நேர்கள் இதுவரை இன்று மற்றும் நாளை ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
1: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பை சாய்ரா முஜ்தபா. Union Home Minister Amit Shah today highlighted that the government under the leadership of Prime Minister Narendra Modi destroyed the ISI-backed terror group Shehzad Bhatti network ahead of Independence Day. He informed that the government also thwarted its plans for subversive attacks by arresting more than 200 operatives. In a social media post, he said that security forces ripped apart the network by launching coordinated operations across different locations in 14 states, upholding a brilliant example of India's zero tolerance towards terrorism. He underlined that substantial recoveries, including IEDs, grenades bearing Pakistan Ordnance factory markings, pistols, live cartridges and CCTV cameras used for espionage, were made from the ISI-funded group. Mr. Shah added that the network was involved in several terrorist activities. The government has approved 31 more applications under Electronics Components Manufacturing Scheme, or ECMS, with projected investment of 7,877 crore rupees. These approvals are expected to generate over 9,500 employment opportunities. These applications have come from 10 states, including 7 from Tamil Nadu and 6 each from Maharashtra and Haryana. Union Minister of Electronics and Information Technology, Ashwini Vaishnav, handed over the approvals to the applicants at a function in New Delhi. The applications are related to the manufacturing of products including acetylene black, speakers and microphones, optical transceivers, capacitors and coils. BJP National President Nitin Naveen today announced the new team of national office bearers of the party. Mr. Naveen has appointed 13 national vice presidents, including Vasundhara Raje Sindhya, Tirath Singh Rawat, Ram Madhav, Bejayant Jay Panda, Sardar Manpreet Singh Badal, and Rekha Verma. Union Minister and BJP leader Piyush Goyal has been appointed as the national treasurer of the party. B.L. Santosh has been appointed as organizational national general secretary. Mr. Naveen has also appointed 8 party leaders as National General Secretary, including Vinod Tavade, Sunil Bansal, Smriti Irani and Biplab Kumar Deb. The party also

0: கோவிந்த் வசந்தா அவர்களுடைய குரல்ல உரியடி 2 திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டோம். இணைந்திருங்கள் ஊடிஎஃப்எம் 101.8
1: எழுபுவனம் இருவரன புலகரியுமாறு அவரிவரும் அழகொழிரும் அழகழிறு போற்றி குலபுமையில் இருவரோடு கலபமையிலேறும் முகனினரும் முகனினும்

0: மகாசக்தி மாரியம்மன் திரைப்படத்திலிருந்து கேட்ட இந்த பாடலுடன் இன்றைய விளக்கேற்றும் வேளை நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
1: ஆமாப்பா, ஏன்பா தாடி ஷேவ் பண்ண எவ்வளவு ஆகும்?
2: அதேதான்ப்பா, 60 ரூபாய்.
1: இப்ப என்கிட்ட வெறும் 30 ரூபாய் தான் கேஷ் இருக்கு.
2: பாரு, ரெண்டு வழி இருக்கு. முதல்ல பாதி தாடி பண்ணிக்கிறியா?
1: அடுத்த வழி,
2: டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணு, யூபிஐ மூலமா.
1: நல்ல வேலை, யூபிஐ என்ன காப்பாத்திருச்சு.
2: அப்படின்னா வேலை பண்ணு, ஃபேஷியலும் பண்ணிக்கோ, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடு.
3: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
4: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
5: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் 0 இருந்தத பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி 0 ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
6: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி இன்று புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். கிராமநத்த காலி மனைகளில் வீடு கட்டி வசித்து வரும் தகுதி வாய்ந்தவர்களுக்கு வீட்டு மனை பட்டா வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவினை கர்நாடக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. உலக பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரைவான செய்திகள். தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுதந்திர தின கொண்டாட்டங்களை சீர்குலைக்க திட்டமிட்டிருந்த ISI ஆதரவிலான தீவிரவாத அமைப்பின் செயலை பாதுகாப்பு படையினர் வெற்றிகரமாக முறியடித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக பாதுகாப்பு படையினர் 14 மாநிலங்களில் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் 200க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார். தீவிரவாத செயல்களுக்கு எதிரான உறுதியான நடவடிக்கைகளுக்கு எடுத்துக்காட்டாக இது திகழ்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட இந்த நடவடிக்கையின் போது ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மின்னணு உதிரி பாகங்கள் திட்டத்தின் கீழ் 31 திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இதற்கான ஆணைகளை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு வழங்கினார். இதன் மூலம் 7000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான முதலீடுகள் கிடைக்கும் என்றும் 10000 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தின்போது தேர்வு நடைமுறைகள் குறித்து முழுமையாக தணிக்கை மேற்கொள்ள அமைச்சர் அறிவுறுத்தியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆய்வின்போது தேசிய தேர்வு முகமையின் 50% பணியாளர்கள் மாற்றப்பட்டுள்ளதாகவும் 10 தலைமை பொறுப்புகளுக்கு புதியவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும்

0: அதிகாரிகள் தெரிவித்ததாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் மதிப்புமிக்க சொத்தாக ஓய்வூதியதாரர்கள் திகழ்கிறார்கள் என்று பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் அரசு துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான விருதுகளை வழங்கி அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான முதன்மை கட்டமைப்பாளர்களாக ஓய்வூதியதாரர்கள் உள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஓய்வூதியதாரர்கள் நலனில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். கிராமநத்த காலிமனைகளில் வீடு கட்டி வசித்து வரும் தகுதி வாய்ந்தவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். இன்று பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசுகையில் பல்வேறு அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார்.
1: வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் வழங்கப்படும் அனைத்து சான்றிதழையும் பொதுமக்களுக்கு விரைந்து வழங்கிடும் வகையில் 3 அலுவலர் படி நிலையில் விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும். பொதுமக்கள் தங்கள் வசிக்கும் இருப்பிட அருகிலேயே தங்களுக்கான சேவைகளை பெறும் வகையில் முதல் கட்டமாக சென்னையில் 1,02,00,000 ரூபாய் செலவில் 12 சிறு வட்ட அலுவலகங்கள் அமைக்கப்படும். விவசாய மற்றும் நில உரிமையாளர்கள் பயன்பெறும் வகையில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட நிலவரி வசூல் 1,436 பசிலி ஆண்டு முதல் அனைத்தும் ரத்து செய்யப்படும். கிராமநத்த காலி மனைகளில் வீடு கட்டி வசித்து வரும் தகுதி வாய்ந்த 20 லட்சத்திற்கு மேலான ஏழை எளிய குடும்பங்களில் பயனடையும் வகையில் வீட்டுமனை பட்டா வழங்கிட சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். பேரிடர் காலங்களில் பொதுமக்கள் அவர்தம் வாழ்வாதாரம் மற்றும் முக்கிய உடைமைகளில் பாதுகாப்பினை மேலும் வலுப்படுத்தும் வகையில் ஒருங்கிணைந்த பேரிடர் முன்னெச்சரிக்கை மற்றும் நிகழ்நேர தரவு சேகரிப்பு மையம் 80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும்.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை harghartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்ற காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவினை கர்நாடக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இவ்வழக்கின் விசாரணை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டினால் நடைபெறும் குற்றச்செயல்களை தடுக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காஞ்சிபுரம் மாவட்டம் படுநெல்லி கிராமத்தில் கோவில் திருவிழாவின்போது மதுபோதையால் ஏற்பட்ட மோதல் காரணமாக இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மாநிலத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் போதைப்பொருள் பயன்பாடு காரணமாக குற்றச்செயல்கள் அதிகரித்ததால் கடந்த ஆட்சியை மக்கள் நிராகரித்ததாக அவர் கூறியுள்ளார். புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக ஆட்சியிலும் இதே நிலை தொடர்வது ஏற்புடையது அல்ல என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வடசென்னை பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்து மீன்வளம் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், கொசஸ்தலை ஆற்றில் டன் கணக்கில் மீன்கள் செத்து மிதந்தது அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அது தொடர்பான அறிக்கையை பொதுவெளியில் வெளியிட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த செயற்கை பேரிடர் சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தமிழக கல்லோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு வட கடலோர தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். செங்கல்பட்டு மாவட்டம் புத்தூர் ஏரி கால்வாய் புனரமைக்கும் பணியினை மாநில அமைச்சர்

0: பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-7 21-11 என்ற செட் கணக்கில் அயர்லாந்தின் சோபியா நொபிலை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணையும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் அர்ஜுன் ஹரிஹரன் அம்சகருணன் இணையும் இரண்டாவது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. அசர்பைஜான் ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் வைதேகி காளிதாசன் வெண்கலப் பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சிங்க்ஃபீல்ட் கோப்பைக்கான செஸ் போட்டியின் ஆறாவது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞா நந்தா தொடர்ந்து இரண்டாவது இடத்தில் உள்ளார். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மூன்றாம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 284 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. முன்னதாக 9 விக்கெட் இழப்பிற்கு 460 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா 462 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் சற்றுமுன் தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை ஒடுக்க மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பல்ஹத் ஜோஷி இன்று புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். கிராமரத்த காலிமனைகளில் வீடு கட்டி வசித்து வரும் தகுதி வாய்ந்தவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவினை கர்நாடக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. உலக பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இனி விளம்பரங்கள்.
2: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடும்.

0: पीएम फसल बीमा योजना से करीब 2,00,000 करोड़ रुपए क्लेम के रूप में किसानों को मिले
1: हैं।
2: பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
3: காப்பீட்டு நிறுவனம் விவசாய கடன் குழு பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது
2: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1447 அழைக்கவும்.
4: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
5: அப்பா 3,000 கொடுங்களேன்.
6: எதுக்குப்பா?
5: என்னோட பாக்கெட் மணி.
6: அடடா, இப்ப என்கிட்ட 2,000 தான் கேஷ் இருக்கு.
5: என்னப்பா புல்லட் ட்ரெயின் காலத்துல மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க? டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க. இல்ல, நேரா யூபிஐ மூலமா பேமெண்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஈஸி.
6: அடடா, எனக்கு சொல்லி கொடு. உன்னோட 1,000 எடுத்துட்டு போ.
5: உங்க மொபைல கொடுங்க.
7: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
8: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
9: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊடிஎஃப்எம் 101.8 நேர்கள் தொடர்ந்து பெட்டத கமலு கேட்கும் முன்
10: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
11: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
10: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
11: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
10: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
9: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
12: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி.
10: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
11: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
10: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
11: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
10: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
11: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
10: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
11: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
10: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
2: வாழ்க்கையை எளிதாக்குங்கள்.
3: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. வெட்டத கமலு படகு மொழி பாடல்கள்.
4: சீமைய ஜனலாக எங்க சிறி திம்புத நமஸ்காரா. இதோ வெட்டத கமலு. இந்தின உலகதோக மனுஷா உட்டுதொந்த இடதோக, துட்டுதொந்த இடதோக, கெல்ச்சக்கு இப்புதொந்த இடதோக, வயசாத காலதோக இப்புதொந்த இடதோக. இதோ பொதுவா எல்லா கோடுபா வந்தோ வாழ்க்கை மரத்தை. நாங்க டியூட்டி மாடுனா டியூட்டி ஆக்கும் இடங்கள்லாம் நாங்க ஓனா ஆலையோ உந்த அப்பா ஆடியது மடுவுன நாங்க அட்டிக்க பண்ணா நாங்க குலதேவர நோண்ணா அதனை பொடுதுல இத்தமாக்க ஓய்ந்து பண்ண கடைசியா என்னச்சுன்னா இன்னும் எனக்கு டூட்டி பிரிக்கிப்டா வயசாயிப்டா நாங்க அட்டிக்கு ஓப்பா கடைசி காலதோக அட்டிய இப்பா அத்தம்போ அந்த நினைப்பு தான் நாங்கள் எல்லாருக்கும் வந்துடா. ஏக்கான்ல நாங்க ஒட்டியது இடகோ நங்ககோ அடுவா பந்த அதுத்தான் நாங்க தொழில் காயி பேரடைய இதுலையோ குலதேவரை நாங்கள் மரியாதை தான் இல்லை அவனை சக்தி தான் நாங்கள் இந்த பாலுப வாழ்க்கை அதனை நாங்கள் மறியக்கூடாது இல்லை. நங்ககாயே நிகழ்ச்சி இருக்க முதல் பாட்டும் பேரகணியை ஏற்றிய பெருமையை ஒரு காய்ப்பு வந்துடுறத கேட்டு நடுவோம்.

0: வேலுமணி, ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் துரை ரமேஷ் அவர்கள், வாசிப்பவர் ஷியாமளா.
1: தாவேக அரசின் 100 நாள் சாதனைக்கு பேரவைத் தலைவர் முதலமைச்சருக்கு தெரிவித்த வாழ்த்து. இரண்டாவது முறையாக விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்த முதலமைச்சரின் அறிவிப்பு. சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது நடைபெற்ற விவாதத்திற்கு அரசு தரப்பில் அளித்த விளக்கம் திருப்திகரமாக இல்லை என்று கூறி திமுக உறுப்பினர்களின் வெளிநடப்பு. மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் வருவாய்த்துறை மானிய கோரிக்கை மீதான உறுப்பினர்களின் விவாதம், அமைச்சர்களின் பதிலுரை ஆகியவை இன்றைய பேரவை நிகழ்ச்சியில் குறிப்பிடத்தக்க சம்பவங்களாகும். பேரவை கூடியதும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசின் 100 நாள் சாதனை குறித்து அவைத்தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் முதலமைச்சருக்கு வாழ்த்தும் பாராட்டும் தெரிவித்தார். 100 நாட்களில் வலிமையான அடித்தளத்தை அமைக்கும் வகையில் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் கோப்புகளில் முதலமைச்சர் கையெழுத்திட்டுள்ளார் என்றும், மதசார்பற்ற உண்மையான மக்கள் தலைவர் திரு விஜயின் பொற்கால அரசு பொறுப்பேற்று 100 நாட்களை கம்பீரமாக நிறைவு செய்துள்ளது என்றும் கூறினார். தமிழக வரலாற்றில் பொறிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்பதை உணர்ந்து செயல்படும் அரசு இது என்றும், பொறுப்பேற்ற முதல் நாளிலிருந்து மக்களின் பேராதரவுடன் அவர்களின் நாடித்துடிப்பை அறிந்து புதிய சிந்தனையுடன் களமிறங்கி பல்வேறு நலத்திட்டங்களை அரசு செய்துள்ளது என்றும் அவர் பாராட்டினார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 200 யூனிட் இலவச மின்சாரம், சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை, விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி, வீடற்ற மக்களுக்கு புதிய வீடு கட்டித்தரும் திட்டம், தாய்மாமன் தங்க மோதிரம், சீர்திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்களை செய்து மக்களுக்கான அரசு என்பதை நிரூபித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். வலிமையான, சமத்துவமான, ஊழலற்ற அரசு என்பதை நிரூபிக்கும் வகையில் செயல்படுவதாக தாவேக அரசுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். விளம்பர வெளிச்சத்தை தேடாமல் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் கோப்புகளில் கையெழுத்திட்டுள்ளதாகவும் கூறிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், மேலும் பல சாதனைகளை படைத்து தமிழகத்தை இந்தியாவின் முதல் மாநிலமாக மாற்ற மக்கள் பணியை தொய்வின்றி செய்யும் முதல்வருக்கும் அவரது அமைச்சரவை சகாக்களுக்கும் பேரவை சார்பில் வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் கோவை மற்றும் திருவொற்றியூரில் நிகழ்ந்த மாணவர் படுகொலை சம்பந்தமாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவந்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேசினார். அப்போது அமைச்சர்களுக்கும் அவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் நடைபெற்றது. கோவையில் பொறியியல் கல்லூரி மாணவர் அமுதன் 20 பேர் கொண்ட கும்பலால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். இது கோஷ்டி பூசல் காரணமாக நடந்த கொலை என்று கல்வி அமைச்சர் கூறியிருக்கிறார். ஒரு மாணவனை 20 பேர் சேர்ந்து அடித்தது எப்படி கோஷ்டி மோதலாகும்? இது ஒரு படுகொலை என்பதில் சந்தேகமில்லை என்று திட்டவட்டமாக திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார். போதைப்பொருள் பயன்பாடு பற்றி தகவல் தந்த அமுதனின் தகவல்களை குற்றவாளிகளிடமே காவல்துறை பகிர்ந்துள்ளது. அதுதான் அமுதனின் மரணத்திற்கு முக்கிய காரணம். இதனை அமுதனின் பெற்றோர் தெரிவித்துள்ளனர். அதனை என்னிடமும் தொலைபேசி மூலம் கூறினார்கள். இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து கள்ளக்குறிச்சி நகரத்தில் ஆர்ப்பாட்டத்தை திமுக சார்பில் நடத்தியிருக்கிறோம். கோவையில் மட்டுமல்ல, சென்னை திருவொற்றியூரிலும் இதுபோன்ற ஒரு சம்பவம் நடந்து தனுஷ் என்ற மாணவரை 30 பேர் கொண்ட கும்பல் அடித்து கொலை செய்துள்ளது. காஞ்சிபுரத்திலும் இதுபோன்ற சம்பவம் நடந்திருக்கிறது. சந்துரு, விக்கி என்ற இரண்டு இளைஞர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில்

தாயும் மகளும் இரட்டை கொலை செய்யப்பட்டுள்ளனர். அம்பத்தூரில் ஆட்டோவில் வைத்து வைதேகி என்ற இளம்பெண்ணை கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளனர் என்று அவர் பட்டியலிட்டபோது பேரவைத் தலைவர் குறுக்கிட்டு கவனஈர்ப்பு தீர்மானத்தை மட்டும் பேசுங்கள் என்று அறிவுறுத்தினார். இதுபோன்ற சம்பவங்கள் தொடராமல் இருக்க அரசு என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறது என்று திரு உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். அப்போது அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா குறுக்கிட்டு திமுக ஆட்சியில் நடைபெற்ற போதைப்பொருள் சம்பவத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டி திமுக ஆட்சியில் 2021 2026 வரை போதைப்பொருள் சம்பந்தமான வழக்குகள் 40% அதிகரித்துள்ளது என்றார். உடனே திரு உதயநிதி ஸ்டாலின் குறுக்கிட்டு சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ள திரு அமல்ராஜிடம் கேட்டால் முழு விவரங்களையும் தருவார் என்றும் திமுக ஆட்சியில் போதைப்பொருள் வழக்குகளில் சிறப்பாக செயல்பட்ட 15 காவலர்களுக்கு பதக்கம் வழங்கியிருக்கிறீர்களே ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் திரு காமராஜ், திரு எஸ் பி வேலுமணி, பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு மாரிமுத்து, காங்கிரஸ் உறுப்பினர் திருமதி தாரகை கத்பட், பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார் ஆகியோர் பேசினார்கள். தீர்மானத்திற்கு பதிலளித்த பள்ளிக்கல்வி அமைச்சர் திரு ராஜ்மோகன், திருவொற்றியூரில் கொலையுண்ட தனுஷின் மூத்த சகோதரருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்றும், கோவையில் நிகழ்ந்த அமுதன் படுகொலை முன்விரோதம் காரணமாக நடைபெற்றது என்றும், போதைப்பொருள் தொடர்பாக நடைபெற்றது என்று கூறுவது உண்மை அல்ல என்றும் உறுதிபட கூறினார். அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பேசியபோது இறந்தவர்களின் தாயார் பக்கம்தான் முதல்வர் இருப்பார், நேற்றைய தினம் தனுஷ் வீட்டிற்கு சென்று பெற்றோரிடம் நானும் அமைச்சர் திரு ராஜ்மோகனும் பேசினோம், அவர்கள் 4 கோரிக்கைகளை வைத்துள்ளனர், போதைப்பொருள் நடமாட்டத்தை அடியோடு தடுக்க வேண்டும் என்பதுதான் அரசின் உறுதியான கொள்கை என்றார். சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் பதிலளித்தபோது முன்விரோதம் காரணமாக மாணவர் அமுதன் கொலை செய்யப்பட்டுள்ளார், போதைப்பொருள் தொடர்பான கொலை என்று கூறி திசை திருப்ப வேண்டாம், 3 குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார், இதுவரை 15 கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்தார். பின்னர் கவனஈர்ப்பு தீர்மானத்திற்கு அமைச்சர் அளித்த பதிலுரை திருப்திகரமாக இல்லை என்று திமுக கொறடா திரு ஏ வ வேலு கூறியதும் திமுக உறுப்பினர்கள் திரு உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் வெளிநடப்பு செய்துவிட்டு மீண்டும் அவைக்கு திரும்பினர். பிறகு பேரவை விதி 110 கீழ் விவசாயிகளுக்கான 2வது தவணை கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வெளியிட்டார். நிதி நெருக்கடிக்கு மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்றாலும் 15 விவசாயிகளின் கடன் சுமையை குறைக்க மே மாதம் 25 தேதியன்று 50,000 ரூபாய் வரையிலான கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பல்வேறு விவசாய அமைப்புகளிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலித்து அவர்களின் நலனை பாதுகாக்கும் வகையில் 2வது முறையாக கடன் தள்ளுபடி பற்றிய அறிவிப்பை வெளியிடுவதாக கூறினார். நிதி நெருக்கடிக்கு உள்ளான இக்கட்டான சூழ்நிலையும் மீண்டும் 75,000 ரூபாய்க்கான கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும், 1,00,000 ரூபாய்க்கு மேற்பட்ட பயிர்க்கடனில் 75,000 ரூபாய் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். இதனால் அரசுக்கு சுமார் 953 கோடி ரூபாய் கூடுதல் நிதிச்சுமை ஏற்படும் என்றும், 13,00,000 விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கான மானிய கோரிக்கை விவாதத்தை திமுக உறுப்பினர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். தாவேக அரசின் நிதிநிலை அறிக்கையில் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட வருடத்திற்கு 6 இலவசமாக வழங்குவது, முதியோர் ஓய்வூதிய உயர்வு மற்றும் மகளிர் உரிமைத்தொகை உயர்வு போன்ற வாக்குறுதிகள் இடம்பெறவில்லை என்றும் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் குறை கூறினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன், தேர்தல் அறிக்கையில் வெளியிட்ட திட்டங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறோம் என்றும், அவற்றை நிறைவேற்றி காட்டுவோம் என்றும், 100 இந்த திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று கேட்பது பொருத்தமானதாக இருக்காது என்றும் கூறினார். கடந்த காலத்தில் திமுக அரசு நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி ஆட்சி பொறுப்பேற்ற 28 பிறகே மகளிர் உரிமைத்தொகை வழங்கியதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். திமுக ஆட்சிக் காலத்தில் 27,00,000 பேருக்கு பட்டாக்கள் வழங்கப்பட்டதாக தெரிவித்த திமுக உறுப்பினர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனின் கருத்து தவறானது என்று கூறிய அமைச்சர் திரு செங்கோட்டையன், திமுக ஆட்சியில் முறையாக பட்டா வழங்கப்படவில்லை என்று தெரிவித்தார். இதற்கிடையே அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் எழுந்து தெரிவித்த ஒரு கருத்து திமுக உறுப்பினர்களிடையே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. அதனை அவை குறிப்பிலிருந்து நீக்குவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்தார். பின்னர் பேசிய திமுக உறுப்பினர் திரு ஓ பன்னீர்செல்வம், எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது பேரவையில் பேசிய ஒரு உறுப்பினர் கருணாநிதி என்ற வார்த்தையை பயன்படுத்தியதாகவும், உடனே எம்ஜிஆர் அந்த உறுப்பினரை கண்டித்து மன்னிப்பு கோர வைத்தார் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய திமுக உறுப்பினர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன், சுதந்திர தின விழா அன்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் கோட்டையில் கொடியேற்றிய நிகழ்வை சுட்டிக்காட்டி அத்தகைய உரிமையை பெற்றுத்தந்தவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி என்று கூறினார். இந்நிலையில் 110 விதி குறித்த அறிவிப்பை வெளியிடுவதற்கு முன்னதாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் கருணாநிதி குறித்து அமைச்சர் பேசியது தவறுதான் என்று குறிப்பிட்டு வருத்தம் தெரிவித்தார். இந்த நிலையில் அறநிலையத்துறை அமைச்சர் திரு

0: உமேஷ், முதலமைச்சர் வரும்போது எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் எழுந்து நின்று வணக்கம் தெரிவிக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த திமுக உறுப்பினர் திரு கே என் நேரு, அவர் எழுந்து நின்று வணக்கம் தெரிவிக்காதது குற்றமில்லை என்று தெரிவித்தார். இதையடுத்து அவை முன்னவர் திரு கே ஏ செங்கோட்டையன் உறுப்பினர்கள் மானிய கோரிக்கை தொடர்பான விவாதங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்த பிரச்சினையை எழுப்பிய திமுக உறுப்பினர் திரு ஓ பன்னீர்செல்வம், பேரவைத் தலைவர் அவைக்கு வரும்போது கட்சி வித்தியாசமின்றி உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று வரவேற்பது மரபாக உள்ளது என்றார். முதலமைச்சர் வரும்போது எழுந்து நின்று வரவேற்க வேண்டும் என்று அமைச்சர் தெரிவித்த கருத்து முரணாக இருப்பதாக கூறிய அவர், எதிர்க்கட்சித் தலைவர் அவைக்கு வரும்போது ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று வணக்கம் தெரிவிப்பார்களா என்று கேட்டார். இதுகுறித்து விளக்கம் அளித்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், கட்சி மாச்சரியங்களை கடந்து அனைவரும் முதலமைச்சர் வரும்போது வணக்கம் தெரிவிப்பது ஒரு பண்பாடு, இது அவரவர் விருப்பம் என்று தெரிவித்தார். விவாதத்தின் போது பேசிய பாமக உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி, தமிழகத்தில் கடந்த 2021-22 ஆண்டுகளில் பெய்த கனமழை காரணமாக மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். இது தொடர்பாக 2023 ஆண்டு இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி திருப்புகழ் தலைமையிலான குழு அமைக்கப்பட்டதாகவும் அந்த குழு 600 பக்க அறிக்கையை சமர்ப்பித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த அறிக்கை 41 மாதங்களாகியும் தற்போது வரை ஏன் வெளியிடப்படவில்லை என்று கேட்டார். மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய அஇஅதிமுக உறுப்பினர் திரு தளவாய் சுந்தரம், தனது மாவட்டத்தில் சித்த மருத்துவமனை அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டதாகவும் அது இதுவரை அமைக்கப்படவில்லை என்றும் கூறினார். உயர் சிறப்பு மருத்துவக் கல்வியில் 50 விழுக்காடு மாநிலங்களுக்கான ஒதுக்கீடு குறித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதையும் அதில் தமிழகத்தின் நிலைப்பாடு என்ன என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் உறுப்பினர் திரு ராமச்சந்திரன் கேள்வி எழுப்பினார். அமைச்சர்கள் எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடையே அனல் பறக்கும் விவாதங்கள் நடைபெற்றாலும் ஆரோக்கியமான வகையில் இன்றைய பேரவையின் நடவடிக்கைகள் அமைந்தன.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் துரை ரமேஷ் அவர்கள், வாசித்தவர் ஷியாமளா. நேரம் 7:10. ஆகாஷ்வாணி திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் அனுராதா அவர்கள்.
2: திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆதியூர் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் மணிமேகலை தலைமையில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் மற்றும் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் திருப்பதி ஆகியோர் சிறப்பு பார்வையாளர்களாக பங்கேற்றனர். பொதுமக்களிடம் கோரிக்கைகளை கேட்டறிந்து சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் தெரிவித்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். முன்னதாக ஆதியூர் ஊராட்சி அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவ மாணவியர்களுக்கும் தூய்மைப் பணியில் சிறப்பாக பணியாற்றி வரும் 20 தூய்மைப் பணியாளர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் பொன்னாடை அணிவித்து பாராட்டுக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் தமிழரசி, ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்க திட்ட இயக்குநர் விஜயகுமாரி, அனைத்து துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் மற்றும் பலர் பங்கு பெற்றனர். திருப்பத்தூர் நகரப்பகுதியில் அமைந்துள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் மத்திய அரசின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தில் பயின்று மத்திய அரசின் சான்றிதழ் பெற்று தொழில் முனைவோராக சுயதொழில் செய்து வரும் இளைஞர்களுக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சி இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவன இயக்குநர் கணேஷ் தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் இந்தியன் வங்கியின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தில் பல்வேறு தொழிற்பயிற்சி வகுப்புகள் இலவசமாக நடைபெற்று வருகிறது. இப்பயிற்சி வகுப்பில் பயின்ற இளைஞர்களுக்கு மத்திய அரசின் சான்றிதழ் வழங்கப்பட்டு சிறப்பாக செயல்படும் இளைஞர்களுக்கு மத்திய அரசின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம், முத்ரா திட்டம் உள்ளிட்ட பல்வேறு கடனுதவி வழங்கும் திட்டங்களின் கீழ் தொழில் முனைவோராக கடனுதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டங்களின் கீழ் பயனடைந்து வெற்றிகரமாக சுயதொழில் புரிந்து வரும் தொழில் முனைவோர்களுக்கு இந்நிகழ்ச்சியில் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் சார்பில் விற்பனைக்காக அரங்குகள் அமைக்கப்பட்டு சிறப்பாக தொழில் முனைவோராக பணியாற்றி வரும் 50 இளைஞர்களுக்கு ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் இயக்குநர் பதக்கங்கள் வழங்கி பாராட்டுக்களை தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு அலகு சார்பில் எச்ஐவி விழிப்புணர்வு தீவிர பிரச்சார இயக்கத்தை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்ட அளவில் எச்ஐவி அதிதீவிர விழிப்புணர்வு நடவடிக்கைகளாக வாகனங்களில் விழிப்புணர்வு ஒட்டுவில்லைகளை ஒட்டியும் கிராமிய கலை நிகழ்ச்சிகளையும் மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். மேலும் துண்டு பிரசுரங்களை விநியோகித்தார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கிராமிய கலைக்குழுக்கள் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நிகழ்ச்சி பயணத்தை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். கடந்த ஆகஸ்ட் 12 முதல் துவங்கிய இந்நிகழ்வு வரும் அக்டோபர் 12 வரை 60 நாட்களுக்கும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் எச்ஐவி நிலை சக்சம் நிலையில் இருந்து சுரக்ஷித் இலக்கினை அடைய அனைவரும் இந்நாளில் உறுதியேற்போம் என மாவட்ட நிர்வாகம்

0: சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இணை இயக்குநர் ஞான மீனாட்சி, திட்ட மேலாளர் கவிதா மற்றும் துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் பலர் பங்கு பெற்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் தூயநெஞ்ச கல்லூரி வளாகத்தில் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு என்னும் போதைப் பொருள் எதிர்ப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அனைத்து துறை அரசு அலுவலர்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் என அனைவரும் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு உறுதிமொழியினை ஏற்றுக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு போதைப் பொருள் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களையும் மாவட்ட ஆட்சியர் வழங்கி பாராட்டினார். மேலும் பள்ளி கல்லூரிகளில் செயல்பட்டு வரும் போதைப் பொருள் தடுப்பு குழுவினர் மற்றும் தன்னார்வலர்களுக்கு சிறப்பான செயல்பாட்டிற்காக முதல் 3 இடங்களுக்கான விருதுகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அக்ஷய் அனில் வாகரே, மாவட்ட வருவாய் அலுவலர் பாலசுப்பிரமணியன் மற்றும் துறை சார்ந்த அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் என பலர் பங்கு பெற்றனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் உலக நுகர்வோர் உரிமைகள் தின விழாவினை முன்னிட்டு மாவட்ட உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்றது.
1: திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் அனுராதா அவர்கள். தொடர்வது தமிழ்ச் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை அதன் தலைவர் திரு நிதின் நபின் வெளியிட்டுள்ளார். மத்திய அமைச்சரவையை விரைவில் மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். பாரத் டாக்ஸி கட்டமைப்பின் கீழ் 800,000 ஓட்டுநர்கள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியாவில் இன்று மீண்டும் நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 5.9 பதிவானது. ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை அதன் தலைவர் திரு நிதின் நபின் வெளியிட்டுள்ளார். இதன்படி திருமதி வசுந்தரா ராஜே சிந்தியா, நாகராஜா உள்ளிட்ட 13 பேர் துணைத் தலைவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். திரு பி எல் சந்தோஷ் கட்சியின் பொதுச் செயலாளராகவும், திரு ஷிவ் பிரகாஷ், திரு சாதன் சிங் இணை பொதுச் செயலாளர்களாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். பொருளாளராக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல், ஊடகத்திற்கான ஒருங்கிணைப்பாளராக திரு அனில் பலூனி நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் வெங்கடேசன் தேசிய செயலாளர்களில் ஒருவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கிடையே புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகனும் புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலில் அனைத்து மாநிலங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், பல்வேறு துறைகளைச் சார்ந்தவர்களை ஒருங்கிணைக்கும் வகையில் இந்த பட்டியல் உள்ளதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு திட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். மத்திய அமைச்சரவையை விரைவில் மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். நாக்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டின் வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு இது அவசியமாகிறது என்றும் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்தார். பிரதமரின் சுதந்திர தின உரையில் அறிவிக்கப்பட்ட 7 அம்ச திட்டத்திற்கு வேளாண் துறை முழுமையாக செயல் வடிவம் கொடுக்கும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வேளாண் துறை மற்றும் ஊரக மேம்பாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கான தொலைநோக்கு திட்டங்கள் இதில் இடம்பெற்றிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்படி வேளாண் துறை வலுப்படுத்தப்படும் என்றும் உணவு உற்பத்தி அதிகரிக்கப்படும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களுக்கு சர்வதேச சந்தை வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்படும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் புனே மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 60,000 கோடி ரூபாய் செலவில் சாலை மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். லவாலேயில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். புனேவிலிருந்து சத்தாரா மற்றும் சோலாப்பூர் இடையேயான நெடுஞ்சாலையை மேம்படுத்துவதற்கான திட்டமும்

இதில் அடங்கும் என்று அவர் கூறினார். சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு உதவிடும் என்றும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். பீகார் மாநில அரசு கனிம வளத்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர தூபே கூறியுள்ளார். கனிம வளங்கள் முதலீடு தொடர்பாக பட்னாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். கனிம வளத்துறையின் ஒப்பந்த புள்ளிகள் தொடர்பான அனைத்து அம்சங்களும் இந்த நிகழ்ச்சியில் எடுத்துரைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். விருப்பம் உள்ள தொழில் நிறுவனங்கள் இதில் முதலீடு செய்யும் என்றும் அவர் கூறினார். பீகார் அரசின் ஒத்துழைப்போடு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற நடவடிக்கைகள் தொழில் முதலீடுகளை அதிகரிக்க உதவுவதோடு புதிய வேலைவாய்ப்புகளையும் உருவாக்கும் என்றும் திரு சதீஷ் சந்திர தூபே தெரிவித்தார். வேலைவாய்ப்பின்மை கடந்த மாதம் 5.1% குறைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தேசிய புள்ளியியல் அலுவலகம் மேற்கொண்ட ஆய்வில் இது தெரியவந்துள்ளதாக அதன் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன்படி ஊரக பகுதிகளில் வேலைவாய்ப்பின்மை 4.5% உள்ளது என்றும் நகர்ப்புறங்களில் இது 6.7% உள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் பீகாரில் உள்ள 500 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுடன் இன்று கலந்துரையாடினார். ராஜ்கிரில் உள்ள நாளந்தா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தேர்தல் நடைமுறைகளை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். பாரத் டாக்ஸி கட்டமைப்பின் கீழ் 800,000 ஓட்டுநர்கள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கூட்டுறவு துறையின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த பாரத் டாக்ஸி தில்லி, மும்பை, லக்னோ, சண்டிகர், ஜெய்ப்பூர், கான்பூர், புனே ஆகிய நகரங்களிலும் குஜராத்திலும் செயல்பாட்டில் உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த பாரத் டாக்ஸி அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 45,000,000 வாடிக்கையாளர்கள் பாரத் டாக்ஸிக்கான கைபேசி செயலியை பயன்படுத்தி வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானாவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பின்னர் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின்போது இதனை வெளியிட்ட அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சுதர்சன் ரெட்டி, இப்பணிகள் கடந்த ஜூன் மாதம் 25ஆம் தேதி தொடங்கி கடந்த 10ஆம் தேதி வரை நடைபெற்றதாக கூறினார். இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் 19ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் திரு சுதர்சன் ரெட்டி தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியை மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு தேவேந்திர பட்னாவிஸ் மகாராஷ்டிராவிற்கான வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதித்ததாக தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். உதம்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட ராம்நகர் வனப்பகுதியில் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த உளவு தகவலை அடுத்து பாதுகாப்பு படையினர் இந்த தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அப்பகுதி முழுவதும் பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். மேற்குவங்கத்தில் 4 மாடி தங்கும் விடுதியில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7 அதிகரித்துள்ளது. பீர்பூம் மாவட்டத்திற்குட்பட்ட தாராபித்தில் உள்ள இந்த அடுக்குமாடி தங்கும் விடுதியின் முதல் தளத்தில் அதிகாலை 5 மணியளவில் இந்த தீ விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2,00,000 ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். மணிப்பூரில் 6 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். கிழக்கு மற்றும் மேற்கு இம்பால் மாவட்டங்களுக்குட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் இவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களையும் பாதுகாப்பு படையினர் பறிமுதல் செய்தனர். மிசோரம் சட்டப்பேரவையின் 2 நாள் மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 25ஆம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் மாநிலத்தின் பாடலுக்கு ஒப்புதல் அளிப்பதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தோனேசியாவில் இன்று மீண்டும் நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 5.9 பதிவானது. புளாரஸ் மாகாணத்தில்

0: இன்று அதிகாலை இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாக அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை முகமை கூறியுள்ளது. பாகிஸ்தானில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீட்டு வசதி வழங்கும் திட்டத்திற்கான நிதியினை பிற திட்டங்களுக்கு மாற்ற அந்நாட்டு அரசு முடிவு செய்திருப்பது கவலையளிப்பதாக உள்ளது என்று உலக வங்கி கூறியுள்ளது. பலுச்சிஸ்தான் மாகாணத்திற்குட்பட்ட பகுதிகளில் வீட்டு வசதி திட்டங்களை மேற்கொள்வதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியை பிற பணிகளுக்கு மாற்றுவது அந்த மாகாணத்திற்கு கூடுதல் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் உலக வங்கி கூறியுள்ளது. ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியில் விக்னேஷ் வெமுலா மற்றும் சரண்யா தேவி இப்பதக்கங்களை கைப்பற்றினர். கானாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அபிஉதய் சௌத்ரி ஆயுஷ் மக்கீஜா இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்த இணை 21-16, 21-14 என்ற செட் கணக்கில் நைஜீரியாவின் ஜோசப் ஆபேல் செகுன் ஒபசாஞ்சோ இடோ இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வினில் தற்போது நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை அதன் தலைவர் திரு நிதின் நவீன் வெளியிட்டுள்ளார். மத்திய அமைச்சரவையை விரைவில் மாற்றியமைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். பாரத் டாக்ஸி கட்டமைப்பின் கீழ் 800,000 ஓட்டுநர்கள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தோனேசியாவில் இன்று மீண்டும் நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 5.9 பதிவானது. ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் UDFM 101.8 நேரம் 7:25. நேர்கள் தொடர்ந்து விவசாயிகளுக்கான அறிவிப்பு கேட்கும் முன்,
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
4: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
5: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க. 85%
3: வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
1: நேர்காணலை தொடர்ந்து கேட்கலாம் வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 20-21 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 12-13 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90-95% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 80-85% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 கிலோமீட்டர் அளவிற்கு வீசக்கூடும்.

விவசாயிகளுக்கான பொது ஆலோசனை. கேரட் பயிரில் துரு ஈ மேலாண்மைக்கு விதைத்த 45-50 நாட்களில் 1 ஏக்கருக்கு 4 கிலோ குளோரோதைலோரின் என்ற குருணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். முட்டைகோஸ் பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் 1 லிட்டர் நீரில் என்ற அளவில் கலந்து இலைவழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். குறுமிளகு வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு செடிக்கு ட்ரைகோடெர்மா அஸ்பாரேலம் அல்லது ஃபெசிலைசிஸ் சப்டிலியாசிஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் பிண்ணாக்கு 500 கிராம் இடலாம். மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும். காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறை. மேரக்காய், பாகற்காய், மிளகாய், பீன்ஸ் போன்ற செடிகளுக்கு நோயற்ற விதைகளை

தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழித்தல் வேண்டும். நாற்றங்கால் படுகைகளின் மீது நைலாலாவாயில் அல்லது வைக்கோல் கொண்டு மூட வேண்டும்.

0: நேரம் 7:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. தோட்டமும் தொழிலும்

0: இன்றைய நிகழ்ச்சியில் மரவள்ளிக்கிழங்கு சாகுபடி குறித்து நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியின் துவக்கமாக மரவள்ளிக்கிழங்கு சாகுபடி குறித்து கூடலூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி சசிதரன் அவர்களுடனான நேர்முகத்தின் இரண்டாம் பகுதி இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் ஜி ஜே ஜபராஜ்.
1: நேர்களே, இந்த வாரம் நம்மளுடைய நிகழ்ச்சியில மரவள்ளி கிழங்கு சாகுபடியை பத்தி தான் நம்ம பேச போறோம். அதற்காக கூடலூர் பகுதியிலிருந்து விவசாயி சசிதரன் அவர்களோட தான் பேசுறோம். வணக்கம்
2: சார். வணக்கம் சார்.
1: இப்போ 7 மாதங்கள் 8 அப்படின்போது கிட்டத்தட்ட இன்னொரு 4-5 மாதம் இருந்ததுன்னா 1 வருஷம் கூட ஆயிடும்னு நினைக்கிறேன். இப்போ அது கொஞ்சம் நீண்ட காலத்து பயிர் அப்படின்னு தான் சொல்லலாம் இல்லைங்களா?
2: நிச்சயமாக சார். இப்போ வந்து ஒரு சிலர் வந்து 1 வருஷத்துக்கு கூட அதை நிறுத்தி வைக்கிறாங்க. அது வந்து இன்னும் நல்ல மகசூல், அந்த கிழங்கு வந்து பெருசாக வரும், கொஞ்சம் நீளமாகவும் கூட வரும், நல்ல கனமாகவும் கூட இருக்கும் சார். அந்த மாதிரி மகசூல் நிறைய கிடைக்கணுன்றதுக்காக சிலர் வந்து அதை வந்து 1 வருஷம் வரைக்கும் வச்சு அதுக்கப்புறம் அறுவடை செய்கிறாங்க சார்.
1: இப்போ இது வந்து முதலீடு வந்து மற்றது, இப்போ மலை காய்கறி பயிர்களில் மற்ற பயிர்களை ஒப்பிடும்போது இது முதலீடு அவ்வளவோ அதிகமாக தேவைப்படுறதில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா 20 அல்லது 25,000 ரூபாய். இப்போ கேரட்னா விதைக்கே 25,000-30,000 ரூபா ஆகுது. இப்போ அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பரவாயில்ல தான் இல்லைங்களா?
2: நிச்சயமாக சார். இதுக்கு வந்து முதலீடு ரொம்ப குறைவு தான், மகசூல் ரொம்ப அதிகம். ஆனால் நிலம் வந்து எப்போதுமே எல்லா சமயங்கள்லையும் பண்படுத்தி எடுக்க முடியும்னு சொன்னால் அது கொஞ்சம் கஷ்டம். வெயில் காலங்களில் நிலத்தை வந்து நம்ம சீக்கிரத்தில் பண்படுத்தி எடுத்துடலாம். அதை வச்சு பார்க்கும்போது லாபம் தான் சொல்ல முடியும் சார். இப்போ கேரட்டு மற்ற காய்கறிகள்லாம் சொல்லும்போது நீங்கள் சொன்ன மாதிரிக்கு அதுக்கு விலையே விதைக்கு விலையே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்னொன்று இதில் லாபம்னு சொன்னாலுமே இன்னொரு பக்கம் 2 பாதுகாப்பு குறித்து கொஞ்சம் அச்சம் இருக்குது சார். அதாவது காட்டு விலங்குகளை பொறுத்த வரைக்கும் பன்றி, யானை, இந்த ரெண்டுனுடைய தொந்தரவு இதுக்கு கண்டிப்பாக சில சமயங்களில் இருக்கத்தான் செய்யுது சார். அதுக்குரிய அந்த பாதுகாப்பு நம்ம செஞ்சால் தான் இந்த லாபம் கிடைக்குமே ஒழிய, நம்ம சும்மா தோட்டத்துக்கு வேலி போடாமையோ அல்லது ரொம்ப கவனிப்பு இல்லாமையோ வச்சா நமக்கு இதில் நஷ்டம் தான் சொல்ல முடியும் சார்.
1: இப்போ இது வந்து கூடலூர் பகுதி நிறைய இடத்துல யானைகளோ அல்லது காட்டு பன்றிகள், அது போக இந்த காட்டு எருமைகள், இது போக மற்ற வனவிலங்குகள் தொல்லை கூட இருக்கும். இது வந்து இந்த மரவள்ளியை பொறுத்தளவில் அது வந்து ஏதாவது நாசம் பண்ணுதா, இல்லைனா அதை சாப்பிடக்கூடிய வாய்ப்பு இருக்குதா, இல்லைனா அதுக்கு ஏதாவது பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கணுமா?
2: நிச்சயமாக சார். வந்து சிலவர்

0: ரொம்ப குறைவு, நல்ல மகசூல் கிடைக்கும். ஆனால் வேலைக்கு ஆட்கள் வந்து குறைவுன்றனால அந்த ஒரு செலவு இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் லாபம் தான் சார். ஆனால் இந்த வனவிலங்குகள்னு சொல்லும் பொழுது யானை இதை ஒரே கையால் பிடுங்கி அந்த ஒரு ஏக்கரையோ அல்லது ஒரு பாதி இடத்தையோ வந்து நாசம் பண்ணிடும், சிலதை மிதித்து போட்டு நாசம் பண்ணும். அதே சமயத்தில் பன்றி ரொம்ப நாசம் பண்ணாது இருந்தாலும் அது வயிற்றுக்கு தேவையானது இப்போ ஒரு செடி அல்லது ரெண்டு செடி கூட, மூன்று நான்கு செடி கூட அது வந்து சாப்பிடும் சார். இப்போ வந்து ஒரு செடியில் 18 கிலோ அல்லது 15 கிலோ சிலது 10 கிலோ அந்த மாதிரி கிடைக்கும். இப்போ 4-5 செடிகளை வந்து ஒரு நாளைக்கு ஒரு பன்றி வந்து சாப்பிடுது அப்படின்னாக்கா, ஒன்று சாப்பிட்டா அது 5 செடியை வந்து சாப்பிடும். அதே சமயத்தில் 10 பன்றிகள் வந்தால் 50 செடியை சாப்பிட்டு அது நமக்கு நஷ்டத்தை உண்டாக்கும் சார்.
1: இப்போ அதுலேருந்து பாதுகாப்பாக இருக்கணும்னா அது என்ன, வேலி அதாவது எலக்ட்ரிக் வேலிகள் அந்த மாதிரி அமைக்க வேண்டியது வரணும் இல்லையா?
0: நிச்சயமாக சார். இப்போ வந்து பொதுவாக ஃபாரஸ்ட் பவுண்ட்ரி அந்த இடங்களில் வந்து பொதுவான ஒரு வேலி அமைக்கப்பட்டிருந்தா, மின்வேலி அமைக்கப்பட்டிருந்தா இந்த பன்றிகள் நடமாட்டம் ரொம்ப குறைவாக இருக்கும், யானைகள் நிச்சயமாக தடை பண்ண முடியும். அது இல்லாத பட்சத்தில் ஒரு சிலர் வந்து தனியார் அவங்க வந்து தோட்டங்களுக்கு அவங்க வந்து தனியாக செஞ்சுருக்கிறாங்க, வேலிகள் செஞ்சுருக்கிறாங்க. சிலருக்கு அந்த வசதி வாய்ப்பு ரொம்ப குறைவுன்றதுனால அதுக்கு வந்து பணம் நிறைய செலவழிக்கணும் அப்படின்றதுனால அவங்க வந்து சும்மா ஒரு தடுப்பு வேலிகள் மட்டும் வலை இந்த மாதிரி பச்சை கிரீன் நெட் அந்த மாதிரி சொல்லுவாங்க, அதை வந்து சுற்றி 4 கம்பு வச்சு அதை பண்ணுவாங்க. அதனால் சில நேரங்களில் வந்து பன்றிகளுடைய கண்களில் தட்டுப்பட்டால் அந்த வலையை கூட கிழிச்சிட்டு உள்ளே வந்து அதை சாப்பிட்டு போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது சார்.
1: அடுத்தது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இதனுடைய விலை எப்படி போகுமோ அப்படின்றது தான். இப்போ அது கிலோ கணக்கில் வந்து விலை போகுதா, இல்லைன்னா அது வந்து விவசாய நிலத்திலேயே வந்து வாங்கிறதுக்கு வருவாங்களா?
0: நிச்சயமாக சார், கிலோ கணக்கு தான், விவசாய நிலத்திலே தான் வந்து வாங்குவாங்க. கூடலூரில் இந்த இடங்களில் இருக்கக்கூடிய சிறு வியாபாரிகள் வந்து அதை வந்து எங்கள் தோட்டத்துக்கே வந்து வாங்குவாங்க. சில சமயங்களில் ரொம்ப மட்டமான விலைக்கு தான் அவங்க வாங்குவாங்க. நாங்கள் அவங்கள்ட்ட ஆர்கியூ பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி பண்ணி தான் இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் வந்து 10-20-30 வருஷமாக பண்ணிகிட்ருக்குறோம். அப்போயிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு வந்து 20 ரூபாய்க்கு மேலே இது வந்து போனதில்லை சார். 20 ரூபாய்க்கு மேலே அவங்க வந்து கிட்டத்தட்ட 30-40 அந்த மாதிரி கூட விற்கிறாங்க. ஆனால் 20 ரூபாய்க்கு ஒரு நியாயமான விலைன்னு சொன்னால் ஒரு 25 ரூபாய் நமக்கு கிடைச்சா அது லாபகரமாக இருக்கும். 20 ரூபாய்க்கு கீழே போனால் கொஞ்சம் நஷ்டம் தான் சார்.
1: இப்போது 20 ரூபா வந்ததுன்னா லாபம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ ஒரு ஏக்கரில் வந்து நீங்கள் முதலீடு வந்து 20,000 ரூபா, அதை எடுக்கும்போது சப்போஸ் ஒரு 20 ரூபாய்க்கு விற்றா எவ்வளவு லாபம் கிடைக்கும், அல்லது 25 ரூபாய்க்கு விற்றா எவ்வளோ லாபம் கிடைக்கும்?
0: வந்து ஒரு 25 ரூபாய்க்கு நமக்கு கிடைச்சா ஆள் கூலி, இப்போ பறிக்கிறதுக்கும் ஆள் கூலி இருக்குது சார். இப்போது ஆள் வந்து உடனடியாக கிடைக்காது, அது பறிக்கிறதுக்கு வந்து அந்த அவங்க சொல்கிற கூலி தான் நம்ம கொடுக்கணும். சில நேரங்களில் வந்து 1,000 ரூபா 1,500 ரூபா கூட அவங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து கூலி சொல்லுவாங்க. அந்த ஒரு நாள் முழுசாக கூட இருக்காது, அது வந்து அரை நாள் அல்லது 4-5 மணி நேரமாக தான் இருக்கும். அதுக்கு வந்து 1,500 ரூபா ஒரு நபர் வந்து கேட்பாங்க. ஏன்னா அது பறிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், இழுத்த உடனே சீக்கிரமாக வராது, அதுக்கு வந்து தண்டு கட்டி ரெண்டு பேர் வந்து இழுத்து எடுப்பாங்க. அதை வந்து அது மட்டும் இல்லை, அந்த பறித்து அதை வந்து செடியிலிருந்து அதை வெட்டி எடுப்பாங்க. கிழங்கு வெட்டி எடுத்து அது வேர்கள்லாம் சுத்தம் செய்து மண்ணெல்லாம் அதை நீக்கி இந்த மாதிரி அவங்களுக்கு சுத்தமாக கொடுக்கணும் சார். இதுக்கெல்லாம் ஆண்கள் கூலியும் பெண்கள் கூலியும் இருக்குது. இது நல்ல லாபகரமான விவசாயம்னு சொன்னாலும் கூட வேலையாட்கள் அதிகமாக இருக்கிறனால, வேலையாட்கள் வச்சு செஞ்சதுனால சில சமயங்களில் வந்து நமக்கு விலை அதிகமாக கிடைக்கல அப்படின்னாக்கா நமக்கு இது நஷ்டம் தான் சார். அதனால் ஒரு 25 ரூபா நமக்கு கிடைச்சா அது வந்து லாபகரமாக தான் இருக்கும் சார்.
1: அதான் இப்போ 25 ரூபா கிடைச்சிது அப்படின்னா 20,000 ரூபா முதலீடு. அப்போ 25 ரூபா மேலே ஒரு ஏக்கருக்கு இப்போது 20,000 ரூபா நீங்கள் முதலீடு போட்டீங்க, அதை எடுக்கும்போது ஒரு கிலோ 25 ரூபாய்க்கு விற்றதுன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக தோராயமாக எவ்வளோ லாபம் கிடைக்கும்?
0: நமக்கு தோராயமாக ஒரு லாபம்னு சொல்லப்போனால் ஒரு 40,000 ரூபா ஒரு லாபம் இருக்கும் சார். எந்த பாதிப்பும் இல்லாமல், மிருகங்கள் தொந்தரவு இல்லாமல், ஆட்கூலி ரொம்பவும் வராமல் இருந்தால் நமக்கு ஒரு 40,000 ரூபா லாபம் கிடைக்கும் சார்.
1: விவசாயிகள் அப்படின் போதே அது கொஞ்சம் அது சிரமத்துக்குரிய ஒரு லாபம் தான் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 40,000 ரூபா நீங்கள் லாபம் அப்படின்னா 40,000 ரூபா அப்படின்னு பார்க்க முடியாது. ஏன்னா 8 மாதம் நீங்கள் காத்திருக்கிறீங்க. அப்போது ஒரு மாதத்துக்கு ஒரு கூலி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே நம்ம வந்து 24,000 ரூபா, ஒரு 4,000 ரூபா கணக்கு போட்டாலே 24,000 ரூபாய்னா ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபா கணக்கு வரும். 10,000 ரூபா போட்டால் கூட 4 மாதம் 5,000 ரூபா ஒரு மாதத்துக்கு வருவானோ அப்படின்ற மாதிரி ஒரு ஆவரேஜாக எடுக்கலாமா? நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க அதை?
0: பெரும்பாலும் எந்த விவசாயியும் அந்த மாதிரி கணக்கு பார்க்கறதில்ல சார். அதாவது இப்போ ஒரு முறை செடியை வைக்கிறாங்க,

0: என்ன விலை சொல்றாங்களோ அந்த விலைக்கு கொடுத்து தான் ஆகணும் சார்.
1: பெரிய ஒரு சவால் தான். இதுக்கு மாற்று வழியா எப்படி யோசிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, அரசாங்கத்தில் ஏதாவது சலுகைகள் கிடைக்குமா, மானிய திட்டங்கள் ஏதாவது கிடைக்குமா, இல்லைன்னா விலை இல்லாத நேரங்களில் வேற ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் இப்போ மாதிரி அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா?
0: நிச்சயமா சார். இப்போ வந்து அரசாங்க சார்பாக எந்த விதமான நஷ்டம் கிடைக்கும்னு இது வரைக்கும் யாருக்கும் நம்பிக்கை இல்லை, அது வரைக்கும் யாருக்கும் அந்த மாதிரி அரசாங்கத்திலிருந்து கிடைச்சதும் இல்லை சார். நஷ்டம்தான் உண்டானதே ஒழிய வந்து பார்ப்பாங்க போயிடுவாங்க, அவ்வளோதான் சார். இப்போ வனத்துறையிலிருந்து வனத்துறை வனவிலங்குகள் மூலமாக தான் நிறைய வந்து நஷ்டங்கள் நமக்கு ஏற்பட்டிருக்குது இது வரைக்கும். வனத்துறையினர் வந்து பார்வையிடுவாங்க அப்புறம் போயிடுவாங்க, அவ்வளோதான். மற்றபடிக்கு நம்ம அவ்வளோ நாள் வந்து பிரயாசப்பட்டதெல்லாம் வீணாக போச்சு. இப்போ வந்து மாற்று வழின்னு சொல்லப்போனால் நிறைய விவசாயிகள் வந்துட்டு லாபம் இல்லாமல் போனதுனால சிலர் வந்து கூலி வேலைக்கே திரும்ப போயிருக்கிறாங்க, சிலர் மற்ற சில தொழில்களுக்கு கூலி வேலைக்கு இந்த மாதிரி போயிருக்கிறாங்க சார். அந்த மாதிரி இப்போ ஒரு சில விவசாயிகள் மட்டும்தான் சரி நமக்கு சொந்தமான நிலம் இருக்குதே இதை நம்ம வீணாக சும்மா விடக்கூடாதே ஏதாவது ஒன்று செய்வோமே, வந்தால் வரட்டுமே வராட்டியும் போகட்டுமே அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் தான் செய்கிறாங்க சார்.
1: கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய சவால் தான். இன்னொரு யோசனை கூட எனக்கு வருது, இப்போ மரவள்ளிக்கிழங்க வெளியில் அவங்களுக்கு விற்கும்போது இதை எவ்வளோ நாள் வந்து நம்ம அதாவது ஒரு குடவுனோ இல்லைன்னா அந்த மாதிரில அதை வச்சு நீங்களே அதை இப்போது நீங்கள் சொன்னீங்க ஏற்கனவே சிப்ஸ் போடுறதோ அல்லது மாவா பண்ணி விற்கிறதோ அதில் இன்னும் கொஞ்சம் லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா?
0: நிச்சயமாக சார், அது எங்களால் பண்ண முடியாது. எங்களால் வைக்க முடிஞ்சால் ஒரே நாள் தான் வைக்க முடியும், மறுநாளைக்கு அது நேரம் மாற ஆரம்பிச்சிடும். இப்போ சிப்ஸ் கடைகளில் வந்து அவங்க ஸ்டோரேஜ் வைக்கும்போது அவங்க சில காரியங்கள் செய்து அதை பதப்படுத்தி வைக்கக்கூடிய சில முறைகள் அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்களா இருக்கும். ஆனால் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இதை வந்து வைக்கிற அளவுக்கு எந்த விதமான வளர்ச்சி இன்ன வரைக்கும் இல்லை சார்.
1: இப்போ இது வியாபாரத்துக்கு கொண்டு போகும்போது தமிழ்நாட்டில் பல பகுதிகள் இருக்குது, அதே மாதிரி இங்கே பக்கத்தில் கேரளா இருக்குது, கர்நாடகா இருக்குது, எந்த இடங்களில் இது வந்து ஒரு டிமாண்ட் அதிகம்?
0: உண்மையில் கேரளான்னு தான் சொல்லணும் சார். கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மரவள்ளி இல்லாத ஹோட்டல் இருக்காது, மரவள்ளி சமையல் இல்லாத வீடுகள் இருக்காது சார். பெரும்பாலும் கேரளா மக்கள் வந்து நாங்கள் முன்னமே சொன்ன மாதிரிக்கு வந்து வந்து மீன் குழம்புக்கு இது ஒரு நல்ல பொருத்தமான ஒரு உணவாக இருக்கும், அதே சமயங்களில் வந்து பீஃப் அந்த கறிக்கு இது வந்து ஒரு பொருத்தமான உணவு. ஆகினால கேரளா பகுதி தான் இது வந்து அதிகமாக பயிரிடக்கூடிய இடமாகவும் இருக்குது, அதே சமயம் பயன்படுத்தக்கூடிய இடங்களும் கேரளாவாக தான் இருக்குது சார்.
1: மரவள்ளி கிழங்கோட இந்த கூடலூர் பகுதியில் பார்க்கும்போது நிறைய கிழங்குகள் நம்ம பேசலாம். இதோட சேர்த்து இன்னொரு கிழங்கு வந்து பார்க்கும்போது சக்கரவள்ளி கிழங்கு நிறைய அது வந்து பயிரிட முடியறது இல்லையா, அது ஒரு தரமானதாக கிடைக்கிறது இல்லையோ அப்படின்ற கேள்வியும் இருக்குது.
0: சக்கரவள்ளி ஒரு அருமையான உணவுப் பொருள் தான் சார். ஆனால் வந்து மரவள்ளி அளவுக்கு அது விவசாயம் பண்ணுறாங்களான்னு பார்த்தா இல்லை சார். ஏன்னா இப்போ வந்து அது இனிப்பு தன்மையுடையதாக இருக்கிறதுனால எல்லாரும் அது விரும்பி சாப்பிட்றாங்களா இல்லை, ஒரு சிலர் வந்து அதை விரும்பி சாப்பிட்றாங்க. இன்னும் வந்து அதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக அல்லது வந்து நிரந்தர உணவாக அது வந்து சாப்பிட்றாங்களான்னு பார்த்தா அது சாப்பிடக்கூடியதாக இல்லை. ஏன்னா சர்க்கரை வியாதி உள்ள நிறைய பேர் வந்து அதை வாங்க மறுக்கிறாங்க சார். அதனால இன்னொன்று விவசாயத்துலேயும் வந்து அது கொஞ்சம் கஷ்டமான பொருள் தான். இதுக்கு வந்து எலி தொல்லைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் சார். அதனால வந்து அதை பெரும்பாலும் ஏதோ ஒரு சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் தான் பண்ணுறாங்களே வழிய ஒரு பெரிய விவசாயமாக அது யாரும் விரும்பி பண்ணுறதில்ல சார்.
1: இப்போ மரவள்ளி கிழங்கு நடவு செய்யும்போது பக்கத்தில் மற்ற ஏதாவது பயிர்களும் சேர்த்து செஞ்சால் இன்னும் கொஞ்சம் லாபத்தை பெருக்கிறதுக்கோ அல்லது நஷ்டத்தை கம்மி பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்கா?
0: நிச்சயமாக இல்லை சார். மரவள்ளியோட வேற எந்த ஊடு பயிரையும் செய்ய முடியாது. மரவள்ளி செய்யும் பொழுது அதுக்கு வந்து அதனுடைய கிளைகள் வந்து ரொம்ப நிழலாக இருக்கிறதுனால அதுக்கு ஊடு பயிராகவோ அது பக்கத்திலேயே எந்த பயிரும் செய்ய முடியாது, மரவள்ளியை மட்டும்தான் அது செய்ய முடியும் சார்.
1: இதுவரைக்கும் இந்த மரவள்ளி கிழங்கு சாகுபடி குறித்தும் அதை எப்படி பராமரித்து ஒருவேளை லாபகரமாக தொழில் செய்யணும் அப்படின்றத நீங்கள் சொன்னீங்க. நிலையத்தின் சார்பும் நேரின் சார்பும் உங்களுக்கு நன்றி.
0: நன்றி சார், ரொம்ப நன்றி சார்.
2: இதுவரை மரவள்ளி கிழங்கு சாகுபடி குறித்து கூடலூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி சசிதரன் அவர்கள் உடனான நேர்முகத்தின் இரண்டாம் பகுதி இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ஜி ஜே ஜபராஜ்.
3: இனி கிராமிய பாடல்.

0: சும்மா போவியா?
1: கிராமிய பாடல் கேட்டீர்கள். தொடர்வது தகவல் களஞ்சியம்.
2: செம்மறி ஆட்டில் அனாதை குட்டிகளின் பராமரிப்பு. குறைந்த வயதில் சினையாகும் ஆடுகள் தலை ஈற்றாக இருந்தால் ஈனுவதற்கு சிரமப்படும். ஈன்ற வலியின் காரணமாக குட்டியை கவனிக்காது. இதேபோன்று வயதான ஆடுகளும் உடலில் சத்து குறைவால் ஈன சிரமப்படும். ஈன்றவுடன் படுத்துவிடும், குட்டியை கவனிக்காது. தாயாட்டிற்கு குட்டி ஈனும் போது நோய் இருந்தாலும் அல்லது பலவீனமாயிருந்தாலும் குட்டியை பேணாது. மேலும் குட்டி ஈனும் சமயத்தில் தாயோடு பயப்படும்படியாக ஏதேனும் சத்தம் கேட்டாலோ, பிற விலங்குகளிடமிருந்து தொல்லை ஏற்பட்டாலோ குட்டிகள் மீது பரிவு காட்டாமல் ஒதுங்கிவிடும். இந்த காரணங்களால் அனாதை குட்டிகள் உருவாகிறது. இது தவிர குட்டி ஈனும் போது தாய் ஆடு இருந்துவிட்டாலும் அக்குட்டி அனாதை குட்டியாகிவிடும். இந்த குட்டிகளை எவ்வாறு காப்பாற்றுவது? தாயாடுகள் ஈன்றவுடன் குட்டியை நக்காமல் இருப்பின் தாயின் பாலை குட்டியின் முகத்திலும் முதுகிலும் தடவலாம். குட்டியையும் தாயையும் தனியாக வைத்து பிடித்து பால் கொடுக்க செய்ய வேண்டும். தாயாடு இறந்துவிட்டால் அக்குட்டியை ஏற்கனவே குட்டியை பறிக்கொடுத்த வேறு தாயிடம் பால் குடிக்க விடலாம். அதிக பால் சுரப்புள்ள வெள்ளாடுகளிடம் தாயை இழந்த செம்மறியாடு குட்டிகளை பால் குடிக்க வைக்கலாம். குட்டிகளுக்கு சீம்பாலுக்கு மாற்றாக பசும்பால் 300 மில்லி லிட்டர், கோழி முட்டை 1 500 மில்லி லிட்டர் தண்ணீர், விளக்கெண்ணெய் மற்றும் மீன் எண்ணெய் ஒரு தேக்கரண்டியுடன் வைட்டமின் சொட்டு மருந்தையும் கலந்து செயற்கை சீம்பால் தயார் செய்து குட்டிகளின் உடல் எடையில் 1/10 என்ற அளவில் 3 மணி நேர இடைவெளியில் 4 முறை பிரித்து கொடுக்கலாம். பசும் பாலில் சம அளவு தண்ணீர் சேர்த்து காய்ச்சி ஆற வைத்து 7 நீக்கி புட்டியில் வைத்து அளிக்கலாம். செம்மறி ஆடுகளில் உற்பத்தி திறன் மேம்பட சில மேலாண்மை உத்திகள். இன்றைய காலநிலையில் கால்நடை பராமரிப்பு தொழிலில் குறைந்த மூலதனத்தில் சீரிய முறையான வருவாய் ஈட்டிக் கொடுக்கும் தொழில் ஆடு வளர்ப்பு என்பது திண்ணம். பழங்கால முறைகளுடன் நவீன உத்திகளையும் முறைப்படுத்தி செயல்படுத்தும் போது ஆடு வளர்ப்பு ஒரு நல்ல லாபம் ஈட்டிக் கொடுக்கும் தொழிலாக அமையும் என்பது உறுதி. இயற்கை மாற்றங்களால் வேளாண்மையை நம்பியிருக்கக்கூடிய மக்களின் வாழ்வாதார தேவையை பூர்த்தி செய்து கொடுத்து சமுதாயத்தில் ஓர் மனிதனாக செயல்பட வைப்பது ஆடு வளர்ப்பு தொழில் என்று சொன்னால் அது மிகையாகாது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த தொழிலில் உள்ள பிரச்சினைகளை கண்டறிந்து தீர்வு காணப்படும் போது ஆடு வளர்ப்பு விவசாய மக்களின் பொருளாதார நிலையை உயர்வடைய செய்வதுடன் நாட்டின் பொருளாதார நிலையும் மேன்மையடைய வாய்ப்புள்ளது. உற்பத்தி திறன் என்பது இடுபொருட்களுக்கும் உற்பத்தியாகும் பொருட்களுக்குமான விகிதம். அதாவது ஒரு குறிப்பிட்ட அலகு இடுபொருளின் மூலமாக எவ்வளவு அதிகம் உற்பத்தி செய்ய முடியும் என்பதற்கான குறியீடு. செம்மறி ஆடு வளர்ப்பில் இடுபொருட்களை மொத்தமாக பராமரிப்புக்கு ஆனவை மற்றும் மரபியல் சார்ந்தவை என இரு வகையாக பிரிக்கலாம். மரபியல் சார்ந்த நல்ல ஆடுகளை தேர்ந்தெடுத்து இனப்பெருக்கம் செய்து உற்பத்தி திறனை அதிகப்படுத்தலாம். தமிழ்நாட்டில் உள்ள செம்மறியாட்டு இனங்களில் உற்பத்தி மரபியல் திறன் சிறப்பாக இருந்த போதிலும் சுற்றுப்புற சூழ்நிலை சாதகமற்ற நிலையில் அமையும் போது மரபியல் உற்பத்தி திறனை முற்றிலும் வெளிப்படுத்த இயலாத நிலைக்கு தற்போது தள்ளப்பட்டு இருக்கின்றது. செம்மறி ஆடுகளின் இன்றைய நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது உற்பத்தி திறன் பாதிப்புக்கு உரிய காரணம் பற்றி அறிவோம். இனவிருத்தி பொலிக்கிடாக்களை பயன்படுத்தாமை. தற்போது செம்மறி ஆடுகளை பாரம்பரியமாக வளர்த்து வருபவர்கள் பொலிக்கிடாக்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுப்பது இல்லை. மேலும் தொடர்ந்து ஒரே கிடாவை பல ஆண்டுகளுக்கு இனவிருத்திக்காக பயன்படுத்துகின்றனர். இவ்வாறு பயன்படுத்தும் போது உள் ரத்த சொந்தங்கள் கூடி பிறக்கக்கூடிய பெட்டை ஆடுகளின் உற்பத்தி திறன் பெரிதும் பாதிக்கப்படுகிறது. இக்காரணங்களால் பிறக்கக்கூடிய குட்டிகளில் இறப்பு விகிதம் கூடியும் இனவிருத்தி பண்புகள் மற்றும் வளர்த்திறன் பாதிப்புடன் காணப்படுகின்றன. இத்துடன் ஆடு வளர்ப்போர் பொலிக்கிடாக்களை தங்கள் பட்டியில் இருந்தே தேர்வு செய்து விடுகின்றனர். இதை தவிர்த்து மாற்று மந்தைகளில் இருந்து பொலிக்கிடாக்களை தேர்வு செய்து இனப்பெருக்கத்திற்கு பயன்படுத்த வேண்டும். செம்மறி ஆடு வளர்ப்போர் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பொலிக்கிடாவை மாற்றுவதை முறைப்படுத்த வேண்டும். இதுவரை கண்டுள்ள ஆராய்ச்சி முடிவுகளின்படி 6 மாத உடல் எடைத்தான் அதிகமான மரபு வழி செல்லும் திறன் பெற்றுள்ளது. எனவே எதிர்கால கிடாக்களையும் பெட்டைகளையும் 6 மாத உடல் எடையை வழிகாட்டியாக கொண்டு தேர்வு செய்ய வேண்டும். முறையற்ற கலப்பினம். பெரும்பாலும் இதுவரை பரிந்துரைக்கப்பட்டது வெளிநாட்டு இனங்களுடன் கலப்பின பெருக்கம் செய்வதாகும். ஆனால் கலப்பின ஆடுகள் வறட்சிக்கு இலக்காகும், பகுதிகளின் மேய்ச்சல் பற்றாக்குறை, தட்பவெப்பநிலை, நோய் தாக்கம் ஆகியவற்றை தாக்குப்பிடிக்க முடிவதில்லை. அடுத்து முக்கியமாக கருதப்படுவது முறையற்ற கலப்பினத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு செம்மறி ஆட்டினங்களுக்கும் தனிப்பட்ட குணங்கள் உள்ளன. எனவே அந்தந்த பகுதிகளில் உள்ள செம்மறி ஆட்டு இனங்களில் மரபு சார்ந்த முன்னேற்றம் செய்ய வேண்டும். ஆகவே

0: தமிழகத்தில் உள்ள பிற இனக்கிடாக்களை வைத்து கலப்பினம் செய்வதை தவிர்க்கும்போது பின்பு வரக்கூடிய எதிர்மறை விளைவுகளை தவிர்த்து அந்த பகுதியில் உள்ள இடுபொருட்களை பயன்படுத்தி குறைந்த செலவில் நிறைவான லாபம் காண முடியும். விரைகள் உள்தங்குதல். செம்மறி ஆடுகளில் சுமார் 10% கிடா குட்டிகளில் 3 மாதத்திற்கு பிறகும் விரைகள் கீழிறங்காமல் வயிற்றிலே தங்கிவிடுவது உண்டு. இது பாரம்பரியம் சார்ந்த ஊனமாகும். கிடா குட்டிகள் நல்ல உடல் வளர்ச்சி, இறைச்சி, ஆட்டுக்கான தோற்றம், இனப்பண்புகள் எல்லாவற்றையும் கொண்டிருந்தாலும் விதைகள் கீழிறங்காமல் இருந்தால் பொலி கிடாவாக பயன்படுத்த முடியாது. இந்த குறையை வெகுவாக குறைக்க அத்தகைய கிடா குட்டிகளை ஈன்ற தாயாட்டையும் அதன் பொலி கிடாவையும் மந்தையிலிருந்து கழித்து விற்றுவிட வேண்டும். அவ்வாறு செய்வதால் விரைகள் இறங்காமல் இருக்கும் கிடா குட்டிகள் பிறப்பதை பெருமளவில் தவிர்க்கலாம். செம்மறி ஆடு இரட்டை குட்டிகளை ஈன்றால் கெட்ட சகுனம் என்று ஆட்டையும் குட்டிகளையும் விற்றுவிடுவர். இது தவறான கருத்தாகும். இரட்டை குட்டிகள் பிறப்பதற்கான காரணிகளில் மரபுக்கூறுகளின் பங்கு மிக முக்கியமானது. இரட்டை குட்டிகள் போடும் ஆடுகளின் எண்ணிக்கையை மந்தையில் அதிகரிக்க இரட்டை குட்டிகள் போடும் ஆடுகளையும் இரட்டையாக பிறந்த பெட்டை குட்டிகளையும் அதிக காலம் மந்தையில் தங்க வைக்க வேண்டும். இரட்டை குட்டிகளில் பிறந்த நல்ல வளர்ச்சியுள்ள கிடா குட்டியை பொலி கிடாவாக தேர்ந்தெடுத்து இனச்சேர்க்கைக்கு பயன்படுத்துதல் வேண்டும். இதன் மூலம் இரட்டை குட்டிகளின் பிறப்பு விகிதத்தை அதிகரிக்கலாம். இரட்டை குட்டிகள் போடும் ஆட்டின் மூலம் 30-50% வரை கூடுதல் வருமானம் கிடைக்கும். ஆடு வளர்ப்பில் ஈடுபடும் போது அதனுடைய நிலையைக் கண்டு தகுந்த தீவன தேவையை பூர்த்தி செய்வதை கருத்தில் கொள்ள வேண்டும். தற்போது ஆடுகளில் உற்பத்தி நிலை பாதிப்பிற்கு மிகவும் முக்கிய காரணங்களில் ஒன்றாக திகழ்வது சமச்சீர் தீவனம் மற்றும் தாது உப்புகள் பற்றாக்குறை. இனப்பெருக்க காலத்திற்கு முன்பு பொலிகிடாக்களுக்கும் பெட்டை ஆடுகளுக்கும் மேய்ச்சலுடன் சிறிது அடர்த்தீவனம் கொடுத்தால் ஆடுகளின் இனப்பெருக்கத்திறன் மற்றும் உற்பத்தி அதிகரித்து நல்ல பலனை தரும். மேய்ச்சல் குறைவாக உள்ள கோடைக்கால மற்றும் மேய்ச்சலுக்கு வெளியே போக முடியாத மழைக்காலங்களில் கைத்தீவன கொடுக்க வேண்டும். தவிடு, பின்னாக்கு, கடலை கொடி, கொள்ளுக்கொடி, உளுந்து பொட்டு, உடைத்த தானியம் போன்றவை சிறந்த கைத்தீவனங்கள் ஆகும். ஆடுகளை நோய்களிலிருந்து காக்க தடுப்பூசி போடுவதன் மூலம் ஆடுகளின் உடல் எடை குறைந்து குட்டிகள் இறப்பிற்கு வாய்ப்புள்ளதாகவும் பால் உற்பத்தி மிகவும் பாதிப்பதாகவும் காரணத்தை கூறி தடுப்பூசி போடுவதை ஆடு வளர்ப்போர் தவிர்த்து வருகின்றனர். நோய் கிளர்ச்சி வந்த பின்பு நோயை கட்டுப்படுத்த இயலாமல் மந்தையில் உள்ள ஆடுகளில் இறப்பை உண்டாக்கி பெரும் பொருளாதார இழப்பை தாங்களாகவே ஏற்படுத்திக் கொள்கின்றனர். இந்த நிலை மாற வேண்டும். நோய் கிளர்ச்சியினால் ஏற்படும் இழப்பை தடுக்க நோய்களை முறையாக இனம் கண்டு அவற்றை சரியான சிகிச்சைக்கு உட்படுத்தி நோயை குணப்படுத்தலாம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒவ்வொரு நோய்க்கும் தகுந்த தடுப்பூசி மருந்தினை தகுந்த காலகட்டங்களில் போட்டுக்கொண்டால் நோயின்றி செம்மறி ஆடுகளை காத்துக்கொள்ளலாம். ஆடுகளில் புழுக்களின் தாக்கத்தை சாண பரிசோதனை செய்வதன் மூலம் கண்டறிந்து கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி சுழற்சி முறையில் குடற்புழு நீக்க மருந்தினை உபயோகப்படுத்தி தகுந்த சிகிச்சை அளித்திடல் வேண்டும். பொதுவாக 3 மாத இடைவெளியில் 1 வருடத்திற்கு 4 முறை அந்தந்த இடத்திற்கும் மற்றும் புழுக்களின் பாதிப்பிற்கும் ஏற்றவாறும் குடற்புழு நீக்க மருந்துகளை உரிய காலத்தில் உரிய அளவில் கொடுக்க வேண்டும். ஆட்டுப்பண்ணையில் நல்ல ஆடுகளை தேர்ந்தெடுப்பதைப் போலவே தேவையற்ற ஆடுகளையும் அவ்வப்போது மந்தையிலிருந்து கழித்துவிட வேண்டும். அதாவது ஆண்டிற்கு 1 முறையாவது மந்தையில் உள்ள ஆடுகளின் எண்ணிக்கையை கணக்கிட்டு மந்தையில் உள்ள ஆடுகளில் 20% ஆடுகளை கழித்துவிட வேண்டும். வயதான ஆடுகள், 6 வயதிற்கு மேல் உள்ள ஆடுகள், பல்விழுந்த கிழட்டு ஆடுகள், 2 ஆண்டுகள் ஆகியும் சினை பிடிக்காதவை, பால் குறைவாக உள்ளவை, 2ஆம் ஈற்றில் கூட குட்டிகளை சரியாக பராமரிக்காதவை, வளர்ச்சி குன்றிய பெட்டை குட்டிகள், மெலிந்த ஆடுகள், 3 மாதத்திற்கு பிறகும் விரைகள் கீழிறங்காமல் இருத்தல், அடிக்கடி நோய்வாய்ப்படுபவை போன்றவற்றை பண்ணையிலிருந்து உரிய காலத்தில் கழிவு செய்ய வேண்டும். செம்மறி ஆடு வளர்ப்போர் இதுவரை கூறிய மேலாண்மை உத்திகளை ஆடு வளர்ப்பில் முறையாக கடைபிடித்து செயல்படுவதன் மூலம் உற்பத்தியை கூட்டி நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும்.
1: தகவல் களஞ்சியம் கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி M. தர்மராஜ், நிகழ்ச்சி அமைப்பு R. ராஜ்குமார்.

வேலைக்கு போற வழியில நாலு பாட்டு நச்சுது. உங்க நாளை சிறப்பா தொடங்க கேளுங்க டிரைவ் டைம் பீட்ஸ்.

0: நேரத்துக்காகவே காலையில 8:30 மணிக்கு.
1: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
2: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
0: இதோ உங்களுக்காக தான் ஓடிஎஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை சிநேகிதியே.
1: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுதந்திர தின கொண்டாட்டங்களை சீர்குலைக்க திட்டமிட்டிருந்த ISI ஆதரவிலான தீவிரவாத அமைப்பின் செயலை பாதுகாப்பு படையினர் வெற்றிகரமாக முறியடித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதுதொடர்பாக பாதுகாப்பு படையினர் 14 மாநிலங்களில் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் 200க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார். தீவிரவாத செயல்களுக்கு எதிரான உறுதியான நடவடிக்கைகளுக்கு எடுத்துக்காட்டாக இது திகழ்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட இந்த நடவடிக்கையின்போது ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மின்னணு உதிரி பாகங்கள் திட்டத்தின் கீழ் 31 திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இதற்கான ஆணைகளை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு வழங்கினார். இதன் மூலம் 7000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான முதலீடுகள் கிடைக்கும் என்றும் 10000 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தின்போது தேர்வு நடைமுறைகள் குறித்து முழுமையாக தணிக்கை மேற்கொள்ள அமைச்சர் அறிவுறுத்தியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதுதொடர்பான அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆய்வின்போது தேசிய தேர்வு முகமையின் 50% பணியாளர்கள் மாற்றப்பட்டுள்ளதாகவும் 10 தலைமை பொறுப்புகளுக்கு புதியவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்ததாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் மதிப்புமிக்க சொத்தாக ஓய்வூதியதாரர்கள் திகழ்கிறார்கள் என்று பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் அரசு துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான விருதுகளை வழங்கி அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான முதன்மை கட்டமைப்பாளர்களாக ஓய்வூதியதாரர்கள் உள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஓய்வூதியதாரர்கள் நலனில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்ற காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவினை கர்நாடக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இதுதொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. வழக்கின் விசாரணை வரும் 24 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டினால் நடைபெறும் குற்றச் செயல்களை தடுக்க தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காஞ்சிபுரம் மாவட்டம் படுநெல்லி கிராமத்தில் கோவில் திருவிழாவின்போது மதுபோதையால் ஏற்பட்ட மோதல் காரணமாக இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மாநிலத்தில் கடந்த 5 போதைப்பொருள் பயன்பாடு காரணமாக குற்றச் செயல்கள் அதிகரித்ததால் கடந்த ஆட்சியை மக்கள் நிராகரித்ததாக அவர் கூறியுள்ளார். புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக ஆட்சியிலும் இதே நிலை தொடர்வது ஏற்புடையது அல்ல என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வடசென்னை பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்து மீன்வளம் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், கொசஸ்தலை ஆற்றில் டன் கணக்கில் மீன்கள் செத்து மிதந்தது அதிர்ச்சியளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அது தொடர்பான அறிக்கையை பொதுவெளியில் வெளியிட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த செயற்கை பேரிடர் சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின்

0: ஆயுஷ் ஷெட்டி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 13-21, 21-19 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஷி யூ கியூவை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் பி வி சிந்துவும் மகளிர் இரட்டையர் பிரிவில் ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணையும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் அர்ஜுன் ஹரிஹரன் அம்சகருணன் இணையும் இரண்டாவது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். கானாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அபியுதய் சௌத்ரி ஆயுஷ் மக்கீஜா இணை பட்டம் வென்றது. அசர்பைஜான் ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் வைதேகி காளிதாசன் வெண்கலப் பதக்கம் வென்றார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சிங்ஃபில் கோப்பைக்கான செஸ் போட்டியின் ஆறாவது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா தொடர்ந்து இரண்டாவது இடத்தில் உள்ளார். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் தற்போது நடைபெற்று வருகிறது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 8:05. நேர்களை தொடர்ந்து கேட்கலாம் நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்பமான பாடல்களெல்லாம் வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி மூலமாக நீங்கள் கேட்கலாம். வாட்ஸ்அப் மூலமாக விருப்ப பாடல் கேட்கவிருக்கும் நேர்கள் 8300-1919-1018 அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய விருப்ப பாடல், அது இடம்பெற்ற படம், உங்கள் பெயர், நீங்கள் எங்கிருந்து அனுப்புகிறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸோடு அனுப்பலாம். தொடர்ந்து தொலைபேசி மூலமாக பாடல் கேட்கவிருக்கும் நேர்கள் 9-3-4-4-9-0-1-0-8 அப்படின்ற இந்த எண்ணிற்கும் 9-3-4-2-9-0-1-0-8 அப்படின்ற இந்த எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு உங்களோட விருப்ப பாடல்கள் கேட்கலாம். வெளியூர் நேயர்கள் 04-23 அப்படின்ற இணைப்பு எண்ணோட 2-9-6-6-7-8-1 அப்படின்ற இந்த எண்களுக்கும் உங்களுடைய விருப்ப பாடல்கள் நீங்க கேட்கலாம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல் கேட்கிருக்கும் நேயர் யார், எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக ஃபிங்கர் போஸ்ட் பகுதியிலிருந்து ஷைனி அவங்களுடைய விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் அந்த பாடல்

ஜானி திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடலை கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் 8:11 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியில தொடர்ந்து விருப்ப பாடல் கேட்டிருக்கும் நேயர் யாரு எங்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, மஞ்சூர் பகுதியிலிருந்து சிவகுமார் இவருடைய விருப்ப பாடல் கேட்டிருக்காரு. இவருக்காகவும் எல்லாருக்காகவும் அந்த பாடல்

இதே பூச்சூடவா திரைப்படத்திலிருந்து கேஜே ஏசுதாஸ் அவருடைய குரலில் கேட்ட இந்த பாடலோட நினைத்தாலே இனிக்கும் இப்பொழுதுக்கு நிறைவு பெறுகிறது. மீண்டும் 8:30 நிகழ்ச்சியினை தொடர்ந்து 8:45 நினைத்தாலே இனிக்கும் தொடரும். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.

0: பூவரசன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து விருப்ப பாடல் தெரிவிக்கும் நேயர் யார், எங்கிருந்து அப்படின்றத பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
1: நான் நீலகிரி மாவட்டம் மஞ்சூர்ல இருந்து சிவகுமார் பேசுறேங்க மேடம்.
0: ஓகே, சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்றைக்கு?
1: அதுக்கு முன்னாடி எங்களுடைய தனி பாசத்திற்குரிய அறிவிப்பாளரோட உங்க கூட இன்னைக்கு பேசுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி.
0: மிக்க மகிழ்ச்சி, எனக்கும் உங்களோட நேரது ரொம்ப மகிழ்ச்சி.
1: அதே மாதிரி மேடம்,
0: ஓகே சொல்லுங்க, என்ன பாடல்?
1: எனக்கு வந்து இந்த உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேங்கிற படத்துல இருந்து என்னை தொட்ட தென்றல் இன்று அப்படிங்கிற பாடலு இன்றைக்கு நம்ம மாவட்டத்துக்கு அடையாளமா திகழக்கூடிய 101.8 இந்த பண்பலையினுடைய நேயர்கள் ஒட்டுமொத்த என்னுடைய நண்பர்கள் ராமகிருஷ்ணன், சந்தோஷ், புவனேஸ்வரன்
0: கண்டிப்பாக உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. நேர்கள் தொடர்ந்து இந்த பாடல் கேக்குறதுக்கு முன்னாடி,
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் திரைப்படத்திலிருந்து கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சிக்கிட்டு இருக்க இந்த நேரம் 8:27 இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.

0: ಆಕಾಶವಾಣಿ. நேயர்கள் கேட்கவிருப்பது மாண்புமிகு இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு.
1: தஞ்சாவூர் சாஸ்திரா கல்வி நிறுவனம் பொறியியல் கல்லூரியாக ஆரம்பிக்கப்பட்டு 40 ஆண்டுகள் நிறைவு செய்திருப்பதையும், நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து பெற்று 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்திருப்பதையும் கொண்டாடும் விதமாக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இன்று பிற்பகல் 3 மணி அளவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமை விருந்தினராக பங்கேற்று சிறப்பித்தார். நிகழ்வில் தமிழ்நாடு கேரளா மாநிலங்களின் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அரலேக்கர் அவர்களும், மாநிலங்களவை உறுப்பினர் எஸ் கல்யாண சுந்தரம் அவர்களும் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் எஸ் வைத்திய சுப்பிரமணியன் அவர்கள் பல்கலைக்கழகத்தின் சிறப்புகளை எடுத்துரைத்தார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களின் உயரிய அறிவுறுத்தலின் பேரில் தமது நிறுவனத்தில் பல்வேறு முக்கிய மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக துணைவேந்தர் குறிப்பிட்டார். மாணவர்களின் நல்வாழ்வையும் நவீன கல்வி தரத்தையும் மேம்படுத்தும் நோக்கில் இம்மாற்றங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன என்று அவர் தெரிவித்தார். உலக புகழ்பெற்ற கணிதவியலாளர் ஸ்ரீனிவாச ராமானுஜன் அவர்களின் அசாத்தியமான திறமையையும் அவரது கணித பங்களிப்புகளையும் துணைவேந்தர் தனது உரையில் பெருமையோடு நினைவு கூர்ந்தார். மாணவர்களிடையே கணித ஆர்வத்தை வளர்க்கவும் ராமானுஜன் போன்ற ஆளுமைகளின் சிந்தனைகளை பின்பற்றவும் வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். துணைவேந்தர் முனைவர் எஸ் வைத்திய சுப்பிரமணியன் அவர்களின் உரையை தொடர்ந்து பல்கலைக்கழகத்தின் 6 புதிய திட்டங்களை தொடங்கி வைத்தார் இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள். விழாவில் சிறப்புரையாற்றிய தமிழ்நாடு கேரளம் மாநிலங்களின் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அரலேக்கர் அவர்கள், மாணவர்களின் ஒழுக்கம் பொறுமை நற்பண்புகள் ஆகியவை அவர்கள் வளர்க்கப்பட்ட விதம் குடும்ப சூழலில் இருந்துதான் தொடங்குகின்றன என்றார். பெரியோர்களின் வலுவான குடும்ப பிணைப்புகளும் பெரியோர்களை மதிக்கும் பண்பும் தான் இளையோரை தவறான வழிகளில் செல்லாமல் பாதுகாக்கும் அரணாக விளங்குகின்றன என்றும் குறிப்பிட்டார். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவதுடன் தங்களது குடும்ப விழுமியங்களையும் நல்ல பண்பாடுகளையும் காத்து தேச கட்டமைப்பிற்கு பங்களிக்க வேண்டும் என்று ஆளுநர் கேட்டுக்கொண்டார்.
2: It's a great pleasure to be here amongst you all celebrating this year, in fact celebrating this journey of success by the Shastra University. Shastra University has not impressed the people of Tamil Nadu only, but throughout our country Shastra's name has been impressed all over the people. They see this. It is really heartening to see the progress which have been done here. Thanks to all the people who founded this, all the people who have been heading this institute for last many, many years. They have in right perspective understood what is education, where it is needed, why it is needed, and to whom it is to be given. Real power which I see is here, sitting here. This is the power. This is the disciplined power. This is the dedicated power. This is the devoted power. And these people you who are sitting here have something in your mind. Today's educational institutions, they are providing all sorts of education to all our students, all our aspiring young people.

0: and we get everything that we want. We have different programs. There are many other collaborators also who are coming forward to help our students through the institutions. What we require today is we get everything. We will have to just ponder over one issue, whether all of us we get the correct samskaras in our institutions or not. Those samskaras are very much important. Unfortunately, our families do not have this samskar today. Family was the bond, that is the bond which we had throughout our years, in our ancestral years also, that was keeping us together, giving us all sorts of education, all sorts of samskara, how to behave with other people, how to behave with the elders, and how to behave in the society. Now that onus has come on the institutions of educational institutions. Thanks to all of you here. Let us hope for a better future. Let us contribute towards the Vikasit Bharat of Prime Minister Narendra Modi ji. We all will be part of it. That's all. Namaste. Nandri.
1: Tamil Nadu, Keralam, Manilangalin, Alunar, Rajendra Vishwanath, Aralekar, Avargalini, Urayai Thudarndu. Nigazhchiyil, Thalaimai Virundhinaraga Pangetru Sirappitha, India Kudiyarasu Thunai Thalaivar CP Radhakrishnan Avargal, Thalaimai Urayaatrinar. சாஸ்திர நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் ரூபி வெள்ளி விழா சிறப்புரை ஆற்றினார்.
2: ஆன்மீக உணர்வுடனும் பாரம்பரிய பெருமிதத்துடனும் பல்வேறு வகையில் சிறப்பாக கொண்டாடப்படும் தமிழ் மாதமான ஆடி மாதத்தில் தஞ்சாவூருக்கு வருகை தருவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புனிதமான ஆடி மாதத்தில் அனைவராலும் சிறப்பாக வழிபடப்படும் காவேரி அன்னைக்கு என்னுடைய வணக்கங்களை செலுத்துகிறேன். இந்த ஆடி 18 திருச்சியில் குழாய் நீரால் கொண்டாடப்பட்டதை நாம் அறிவோம். ஆனால் இன்றைக்கு ஒன்றை சொல்கிறேன், இறைவன் நல்லவர்களை சோதிப்பானே தவிர ஒருபோதும் ஏமாற்ற மாட்டான். விரைவிலேயே நம்முடைய மேட்டூர் அணை நிரம்பும் நிரம்பும் நிரம்பும், அதனுடைய 120 அடியை தொடும். தஞ்சையை விளைவிக்காவிட்டால் தமிழ்நாட்டிற்கு உணவு ஏது என்கின்ற நிலையில் இறைவன் நம்மை கைவிட மாட்டான். காவிரி என்பது வெறும் நதி அல்ல, தமிழகத்தின் நீண்ட நெடிய தொன்மையான கலாச்சாரம். வேளாண்மை மற்றும் மக்களின் வாழ்வியலோடு பின்னி பிணைந்த உயிர் நாடியாகும். காவிரியின் வளத்தால் செழித்த டெல்டா பகுதிகளின் மையமாக வரலாற்று பெருமை வாய்ந்த நம்முடைய தஞ்சை விளங்குகிறது. அதனால்தான் தஞ்சை தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என்றும் பெருமையுடன் அழைக்கப்படுகிறது. இலக்கியம், இசை, நடனம், ஓவியம், சிற்பம், கைவினை பொருள்கள், ஜவுளி, கட்டிடக்கலை, நீர் மேலாண்மை, சமையல் கலை, எதை சொன்னாலும் அதிலே தனி முத்திரை பதிக்கின்ற மண் எது என்று சொன்னால் நம்முடைய தஞ்சை மண் என்பதை பெருமையோடு பறைசாற்ற முடியும். தஞ்சையின் வீணை தஞ்சாவூர் பொம்மை. தஞ்சாவூர் பொம்மை என்று சொன்னால் ஏதோ தலையாட்டி பொம்மை என்று நீங்கள் நினைக்க கூடாது. எப்படி சாய்த்தாலும் நான் கவிழ மாட்டேன், நிமிர்ந்து நிற்பேன் என்பதுதான் அதனுடைய அடையாளம். 1000 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றை பேசும் உலக புகழ் பெற்ற பெரிய கோயில் பிரகதீஸ்வரர் திருக்கோயிலை எழுப்பிய மாமன்னன் ராஜராஜ சோழனின் வரலாற்று சிறப்புமிக்க மண்ணில் நான் இன்றைக்கு நிற்பது உண்மையிலேயே பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. ராஜராஜ சோழன் மட்டுமல்ல, அவனுடைய மகன் ராஜேந்திர சோழன் தான் அவனுடைய காலத்தில் உலகத்திலேயே மிகப்பெரிய கடற்படையை வைத்திருந்தான். அவன் கட்டிய கோயில்கள் தான் இன்றைக்கும் இந்தோ சீனா வரை பரவி கிடக்கிறார். கடாரத்திலே இருந்து இந்தோ சீனா வரை அவன் கட்டி ஆண்டிருக்கிறான் இலங்கை உட்பட. இத்தகைய வரலாற்று பாரம்பரியம் மிக்க அறிவுசார் வளம் நிறைந்த இந்த தஞ்சை மண்ணில் நவீன கல்வி, ஆராய்ச்சி மற்றும் புதுமை சிந்தனையை வளர்க்கும் சிறப்பு மிகுந்த நிறுவனமாக சாஸ்திரா பல்கலைக்கழகம் திகழ்கிறது. எப்பொழுதெல்லாம் நல்லவை போற்றப்படுகின்றதோ தானாக அந்த நல்ல சமுதாயம் அமைந்துவிடும். யாரும் கட்டி எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அதில் சாஸ்திராவினுடைய பங்கு ஒரு உன்னதமாக இருப்பது நமக்கெல்லாம் பெருமை சேர்க்கின்றது. இந்த சாஸ்திரா பல்கலைக்கழகம் 100 ஆண்டுகளை மட்டுமல்ல 1000 ஆண்டுகளை தாண்டியும் இந்த மண்ணிற்கும் இந்த மக்களுக்கும் தொடர்ந்து கல்வி சேவை ஆற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனை.
1: தஞ்சை மண்ணின் பெருமைகளை எடுத்துரைத்த இந்திய குடியரசு துணைத் தலைவர் அவர்கள்

0: நேரம் 8:43:30 ஆகாஷ்வாணி.
1: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம், அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள், அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல், சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு, வானொலி

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 8:45. தொடர்ந்து நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில விருப்ப பாடல்கள் எல்லாம் கேட்கலாம். நம்ம நிகழ்ச்சியில இணைந்திருக்கும் நேயர் யாரங்கிறது பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: மேடம்
0: வணக்கம். சொல்லுங்க, யாரங்கிறது?
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர் பேசுறேன் மேடம்.
0: ஓகே, சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்றைக்கு?
1: முதல்ல மேடம், இந்த எதிர்ப்பு 4 மணிக்கு ரொம்ப பட்டை கிளப்பிட்டீங்க மேடம், இந்த தமிழ் பேசுட்டு.
0: மிக்க நன்றி, மிக்க நன்றி, ரொம்ப நன்றி. கண்டிப்பா தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்டுட்டே இருங்க. அதே மாதிரி என்ன பாடல் இன்றைக்கு?
1: வைதை காத்திருந்தால் அழகு மலரால.
0: கண்டிப்பாக இந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ODFM 101.8 உடன்.

0: வைத்தியகி காத்திருந்தால் திரைப்படத்திலிருந்த ஜானகி டி எஸ் ராகவேந்தர் இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியில தொடர்ந்து விருப்ப பாடல் கேட்கவிருக்கும் நேயர் யாருங்க? ஹலோ, வணக்கம்.
1: அன்பு சகோதரிக்கு அழகான இரவு வணக்கங்களுடன். அன்புடன், நான் ராஜு, ஊட்டி சென்ட் மேரிஸ்ல இருந்து. நலமா இருக்கீங்களா சிஸ்டர்?
0: நலமா இருக்கும் ராஜு, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் சிஸ்டர்.
0: அருமை, சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்றைக்கு?
1: சிஸ்டர், எனக்கு கவிதை பாடம் அழகியல இருந்து எப்பம் ஃப்ரெண்ட்ஸ் குடும்பத்தாருக்கும், ஆர்ஜிஎஸ் குடும்பத்தாருக்கும், தங்கள் குடும்பத்தாருக்கும், நினைத்தால் நினைத்திருக்கும் அனைத்து அன்புள்ளங்களுக்காகவும் கண்ணே என் கண்மணிய பாடலை காற்றளித்தருக்கு வாய்ப்புக்கு நன்றி, மகிழ்ச்சி.
0: மிக்க நன்றி. இந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: கவிதை பாடும் அலைகள் திரைப்படத்திலிருந்து மனோ சித்ரா இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு நேயர் யார் எங்கன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? யார் எங்கிருந்து?
1: நானும் நல்லா இருக்கிறேன். நான் யானக்காட்டு பகுதி மணியாசன்.
0: ஓகே, சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இருக்கீங்க?
1: தனியார் பாகம் படத்திலிருந்து பூவை நீ யாருக்காக சொல்லி மாறியிருந்தேன்.
0: கண்டிப்பாக உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் நிறைவு பாடலாக அந்த பாடல். இணைந்திருங்கள் OTFM 101.8 உடன்.

மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் தனியாத தாகம் திரைப்படத்திலிருந்து கேட்டோம். கேட்ட இந்த பாடலுடன் இன்றைய நினைத்தாலே இனிக்கும் நிறைவு பெறுகிறது.

0: BJP announces new team of national office bearers. Indians in Qatar can now send money home through UPI from post offices. And in men's cricket, India take 178-run lead after restricting Sri Lanka to 284 in first innings of Gaul Test. That's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசு முன்னெடுத்துள்ள போதையில்லா இந்தியா இயக்கம் குறித்தும் இதன் வாயிலாக மேற்கொள்ளப்பட உள்ள நடவடிக்கைகள் குறித்தும் தன்னுடைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ். வணக்கம் சார்.
4: வணக்கம் மேடம்.
5: வளர்ச்சியடைந்த இந்தியா அப்படின்ற இலக்கை அடையக்கூடிய வகையில் போதைப் பொருட்கள் இல்லாத இந்தியா அப்படின்ற ஒரு இயக்கத்தை பிரதமர் தொடங்கி வைத்திருக்காங்க. இந்த இயக்கம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
4: 80வது சுதந்திர நாளை கொண்டாடக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு தருணத்தில் நாம் நிற்கிறோம். என்னென்னா, இன்னும் வந்து நம்ம அடுத்த 20 ஆண்டுகளில் 2047 நம்முடைய 100வது சுதந்திர நாளை நாம் கொண்டாட இருக்கிறோம். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் இந்த ஏஜிங், அதாவது வயதாவது என்பது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக மாறியிருக்கிறது. ஜப்பான் ஆகட்டும் அல்லது பிரிட்டன் ஆகட்டும், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜிங் பாப்புலேஷன் சொல்லுவாங்க, அதாவது முதியோர்களுடைய எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்து விட்டது. அப்போ அங்கே உழைக்கக்கூடிய கரங்கள், இளையோர் கரங்கள் வந்து மிகவும் குறைவாக இருக்கின்றன. அப்போ அங்கே தேவைப்படக்கூடிய மனித உழைப்பை கொடுப்பதற்கு போதிய கரங்கள் அங்கே இல்லை என்பது ஒரு மிகப்பெரிய அபாயமாகவும் சிக்கலாகவும் வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வரோம். இந்த இடத்துல நாம் இந்தியா வந்து ஒரு மகத்தான ஒரு வாய்ப்போடு இருக்கிறது. என்ன வாய்ப்பு? இந்தியாவில் கிட்டத்தட்ட 54% என்பவர்கள் இளைஞர்கள் மட்டும்தான். அப்படின்னா என்ன, இவர்கள் அத்தனை பேருமே உழைக்கக்கூடியவர்கள், இந்த நாட்டை வளப்படுத்தக்கூடியவர்கள், இந்த நாட்டினுடைய எதிர்காலத்திற்கு இவர்கள் தான் வந்து முகவரியாக இருக்கப் போகிறவர்கள். அப்போ இயல்பாக நீங்கள் இப்படி யோசித்து பாருங்கள், 2047 நாம் 100வது ஆண்டை கொண்டாடும் பொழுது நிறைய இளைஞர்கள் நம்மிடம் இருக்கப் போகிறார்கள், வலிமையான இளைஞர்கள் நம்மிடம் இருக்கப் போகிறார்கள். இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை அவர்கள் தான் வந்து முன்னெடுத்து செல்ல போகிறார்கள். அந்த சமயத்தில் இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு இடராக ஒரு விஷயம் வந்து இருக்கிறது. என்ன அப்படின்றால், இந்த போதை பழக்கம், போதை பொருள் பயன்பாடு என்பது. இப்போ இதுக்கு பின்னாடி ஒரு வர்த்தகம் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு சர்வதேச அளவில் எல்லாரும் வந்து இது ஒரு தொழில், அதை வந்து பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த சட்டவிரோத கும்பல்கள் வந்து அதை செய்கிறார்கள், அதை ஏற்றுமதி செய்கிறார்கள், இறக்குமதி செய்கிறார்கள். இதெல்லாம் வந்து ஒரு அதனுடைய பொருளாதாரம் என்ற பார்வையில் மட்டும் அதை அணுகக்கூடியவர்கள் இருக்கு.
5: இதில் இன்னொரு விஷயத்தை பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். என்னன்னா, இந்த போதை அப்படின்ற விஷயத்துல புழங்கக்கூடிய அந்த பணம் அப்படின்றது தீவிரவாத அமைப்புகளுக்கு கொண்டு செல்லப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் கூட இருக்கு.
4: நிறைய அதில் வந்து நீங்கள் மாற்றுக்கருத்து கிடையாது. நம்ம அதனுடைய பின்னணி நோக்கத்திலேருந்து நாம் ஆரம்பிப்போம். அதாவது ஒரு நாடு இளைஞர்கள் வளமாக இருக்கிறார்கள், அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள், அவர்களால் வந்து நாட்டை வளப்படுத்தி விட முடியும் என்றால் எப்படி அந்த வளத்தை தடுப்பது, எப்படி அந்த வளர்ச்சியை தடுப்பது, எப்படி அதை முடக்குவது? இளைஞர்களை முடக்கிவிட்டால், அந்த உழைக்கும் கரங்களை முடக்கிவிட்டால் நாம் வந்து அந்த நாட்டினுடைய வளர்ச்சியை முடக்கிவிட முடியும். இது சர்வதேச நாடுகள் பலதனுடைய ஒரு எண்ணமாக நிச்சயமாக இருக்கிறது. அப்போ அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நம்ம இவர்களுடைய போதையை வந்து நம்ம வந்து பழக்கத்தை நீங்கள் வந்து போதைப் பொருளுடைய பயன்பாட்டையும் போதைப் பொருளை கிடைப்பதை வந்து சுலபமாக்கி விட்டோம் என்றால் இந்த பழக்கமானது நிச்சயமாக அவர்களை உழைக்கும் திறனற்றவர்களாக மாறிவிடுவார்கள். அவர்களுடைய உழைப்பு என்பது வீணாகிவிடும். அப்போ இந்த வீணாகக்கூடிய ஒவ்வொரு மனிதருடைய உழைப்பும் இந்த நாட்டுக்கு செல்ல வேண்டிய விஷயம், அதை வந்து செல்லாமல் தடுத்துவிட்டால் அது வந்து பெருவெள்ளமாக மாறிவிடும். அப்போ இயல்பாகவே நாம் இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய 6.7% பொருளாதார வளர்ச்சி என்பதோ அல்லது 8% வளர்ச்சியை நோக்கி நாம் நகர வேண்டும் என்பதோ அல்லது நம்ம வந்து நம்ம தமிழகத்தை பொறுத்தவரையும் கூட பார்த்தீங்கன்னா நம்ம 1.5 trillion எக்கானமின்னு நம்ம பேசுகிறோம். அப்போ இந்திய அளவில் அதே மாதிரி நம்ம பேசுகிறோம். ஸோ நம்முடைய இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 கோடி நாம் தொட வேண்டும் என்றும் அந்த இலக்குகளை நோக்கி நாம் வந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கேற்ப தொழில்களத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம், அதற்கேற்ப நம்முடைய பயிற்சிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம், முதலீடுகளை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்போது இந்த அத்தனைக்குமே எது அடிப்படை? இங்கே இருக்கக்கூடிய உழைக்கும் கரங்கள் தான், இளைஞர்கள் தான். அப்போது இளைஞர்களை நீங்கள் முடமாக்கிவிட்டால், அவர்களை சிந்தனை ரீதியாக நீங்கள் சரிவில்லாதவர்களாக மாற்றிவிட்டால் நிச்சயமாக இந்த வளர்ச்சியானது தடைபட்டுவிடும். இது வந்து ஒரு நிச்சயமாக சர்வதேச அளவில் பல நாடுகள் இதை ஈடுபடுவதாக நமக்கு தகவல்கள் வருகின்றன. நமக்கு இது யாரையும் குறிப்பிட்டு சொல்வது என்பது சாத்தியமில்லை. அப்போது இயல்பாகவே நம்முடைய இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்பது, இதற்கு பின்னணியில் இருந்து செயல்படக்கூடிய அமைப்புகளையோ அல்லது அதற்கான நோக்கத்தையோ நம்மால் யூகிக்கத்தான் முடியும். ஆனால் என்ன செய்ய முடியும்? இந்த பழக்கத்தை நம்மால் நிறுத்த முடியுமா?

0: நிறுத்த முடிவான வாய்ப்பு என்ன, அதுதான் நம்முடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்குது. இன்னொரு வகையில் நம்ம இதை இப்படியும் திருப்பி பார்ப்போம். என்னென்னா, ஒருத்தர் அந்த இடத்துலேருந்து வந்து ஒரு நோக்கத்துக்காக செயல்படுறாருன்னா அதற்கு இலக்காக கூடியவர் இந்த பக்கம் இருக்கிறார் இல்லையா, அவர் இளைஞர். அப்போ இந்த இலக்காக கூடிய இளைஞர் வந்து என்ன சிக்கலோடு இருக்கிறார், அவருக்கு ஏதோ மனநல பாதிப்புகள் இருக்கின்றன, அவருக்கு ஏதோ குறைகள் இருக்கின்றன, அவர் ஏதோ வாழ்க்கையில் ஏதோ அடைய வேண்டிய விஷயங்களை அடைய முடியாமல் போகிறார், அல்லது அவருக்கான ஒரு வெளிப்பாடு என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது. அப்போ இங்கே வந்து இவர் வல்னரபிள்னு சொல்லுவார், அதாவது இவர் வந்து பாதிப்புக்கு உள்ளாவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்கள் பட்டாளம் இங்கே இருக்கிறது. அப்போ இவர்களுக்கு மனரீதியான ஒரு பலத்தையும் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அப்போ இந்த பக்கம் நாம் போதுமான அளவு இவர்களை இளைஞர்களை மனரீதியாக வலுவாக்கி விட்டோம் என்றால் இப்படிப்பட்ட பழக்கத்திற்கு இவர்கள் அடிமையாக மாட்டார்கள். அப்போ இரண்டு பக்கமும் நாம் வந்து இதை எப்படி வந்து சமப்படுத்துவது, பொருள் ஒன்று கிடைக்காமல் இருக்க வேண்டும், அப்போ போதைப்பொருள்கள் தடுப்பது என்பது மிகப்பெரிய ஒரு முயற்சி. அதை வந்து இந்திய அரசாங்கம் கடுமையாக மேற்கொண்டிருக்கிறது. அதற்கான தடுப்பு முயற்சிகளும் அதற்கான தண்டனைகளும் அதுக்கு மீது போடப்பட்ட வழக்குகளும் மிக அதிகமாக இருக்கின்றன. அது வந்து ஒரு கடுமையான ஒரு முயற்சியை மத்திய மாநில அரசாங்கங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. அது ஒரு புறம். இந்த பக்கம் இளைஞர்களை நாம் தயார் செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு போதைப் பொருள் பழக்கத்திற்கு நீங்கள் ஆளாகாமல் இருக்க வேண்டும். அப்போ அந்த ஆளாகாமல் இருப்பது என்பதுதான் இந்த முயற்சி, போதையில்லா இந்தியா என்ற இந்த ஒரு திட்டத்தினுடைய நோக்கம். வந்து 100 வாரங்களுக்கு இதை வந்து மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. அப்போ என்ன என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால், இவ்வளவு சிரமப்பட்டு படிக்க வைத்து இந்த இளைஞர்களை நாம் உருவாக்குகிறோம், அவர்களுக்கு புத்திசாலிகளாக உருவாகிறார்கள், ஆனால் ஏதோ ஒரு இடத்தில் பாதை தவறி போகிறார்கள். அந்த எண்ணத்திற்காக அந்த மாதிரியான பாதை தவறி போகிறார்கள் என்பதை நம்மால் யூகிக்க முடியவில்லை, கண்டுபிடிக்க முடியும். அல்லது கண்டுபிடித்தாலும் நாம் அதை வந்து படிப்படியாக நாம் அதை சீர் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் அதை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்றால், இந்த போதை பழக்கமானது என்ன விதமான தீங்குகளை ஏற்படுத்தும், உங்களுக்கும் ஏற்படுத்தும், உங்கள் சமுதாயத்துக்கு ஏற்படுத்தும், உங்கள் குடும்பத்துக்கு ஏற்படுத்தும், நீங்கள் சார்ந்து வாழக்கூடிய இந்தியாவுக்கு என்ன விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை பற்றிய ஒரு விழிப்புணர்வை அவளுக்கு ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த 100 வாரங்களும் அந்த முயற்சியைத்தான் மத்திய அரசாங்கம் செய்ய இருக்கிறது.
1: நிச்சயமா சார், இந்த 100 வார கால இந்த செயல் திட்டம் அப்படின்றது தற்போது இருக்கக்கூடிய இந்த உலக சூழல்ல எந்த அளவுக்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது சார்?
0: மிக அவசியமான ஒன்று. சர்வதேச அளவிலையும் சரி, இந்தியாவிலையும் சரி, பல நாடுகளில் எண்ணற்ற போதைப் பொருள் வஸ்துக்கள் வந்து இன்னைக்கு சுலபமாக கிடைத்து கொண்டிருக்கின்றன. அப்போ அரசாங்கம் மிக கடுமையாக, அதுவும் குறிப்பாக நமது அரசாங்கம் இல்லை, ஒவ்வொரு நாட்டினுடைய அரசாங்கமும் இதை கடுமையாக வந்து சட்டங்கள் போட்டு தடுத்து வருகிறது. இன்னும் சொல்லப்போனால் மரண தண்டனை அளவுக்கு கூட நீங்கள் பல நாடுகளில் வந்து இந்த போதைப் பொருள் கடத்தலுக்கு வந்து தண்டனையாக வழங்குகிறார். அதனால முடங்கி போகக்கூடிய சமுதாயம், இளைஞர்களுடைய ஒரு உழைப்பு, அவருடைய வாழ்வாதாரத்தை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டினுடைய தலைமையும் இதை நிச்சயமாக ஒழித்தே தீர வேண்டும் என்று தான் ஒவ்வொரு நாடுமே நினைத்து வருகிறது. அதனால தான் அவங்க அது கடுமையான சட்டத்தை போட்டு தடுக்கிறாங்க, அந்த புழக்கத்தை வந்து முழுமையாக தடுக்கிறாங்க. இது தடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா இதற்கான மாற்று வழிகளை கடைபிடித்து பல்வேறு உற்பத்தியாளர்களும் அதை வந்து அந்தந்த நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான வழிமுறையை தேடும். இது வந்து ஒரு மாதிரி அந்த போலீஸ் திருடன் மாதிரியான ஒரு மோதலாக தான் இது இருக்கிறது. ஆனால் அரசாங்கம் இன்னும் பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டிருக்கு. ஆனால் நமது அரசாங்கம் இதனுடைய இன்னொரு பகுதியை கையில் எடுத்துக்கொண்டிருக்கு. அதாவது தடுப்பு என்பதற்கும் அதுக்கான ஒரு போலீஸ் ரீதியான ஒரு பல்வேறு அமைப்பு ரீதியான முயற்சிகள் என்பது ஒரு பக்கம், அது வந்து கண்டிப்பாக அரசாங்கம் செய்து தான் தீர வேண்டும், செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதில் பாதிக்கக்கூடிய தனி நபர்களை குறிவைத்து இந்த இயக்கமானது இந்தியாவில் இப்போது 100 வாரங்களுக்காக தொடங்கப்பட்டிருக்குது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது பயன்படுத்துபவர் இல்லை என்றால் அதற்கான பொருளுக்கான தேவை என்ன? அப்போ இயல்பாகவே நாம் எங்க இடத்துல நம்ம இந்திய அரசு வருகிறது என்றால், இந்த பயன்படுத்தக்கூடியவர்களை நாம் விழிப்புணர்வு பெற செய்து விட்டோம் என்றால் அவள் தொடக்கூட மாட்டார்கள், அவர்கள் அந்த பக்கம் போகவே மாட்டார்களே. அப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு உந்துதலால், ஏதோ சொல்ல முடியாத பல்வேறு காரணங்கள் இருக்கலாம், அதனால நீங்க வந்து அந்த மாதிரியான ஒரு பழக்கத்துக்கு நீங்கள் ஆட்பட்டு விடலாம் என்றால், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கூட உருவாகாமல் தடுப்பது எது? அப்போது நீங்கள் வந்து இதெல்லாவற்றையும் களைவது என்பது அவசியமாக இருக்குது. அதற்கு தான் இந்த 100 வாரங்களுக்கான ஒரு திட்டமாக அவர்கள் வந்து கையில் எடுத்திருக்கிறார்கள். அந்த 100 வாரங்களின் வாயிலாக இந்த இளைஞர்களிடம் போய் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி, எந்த காரணத்தை கொண்டும் உங்களுக்கான சிக்கல்கள் இருக்கலாம், மனச்சிக்கல்கள் இருக்கலாம், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போயிருக்கலாம், நீங்கள் வந்து எந்த விதமான ஒரு பிடிமானமும் கூட இல்லாமல் இருக்கலாம், இது எல்லாவற்றுக்கும் தீர்வு போதை அல்ல. இது எல்லாவற்றுக்கும் தீர்வு நிச்சயமாக வெளியே இருக்கிறது, அதற்கான மாற்று இருக்குது, நீங்கள் உங்களை வளப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன, ஆனால் எந்த வகையிலும் அது போதைதான் அதற்கான தீர்வு என்ற இடத்திற்கு நீங்கள் போய்விடக்கூடாது என்பதை பற்றிய விழிப்புணர்வைத்தான் இந்த அடுத்த 100 வாரங்களில் மத்திய அரசாங்கம் செய்ய இருக்கிறது.
1: நிச்சயமா சார், ஒரு புறம் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு காவல் படை அந்த மாதிரி விஷயங்களை வந்து அரசு மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழல்

0: இன்னொரு பக்கம் பாதிக்கப்படக்கூடிய அந்த தனிநபர்களை வந்து இலக்கா வைத்து அவர்களுடைய அந்த மனதை இதுல பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற அளவுக்கு தயார்படுத்தக்கூடிய ஒரு நிலையையும் வந்து ஏற்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. இப்போ ஒவ்வொரு வாரமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 100 வார காலத்திற்கு வந்து ஞாயிற்றுக்கிழமைகள்ல வந்து இயக்கம் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. என்ன மாதிரியான விஷயங்கள் முன்னெடுக்கப்படும் சார்? இதுல
1: விரிவான திட்டமிடல் தான் இதுக்கு பின்னாடி போயிருப்பதாக தெரிகிறது. என்னன்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய தனியார் அமைப்புகள், தன்னார்வ தொண்டர் அமைப்புகள், ஆன்மீக அமைப்புகள் அத்தனை பேரையுமே ஒருங்கிணைத்து இந்த 100 வாரத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கலை, பண்பாடு, ஓவியம், நடனம், பேச்சு போட்டி இந்த மாதிரி ஏராளமான இளைஞர் ஒருங்கிணைப்பு விஷயங்களை வந்து செய்ய போகிறார். இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு பின்னணி ஒன்று இருக்குது, அதை நம்ம புரிந்து கொள்ளணும். என்னென்னா இன்றைக்கு இளைஞர்கள் பெரும்பாலும் தனிமைப்பட்டு போயிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக இன்றைக்கி வந்து செல்ஃபோனும் இன்டர்நெட்டும் வந்த பிற்பாடு அவர்கள் வந்து தனியர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து எங்கும் வெளியே போய் யாரோடும் பழகுவதில்லை. சாதாரணமாக ரயிலில் பயணம் செய்தால் கூட முன்பெல்லாம் பக்கத்து சீட்டில் யார் இருக்கிறார்களோ அவரோட உட்கார்ந்து பேசி கொண்டு போவது என்பதெல்லாம் ஒரு காலத்து பழக்கமாக இருந்தது. இன்று பக்கத்தில் பேசுவதே என்பது ஏதோ அவமானகரமாகவும் அது ஏதோ அநாகரிகமாகவும் கருதக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இன்று வந்துவிட்டது. எல்லோரும் காதல் ஒரு ஏற்பாடு மாட்டிக்கொண்டு அவர்கள் பாடல் கேட்கிறார்களோ ஏதோ ஒன்றை பார்த்துக்கொண்டோ அவர்கள் வந்து தங்களுடைய ஒரு சொந்த ஒரு கற்பனைக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய சிக்கல். இது வந்து ஒரு காலமாற்றத்தால் ஏற்பட்ட ஒரு சிக்கல் என்று வைத்துப் போறோம். ஆனால் இந்த சிக்கலில் இருந்து இவர்களை மீண்டும் சமூக குழுக்களாக மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. இவர்களை ஒருங்கிணைந்த ஒரு குழு செயல்பாடுகளுக்குள் கொண்டு வர வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கிறது. அதைத்தான் இந்த 100 வாரங்களில் மத்திய அரசாங்கம் திட்டமிட்டிருக்கிறது. என்ன விதமாக செய்யறது? நாடகம், ஸ்ட்ரீட் பிளேஸ் போட போறாங்க, இல்ல இந்த மாதிரி இசை, நடனம், இந்த மாதிரி எல்லா விதமான கலை வடிவங்களும்,
0: மாரத்தான் அந்த மாதிரி விஷயங்கள்,
1: ஆமா மாரத்தான் இது மாதிரியான ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸ்ல என்னென்னலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்க முடியுமோ என்னென்ன அமைப்புகள் எல்லாம் வந்து இதுல என்னென்ன விதமான இன்ட்ரெஸ்ட் எல்லாரையும் வந்து இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் உள்ள கொண்டு வந்து அன்னைக்கு ஒவ்வொரு சண்டேவும் விதவிதமா திட்டமிட்டு அவர்களை எல்லாம் வந்து இந்த சமூகத்தினுடைய ஒரு குழுக்குள்ள அவங்களை கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி இருக்கு. உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய ஒரு முயற்சி என்னன்னா அவர்களை இந்த தனிமையிலிருந்து மீட்டெடுப்பது என்பதுதான் இந்த சிக்கலுக்கு சரியான தீர்வாக இருக்க முடியும். அதுவும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் பெரும்பாலும் நீங்க படிப்பவராக இருந்தாலும் சரி, வேலை செல்பவராக இருந்தாலும் சரி, ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வந்து வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் அன்றைக்கு இருந்தன. வாசிப்பதற்கு அவர்களுக்கு நிறைய நேரம் இருந்தது. அந்த வாசிப்பதன் மூலமாக அவர்கள் வந்து தங்களை வந்து வளப்படுத்திக் கொண்டார்கள். இன்றைக்கு என்ன ஆயிட்டது என்றால் குறிப்பாக இந்த ரீல்ஸ், ஷார்ட்ஸ் இதெல்லாம் வந்து இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய போதையாக அது மாறி இருக்கிறது. அப்ப என்ன நினைக்கிறாங்க, அதற்குள்ளேயே மணிக்கணக்கில் அவர்கள் விழுந்து கிடக்கிறார்கள். அதற்குள்ளேயே அவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குடைய உலகத்தை தாங்களே கட்டமைத்துக் கொள்கிறார்கள். உண்மையில் வெளியே இருக்கக்கூடிய உலகம் என்பது அது அல்ல என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போ இயற்கையாகவே அவர்கள் தனியர்களாக மாறுகிறார்கள். இப்போ இதுதான் அடிப்படை சிக்கல். இதுலேருந்து தான் நீங்கள் மனநல பிரச்சனைகள் ஆரம்பிக்கின்றன. நீங்கள் வந்து ஒரு சோஷியல் பீயிங்காக இருந்துட்டீங்க, வெளியே வந்துட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் வந்து நல்லபடியாக இருப்பீங்க. உங்களுக்கு சோஷியல் இன்ட்ராக்டிவிட்டியே இல்லை, சமூகத்தோடு எந்த விதமான தொடர்புமே இல்லை அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து இன்னும் சிக்கலுக்குள்ளே போய் மாட்டிக்கொள்கிறேன். நீங்கள் இயல்பாகவே வந்து இந்த மாதிரியான போதைப் பொருள் பழக்கத்துக்கு என்பது இந்த அடிப்படை தனிமை தான் காரணமாக இருக்குது. உங்களுக்குள்ளேயே நீங்களே வந்து விரோதிகளை உருவாக்கி கொண்டு உங்களுக்குள்ளேயே நீங்கள் உங்களுக்கே நீங்கள் வந்து போரிட்டுக் கொண்டு அதற்கு நீங்களே வந்து சமாதானம் தேடிக்கொண்டு இதெல்லாம் வந்து சொந்த கற்பனைகள். இந்த சொந்த கற்பனைகளை விட்டு உண்மையாகவே வெளியே வர வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கிறது. அந்த வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி தான் இந்த 100 வாரங்களில் நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகள். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த இளைஞர்கள் வெளியே வருவார்கள். அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாக பல்வேறு அமைப்புகள் வந்து இதில் திரண்டிருக்கின்றன. அந்த அமைப்புகள் வாயிலாக அவர்கள் வந்து ஆன்மீக அமைப்பாக இருக்கலாம், சமூக அமைப்புகளாக இருக்கலாம், எதுவானா இருக்கலாம், அவங்க வந்து இந்த இருக்கக்கூடிய இளைஞர்களை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் வீட்டில் அமராதீர்கள், தனிமையை வந்து அனுபவித்துக் கொண்டிருக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களை வெளியே கூட்டு வர போறாங்க. அது வந்து நிச்சயமாக அவர்களை குறைஞ்சபட்சம் அந்த பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டோம் வச்சுக்கோங்களேன். தொடர்ச்சியாக யாரோ ஒருத்தர் மாரத்தான் ஓடிக்கொண்டே இருக்கிறார், ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கொண்டே இருக்கிறார், ஏதோ ஒரு யோகா பண்ணிக்கொண்டே இருக்கிறார்னா அதை ஒரு பழக்கமாக்கிட்டோம்னா அடுத்த வாரத்திலேருந்து அவர் நிச்சயமாக வந்து அந்த நேரத்தில் என்ன பண்ணணுங்கிறதுக்கு கண்டிப்பாக தெரியும் அவர். ஏன்னா இன்னைக்கு எங்கேஜ் பண்ணிக்கிறதுக்கு தானே நிறைய விஷயங்கள் கிடைக்காம இருக்கா, இவங்களுக்கு இப்போ எங்கேஜ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த எங்கேஜ்மெண்ட்டை தான் அரசாங்கம் உருவாக்கி தருகிறது, அந்த அமைப்புகள் வாயிலாக உருவாக்கி தருகின்றன. அப்போ அந்த அமைப்புகள் வந்து இவ்வளோ எங்கேஜ் பண்ண ஆரம்பிச்சுனாவே அவங்க காலங்காத்தால வீட்டுக்குலேருந்து வெளியே வந்து அவங்க தங்களுடைய இந்த மாதிரியான ரெகுலர் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியில் தங்களை வந்து சம்மந்தப்படுத்தினாங்களாவே போதும். அப்போ இயல்பாகவே அவங்களுக்கு உடம்பு டயர்ட்னஸ் வந்துடும், களைத்து போய் அவர்கள் அடுத்த நேரம் போய் படுத்து விட்டு அவர்களுடைய இயல்பான வாழ்க்கைக்குள்ளே வந்துருவாங்க. இப்போ நம்ம அந்த தனியர்களை மீட்க வேண்டிய ஒரு பெரிய தேவை இருக்கிறது. அதைத்தான் இந்த 100 வாரங்களில் செய்ய போகிறார்.
2: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2nd பாகத்தை வரும் புதன்கிழமை கேட்கலாம்.

0: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி.
0: நேரம் 9:30. ஆகாஷ்வாணி தொடர்வது குசேல சரித்திரம் இசை பேருரை கேட்கலாம். நிகழ்த்தியுள்ளவர் நீடாமங்கலம் வி. அலமேலு அவர்கள், பரூர் எம். கே. அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், ஜே. கணேசன் அவர்கள் மிருதங்கம்.

ஸ்தானம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். இந்த ஸ்லோகத்தை சொன்னது ஒரு சின்ன 5 வயசு குழந்தை. பக்திய பத்தி பேசறச்ச நவவித பக்திய அந்த 5 வயசு குழந்தையாகிய பிரஹ்லாதன் தகப்பனார்கிட்ட சொல்றோம். ஹிரண்யகசிபுனுடைய பிள்ளை பிரஹ்லாதன், ஹிரண்யகசிபு நாராயணனை வெறுப்பவன், தன்னுடைய ஊர்ல தன்னுடைய பேரை சொல்லணும், தன்னையே பாடணும், தன்னையே ஸ்துதி பண்ணணும், இந்த நாராயணன் பேரை சொல்லவே கூடாதுன்னு பகவான விரோதியா வச்சிருந்துருக்கும். அவனுடைய பிள்ளை பிரஹ்லாதன் அவனுக்கு நல்ல வாத்தியார வச்சு, சண்டாமர்கன்னு வாத்தியார வச்சு தன்னை பத்தியே சொல்லி தரும்படி சொல்லியிருக்கான். ஒரு நாளைக்கு குழந்தைய மடியில அமர்த்தி கொண்டு, டே பிரஹ்லாதா, ஒரு உன்னதமான பாடத்தை உங்க வாத்தியார் என்னடா சொல்லி கொடுத்துருக்காருன்னு அப்பதான் சொல்றான். சிரவணம்னு ஆரம்பிச்சான். ஹிரண்யகசிபு நினைச்சான், பேஷ்மேஷ் நம்முடைய பெயரை சிரவணம் பண்ணணும்னு சொல்லி தரானோன். அடுத்தது கீர்த்தனம்னா, ஓவோ நம்முடைய பெயரையே பாடணுமா பஜனையான். மூணாவது வார்த்தை என்ன குழந்தை சொன்னான், விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம். டே முட்டாளே, உன் பேர் இல்லடா, பகவானுடைய நாமத்தை அவனுடைய பேரை சொல்லி பாடி பாத சேவனம் பண்ணணும்னு அந்த 9 விதமான பக்திய குழந்தை சொல்றான். கற்றலில் கேட்டலே நன்று. சிரவணம்ங்கிற பக்தி ஒரு உன்னதமான பக்தி. சில பேர் பாட மாட்டா ஒண்ணும் செய்யமா, ஆனந்தமா காதுனால கேட்டு கேட்டு பகவான்கிட்ட பக்தியை வச்சிரு. கீர்த்தனம், சில பேர் அழகா பாடுவா, பஜனைய பண்ணுவா, பகவானிய பாடுவா. சில பேர் மனசுலயே தியானம் பண்ணிப்பா. சில பேர் பகவானுடைய பாத சேவனை, பகவானுடைய அடியார்களுக்கு பாத சேவனத்தை பண்ண, அது ஒரு தினசான பக்தி. வந்தனம், தாஸ்யம், சக்கியம்.

சுதாமா என்ற பகவானுடைய சிநேகிதன் ஆத்ம பந்து. இந்த சாந்தி வினியிடம் பகவான் பாடம் கற்றுக்கொள்ளும் பொழுது கூட படித்தவர். பகவான் கோகுலத்தை விட்டு வடமுதிரைக்கு வந்த பிறகு அவந்திபுரம் என்னும் இடத்துல சாந்தி பிரியிடம் பாடத்தை கத்துள்ளார். 64 நாள் பாடம், 64 கலைகளை 64 நாட்களிலே கற்கின்றார். சதா சர்வகாலம் பகவத் தியானம். ஒரு பக்தன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி குணத்தை உடையவர். திருநாத விசுனீச்சேன தரோரு சகிஷ்ணுனா அமானினா மானதேன கீர்த்தனீய சதா ஹரிஹி. பக்தாளுடைய லட்சணத்தை மகான்கள் சொல்றச்ச, பக்தாள் தன்னை புல்ல காட்டில் எளிமையா வச்சுப்பாளாம். திருநாதபி சுனீச்சேன ரொம்ப தன்னை சிறியவர்களாகவே நினைச்சுப்பான். பொறுமையில எப்படி இருப்பானா, தரோதுபி சகிஷ்ணுனா மரத்தை காட்டிலும் ரொம்ப பொறுமையோடு இருப்பான். மரத்தை வெட்டினாலும் என்ன பண்ணினாலும் அந்த மரத்துக்கு கோபமே வராது. மறுபடி வளர்ந்து பூக்களை கொடுத்து காய்களை கொடுத்து உபகாரமாவே இருக்கும். அந்த மாதிரி பொறுமையில சிறந்தவனாக இருக்க அமானினா மானதேன, பெரிய பெருமை வந்தாலும் சந்தோஷப்பட மாட்டான், கஷ்டம் வந்தாலும் துக்கப்பட மாட்டான். கீர்த்தனீய சதாகரிகி, சதா சர்வகாலம் பகவானுடைய அனுக்கிரகம் எல்லாத்தையும் நினைச்சுட்டு போவோம். அதுக்கு மேல அவனுக்கு வேற ஒண்ணும் கெத்தியே கிடையாது. அப்படிப்பட்ட மகான்களிலே சிறந்த உன்னதமான சிரேஷ்டமான சுதாமா என்பவன் பகவானோடு படித்தவன். என்னாம் நாளில் கற்ற ஈழலில் தோழர் தம்முள் கண்ணனும் தாமனோடும் கலை

சாந்தி வினியிடம் குருகுல மாசம் இருந்து அவர்கள் கற்றுக் கொடுத்த வேதத்தை மட்டும் படிக்கல. வேதத்துல என்ன வழிமுறைகள் சொல்லி இருக்கோ அதையெல்லாம் தன்னுள்ளேயே மனசுல வச்சு வச்சு அந்த முறைப்படியே வாழ்ந்துட்டு இருக்கு. பகவானும் கூட படிச்சுட்டு இருக்கான். பகவானுக்கு 64 நாளைக்கு 64 கலைகளை சொல்லி கொடுத்துட்ட. சுதாமன்லாம் பல வருஷம் சாந்தி பினியிடம் படிச்சவன். ஆய கலைகள் 64 64 நாட்கள் முடிஞ்சு 65வது நாள் பகவான் கிருஷ்ணன் சாந்திபினியிடம் போய் நமஸ்காரம் பண்ணி, குருதேவா

காணிக்கை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேனும். அப்ப அவர் சிரிச்சார், கிருஷ்ணா உலகத்தை ரட்சிக்க கூடிய எம்பெருமான நீயே எனக்கு சிஷ்யனாக கிடைச்ச பிறகு வேற என்னடா காணிக்க வேணும், இதுவே நான் பண்ணின பெரிய பாக்கியம், பாக்கியம், எனக்கு எதுவும் வேண்டாம், என்னுடைய பத்னி உள்ள இருக்கு அவகிட்ட வேணா அதான் காணிக்க வேணுமா கேளு. கிருஷ்ணன் உள்ளே சென்று குரு பத்னிக்கு நமஸ்காரத்தை பண்ணி, தாயே குருநாதர் எந்த காணிக்கையும் வேண்டான்னு விட்ட, தங்களுக்கு ஏதாவது வேண்டுமா விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள், நான் அதை எனக்கு முடிஞ்ச அளவு நான் செஞ்சு தரேன்னா பகவான். அப்ப அந்த குரு பத்னி ஆரம்பிச்சா

ஹே கிருஷ்ணா, நானும் உன் குருநாதரும் பெற்ற என்னுடைய குழந்தை. ரொம்ப நாளைக்கு முன்னாடி குழந்தைக்கு 4 வயசு இருக்கிறச்ச, நான் ஒரு பக்கம், என்னுடைய கணவன் ஒரு பக்கம், அந்த குழந்தையினுடைய கையை பிடித்து கொண்டு ஸ்நானம் பண்ணக்கூடிய நேரம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கா. இன்னும் முழுமையா சொல்லல. அதுக்குள்ள பகவான் அங்கிருந்து கிளம்பிட்டான். அவன் ஏன் கிளம்பினார்? ஏன்னா இந்த தாயார் என்ன சொல்ல போறாருன்னா கிருஷ்ணனுக்கு தெரியும். சர்வாந்தர்யாமி சர்வதர்ஷனஹா. இந்த தாயார் என்ன சொல்ல போறா? டே கிருஷ்ணா, இந்த குழந்தைய எழுந்துட்டு நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனா என்னைக்கு நீ குருகுலத்துக்கு வந்தாயோ அன்று முதற்கொண்டு நாங்க சௌக்கியத்தை அடைஞ்சிட்டோம். அதனால இனிமேல் நீ குருகுலத்தை விட்டு போகவே வேண்டாம்னு சொல்ல போறாவோ. அப்படி சொன்னா பகவானுடைய பாக்கி கடமைகள்லாம் என்ன ஆறுது? அவ அந்த வார்த்தைய சொல்லுவதற்குள்ளே பகவான் வேகமாக கிளம்பி பிரபாச தீர்த்தத்துக்குள்ள போய் அப்படி முழுகி தேடலாம். பஞ்சஜனங்கிற ராட்சசன் மீன் உருவத்துல இருக்கான். அவன் தான் அந்த குழந்தையை எடுத்து சென்றிருப்பானோ நினைச்சு மீனுடைய வயிற்றை கிழித்து அங்கே குழந்தை இருக்கானோன்னு பார்க்க, அதுக்கு பதிலாக சங்கு தான் இருந்தது, பெரிய சங்கு. அதுதான் பாஞ்சஜன்யம்னு பகவான் எடுத்து ஊத ஆரம்பிச்சார். சரி, உலகத்துல எல்லா இடத்துலயும் தேடி தேடாத இடம் ஒன்னே ஒண்ணுதான், யமலோகம்தான். அப்படி பகவான் காலை வச்சாச்சுன்னா எல்லாரும் பாவனம் அடைஞ்சிடுவார். அதனால பகவான் சங்கை ஊதிக்கொண்டு யமலோகத்துக்கு முன்னாடி நிக்கிற நேரம் ரெடியா யம தர்மராஜன் காத்துட்டு இருக்கான். பகவான் வந்த உடனே ஸ்வாகத்தம் சொல்லி அக்னி ஆச்சமனிய உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணினார். பகவான் சொன்னார், யமதர்மனே, அதெல்லாம் இருக்கட்டும், எங்க குருநாதர் பெற்ற குழந்தையை நீ தான் கொண்டு வந்திருக்கணும், வேற எங்கேயும் உலகத்துல இல்ல. அந்த குழந்தை எங்கேங்கிறச்ச மன்னவன் எங்கே என்றான், தென்னவன் இங்கே என்றான்னு தயாரா யம தர்மராஜன் குழந்தைய பின்னாடி வச்சிருந்திருக்கான். இந்த குழந்தைக்கு அப்படி என்ன ஆச்சு? அந்த குழந்தைய யம தர்மராஜன் கொண்டு வந்துட்டான். கிருஷ்ணனை பார்த்து சொன்னான், கிருஷ்ணா, நீ இந்த பூலோகத்துல கண்ணனா பிறந்து கோகுலத்துல அற்புதமான லீலைகளை பண்றேன்னு கேள்விப்பட்டேன். நீ இருக்கிற இடத்துக்கு நானும் சனி பகவானும் வருவதற்கு தகுதி கிடையாது. உன்னுடைய தரிசனத்தை அடையணும்னு நினைச்சு ஆசைப்பட்டு நீ எப்படியும் ஒரு நாள் சாந்தீபினியிடம் பாடம் கற்க வருவாய், அவருக்கு குருதட்சிணை கேட்பாய், அதுக்காக இந்த குழந்தைய முன்கூட்டியே எடுத்து வந்தேன்னு கொடுத்தான். சாந்தீபினியிடம் குருதட்சிணையாக அவர் பெற்ற பிள்ளையை பகவான் கொடுத்து மறுபடியும் தாயார் தகப்பனாரிடம் வந்துவிட்டு அப்புறம் பகவானுடைய வாழ்க்கை வேற மாதிரி போயாது. அப்பொழுதெல்லாம் இந்த சுதாமா பகவானோடு இருந்து எல்லா கலைகளையும் கற்று

வழக்கம் இல்லை. கிரகசாசிரமத்தை அனுஷ்டிச்சிருக்கார். ஆனா குஜரனுடைய சரித்திரத்தை சொல்றவா 27 குழந்தைகள்னு பல விதமா குழந்தைகள் உண்டு, ஏகப்பட்ட குழந்தைகள்னு சொல்லியிருக்காளே தவிர, அதுவும் தவிர சுச்சாமான பேர் அவளுக்கு. குஜேலன் கொண்டு வரக்கூடிய செல்வத்தை வச்சுண்டு, தனத்தை வச்சுண்டு, வீட்டுல எல்லாருக்கும் சமையலா பண்ணி உணவை போட்டு மிஞ்சலைனா தான் பட்னியாக இருந்ததுனால தேகம் இழைச்சு இருப்பாள். குஜேலன் யாரிடமும் ஏன் பகவான்கிட்டயே இது வேணும் அது வேணும்னு கேட்க மாட்டான். அந்த பகவானுடைய நினைப்பிலேயே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற நேரம் அப்ப குஜேல பத்தினி நினைச்சாள், குழந்தைகளும் நாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம், பகவானும் லக்ஷ்மியின் கணவனான ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பகவான் கிருஷ்ணனுடைய சிநேகிதன் நம்முடைய கணவன். ஒரு தடவை கிருஷ்ணனை போய் பார்த்து வந்தால் பரவாயில்லையே நினைச்சு கணவன்கிட்ட சொல்றார். அவளுக்கு அந்த கிருஷ்ணனுடைய ஞாபகம் வருது. கிருஷ்ணனை பார்க்க போனோம்னா அவனுக்கு ஒரு தனி ஏதாவது ஒரு காணிக்கை எடுத்துட்டு போகணும், அதையும் என்ன பண்ணுவதுன்னு யோசிக்கிறான்.

பார்க்கணும்னு நினைக்கிறச்சியே மனசுல தோன்றது. பூர்வம் ஸ்மிருத்வா, பூர்வத்துல என்ன ஞாபகம் வந்தது? ஒரு சமயம் பகவான் பலராமனோடு கோகுலத்துல இருக்கிறச்ச மாடுகளை மேய்ச்சுண்டு போற நேரம், அந்த பிருந்தாவனத்துல எங்கெங்கோ மாடுகள் அலைய எல்லா மாடுகளையும் சேர்த்து அந்த உச்சி வெயிலா இருக்கிற நேரத்துல பகவானும் தோழர்களும் ரொம்ப பசியினால கஷ்டப்பட்ட குழந்தைகள்லாம் பகவான்கிட்ட சொல்றது, கிருஷ்ணா பசி தாங்கலைய சுவாமி பசிக்கிறது. அப்ப பகவான் நிமிர்ந்து பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல இருந்து மெல்ல புகை வந்துட்டு இருக்கு. சர்வாந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பகவான் உணர்ந்துட்டான், அங்க யாக தீட்சிதர்கள் பெரிய யாகத்தை நடத்திட்டு இருக்க. அந்த தீட்சிதர்களுக்கு யாகம்தான் முக்கியம். யாகநாதனாக இருக்கக்கூடிய பகவான் கோகுலத்துல அவதாரம் பண்ணினதெல்லாம் அவ வந்து லட்சியமே பண்ண மாட்டான். அங்க யாக தீட்சிதர்கள் யாகத்தை செய்கிறார்கள்னு அறிந்து கொண்ட பகவான் தன்னுடைய சிநேகிதன் ரெண்டு பேரை அனுப்பி, நீ நேரே சென்று அவர்களிடம் கிருஷ்ணனும் பலராமனும் இந்த காட்டின் எல்லையிலே அமர்ந்திருக்கிறார்கள்னு சொல்லு, அவளுக்கு சாப்பிட அன்னம் ஏதானும் வேணும். இந்த குழந்தைகளும் அங்க போனா தீட்சிதர்கள் யாகத்தை செய்து கொண்டிருக்கிற நேரம் ஒருவரும் இந்த குழந்தைகளை கவனிக்கல. இவர்கள் சொன்னதை காதலிய வாங்கல அலட்சியப்படுத்தினார்கள். அந்த நேரம் குழந்தைகள் மறுபடியும் பகவானிடம் வர, பகவான் நீங்க அவர்கள்ட்ட போக வேண்டாம், யாக பத்தினிகள் இருக்கா அந்த ஸ்திரீகள்கிட்ட போங்க. அப்ப யாக பத்தினிகள் பகவானையே எப்பொழுது பார்க்க போறோம்? கோகுலத்துல பிறந்திருக்கிறானே, அவனுடைய தர்சனம் நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ, அந்த கிருஷ்ண பக்தியில சிறந்தவர்களாக இருக்கிற நேரம். இந்த கண்ணனுடைய தோழர்கள் வந்து கிருஷ்ணனும் பலராமனும் காட்டில இருக்கிறார்கள், அவர்களுக்கு சாப்பிட ஏதாவது உணவு கொடுங்கள்னு கேட்ட நேரம் காதில் இந்த மொழி கேட்டு மங்கையர்கள் காதலுடன் எழுந்தார். ஓ பகவான் வந்திருக்கார், யாருக்கும் கிடைக்க முடியாத பாக்கியம்னு அவசரம் அவசரமா வேலையை பண்ணி பாயசானதல் ஏகப்பட்ட பதார்த்தங்கள் கலந்த உணவுகள் எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு பகவான் எந்த இடத்துல இருக்கானோ பார்க்க கிளம்பி போறான். அப்ப அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒரு சின்ன பெண் குழந்தை, எல்லாரும் கையில எடுத்துட்டு போறாளே பகவானுடைய தர்சனம் கிடைக்க போறது. அந்த காலத்துல குழந்தைகளுக்கு பசிக்கிறதுன்னா அவர்கள் கையில கொஞ்சம் அவலை கொடுத்து வைப்பா, அவலை சாப்பிட்டு பசிய ஆத்திப்பா. அந்த மாதிரி இந்த பெண் குழந்தைய கையில அவளை வச்சுட்டு இருக்கா, தன்னுடைய வஸ்திரத்துல கட்டி வச்சு அவளும் அந்த கூட்டத்தோடு செல்கிறாள். அந்த நேரத்துல பகவான் அந்த காட்டு பகுதியில சியாமம் ஹிரண்ய பரிதிம்பனமாய பர்க

அப்படி சிநேகிதர்கள் நடுவிலே ஒரு தோழனுடைய தோளிலே கையை போட்டுக்கொண்டு ஒரு தாமரை பூவை காதில சொருகிக் கொண்டு மயில் பீலி என்ன பீதாம்பரத்தை தரித்துக் கொண்டு துளசி மாலையை தரித்துக் கொண்டு ஒரு காலை மடித்து ஒரு காலை ஒய்யாரமாக வைத்துக் கொண்டு அற்புதமான தர்சனத்தை பகவான் அந்த குழந்தைகளுக்கு ஸ்திரீகளுக்கு காட்டினான். வண்ணமயில் பீலி வட்டவரை சீலி தொங்குசரம்புத்து தூமலின் கொத்து நாகப்படத்தொத்து நத்து புல்லாக்கு ஒத்தவடம் நெட்டவடம் காசிசரம் கண்டசரம் கனகசரம் ஆரம் வங்கிவளை கங்கணம் வாசிப்பு மோதிரம் அற்புதமான பகவானுடைய தர்சனத்தை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நமஸ்காரத்தை தெரிவிச்சு எல்லாரும் அந்த உணவுகளை பகவான்கிட்ட வச்சா. பகவான் எல்லா உணவுகளையும் நகர்த்தினான். அந்த எட்டி இருந்த பெண் குழந்தைய தன்னருகே அழைத்தா அவ கையில வச்சிருக்கிற அவளை ஆசையா எடுத்து ஒரு குடி வாயில போட்டு அப்புறம் அந்த பெண்கள் கொண்டு வந்த உணவுகளை எல்லாம் சாப்பிட்டு அவளுக்கு பரம அனுகிரகம் பண்ணினான்னு சரித்திரம். அந்த பெண்ணானவள் தான் இந்த சுதாமாவை திருமணம் பண்ணிட்டு இருக்க. வாழ்க்கையில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோமே, எப்படியாவது ஒரு தடவை கிருஷ்ணனை போய் தாங்கள் தர்சனம் பண்ணிட்டு வந்தாக்க சௌக்கியம்னு சொல்லு. கிருஷ்ணன் பணத்தை கொடுங்கோ அதெல்லாம் ஒண்ணும் கேட்க சொல்லல. அப்படி யோசிக்கிற நேரம் பகவானுக்கு ஏதாவது எடுத்துட்டு போனா அப்ப அவள்னு அவளுக்கு தோணி. ஒரு குழந்தைகள் இருக்க வீட்டுக்கு போனாலோ இல்ல வயசானவா இருக்கிறவளை பார்க்க போனாலோ இல்ல பகவானுடைய சந்நிதிக்கு போனாலோ நம்ம வெறுங்கையோட போக கூடாது. ஒரு குருநாதரை பார்க்க போறோம், ஏதோ ஒரு வாழைப்பழம் நம்மளால சக்திக்கு எது முடிகிறதோ அத வாங்கிட்டு போகும். அந்த மாதிரி இந்த குச்சேல பத்தி நினைச்சா குச்சேல நினைச்சா என்ன வீட்டுக்குள்ள போனா எந்த பொருளும் இல்லை. தினந்தோறும் வரக்கூடிய பொருளை வைத்து சமையலை பண்ணி சாப்பிட்டு சரி என்ன செய்வதுன்னு நினைக்கிற நேரத்துல குச்சேல பத்தினிக்கு அந்த பூர்வம் ஸ்மிருத்வா பகவான் அமர சாப்பிட்டானே அது ஞாபகம் வர கணவனிடம் சொன்னால் நாதா பகவானுக்கு அவளை ரெடி பண்ணி எடுத்துட்டு போலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய விப்பாளருடைய நாலு வீட்டுல போனால் நாலு கைப்பிடி பிரித்துல தண்டுக்கான் நாலு பிடி கைப்பிடி அவளை வாங்கிட்டு வந்த. அந்த அவள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி அவளை இடிக்கக்கூடிய நேரத்துல பக்குவமா இடிச்ச அவளா இல்ல. அந்த அவளை எடுத்து பாக்குறா பகவான் வண்ண சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப மென்மையா இருக்கக்கூடிய அந்த வாயில இந்த ரொம்ப குத்தக்கூடிய அவளை போட்டா பகவான் வாயெல்லாம் நொந்து போயிடுமேன்னு அந்த நாலு பிடி அவளை உரல்ல போட்டாள். பகவான் சாப்பிடக்கூடிய அளவுல பக்குவமா மறுபடியும் இடிக்க ஆரம்பிச்சு.

கையளவு அவளை எடுக்கிறாள். அவளை நீ இந்த என்ன பாக்கியம் பண்ணிருக்காய்? உலகத்தை ரட்சிக்கக்கூடிய பகவானுடைய வாயில நீ போக போகிறாய். இந்த சதுர்தச புவனாதிகளையும் ஆளக்கூடிய பகவானுடைய வாய்க்கு போகக்கூடிய பாக்கியம் உனக்கு இருக்கு.

சுதாமா பார்க்க. சுதாமாக்கு குச்சேலன்கிற பேர் நிரந்தரம் ஆயிடுது. ஏன்னா ஏழ்மையினால வஸ்திரங்கள் எல்லாம் கிழிஞ்சு போயிடுது. அந்த கந்தல் வஸ்திரத்தை தான் கட்டின்னு இருக்க. சேலம் சேலம்னா வஸ்திரம், குச்சேலம்னா கிழிந்த வஸ்திரத்தை அணிஞ்சு. அதை தைச்சு கூட போட்டுக்கக்கூடிய சக்தி வசதி இல்லை. அதனால நிரந்தரமான பேரே குச்சேலன் ஆயிடுச்சு. குச்சேலன் எட்டு நின்று பார்க்கிறா, தன்னுடைய மனைவி உரல்ல போட்டு இடிக்கிறாள், குழந்தைகள் எல்லாம் பக்கத்துல இருக்கு, எல்லாரும் நேர அருக வந்தா போ.

தமிழ் பாடல் தான். அவள் இடித்த அவள் இடித்த லக்காரம் இழைச்சு போச்சுன்னா லக்காரம் ஆயிடும். அற்புதமா அன்றைய தினம் பகவான் தன் கையில் இருந்து அவளை எடுத்துக்கொண்ட ஞாபகத்தினால இன்றைய தினம் அவளை தயார் பண்ணினார். அந்த குச்சேலனுடைய கிழிஞ்ச வஸ்திரம் அதுல ஒரு ஓரமா கட்டி முடிச்சு போட்டு குச்சேலன் அப்படி தோல்ல போட்டு போறான். இந்த பகவானுடைய தரிசனம் நமக்கு கிடைக்குமா? நம்முடைய தரித்திர நிலை எங்க? பகவானுடைய வைகுண்டாதிபதி ஜெகநாதனுடைய பெருமை எங்கே?

தரித்திர நிலையில இருக்கிறேனே, பகவானுடைய திரு கண்ணால நம்மை பார்த்து நமக்கு பரம அனுகிரகத்தை பண்ணுவானா பகவான்? எவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்னாடி குருகுலத்துல பார்த்து அப்புறம் அவனை பார்க்கவே முடியல. பகவானை பார்க்கறதுக்கும் ஜென்ம கோடி சுகிருதைகி நலபியத்தே. நாம பகவானுடைய தர்சனம் பண்ணணும், மகான்களை தர்சனம் பண்ணணும்னா கூட பிராப்தம் இருந்தாதான் கிடைக்குமே தவிர இல்லைன்னா கிடைக்காது.

துவாரகைக்கு நடந்து போற வழியில மனசு படப்பட தருது. பகவானுடைய தர்சனம் கிடைக்குமா? உடம்பு படபடக்க, மனசு படபடக்க, கண்ணோ தவிக்கிறது. பகவானுடைய தர்சனம் எப்படி கிடைக்கும்?

வந்தாச்சு, ஒரு காத தூரம் தான். மனமே பொறுமையாக இரு. கருணீல மேகம்போல் கட்டுக்கொண்டை மேலே செருகும் தொகையால அந்த ஜோதி புன்னகையை நான் எப்பொழுது பார்ப்பேன் பார்ப்பேன்னு அப்படி தவிச்சு தவிச்சு அப்படி துவாரகையை நினைச்சுன்னு போறோம். பகவான் அற்புதமான துவாரகை, அதை நினைத்து அந்த குசேலன் போகக்கூடிய நேரம் எட்டி கோபுரம் தெரியுது. இந்த துவாரகையினுடைய அழகை பார்த்து பார்த்து ரசிக்கிறான். பகவான் நம்மள பார்ப்பானா, என்ன பண்ணுவான், அவன் பெருமை என்ன, நம்முடைய சிறுமை என்ன, அப்படி எட்டி பார்க்கிறார். ஆயிரம் பொருளுரையால் ஆன பெரும் மண்டபங்கள், ஆயிரம் பொருளுரையால் ஆன பெரும் மண்டபங்கள், ஆகாசம் தனை மறைக்க ஆடகப்பன் கோபுரங்கள், வாசலுக்கு மாட்டி வைத்த வர்ண வர்ண தோரணங்கள், மரகதத்து பொன் தூண்கள், மாட்டி வைக்க விதானங்கள், கால் வைக்க லஜ்ஜையிடும் கனவர்ண சித்திரங்கள், கற்பனையில் ஆகாத கட்டிடங்கள் சுற்றிடங்கள், மேல்பரத்த பூச்சரங்கள், விளையாடும் தரணமணி, விதவிதமாய் கொலுக்கூடம், கொலுக்கூடம் தாண்டியதும் குளமமைத்த மண்டபங்கள், கோவிந்தா மாதவனே, கோபாலா கேசவனே, கொற்றவனே நற்றவனே என அடியார் பண்பாட நலுங்காது திறந்து விடும் ஞானத்து வாசல்கள். ஞானத்து வாசல்களை தாண்டி நடுவமைத்த திருச்சபைகள், நாரதரின் வீணை இசை நாளெல்லாம் கேட்டிருந்து கானத்தை எதிரெடுத்த கனகமணி பண்டாரம், காவியத்து சிங்காரம், வளைவமைத்து மணிக்கட்டி வைரசரம் தொங்க விட்டு துளைராசி ஜோதிகளை தூயதென கணக்கிட்டு நெடிசரங்கள் போவார்க்கும் வருவார்க்கும் வழி சொல்ல நீலமணி ஒளிவீச நிர்மலமா வேதிகைகள். அந்த துவாரகையினுடைய அலங்காரத்தை பார்த்து பார்த்து பார்த்து அப்படியே ரசிக்கிற, ஆஹா எப்பேற்பட்ட துவாரகை! அது பெரிய பிரம்மாண்டமான இடம். ஏழு வாசப்படிய தாண்டி பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய சிம்மாசனம், பெரிய சிம்மாசனம். அந்த சிம்மாசனத்துல பகவான் அமர்ந்திருக்கார். மகாலட்சுமி ஆகிய ருக்மணி தாயார் அமர்ந்திருக்க ருக்மணியின் மடி மீது பகவான் அப்படி படுத்துருக்க, குசேலன் ஏழு மதில் தாண்டி ஏழு நிலைப்படி பெரிய பெரிய வாசற்படிய தாண்டி எட்டி வரா, கிழிஞ்ச வஸ்திரம், படபடக்கூடிய மனது, யாராவது காவலாளிகள் பார்த்து உள்ளே அனுப்ப மறுப்பார்களோன்னு மனசுல கவலைப்பட்டு கொண்டு அப்படி ஏழு மதிலை தாண்டி வாசப்படிய தாண்டி நிற்கிற நேரம் உள்ள இருக்கக்கூடிய பகவான் அப்படி பார்க்கிறார். தன்னுடைய ஆத்ம பந்துவாகிய அந்த சுதாமாவாகிய குச்சேலன் அப்படி எட்டி நின்று உள்ள வரலாமா வேண்டாமான்னு தவிக்கக்கூடிய நேரம் பகவான் சடார்.

ருக்மிணி தாயார் மடியிலிருந்து எழுந்தா தாயார நகத்தினார். ஒரு பசுமாட்டை பிரிந்த கன்றானது எப்படி தாயை பார்த்தவுடனே ஓடோடி வருமோ, அந்த மாதிரி பகவான் வேகமா ஓடி வரும். மூவுலகம் கா

ஒரு தாய் பசுவை கன்று பார்த்தால் எப்படி ஓடி வருமோ அந்த மாதிரி வேகமா ஓடி வந்தோம். சுதாமா கூடி குடிக்கு நிக்கிற நேரம் ஓடி வந்து அணைச்சுக்கிறோம். அந்த ஆலிங்கன சௌக்கியத்தை சுதாமா என்ன பண்ணுவான், குச்சேலன் எப்படி நினைப்பார், அப்படியே அணைத்து தூக்கி வேகமா உள்ள எடுத்துட்டு அழிச்சுடுவார், தூக்கிலே வந்துடுறான். குச்சேலன் சுதாமா மெலிந்த தேகம், அவரை அப்படியே தூக்கி அணைத்துன்னு வந்து கட்டில் அமர்த்தினார். தான் கீழே அமர்ந்தான், காலை பிடிச்சு விடுறான், கைய பிடிச்சு விடுறான், தாம்பாளத்தை கொண்டு வந்து பாதத்தை வச்சு தீர்த்தத்தினால அபிஷேகம் பண்ணி அந்த ஜலத்தை தன்மேல புரோட்சிச்சுக்கிறான். தன்மேல புரோட்சிச்சுக்கொண்டு எல்லா இடத்திலையும் தெளிக்கிறார். என்ன பண்றதுன்னு புரியல, குச்சேலன் வாய திறக்க முடியல. பகவான் தன்னை பார்ப்பானோ மாட்டானோ, தவிச்சவனுக்கு இவன் பண்ணக்கூடிய காரியங்கள் வாய் திறந்து ஒரு வார்த்தை பேச முடியல. பகவான் கேட்கிறான், உட்கார்த்து வச்சான், சந்தனத்தை கொண்டு வருவான், குங்குமத்தை கொண்டு வருவான், என்ன என்ன வாசனை திரவியங்கள் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்து பாதத்துக்கு பூஜையை பண்ணி அர்ச்சனையை பண்ணி நைவேத்தியம் பண்ணி எல்லாத்துக்கும் அந்த குச்சேலன் மௌனமா இருக்கும். வாயதல் இன்னும் ஒண்ணுமே பேச, வாய் திறந்து ஒரு மொழி ஏனும் சொல்லும். குச்சேலா வாய திறக்கவே மாட்டேங்கிற, என்ன பேச முடியும் பகவான், கிடைக்க முடியாத வைகுண்டாதி விதி. ஜெகநாதன் இவனை வச்சு பூஜை பண்றத பார்த்தா நினைச்சே பார்க்க முடியாத விஷயம். தம்பிலோத்யாச்சுதோ தூராது பிரியா பர்யங்கமஸ்திதா, அப்படி கட்டில விட்டு ஓடாடி வந்தவன் குச்சேலனை கொண்டு அமர்த்தி வச்சான். பக்கத்துல ருக்மிணி தேவி நிக்கிறா, அவ கையில ஒரு விசிறியை கொடுத்து நீ விசிறுங்க. தாயார் விசிற, பகவான் பலவிதமான உபச்சாரங்கள். அதோ பவேஷ்ய பர்யங்கே ஸ்வயம்.

உலகத்தை எல்லாம் கடக்கக்கூடிய பகவான். இப்படி பலவிதமான உபச்சாரம் பாக்ய சிநேகிதனாச்சே. சாந்திபினியோடு படிக்கக்கூடிய நேரத்துல என்னென்னலாம் நடந்ததோ எல்லாத்தையும் ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்க. குருவனுடைய வஸ்திரத்தெல்லாம் துவைப்பா. துவைக்கக்கூடிய நேரத்துல கல் மேல துணி துவைக்க கவி ஒன்று போட்டிடுவான். கிருஷ்ணன் குருநாதனுடைய வஸ்திரத்தை துவைக்கரிச்சு கல்லுக்கிட்ட சொல்லுவான், கல்லே கல்லே பொறுத்துக்கொள், குருநாதனுடைய வஸ்திரத்தை நான் உனக்கு துவைக்கிறேன், உன் பேர்ல மன்னிச்சுக்கோமானோ. ஏன்னா குழந்தையாக இருந்து என்னென்ன லீலைய பண்ணலாமோ அதெல்லாம் சாந்திபினியிடம் படிக்கிறச்ச 12 வயசு 13 வயசு பால்ய நினைவுகளை நினைச்சு நினைச்சு. அப்ப ஒரு நாளைக்கு அவ பேசிக்கிறா, அப்பா கிருஷ்ணா நம்ம குரு பத்னி நம்ம எல்லாரையும் காட்டுக்கு போய் விறகு எடுத்துன்னு வர சொன்ன. அந்த காலத்துல அடுப்பை மூட்டி விறக வச்சு எரிய வச்சு அதுலதான் உணவு தயாரிக்கிறது வழக்கம். குரு பத்னி காட்டுக்கு போய் விறகு எடுத்துடுவான்னு சொன்ன. கிருஷ்ணன் பலராமன் சிநேகிதர்கள் எல்லாம் அனுசேர்ந்து விறகு எடுக்க போன. விறகு எடுத்த நேரம் காலம் இல்லாத நேரத்துல திடீர்னு மழை வந்துடும். வெள்ளமான வெள்ளம் என்ன பண்றதுன்னு ஒருத்தருக்கும் ஒன்னும் புரியாத நேரம். புரியாத நேரத்துல ஒருவரோடு ஒருவர் கைய கோத்து கொண்டு அந்த இருட்டுல தவறி வேற இடத்துக்கு போய்விடக் கூடாதேன்னு பகவானுக்கு கவலை. இரவோடு இரவாக பலவிதமான கேளிக்கைகளை செய்து கொண்டு ஒருவரோடு ஒருவர் கையை பிடித்து கொண்டு அப்ப குருநாதர் தன் பத்தினி கிட்ட கேக்குற, அடியே குழந்தைகளை காணுமே, பலராமன் எங்க, கிருஷ்ணன் எங்க, பாக்கி குழந்தைகள் எங்க? அப்ப மனைவி சொல்றா சாந்திபினியிடம், நான் தான் அவளை காட்டுக்கு அனுப்பிச்சேன், வரவு கொண்டு வர சொன்னேன். இன்னும் இரவு முழுவதும் வரவில்லையேன்னு தவித்து சாந்திபினி மறுநாளைக்கு வெயில் வந்த நேரத்துல கிருஷ்ணா பலராமான காட்டுக்கு தேடிண்டு தானே சென்று குழந்தைகளை அழைச்சுன்னு. இந்த விஷயத்தெல்லாம் ஒரு ஆச்சரியமான விஷயமா பகவான் சுதாமனோடு பேச அபினஸ்மர்ய

நிஷ்டுராஸ்தனயிட்னவ. இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் எல்லாம் ராத்திரி முழுக்க பகவான் பேசிட்டு இருக்க பேசினே இருக்கக்கூடிய பகவான் என்ன நினைச்சான், அப்பா குச்சேலா நீ அங்கேருந்து வர நேரத்துல என்னுடைய அண்ணிக்கு என்கிட்ட ரொம்ப ஆசை ஜாஸ்தி, எதானு கொடுத்துருப்பாளே எனக்குன்னு என்னுடைய அண்ணி எதையாவது கொடுத்துருப்பாள். குச்சேலனுக்கு ரொம்ப வெட்கமா இருக்கு. ரொம்ப அற்புதமான அரண்மனைகள், பளிங்கு போன்ற தரைகள், தூண்கள், இவனும் அழுக்கு வஸ்திரத்தை தரிச்சுட்டு இருக்கா, அழுக்கு முட்டையில அவள் வேற. இந்த அவளை எப்படி பகவானுக்கு நாம கொடுக்கறது? ரொம்ப சங்கோஜமா நாண பற்று மௌனமா இருக்கும். குச்சேலா ஏதாவது பேசு, என்னுடைய அண்ணி எனக்கு என்ன கொடுத்துருக்கா, அண்ணி என்ன கொடுத்தாள், அண்ணி என்ன கொடுத்தாள்னே பகவான் கேட்டு. பகவானுக்கு நமக்கு வசதி இருக்குன்னு ஏகப்பட்ட பாயசம் பச்சடி அக்கார வெடிசரம் பாயசம் ஜாங்கிரியும் அல்வா பதிர்மேனி லட்டு ஊடு பூவந்தியும் உட்கார பட்சணம் உளுந்து வடமருக்கு உருளை கிழங்கு பஜ்ஜி சொஜ்ஜியோடு கேசரியும் சேமியா பகால பார்த்து என்ன பலவிதமான உபச்சாரங்களை ஆடம்பரத்துக்கு பண்ணினா அதெல்லாம் எடுத்துக்க மாட்டான். பகவான் என்ன சொல்றான், எனக்கு ஏதோ ஒரு பழம், ஒரு புஷ்பம், ஒண்ணுமே உங்களால முடியலையா, ஒரு தீர்த்தம் கிருஷ்ணா தான் உனக்கு கொடுக்க முடியுதுன்னா அதையே எனக்கு கொடுங்க. பகவான் ரொம்ப அற்புதமா அதையே ஏத்துப்பான். பகவத்கீதையிலையும் பகவான் இதைத்தான் சொல்றான், நீங்க உங்க சக்திக்கு மீறி எனக்கு செய்யணும்னு அவசியம் கிடையாது, உங்க சக்திக்கு உட்பட்டு தீர்த்தத்தை கொடுங்க, உங்க அன்பு பக்தி தான் முக்கியங்க. அந்த மாதிரி இவனுக்கு குச்சேலனுக்கு ரொம்ப வெட்கமா இருக்கு. போய் போய் இந்த கிழிஞ்ச வஸ்திரத்தில் உள்ள அவளை கொடுக்கணுமே, எப்படி பகவான் சாப்பிடுவான்? அப்படி இருக்கிறத பகவான் தொட்டு தொட்டு, டே குச்சேலா என்னடா அண்ணி என்ன கொடுத்தாள், அண்ணி என்ன கொடுத்தாள், பிடிச்சு பிடிச்சு இழுக்கிறான். அப்படி இழுக்கிற நேரம் வஸ்திரம் கீழே விழுந்து அந்த மூட்டை அப்படி அவிழக்கூடிய நேரம் பகவான் வேகமா எடுத்தான், மூட்டையை பிரிச்சான், அப்படி அந்த அவலை எடுத்தான் பகவான். அப்படி எடுத்து ஒரே ஒரு பிடி வாயில போட்டிருந்தான். கேட்க வேணுமா, ஏற்கனவே மகாலட்சுமி எந்த நேரத்துல விசிற ஆரம்பிச்சாலோ அந்த நேரத்துல குச்சேலனுடைய கிரகம் மாறி போச்சு. மகாலட்சுமி பார்வை பட்ட உடனே அலட்சுமி அங்கேருந்து போயிட்டான். இப்ப பகவானுடைய குச்சியில ஒரே ஒரு பிடி அமல் அப்படி வாயில போச்சு. அற்புதம் அற்புதம் என வெண்ணை தின்ற வாய்க்கு நோகுமோ என்று மெல்ல மெல்ல அது மென்மையான அவளா பார்த்து அமைச்சிருக்காளே குச்சேல பத்தினி. ஒரு பிடிய போட்டுன்னா ரெண்டாவது பிடியை எடுத்து போட்டுக்கிற நேரம் பக்கத்துல இருக்கக்கூடிய ருக்மிணி தாயார் அப்படி வேகமா கைய பிடிச்சா,

பிடிக்கே உலகமெல்லாம் அங்கே போயாச்சு. ரெண்டாவது பிடியை போட்டுண்டா வைகுண்டம் நீங்க நானும் எல்லாருமே அங்கேயா செல்ல வேண்டும்னு மனசுல நினைச்சு அந்த அவளை அந்த ருக்மிணி தாயார் வாயில போட்டுண்டா. அத்புதம் அத்புதம் பகவான் நினைச்சு நினைச்சு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படியே அணைச்சு கொண்டு அந்த குச்சேலனை அணைக்கிறச்ச பகவானுக்கு பலராமனை அணைக்கிறது மாதிரி இருந்தது. குச்சேலனுக்கு வாய் வார்த்தையே இல்லை. உலகத்தை ஆளக்கூடிய ரட்சகனாகிய பகவான் நமக்கு இப்படி உபச்சாரத்தை பண்ணிக்கிறானேன்னு மௌனம். இரவு பகவானுடைய பொன்னாடியை போர்த்தி கொண்டு இருவரும் தூங்க உஷக்காலத்துல பகவான் எழுப்பினான் குச்சேலா குச்சேலா. ராத்திரி முடிஞ்சு சூரியன் உதயம் ஆயிடுச்சு. ரொம்ப வெயில் வந்த பிறகு நீ வெளியில போனா கஷ்டப்படுவ, அதனால நீ வெயில் வருவதற்கு முன்பாகவே சீக்கிரம் கிளம்பி அண்ணி உன்னை தேடுவார், சீக்கிரமா கிரகத்துக்கு போடான்னு எழுப்பி பகவான் குச்சேலனை அனுப்பிச்சு வச்சான். குச்சேலன் கொஞ்ச தூரம் போற வரைக்கும் அப்படியே பகவானுடைய அணைப்புல இருந்தது மாதிரியே இருந்தது. திடீர்னு ஒரு சத்தம், குச்சேலா குச்சேலான்னு பகவான் ஓடி வரான் பின்னாடி. நான் மறந்து என் பொன்னாடிய உன் பேரடியா வச்சுட்டேன், நீ உன் தரித்திர நிலையில இந்த பொன்னாடி எடுத்துட்டு போன, நீ திருடி கொண்டு சென்றாயோன்னு உன் பேர்ல எல்லாரும் சந்தேகப்படுவா, உனக்கு அந்த கஷ்டம் கூடாதுன்னு அந்த பொன்னாடியும் பகவான் வாங்கிட்டு செல்ல பகவத் ஸ்மரணையிலேயே அந்த குச்சேலன் தன்னுடைய ஊருக்கு வரான். தன் தெருவுக்கு வந்தானோ இல்லையோ, அங்க ஏகப்பட்ட குழந்தைகள், அற்புதமான பெண்மணி முத்தான மினுமினுக்க மூக்குத்தி பளபளக்க நத்தும் முல்லாக்கும் நாட்டியமாய் இசைந்தாட கொத்தாழம் பூவடங்கள் கொண்டையிலே சுத்திக்க கொவ்வை கனி இதழ்கள் கோவிந்தன் தன்னை பாட வெண்பட்டு சரியைகள் வேலைப்பாடு அதிசயமாய் அற்புதமான அந்த குச்சேல பத்னி ஓடி வந்து குச்சேலனுக்கு நமஸ்காரத்தை பண்ணு. இவன் வீடு மாதிரி இன்னும் நாலு வீடு இருக்கு. எந்தெந்த நாலு வீட்டிலேருந்து அவளை பெற்றாலும் அந்த நாலு வீட்டையும் பகவான் அரண்மனையா ஆக்கினான். இந்த குச்சேல பத்னி நாதா நாதாங்க குழந்தைகள் தகப்பனை பார்த்து தந்தையா தந்தையான்னு கூப்பிட காதை ஒத்திண்டான். அம்மா நீ யாருன்னு தெரியவில்லையே, என்னுடைய கிரகத்துக்கு வரலானா இது என்னுடைய கிரகமும் இல்லையே, நீ என்னுடைய பத்னி இல்லையேன்னு குச்சேலன் சொல்ல அவோ தவிக்கிறான். நாதா நான் உங்க பத்னி தான், இதெல்லாம் பகவானுடைய கிருப்பையினால எந்த நேரத்துல துவாரகைக்கு சென்றீர்களோ அந்த நேரத்தை இதெல்லாம் பகவானுடைய பெரிய கிருப்பையினால நடந்து. ஆனா இவன் பத்தினு குச்சேலன் ஏத்துக்க மாட்டேங்கிறான். ஏன்னா பகவான் எல்லாத்தையும் மாத்திட்டான், வஸ்திரத்தை மாத்திட்டான், நகை நட்டு ஆபரணங்கள் மகாலட்சுமியா இறங்கி வந்தது மாதிரி இருக்கு. ஹே கிருஷ்ணா நான் உன்னை வந்து தரிசனம் பண்ணினாலும் பண்ணினேன், இந்த மாதிரி ஏதோ ஒரு பெண்மணி என்னை வந்து நாதான்னு கூப்பிடுகிறாளே என்ன செய்வேன்னு பகவானியே ஹே கிருஷ்ணா முகுந்தா ஜனார்த்தனா அப்படி பகவானுடைய நாமத்தை சொல்றச்ச இந்த பெண்மணி அந்த குச்சேல பத்னி ரொம்ப கஷ்டப்பட்டு ஹே கிருஷ்ணா உன்னுடைய திருவிளையாட்டு இப்படியா இருக்கும்னு இப்படி கழுத்துல கைய வச்ச உடனே அவளுக்கு அவளுடைய மாங்கல்யம் பட்டுது. பகவான் எல்லாத்தையும் மாத்தினான், ஆடை ஆபரணங்கள் என்ன வைர வைடூரியங்கள் என்ன, ஆனா குச்சேலன் கட்டின அந்த மாங்கல்யத்தை மட்டும் பகவான் மாத்தல. அவளுக்கு ஆச்சரியப்படக்கூடிய அளவில வீட்டை மாத்தினான், நாட்டை மாத்தினான், அலங்காரம் என்ன தோட்டம் என்ன, குழந்தைகள்லாம் ரொம்ப அலங்காரத்தோடு ஓடி வருவது என்ன, எல்லாத்தையும் மாத்தின பகவான். இவளுக்கு ஒரே ஒரு சாட்சி குச்சேலன் கட்டின அந்த மாங்கல்யம், ஒரு மஞ்சள் துண்டை வச்சு அந்த மஞ்சள் கயிற கட்டியிருக்கானே அதை எடுத்து காமிச்சா, நாதா நீங்க நான் உன் பத்தினி தான் நம்புவதற்கு ஒரே சாட்சி இதோ பாருங்கள் தாங்கள் கட்டிய மாங்கல்யம்னு எடுத்து காட்டின உடனே குச்சேலனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. பகவானுடைய கிருபை எப்படி வரும்னு தெரியாது, கஷ்டப்படுத்துறானே நினைச்சு பாடே தவிர அது கஷ்டம் நல்லத்துக்கு தான். அந்த மாதிரி

ஆடம்பர வாழ்க்கைக்கு மனசு போனாலும் அதுல ஒண்ணுத்திலையும் ஈடுபடாமல் அப்படி எப்படி மறைகள் வேதங்கள் மகான்கள் மனசை எப்படி கட்டுப்படுத்தணுங்கிற நியதியை வச்சிருக்காளோ அந்த மாதிரி நியதியில வாழக்கூடிய அந்த குச்சேலன் அவனுடைய பத்தினி குழந்தைகளுக்காக மாத்திக்காம இருந்து பகவானுடைய கிருப்பையை நினைச்சாள். நினைச்ச நேரத்துல ரெண்டு குடும்பத்தோடு குழந்தைகளோடு மேன்மேலும் பகவத் பக்தியை அடைஞ்சு எந்த நேரத்துல மோட்சத்தை அவளுக்கு கொடுக்கணுமோ அந்த நேரத்துல பகவான் மோட்சத்தை கொடுத்தாலும் குச்சல சரித்திரம் பகவானுடைய அவதாரங்கள் எல்லாம் வரிசையா சொல்லிட்டு வரா. மத்ஸ்ய குரும வராக நரசிம்ம எல்லாத்தையும் விவரமா சொல்லிட்டு வந்த சுக பிரம்மம் பகவான் கிருஷ்ணாவதாரத்தை ரொம்ப விவரமா பாகவதத்துல சொல்லியிருக்க. ஆனா இந்த கதை மேன்மேலும் சொல்லிச்சு. அப்புறம் சொல்றேன்னு கடைசியா குச்சேல சரித்திரத்தை சொல்லியிருக்க. இந்த குச்சேலங்கிற பக்தனுடைய இந்த சரித்திரத்தை யார் யார் கேட்கிறாளோ சொல்கிறார்களோ சொல்ல வைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இடைவிடாத பக்தியை கொடுத்து மோட்சத்தை கொடுக்கறான்னு அதுக்கு பரஸ்ருதிய சுக்கர் சொல்ற. அப்படிப்பட்ட குச்சேல சரித்திரம்

நேயர்கள், இதுவரை குசேல சரித்திரம் இசை பேருரை கேட்டீர்கள். நிகழ்த்தியுள்ளவர் நீட்டாமங்கலம் வி. அலமேலு அவர்கள், பரூர் எம். கே. அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், ஜே. கணேசன் அவர்கள் மிருதங்கம்.

அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 10:30. ஆகாஷ்வாணி காற்றோடு கலந்திடவா. முதல் பாடல் வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்திலிருந்து. ஒலிக்கவிருப்பது பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.சுசீலா குரல்கள்.

0: வீராபிமன்யு திரைப்படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா பாடியுள்ள பாடலை கேட்டீர்கள். தொடரும் பாடல் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில். பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திலிருந்து.
1: காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடிய செய்ததா,
2: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர்

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றோடு கலந்திடவா. தொடரும் பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா குரல்களில். வீர திருமகன் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

கேட்டு ரசித்த அந்த பாடலோடு நிறைவு பெற்றது காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37.1 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 2.3 டிகிரி செல்சியஸ் கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 27.7 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.8 டிகிரி செல்சியஸ் கூடுதல். பதிவான ஈரப்பதம் 85%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37.6 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 2.8 டிகிரி செல்சியஸ் கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 28.1 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 2.6 டிகிரி செல்சியஸ் கூடுதல். மழை உணரப்பட்டது. பதிவான ஈரப்பதம் 76%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மின்னலுடன் கூடிய இடிமழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸும், குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டி.

0: வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை, 4 அறிவோம். பிரதிபலிக்கும் பிரபஞ்சம் எழுதி வழங்கியவர் சித்ரா பாலாஜி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் ச வடிவுடை நாயகி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு பிரெயின் ஸ்ட்ரோக் எனப்படும் பக்கவாதத்திற்கான சிகிச்சை முறைகள் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 2 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:45 நகர்வலத்தில் ஏஐ மூலம் போலி வங்கி செயலிகள், ஓஜி செங்குட்டுவன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 to 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் கே எல் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மதுரை எம் விஜய கணேஷ் அவர்கள் வயலின், மன்னார்குடி என் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேதுராமன் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல், 11:00 தேன் செந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் சசிகலா ஸ்ரீனிவாசன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், பி சத்யவாகீஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பொது இடங்களில் வைஃபை வசதிகளை இலவசமாக வழங்கும் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, மங்கள குரு கிருபா பஜன் மண்டலி உறுப்பினர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 2:15 திரைகானம், 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சியில் புராணங்களில் விருட்சங்களும் விரதங்களும், உதவி பேராசிரியர் ஏ கீர்த்தி மாலினி அவர்கள் வழங்கும் உரை. 2:55 வானிலை, 5:30 திரைகானம், மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஏ கே தனசேகரன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, செல்லப்பிராணி வளர்ப்பவர்களுக்கான சந்தை மற்றும் டிஜிட்டல் தளங்கள், சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் பேராசிரியர் முனைவர் பி செல்வராஜ் அவர்களின் உரை, கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி பாக்யத்து சாலிகா அவர்களின் உரை. 8:05 9:15 திரைகானம், நாளை 9:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் மூளை ஒரு விஞ்ஞான பார்வை, நரம்பியல் நிபுணர் டாக்டர் ஜே செந்தில்நாதன் அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி. 10:00 காற்றோடு கலந்திடவா. எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நாளை பிற்பகல் 1:10 இசை மலர் நிகழ்ச்சியில் சாருலதா சந்திரசேகர் அவர்களின் வீணை இசை, டி எம் சுதர்சன் அவர்கள் மிருதங்கம். நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Renuka. Union Home Minister Amit Shah has informed that the government under the leadership of Prime Minister Narendra Modi destroyed the ISI-backed terror group Shehzad Bhatti network ahead of Independence Day. He informed that the government also thwarted its plans for subversive attacks by arresting more than 200 operatives. In a social media post, he said that security forces ripped apart the network by launching coordinated operations across different locations in 14 states, upholding a brilliant example of India's zero tolerance towards terrorism. The security agencies launched a coordinated multi-state operation on 12th of this month using a real-time intelligence sharing system with state police forces to counter Shehzad Bhatti network-linked disruptions. The network was involved in several terrorist activities. Shehzad Bhatti Network, a Pakistan-based ISI-backed terror syndicate, linked to grenade, IED and petrol bomb attacks and targeted killings across India. The government has approved 31 more applications under Electronics Components Manufacturing Scheme, ECMS, with projected investment of 7,877 crore rupees. These approvals will result in a total production of electronics components worth 82,000 crore rupees and are also expected to generate over 9,500 employment opportunities. These applications have come from 10 states, including 7 from Tamil Nadu and 6 each from Maharashtra and Haryana. Union Minister of Electronics and Information Technology, Ashwini Vaishnaw, handed over the approvals to the applicants at a function in New Delhi. In Jharkhand, following a 24-day protest by JPSC and JSSC aspirants, the state government has cancelled the 2024 JSSC CGL examination and all competitive examinations conducted by the TDPL agency. Chief Minister Hemant Soren announced the decision this evening after chairing a special cabinet meeting. The state government has also ordered a comprehensive probe into recruitment examinations conducted by the Jharkhand Public Service Commission, JPSC, and the Jharkhand Staff Selection Commission, JSSC, since 2014. However, student leader Piyush Kumar stated that the decision was only the first step. He added that the protesters' demands regarding the 11th and 13th JPSC examinations and a CBI probe are still pending. The protesting students announced they would discuss their remaining demands and decide their next course of action. Education Minister Prahlad Joshi today held a meeting with the Secretary, Department of Higher Education, DG of National Testing Agency, NTA, and other senior officials in New Delhi. During the meeting, the minister directed that strict compliance be ensured of the established exam protocols. He also directed that a complete overhaul of confidential operations, architecture, secluded rooms, air-gapped systems, device deposit protocols be implemented on a war footing. The agency has been further directed to conduct a thorough audit of all exam processes and submit a report on corrective action taken. The Delhi government is set to augment medical education capacity across the national capital through a phased expansion of undergraduate, postgraduate and super speciality medical seats. As part of this roadmap, the government has adopted a three-pronged approach comprising greenfield projects, brownfield expansion of existing institutions and the expansion of postgraduate and advanced medical programs. The Har Ghar Tiranga campaign culminated today. The fifth year of Har Ghar Tiranga brought the Tiranga closer to millions of Indians, with people across the country coming together to hoist the national flag, join Tiranga Yatras and sing Vande Mataram. The campaign celebrated nationwide, fostered a sense of patriotism among citizens, strengthened national unity and promoted India's cultural heritage. In badminton, India's Ayush Shetty stunned world number one and defending champion Shi Yuqi of China in the first round of the men's singles at the BWF Badminton World Championships in New Delhi. PV Sindhu and the women's doubles pair of Trisha Jolly and Gayatri Gopichand also advanced to the second round as Indian shuttlers made a winning start to their campaign. And that's the end of this news bulletin.
2: Akashvani உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 11:10. ஊட்டி எஃப்எம் 101.8 எமது இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை காலை 5:50 சந்திப்போம். வணக்கம் நேயர்களே. ஜெய்ஹிந்த்.